0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல்குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا الا بهلم الا بل الله سبحانه وتعالى وكيه சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபி தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும்
0: எப்போதும் சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர்.
3: சூரத்துல் வாக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவாகும். 97 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூரா, இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டாலும், இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று கூடி நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். சூரத்துல் வாக்கியாவை பற்றி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை. நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை யார் ஓதுவாரோ அவருக்கு அந்த சூரா வறுமையிலிருந்து பாதுகாக்கும் என்று இருக்கக்கூடிய நபிமொழி பலகீனமானது. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் சூரத்துல் வாக்கியாவுடைய சிறப்பை சொல்வதற்கு எம்மிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபித்தோழர்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய தலைமுடியில் அதிகமான நரைகள் காணப்படுகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில சூராக்களை சொன்னார்கள், என்னுடைய தலைமுடியின் தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கி விட்டது இந்த சூராக்கள் எல்லாம். இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்கள் எல்லாம் என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி, என்னை கவலைக்குள் உள்ளாக்கி, என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கியாவை சேர்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் வாக்கியா மறுமையை பற்றி கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கியா மறுமையின் நினைவூட்டல்களை எடுத்து கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கியா அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே நிலைப்படுத்தக்கூடிய சூரா. என்ன வசனங்கள் இவைகளெல்லாம் ஓத ஓத அதனுடைய வசனங்களுடைய ஆழங்களை புரிய புரிய அல்லாவின் பக்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம், மறுமையின் நினைவின் பக்கம் ஒரு அடியானை இந்த சூரா நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த அந்த அந்த அடிப்படையில் இந்த சூராவின் மூலமாக எம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. இந்த வசனங்களை எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இனிமையாக ஆக்கி, அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் எம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த சூராவை அல்லாஹ் பயன்படுத்துவானாக. நேரடியாக வசனத்திற்குள் நுழைவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாகிஅ, முதல் வசனம். இதா வகஅத், நிகழ்ந்தால், ஒன்றை ஏற்படுத்தினால், அது ஏற்படும் போது, அது நிகழும் போது, எது ஏற்படும் போது, எது நிகழும் போது, அல் வாகிஅ, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது? யௌமுல் கியாமா, மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது. இதா வகஅத்தில் வாகிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா, அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால், அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால், காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, அதை பொய் என்று யாரும் கூற முடியாது. யாரெல்லாம் உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே நிலையிலேயே மரணித்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும், அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது, எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது, எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது. இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் ஆதியா வந்தே தீரும். இதா வகஅத்தில் வாகிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா. இன்னும் பல சூராக்களில் அல்லாஹ் இதை பற்றி எமக்கு சொல்கிறான். அதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது, ஃபலா தஸ்தஅஜிலு என்று. இன்னும் எத்தனையோ சூராக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான், அதை எவரும் பொய்படுத்த முடியாது, யாரும் அதை பொய் என்று கருத முடியாது. அப்படி அந்த நாள் ஏற்பட்டால் உயர்த்தப்படும் தாழ்த்தப்படும், சிலவற்றை அல்லாஹ் உயர்த்துவான், சிலவற்றை அல்லாஹ் தாழ்த்துவான். அல்லாஹ் எதை உயர்த்துவான், எதை தாழ்த்துவான், அல்லது யாரை உயர்த்துவான், யாரை அல்லாஹ் தாழ்த்துவான்? இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை ராஃபியா அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக, மதிப்பில்லாதவர்களாக, அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக, செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும். ராஃபியா ஹாஃபிதா யாரை தாழ்த்தும், யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும் வசதிகளோடும் கண்ணியத்தோடும் உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை, அந்த மனிதர்களை ஹாஃபிதா, இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், என்ன நாள் அது! ஹாஃபிதத்துர் ராஃபிஅ, அந்த நாளில் உயர்த்த உயர்த்த உயர்த்துவான் அல்லாஹ் சிலரை, சிலரை தாழ்த்துவான். இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம், யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியார் நடந்து செல்கிறார். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோலகு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை இவர் மக்களில் கண்ணியமானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களில் கண்ணியமான நபர் என்று இவரை ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியார் நடந்து சென்றார். அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இவர் முஸ்லிம்களின் ஏழை, முஸ்லிம்களில் ஏழை, இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் மக்களிடத்தில் கண்ணியமில்லாதவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர், அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அங்கே செல்வம் பார்க்கப்படாது, அங்கே உயர்வுகள் உலகத்தில் நீங்கள் மக்கள் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ், அல்லாஹுவின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான். அல்லாஹ் படிப்பட்டவர்களை தாழ்த்துவான். ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால் ராஃபியா, இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை உயர்த்துவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான், அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். ஹாஃபிதத்துர் ராஃபியா. நான்காவது வசனம் சொல்கிறது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, ரஜ்ஜா பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உலுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உலுக்குவான்? நில நடுக்கங்களை கொண்டு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, மறுமை ஏற்படும் போது, அந்த வாக்கியா ஏற்படும் போது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ கால் அல் இன்ஸானு மாலஹா யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்தீக் இந்த வசனம் ஓதும் போது அழுதார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற வசனம் ஓதும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே என்று சொல் என்று கூறிவிட்டு ரபி மொழியை சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக, குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அந்த காட்சி அல்லாஹ் சொல்கிறான், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தன் தாய் விட்டு விடுவாள். வத்தது குல்லு தாதி ஹம்லின் ஹப்லஹா, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள் பயத்தில் அச்சத்தில். வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா ஹும்பி சுகாரா, அது குடி போதை அல்ல. வலாகின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பிடித்து அல்லாஹ் குலுக்குவான், ஆட்டுவான். இன்னாகும் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பூமியின் நடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றி விடுவான், தூசிகளாக மாற்றப்படும் மலைகள். அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்னாபின்னமாகிவிடும். பஸ்ஸா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பொடி பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது. ஃபகானத் ஹபாஅம் ஹபாஅன் மும்பஸ்ஸா, அல்லாஹ் சொல்கிறான், ஹபா புழுதிகளை போல், மும்பஸ்ஸா பரப்பப்பட்ட புழுதிகளை போல் மலைகள் ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே எந்த ஒரு குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பூமி அனைத்தும் சமதளமாக மாற்றப்பட்டு விடும். இதா வகஅத்தில் வாக்கிஆ, அந்த மறுமை ஏற்பட்டால் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னா பின்னமாக மாற்றி விடுவான். சூரியன் பறிக்கப்படும், நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும், கடல்கள் நெருப்பாக மாறும். இன்னும் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மறுமையின் காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் படிப்பினை பெற்றோர் எத்துணை பேர், அதை கண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தியவர்கள் நம்மில் எத்துணை பேர், அதை கண்டு அல்லாஹ்வின் நினைவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்மில் எத்துணை பேர், அதை கொண்டு அந்த மறுமையின் சிந்தனைகளை கொண்டு தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கியவர்கள் நம்மில் எத்துணை பேர். இதா வக்அத்தில் வாக்கிஆ லைஸ லி வக்அத்திஹா காதிபா ஹாஃபிதத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத், மலைகள் ஆக்கப்படும், பரப்பப்படும் தூசிகளை போல். அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவது வசனம், மிக முக்கியமான வசனம், இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி மறுமை நிகழ்ந்து விட்டால், வகுன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, மனிதர்களை எல்லாம் மூன்று கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் செல்வந்தவர்கள், ஏழைகள், படித்தவர்கள், கண்ணியமானவர்கள், அரசியல்வாதிகள், ஆட்சி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் என்று பல கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் மறுமையில் மனிதன் மூன்றே மூன்று கூட்டமாகத்தான் பிரிக்கப்படுவான். சூரத்துல் வாக்கிஆவுடைய முழு சூறாவிலும் அல்லாஹ் இந்த சூரா இந்த மூன்று கூட்டத்தார்களை பற்றி தான் பெரும் பெருமதியாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். நீங்கள் மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்படுவீர்கள். அதில் முதல் கூட்டம் வலதுபுற கூட்டம், மா அஸ்ஹாபுல் மைமனா, அந்த வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கூற, அவர்களின் செய்தி என்னவென்று கூற, அவர்களின் கண்ணியம் என்னவென்று கூற, அவர்களின் அதிக அவர்களுடைய மரியாதை அந்த இடத்தில் என்னவென்று கூற, மா அஸ்ஹாபுல் மைமனா, பெருமையோடு ஆச்சரியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், மா அஸ்ஹாபுல் மைமனா, அவர்களை பற்றி நாம் எதை எடுத்து கூற, ஃபஸ்ஹாபுல் மைமனா, மா அஸ்ஹாபுல் மைமனா, முதல் கூட்டம் அவர்கள். இரண்டாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம் மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுறத்தில் தங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எதை எடுத்து கூற, மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்களுடைய தண்டனைகளை பற்றி, அவர்களுடைய இழிவை பற்றி, அவர்களுடைய வேதனைகளை பற்றி நான் எதை எடுத்து கூற, வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டம். அடுத்த வசனம் சொல்கிறது, அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கட்டும், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் தான் அவர்கள். மூன்று கூட்டங்களாக மனிதன் பிரிக்கப்படுவான். முதல் கூட்டம் வலப்புறம், ஆதமுடைய வலப்புறம் ஒதுக்கப்படும் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது கூட்டம் இடப்புறம் ஒதுக்கப்படும். வலப்புறம் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டத்திற்கு அவனுடைய வலதுகரத்திலே அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். இந்த பூமியில் அவன் செய்த சிறிய பெரிய கடுகளவு பெரிய அளவு நேரம் குறிப்பிடப்பட்டு, காலம் குறிப்பிடப்பட்டு, வருடம் குறிப்பிடப்பட்டு, ஒவ்வொரு எழுத்தும் மாறாமல் அவனுடைய வாழ்வு முழுக்க புத்தகமாக மாற்றப்பட்டு அவனுடைய கரத்தில் வலது கரத்தில் கொடுக்கப்படும். அவன் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவான், என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் படித்து பாருங்கள். இந்த விசாரணை நாளை நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். இவன் வெற்றி அடையக்கூடிய மனிதன். பின்னால் சொல்கிறேன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்தஸ்துகள், கண்ணியங்கள், பதவிகள். இன்னொரு கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம், யாருடைய புத்தகம் வஅம்மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரிமா ஹிசாபியா. இந்த புத்தகம் என்னிடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த விசாரணை நாளை பற்றிய பயம் இல்லாமல், இதை அடைவேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுபுற கூட்டத்திற்கு வலதுபுறத்திலே ஏடும், இடதுபுற கூட்டத்திற்கு இடதுபுறத்திலே ஏடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். மூன்றாவது கூட்டம் ஒன்று ஒதுக்கப்படும், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன். அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், முந்தியவர்கள், அவர்களே முந்தியவர்கள். யார் இவர்கள்? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள். இதை அறிஞர்கள் அவர்களுடைய மனு இச்சையில் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது, சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்களில் முதலாம் அவர்களில் முஹாஜிர்களிடம் இருந்தும் அன்சாரிகளிடம் இருந்தும் என்று குர்ஆன் இவர்களைத்தான் முந்தியவர்கள் என்று சொல்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டத்தை விட முந்தியவர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை வணக்க வழிபாட்டில் பின்தொடர்ந்தவர்கள். எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தங்களுடைய வாழ்வில் முந்திய நிலையில் ஆக்கிய எல்லோரும் அவர்களை பின்தொடர்ந்திருந்தார். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை அஞ்சுவதில், அல்லாஹுவை நினைவு கூறுவதில், அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்பு வைப்பதில், தொழுகையில், நோன்பில், ஹஜ்ஜில், ஜகாத்தில் இவர்களை முந்தவே முடியாது. அந்த முந்தியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சதக்காவை எடுத்து வர சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அபூபக்கரும் வந்தார், உமரும் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே எதை வீட்டில் விட்டு வந்தாய்? உமர் சொன்னார்கள், பாதி எடுத்து வந்தேன் அல்லாஹுடைய தூதரே, பாதியை விட்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரே. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், ரதியல்லாஹு அன்ஹு, என் தோழரே எதை விட்டு வந்தாய்? அல்லாஹுடைய தூதருடைய தோழர் சொன்னார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய பாதைக்காக. உமர் சொன்னார்கள், அபூபக்கரே உம்மை எவரும் முந்த முடியாது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் அவர்களைத்தான் பெருமிதப்பட்டு சொல்கிறான். வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் என்று மூன்று கூட்டங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான் மனிதர்களை. இடதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம், முந்திய கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது அல்லாஹ் கூறிய அந்த முந்தியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள்தான், இந்த முந்தியவர்கள்தான், இந்த சாபிகூன் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலகத்திற்கு அல்ல, துன்யாவிற்கு அல்ல, உலக காரியங்களுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலா இக்கல் முக்கர்ரபூன், அல்லாஹ் ஒருவடையை நெருக்கமாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்த காரணத்தால் மறுமையிலும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். உலா இக்கல் முக்கர்ரபூன் அல்லாஹ் சொல்கிறான் பெருமிதத்தோடு. இந்த முக்கர் இந்த சாபிகூனுக்கு நான் கொடுக்க இருப்பது என்ன தெரியுமா? அருக்குடையுடைய சொர்க்கங்கள் அனைத்தும். எந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்திராதோ, மால அயுன் ரத் வலா உதுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் உதித்திராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபி ஜன்னாத்தின் நஈம், இவர்கள் யார்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன், முதலாவது வந்தவர்களில் பெரும்பான்மையும் வ கலீலும் மினல் ஆகிரீன், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, இறுதியாக வருபவர்களில் வந்தவர்களில் குறைவானவர்களும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள். இந்த முந்திய ஒஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் பெரும்பான்மை முதலாவது வந்தவர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மூன்று கண்ணியமிக்க சமூகம்தான் பெரும்பான்மையாக இந்த சாபிகூனில் இருப்பார்கள். இதில் குறைய பேர்தான் அல் ஆஹிரீன், இந்த சமூகத்தில் இருந்துதான் ஆஹிரீன் கடைசியாக வரக்கூடிய மறுமைக்கு முன்னால் உதயமாக கூடிய மக்கள். என்ன அர்த்தம்? சஹாபாக்களில் பெரும்பான்மையோர், அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டதில் பெரும்பான்மையோர், அவர்களை பின்தொடர்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் அந்த சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அந்த உலாயிக்கல் முக்கர்ரபூன் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் இருப்பார்கள். குறைவானவர்கள் தான் கடைசியாக மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய சமூகங்களில் இருப்பார்கள். ஏன்? அவர்கள் முந்த மாட்டார்கள், பாவங்களில் நிலைத்திருப்பார்கள், உலக காரியங்களை முன்னுரிமை கொடுத்து வாழ்வார்கள், அல்லாஹுவை மறப்பார்கள், குர்ஆனை மறப்பார்கள், தீனை மறப்பார்கள், உலக காரியங்களில் மூழ்கி தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் முற்படுத்துவதை விட்டு உலகத்தை முற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒருபோதும் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் சேரமாட்டார்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். எச்சரிக்கை அது. கடைசி காலத்தில் வரக்கூடிய சமூகமே, நீங்கள் அதில் குறைவாகத்தான் இருப்பீர்கள், முந்திவிடுங்கள் இப்போது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூதருடைய காலத்திலேயே சொல்லுகிறான், நபியே பின்னால் வரக்கூடிய மக்கள் ஈமானில் குறைவார்கள், அதனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள்தான் உம்மை நெருக்கத்தோடு இந்த ஈமானை அரவணைத்து வாழ்வார்கள், இதில் பெரும்பான்மையோர் அந்த முந்தியவர்களில் இருப்பார்கள், குறைவானவர்கள் தான் பின்னால் வரக்கூடிய மக்களில் இருப்பார்கள். ஈமான் நாளடைவில் ஆண்டுகள் போக போக இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகுவார்கள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹதீஸ்களில் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் தீனை பின்பற்றுவது நரக நெருப்பை கையில் வைத்திருப்பது போலாகும் என்று. சுல்லத்தும் மினல் அவ்வலீன வ கலீலும் மினல் ஆகிரீன் அலா சுருரிம் மௌதூனா, தங்க நிலைகளை கொண்டு, தங்கங்களை கொண்டு இறுக்கமாக பிணையப்பட்ட கட்டில்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ், யாருக்கு? முந்தியவர்களுக்கு. அவர்களுடைய கட்டில்களே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மௌதூனா, தங்கத்தால் பிணையப்பட்டு இருக்கும். முத்தகீன அலைஹா, அதில் அப்படியே சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சாய்ந்தவர்களாக முன்னோக்கி இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் கண்ணியத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள், அந்த கட்டீர்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமா, 17வது வசனம் சொல்கிறது, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதூஃபு அலைஹிம், அவர்களை சுற்றி சுற்றி வர வைப்பான், வில்தான் சிறுவர்கள், முஹல்லதூன் நிரந்தரமாக வயது வராத, தங்களுடைய உருவம் மாறாத நிரந்தரமான அந்த சிறுவர்கள் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே கட்டிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த முந்தியவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக? பி அக்வாபி வாபாரிக், பாத்திரங்களை கொண்டும் குவளைகளை கொண்டும், வ கஸிம் மிம் மஈன், ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து மதுவை எடுத்தும் நாளை வறுமையில் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கொண்டிருப்பார்கள். மதுவை அல்லாஹ் இந்த பூமியிலே ஹராமாக்குகிறான், ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மதுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலால் ஆக்குகிறான். யாரொருவன் மதுவை இந்த பூமியில் அருந்தி, நல்ல ஹதீஸ், யார் ஒருவன் பூமியிலே மதுவை அருந்தி பாவ மன்னிப்பை கேட்காமல் மரணித்தினாலே மறுமையில் வருகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் இன்று மதுவில், எத்துணை முஸ்லிம்கள் இன்று போதையில், முஸ்லிம் குடும்பங்களில் இன்று குடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இரவு நேரங்களில் மதுவை குடித்து தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களாக எத்தனையோ சமூகத்தில் பலர் இணைத்து விட்டார்கள் தங்களை, குஃபார்களைப் போல், அல்லாஹ்வை மறுப்பவர்களைப் போல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆனால் இந்த முந்தியவர்களுக்கு உலகத்தில் அதை தங்களுக்கு தடுத்து கொண்டவர்களுக்கு கோலைகளிலும் பாத்திரங்களிலும் ஓடக்கூடிய மதுவை அல்லாஹ் அந்த சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அந்த மதுவை குடித்தால் தலைவலியோ தன் நிலையை மறக்கக்கூடிய மதுவாகவோ அது இருக்காது. உலகத்தில் நீங்கள் குடித்தால் தலைவலி வரலாம், வாந்தி வரலாம். உலகத்தில் நீங்கள் குடித்தால் உங்களுடைய தன்னிலையை மறந்து நீங்கள் ரோடுகளிலும் கழிவுகளிலும் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அந்த மது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வராது, அது இன்பத்தை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமா, வஃபாகிஹதி மிம்மா யத்கையரூன், நீங்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கும், அந்த சொர்க்கவாதி அதை பார்ப்பான், அவனுக்கு முன்னால் அந்த சிறுவர்கள் எடுத்து வந்து வைத்திருப்பார்கள். அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் அவனுக்கு முன்னால் கிடைக்கும். அவன் விரும்பக்கூடிய பறவைகளின் மாமிசங்கள், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே அவன் பார்ப்பான், அந்த சிறுவர்கள் அதை அப்படியே அவனுக்கு முன்னால் உணவாக எடுத்து வந்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாலா ஐனுன் ரஅத், இதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் அதன் கற்பனையை கூட பண்ணியிருக்க முடியாது. இதை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக எடுத்து காட்டுகிறான். அவன் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அவனுக்கு உண்டு. இன்னும் மிக முக்கியமானது, அது மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பான், அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுப்பான். சொர்க்கத்தின் அழகிகள் அவர்கள், வஹூர் சிவந்தவள்கள், சிவந்தவள் செம்மையானவள், வஹூர் ஐன் அகண்ட விழிகளை கொண்டவர்கள். அவர்களுடைய விழிகள் வெள்ளை நிறமோடு அந்த கருப்பு வடிவம் அப்படியே கருகருவென்று அகண்ட விழிகளோடு சிவந்த நிறத்தில் கண்ணாடிகளை போல் அல்லாஹ் அந்த பெண்களை வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிறம், அவர்களுடைய பொலிவு, அவர்களுடைய குணம்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775757560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: அபுல் யமீன் சி ஃபி சித்ரி மஹ்தூத் ஃபி சித்ர், இளந்தை மரங்கள் அந்த அவனுடைய தோட்டத்தில் அவனுடைய சொர்க்கத்தில் இருக்கும். மஹ்தூத் லா ஷௌக்குன் ஃபீஹி, முற்கள் இல்லாத இளந்தை மரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வைத்திருப்பான். இளந்தை மரம் இந்த உலகத்திலே முற்களோடு உள்ளது, அதிலிருந்து பலன் பெறுவது கடிது, சிரமம். ஆனால் இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருப்பான் அந்த இளந்தை மரம், அதற்கு முற்களே இருக்காது. வதல்ஹின் மந்தூத், வதல் வாழைப்பழங்கள், வாழை மரங்கள், மந்தூத் சோலைகள், சோலைகளாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வாழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு வைத்திருக்கிறான். இந்த வாழை மரங்களோ அந்த இளந்தை மரங்களோ அவனுக்கு நிரந்தரமான நீளமான நிழலை அளிக்கும். சொர்க்கத்தில் ஒரு மரத்துடைய அளவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான ஒரு வாகனத்தில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அல்லாஹ் அக்பர், 100 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள், எத்தனை தூரம் நடந்திருப்பான், எத்தனை தொலைவுகளுக்கு எத்தனை விமானங்களில் பயணித்திருப்பான். ஆனால் சொர்க்கத்தின் ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அதனுடைய நிழல் நீளமாக்கப்பட்ட விசாலமாக்கப்பட்ட நிழல் அவனுக்கு கொடுக்கப்படும். தடை இல்லாமல் ஓட ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து நீர் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் அதிகமான பழங்கள், அது குறைக்கப்படாது, தடுக்கப்படாது. இந்த காலத்தில் தான் இது கிடைக்கும், இந்த காலத்தில் இந்த பழம் கிடைக்காது என்றெல்லாம் இருக்காது. இதை இவர் தான் சாப்பிட வேண்டும், இவர் சாப்பிட முடியாது என்று இருக்காது. எல்லா காலங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா நிலைகளிலும் அவன் விரும்பிய எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். உயர்த்தப்பட்டிருக்கும் அவனுடைய கட்டில்கள், அவனுடைய படுக்கைகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு அவனுடைய படுக்கைகளை அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உயர்த்தப்பட்டிருக்கும், கற்பனை செய்ய முடியாது அதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, முந்திய கூட்டத்திற்கு கொடுத்த அருட்கொடைகளை போல் இவனுக்கும் உண்டு. அல்லாஹ் ஒரு புத்தம்புதிய படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்காகவே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இன்ஷா குழந்தை பெற்க முடியாத, குழந்தை இல்லாத ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு மனைவியாக்குவதற்காக வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக குழந்தை பிறக்க முடியாது. மறுமையில் சொக்கத்தில் குழந்தைகள் கிடையாது, வாரிசுகள் கிடையாது. சொத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் தான் குழந்தைகள். அது அவனுக்கு தேவை கிடையாது. சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக வாழப்போவன், அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் உள்ளே நுழைவான், அவனுக்கு வாழ்வுதான், மரணம் கிடையாது. நோய் இல்லை சுகம்தான், கவலை இல்லை சந்தோஷம்தான், முடிவு கிடையாது நிரந்தரம்தான். ஒரு புத்தம் புதிய படைப்பை அவனுக்காக நான் படைத்திருக்கிறேன். யாரும் பார்த்திராத, யாரும் தொட்டிராத, எந்த சூரிய ஒளியும் தொட்டிராத, எந்த காற்றும் பட்டிராத அந்த படைப்பை. அந்த படைப்பு யார்? அவர்கள் பெண்கள். அந்த பெண்களை அபுகாரா, திருமணம் ஆகாதவர்களாக, கண்ணில்லை கழியாத பெண்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அந்த பெண்கள் தன் கணவரை மட்டுமே முழுவதுமான நேசத்தோடு நேசம் வைத்திருப்பார்கள். கணவரை தவிர எவரையும் தன்னுடைய பார்வையால் கூட பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சிந்தனையால் கூட நினைக்க மாட்டார்கள், தன்னுடைய எண்ணத்தில் கூட பதிக்க மாட்டார்கள். நேசம், நேசம், நேசம், அளவு கடந்த நேசத்தை கொட்டி கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளால், செயல்களால், அழகால், அலங்கரிப்பால், தன்னுடைய சுவாசத்தால், தன்னுடைய அசைவுகளால் ஒரே வயது உடையவர்களாக, வயது மாற்றப்படாதவர்களாக, ஒரே வயதை உடையவர்களாக அல்லாஹ் வைத்திருப்பான். யாருக்கு? இந்த பெண்கள் வலதுபுறத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு வலதுபுற கூட்டமாக மாற்றப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற பெண்கள் இவர்கள் என்று கூறிவிட்டு முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னது ஃபுல்ல தும்மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரின். முந்திய கூட்டத்துடைய எண்ணிக்கை பெரும்பான்மை முதலாம் அவர்கள், சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்த சமூகத்தில் இறுதியானவர்களில் குறைவானவர்கள் தான். கைவிட்டு விடுவானா அல்லாஹ் முஃமின்களை? அல்லாஹ் கைவிடுவானா? ஃபுல்ல தும்மினல் அவ்வலீன், பெரும்பான்மை முதலாம் அவர்களிடமிருந்தும் கடைசியானவர்களிடம் இருந்து எத்தனை பேர் யா அல்லாஹ்? ஃபுல்ல தும்மினல் ஆஹிரின், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், இறுதியான சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பல ஹதீஸில் எமக்கு எடுத்து சொன்னார்கள். நீங்கள் சொர்க்கத்தில் நான்கில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். நபித்துலகு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் மூன்றில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் பாதியாக இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சமூகம் வலதுபுற கூட்டத்தில், வலதுபுற கூட்டமாக ஒதுக்கப்படக்கூடிய மக்களில் ஆதமுடைய சமூகம், நூஹுடைய சமூகம், இப்ராஹிமுடைய சமூகம், மூசாவுடைய சமூகம், ஈசாவுடைய சமூகம் அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சமூகத்திடமிருந்தும்

0: அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரில் வரும்போது அல்லாஹ் அறிந்தவன். ஜிப்ரில் மறுபடியும் சென்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் ஜிப்ரிலை அனுப்பினான். நபியே ஜிப்ரில், அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பு உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பை குறித்து உங்களை ஒருபோதும் கவலையுற அல்லாஹ் செய்துவிட மாட்டான். அல்லாஹுடைய தூதர் அழுதது எதற்காக? இந்த சமூகத்திற்காக. இந்த சமூகம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தின் பெரும்பான்மையை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ரசூலால் கிடைத்தது ஸுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஸுல்லத்தும் மினல் ஆகிரீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூராவுடைய 40 வசனங்கள் வரை அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்த மூன்று, சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த இரண்டு கூட்டத்தையும், நரகத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் வகுன்தும் அஸ்வாஜன் சலாசா என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த இரண்டு முதல் கூட்டத்திற்கும் கிடைக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் எண்ணுகிறான். முந்தியவர்கள், முந்தியவர்களே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள்கொடைகள் இவைகள்லாம். இடதுபுற கூட்டம் அவைகளுக்கு, அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அருள்கொடைகள், இதோ இவைகளெல்லாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 41 வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். இடதுபுற கூட்டம் எச்சரிக்கைகள் வர இருக்கிறது, தண்டனைகள் வர இருக்கிறது, மறுமையின் குழப்பங்கள் வர இருக்கிறது, வேதனைகள் வர இருக்கிறது. இடதுபுற கூட்டம் இவர்கள் காஃபிர்கள் மட்டுமல்ல, இறைவனை மறுத்தவர்கள் அல்ல, இறைவனை விட்டு நீங்கியவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலும் முன்னாள் சமூகத்திலும் தூதர்களை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவர்களில் சிலரும் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் வேதனைக்கு உள்ளாகக்கூடிய கூட்டம், அல்லாஹ் அடுக்குகிறான் அந்த வேதனைகளை. அந்த கூட்டம் யார் என்ற அந்த கூட்டத்தின் தன்மைகளை துளி துளியாக அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து அந்த கூட்டம் விலகி வஸ்ஸாபிகூனிலும் வஸ்ஹாபுல் யமீனிலும் இந்த உலகத்திலேயே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த கூட்டம் யார், அவர்களின் தன்மைகள் என்ன, இந்த இடதுபுற கூட்டம் யார், அவர்கள் அடையக்கூடிய இழிவு என்ன, அந்த இழிவிற்கு காரணம் என்ன, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து சூராவுடைய முடிவு வரை நாளை சூரத்துல் வாக்கியாவுடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை முந்திய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் அதனால் தான் அதை முதன்மைப்படுத்தி அந்த தன்மைகளை முதன்மையாக்குகிறான். அல்லாஹ் நம்முடைய விசாரணையை நாளை மறுமையில் எளிதாக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணியமிக்க மனிதர்களில் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்க்கட்டும். அல்லாஹ் எப்படி கண்ணியத்தோடு இந்த சபையில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசிலும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர் கேட்டீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி .com.
1: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி .com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن

0: من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار انبركني சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தி இருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றைய என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பண முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற, அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாச ரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும், தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும், அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பெயரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள், இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு, அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு, அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம் நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லயே ஹையர் அப்பர் கிளாஸ் யாருப்பா இவங்கெல்லாம்? இவர்களெல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்களெல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவைக்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை? தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல், பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி, ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு, தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ, பகட்டாக வாழ்வதையோ, பெருமை கொள்வதையோ, இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி, இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி, அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை. அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சர்வசாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன், ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலபுலன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை, வழிகளை இவர்கள் ஏற்படுத்திவிட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வசாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள். ஒரு 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும் 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால்ங்கிற லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கென்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் 75,000, திடீரென்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது, மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகிவிடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிக பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதைப் போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழில்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது, இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய் கொண்டிருக்கும் போது, எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் பெரும் முதலைகளே உள்ளமைப்பை விழும்போது, இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது. நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரிவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒருமுறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒருமுறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒருமுறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே இவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்கு உண்டான வட்டியை டியூவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு விற்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளைப் போல, ஷோகேஸ்களில் இருக்கிற பொம்மைகளைப் போல, வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே, கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு. இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீர் என்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை, வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்கு தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன், சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன், சம்பளம் கூடும் போது, பொருளாதாரம் பெருகும் போது, விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது. நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்க கூடாது, சாதாரணமான காரை வாங்கி கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்க கூடாது அப்படின்னு வருமானம் வர வர, வசதி வாய்ப்புகள் ஏற ஏற, அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை, லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக் கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்துல கவனம் செலுத்தறானே சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது, உருளும் போது, நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருள்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே, இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள். உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ, நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால், இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான். இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடும் காய்ச்சிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள், கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா? அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா? அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா? அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் எதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு, அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்டில், அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால், இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கருண கொடூரமான ஒரு ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களுடைய தாவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் 8 இடங்களில் வருகிறதாம். அந்த 8 இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகட்டத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த 8 வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸாக 90 கிட்ஸாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைங்க அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல் அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணிவிட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோம், அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ அல்லது உங்களிடத்தில் வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள், நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம்? ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம். அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது. பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம், கூரப்படுத்த முடியாதான எழுதணு, பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம். அது உடைந்து உடைந்து உடைந்து புலோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை தான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள். அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை, ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை சகோதரர்களே. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு, எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான், கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த கண்ணீரோடு பார்க்க வேண்டிய சம்பவங்களை மீம்ஸ் போட்டு நம்முடைய இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் புதிது புதிதாக வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மாலை மரியாதைகள் செய்து கட் அவுட்டுகள் போட்டு அல்லது இன்னவர விழாக்களை எடுத்து அவர்களை மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்கிறார்கள், விலைவாசி ஏறிவிட்டது என்கிறார்கள், என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஆனால் பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் குறையவில்லையே, மது விற்பனைகளில் தடை ஏதும் ஏற்படவில்லையே, உல்லாசங்களுக்கோ உற்சாக பானங்களுக்கோ தடை ஏதும் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதிலே விளையாடக்கூடாது, எதிலே நாம் சிரிக்க கூடாது என்கிற பாகுபாடு இல்லாமல் அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சிரிப்புக்குள்ளாக்கப்பட்டு, நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு, மீம்ஸுகள் போடப்பட்டு, சமூக வலைதளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழச பத்தி நம்ம சொல்லி கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் 3 வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும். ஐயோ, நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் தான் இருக்கு, இன்னும் ஒரு 200 ரூபாய் இல்லையே. அந்த 200 ரூபாயை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படியெல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்துட முடிய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. இதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல. என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கள்லாம் வாய்ப்புகளோடு பிறந்தவர்கள், நாங்கள்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாகவே நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில், எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது? பென்சில் பாக்ஸுகள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச் பூரா பென்சில், இன்னொரு பவுச் பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச் பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச் என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அத பல வருஷங்கள் வச்சு ஓட்டி இருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போய் இருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பை தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா போட்டு போகணும். ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வாறு வச்ச ஷூ ஒண்ணு, வாறு இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ஒரு ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்டில் வீட்டில் இருக்கிறது 3 பேர், ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரோக்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானத்துல எவ்வளவு எளிமையாக நம்மை வாழச் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்று கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிறு பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது, கண்ணீரோடு உமர் இப்னு கத்தாப், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே, அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே, அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது, அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு, அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டால் அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும், கொஞ்சம் பழம். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஆழமான வசனங்கள் இது! அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தில் திளைத்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்வின் ஆமுதல் அக்குவரை எதையுமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் பெரும்பகுதி பட்டினியில் போனது, வறுமையில் வாடியது, ஏழ்மையில் ஏங்கியது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி மனித தஸ்கியாவை தர்பியாவை தரும்போது எப்படி தருகிறான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. முகம்மதே, உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டெடுத்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? பழசல்லா ஞாபகப்படுத்துறான், பழசல்லா ஞாபகப்படுத்துறான். உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொந்தமானவர் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மனித சக்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கினான். எப்படி? ரஃபஅனா லக திக்ரக, உம்மையே உமது திக்ரை உமது பேரை உமது புகழை வானலாக உயர்த்திருக்கிறோம் என்று புகழப்பட்ட அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பழசை ஞாபகப்படுத்துகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக பாலன் ஃபஹதா. உங்களுக்கு நேர்வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்களே. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா? 40 வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார் என்பது அனைவருக்கும் தெரியும். 40 வயது வரும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யவுசு, யவுக்கு, நசரு, ஹுபல் என்கிற பெயரில் சிலைகளையும் சிற்பங்களையும் இந்த கல்களையும் மண்ணையும் இந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஒழுக்கமில்லை, கட்டுப்பாடில்லை, கட்டமைப்பில்லை, கட்டுக்கோப்பில்லை, பெருமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனபேதம் நிறபேதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்டை ஏழவர்கள் எல்லாம் நட்போடு உறவோடு இல்லாமல் எதிரிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையில் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா? இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா? ஒரு ஓரிரவை இவர்கள் வணங்கக்கூடிய சூழல் வராதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை கவலையில் தனிமையில் போய் ஹிரா குகையில் இருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். நபியே, உம்மை அல்லாஹ் ஏழையாக கண்டெடுக்கவில்லையா? உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? என்ன அர்த்தம் இதற்கு? என்ன கருத்து இதற்கு? பழமையை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நீங்கள் இருந்தீர்கள்? ஏறி வந்த ஏணியை சகோதரர்களே, எண்ணி பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் 8 உதைக்காமல் இருங்கள். இன்னைக்குதான் நிலைமை இருக்கு. ஏறி வந்த ஏணிய யாரும் இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் 8 உதைக்காமையாவது இருக்கணுமா இல்லையா? வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டு பிள்ளைகளுக்கு ஏழ்மையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். வெயில் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அதுக்காக வெயில போட்டவன வருத்தடைன்னு அர்த்தம் இல்ல. வெயிலின் உஷ்ணம் இப்படி இருக்கும், பசியோடு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும், அதையும் நாம் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ் இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது? என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க. ஒரு வடை, ரெண்டு வடை தான் கிடைக்கும். அதுல மிச்சம் இல்லாம மீதி இல்லாம அவ்வளவு அழகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டுல வடை சுடுறான மனைவி, இன்றைக்கு வீட்டிலே வடை சுடுற வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும்? வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பாக்கும்? நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை. நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாச ஊத்தி சாப்பிடுது. இவ்வளவு ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்மளால முடியாதா? இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா? இப்ப நம்ம இருக்கிறது 2010, என்னங்க 2010? எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும். அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது. மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்ன ஹாத தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை. சகோதரர்களே, செல்வம் நிறைய இருக்கிறதா? தர்மம் நிறைய கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா? ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா? அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது, ஏழைப்பாளைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதே தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்த விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம்? செயல்படுத்தலாம். கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம். எவ்வளவு எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்து விட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவின் முதல் உரையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கி தொலைந்தவர்களுடைய சமீபத்திய தற்கொலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வடுவையும் படிப்பினையும் சுருக்கமாக பார்த்தோம். ஆடம்பரமாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டோம். கடந்த காலத்தில் இன்றைக்கு திடீர் பணக்காரர்களாக புது பணக்காரர்களாக உருவெடுத்த எத்தனையோ பேர், அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே அந்த ஏழைகளாக இருந்தவர்கள், நடுத்தர குடும்பத்திலே இருந்தவர்கள் பட்ட பாடுகளில் அவதிகளில் கொஞ்சம் பார்த்தோம். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வச்சு நீங்க என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயம், நம்முடைய டூர் எப்படி இருந்துச்சு, நம்முடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு, நம்ம கிட்ட இருந்த டாய்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயன்படுத்தின வாகனம் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் டயர்ல காத்து இறங்கிட்டா பஞ்சர் போடுறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கொஞ்சம் அப்படி ஓர்முகப்படுத்தி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தங்க. இல்ல இல்ல நாங்கள்லாம் அப்பவே அப்படி அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, உங்கள் சமூகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பார்கள்ல, அந்த கஷ்டத்தை அது என்ன செய்யணுமோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும், அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னா, அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும், அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லு. Find not a fault, find remedy என்பார்கள். தவறுகளையே பார்க்காதீங்க, குற்றங்களையே கண்டுபிடிக்காதீங்க, அதுக்குண்டான தீர்வுகளையும் பாருங்க. இஸ்லாம் தீர்வுகளையும் சொல்லுது. என்ன சொல்லுது, ஆடம்பரம் உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். அதான் நம்பர் ஒன். அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான், உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ்வுக்கு விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துருச்சுன்னா, வயிறுல இருந்தா அதை வாந்தி எடுத்துட்டு திரும்ப வந்து விருந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் உணவு பிரியர்களாக இல்லை, உணவு வெறியர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட, அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஒரு நடுநிலையை பேண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, நமக்கு குறைவாக கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி படக்கூடிய ஒரு மனசு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக வாழ்க்கையில வசதி இல்லை, அதனால என்ன செய்யணும், வசதியை இருக்கக்கூடிய பார்த்து அவன் முன்னாடியே ஓடி அவன மாதிரியே வாழ நினைக்க கூடாது. இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் பகட்டாக வாழ்கிறார்களோ, ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை, எது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் பிள்ளை அவர் பிள்ளையோட தான் என் பிள்ளை போவான், இவனுக்கு பெருமை, அவன் எங்க கூட்டு போவான், காபத்துள்ளாக்கா கூட்டு போவான், அரசியல்வாதி வீட்டு பிள்ளை மோசமாக வளர்ந்தவன் உன் பிள்ளை எங்க கூட்டு போவான், உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது, உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. விஐபி விட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம், அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்க வாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஏழைகளையும் பாழைகளையும் விலாதலியல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹ் சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது, மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க, உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, குறிப்பாக நம்முடைய இல்லங்களில், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில், நம்முடைய விழாக்களில், குறிப்பாக திருமண விழாக்களில், அல்லாஹ் அக்பர் என்றைக்கெல்லாம் கோடிகளில் திருமணம் நடக்கிறது, சுப்ஹானல்லாஹ், கோடிகளில், பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு இந்த ஜுமாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன் அல்லாஹ் யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குருபா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி டாட் காம்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் எம்எஸ் மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 0777825531.
0: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 657. அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானலையில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
6: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன், மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க, கஃன் அதே கலரோட தான் இருக்கு, அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடாது, இஜ்ஜத்தான ஆடாது. சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்களில் வருது, தலைப்பாகி கட்டிருந்தாங்க. ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. எனக்கு குத்ரா போடுறதா, அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தனுடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை மாத்திக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்ப ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம், ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா இது என்ன என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க இசார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
7: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
8: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
9: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரீப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த பொடிமார்களை பார்த்தீங்களா அப்படின்னு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம் அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள் பொதுவாக. இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள். 13, 14, 15, இந்த டீன் டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம். இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை, எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க. இந்த பருவத்தில் உண்மையாக என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பார்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்காந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்துல மத்தவங்க உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களையா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண. இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம், நீங்க அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சு போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் என்று புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எலும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாலு பேர் போனாங்க, நாலு பேரை கூப்பிட்டாங்க, நானும் அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்க புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷான் கொடுத்தாலா இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் ஒன், நாலு அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது இந்த இளமை பருவத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா, வெட்டிட்டு வா, அண்டர் வேர்ல்டுன்ற ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது, டோக்கு எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு, அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க்ன்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன, அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார்லாம், ஆனா சில இடங்கள்ல டிராபிக், எங்கடா டிராபிக் என்று பார்த்தா படம் உள்கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராபிக், முஸ்லீம்களும் சேர்ந்து போறாங்க. என்ன உங்களை எல்லாம் பிடிக்கிறாங்க, கேட்டா சொல்லுவார்கள் திரைப்படம், மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில இறங்கி ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா விளங்கிடும், சைக்கிள் ஒருத்த முட்டிட்டு போமா, உளுந்திருப்பான் அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகருங்க ரஜினிகாந்த், அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க, உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல, கீழே உளுந்திருப்பான் கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் என்றாவது சொல்லுவான், அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க போனவங்கள்ட்ட, சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம், அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. இந்தியாவில தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோ, அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறி இருக்கும். பொம்பாய் சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் பண்ணுவார்கள், அவ்வளவு மோசம் பண்ணுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள், திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதுல எல்லாம் நிறைய ரிஸ்க காட்டுவாங்க,

இருக்குது. அதாவது ரிவார்டிங் சென்டர் எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுதா, இதுல ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் சொல்ற ஏரியால ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லா முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்ப பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா, பிய பிரஷர். அதாவது அவர் ஏதாவது செய்யற டைம்ல ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசா. யார் இருக்குன்னு தெரியுமா, பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தா இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணுவார், அங்கிருந்து இங்க குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்றார், ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்றாருண்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயின்ல உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமெண்டா, இளமையில இளைஞர்கள் இருக்கிறாங்க, பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, ஆட்டோமேட்டிக்கா பத்து பேருடைய பிரெயின்லயும் அது ஆக்டிவ் ஆகிரும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டிய இதில் குதிப்பாங்க. நல்லா வழங்கிக்கோங்க. ரெண்டு, மூளையில் என்ன இருக்குது, ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்யறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்கா இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். பிரெயின்ல உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைட்ட எவ்வளவும் வேலை வாங்கலாம் தானே, யானையை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிறோம். சிம்பிளா எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரெயின்ல இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில் முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறான். வயசு போக போக பிரெயின்ல டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு சாக்லேட் நல்ல கிரீம் வடிகுதி, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில போட மாட்டார், போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவார். பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்கு கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குதே, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வாழ்வார். இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா, நூறு கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்றாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போறது தாமதமாகிடும். நல்லா புரியுதா உங்களுக்கு, முன்ன கனெக்ஷன் நடக்கல, கனெக்ஷன் பாதிதான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க, இந்த கனெக்ஷன் பிரெயின் உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழும்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கல இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்னா என்ன. நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா, டிசிஷன் மேக்கிங். அகார்டிங் டு சோசியாலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல், அவ்வளவுதான். உங்க அம்மா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, உங்க பாப்பா உங்களை ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, நீங்க எல்லாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு, பணம் சம்பாதிக்கவா, இல்ல. உலகத்துல பெரிய பெரிய அறிவாளிகள் எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க புள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை, நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், பத்து தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா ஸ்கூல் போகணும், இல்ல. படித்தவர்கள் தம் பிள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதை விட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள் படிங்க, அத மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா, கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அது கொஞ்ச நாள்லேயே அழிச்சு முடிச்சிடலாம், உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உமாவுக்கு மொண்டை கொடுக்கல. உளவியல் சொல்லுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிகாமையில் இருக்கிறோமா, வெளிகாமையிலேருந்து உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர வர வர சனப்பெருக்கும் கூடிட்டு கடுமையான டிராஃபிக், வெளிகாமையில் ஒரு ஆளுக்கு இப்போ புதிய பிரச்சனை.
எப்படி இந்த டிராஃபிக்கை மீறி மாத்திரைக்கு போறது?

0: சிம்பிளா பறக்கிற காரை கண்டுபிடிச்சிருவாரு. சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்த டிசிஷன் மேக்கிங், பிரச்சனைக்கு தான் ஓட கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்துல பறவை வர காட்டிருப்பான், காலில் கட்டி அனுப்புவான், அந்த மெசேஜ கொடுத்துரு, ஒரு நெருப்பு பத்து வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சு கொள்வாங்க, ஓ அங்க ஆள் இருக்கிறான் போல, அங்க பறவைகள் வரும், தண்ணியில கிணறு ஒன்று தோன்றுவானா பறவை சுத்திட்டே இருக்கும், மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா பறவை கால்களில் கட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேல ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்து இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது, உலகத்தில் ரொம்ப முக்கியம் அது மெசேஜ் தானே, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆள் செத்து போறான், வேகமாக எப்படி அனுப்புறது, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின், கண்டுபிடிச்சான், அடிச்சு அனுப்பினான் சலாம் வந்து அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்ட்ல, எப்படா வந்துச்சு இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிச்சுதான். மொபைல் போன்ல இருந்து எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சுகமா சுகமா இருக்கிறேன்னு அனுப்புறது எப்படி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைம்ல தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உமாவும் வாப்பாவும் இந்த உலகத்துல 100க்கு 100% ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போகலாம். ஒரு உமா வாப்பாக்கு 4 பிள்ளை இருந்தால், 3 பிள்ளை இருந்தா 100க்கு 100% நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன், இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே இப்ப என்ன குறை உங்களுக்கு, ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுமா, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு தீர்மானம் கொடு, அதாவது தீர்ப்பு கொடுக்கறது எப்படி, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்துல உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிக்குமா, அத மாதிரி பிரச்சனைகள் ஓடாது, அதனால டிசிஷன் எடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வர்ற நேரத்துல டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைண்டா என்ன, தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்க லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க, சில பேர் வீட்டுல அனுப்பியிருப்பாங்க போயிட்டு வாண்டு, சில பேர் வாப்பா குட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்துருவோமே, சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறாங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்கச்சா, அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயன் கேட்க போனது ஒரு ஃபலூடா கவனிதான் சா, ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமே போய் கேட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ பல நோக்கங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வர்ற டைம்ல எல்லாரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இங்க வந்து அமர்ந்திருப்பீங்க. இப்ப பிரச்சனை என்ன, வாழ்க்கையில இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியான தீர்மானம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்க உமா அப்ப ஸ்கூல் அனுப்பினாங்க, எதுக்கு ஸ்கூல் அனுப்பினாங்க, மூளை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரியா மூளையை நீங்க பார்க்கணும்டா இப்படி புரிஞ்சுக்கோங்க, முட்டி இருக்கு பாருங்க, முட்டி சல்லி போடுவாங்களே முட்டி, அது மாதிரி சல்லி நிறைய போட்டா முட்டி பாரமா இருக்கும், ஒரு ஓம் போடாம 10 வருஷமா வச்சிருந்தா முட்டி காத்தா இருக்குமா, அதே மாதிரி தகவல் எந்த மூளையில நல்லா போடப்படுகுதோ, தகவல் வெறும் டேட்டாஸ், தகவல் போடப்படுவதோ அந்த மூளை நல்ல டெவலப் ஆகி இன்டெலிஜென்ஸ்வாங்க, எந்த மூளையில தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை, எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால ஏன் தகவல் நிறைய போடணும், கடுமையான பிரச்சனைகள் வரும், வராம இருக்கவே இருக்காது, மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, சிலது ஒரு சிறுப்பால முடிஞ்சிடும், சிலது சொறி கேட்டா முடிஞ்சிடும். பெரிய கோடீஸ்வரன் அவன் மேல முட்டிட்டீங்க, டீ குடுக்குறான், 10 கோடி தரேன்டா துப்புவான், நான் 20 கோடி உனக்கு தரேன், சாரி சார் என்று கேட்டாதான் அங்கே இதாகும். அந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறது, பிழையா தீர்மானம் எடுத்தா அவங்களை சாகடிச்சு போட்டுருவான், 4 இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவார்கள். கண்களால் பார்த்தோம் மாளிகா வத்தைகளை, படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள், ஹெரோயினை வித்தார்கள், வித்து எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, மாப்பிள்ளமார்கள் கையிலெல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க, எல்லாரும் தூளடிக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க. வீட்டில் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர். அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம். அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்ட வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலக்கி வாங்கினாங்க. இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில இரும்ப டோக்க தூக்கினவர்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம். நடு சந்தியில கொசி மொக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மொத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்ல இருக்கணும்டா, தீர்மானம் சரியா எடுக்கணும்டா, நல்லா படிக்கணும்டுவாங்க. விஞ்ஞானம் படிப்பது விஞ்ஞானியாக இல்லை, கணிதம் படிப்பது ஒரு கணித ஆசிரியராக இல்லை. இதெல்லாம் மூளைக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா வெளியே வரும் தீர்மானம். டயர் பெச்சாகிட்டு என்ன பண்றது? ஏதாவது நடந்து ஒப்பாரி வச்சு அழுகிறதா? என்ன பண்றது? டிசிஷன் மேக்கிங். படித்தவன் நின்று தீர்மானம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இளைஞர்கள்ட்ட வர்றேன். இந்த தீர்மானத்துக்காக வேண்டி பில் கேட்ஸ் தந்த பிள்ளைக்கு, உலகத்திலேயே முதல் தர பணக்காரன், அவர் பிள்ளை எதுக்கு படிக்கணும்? ஆசிக்க படுக்க வேண்டியதானே. நீ படுவாப்பா, அவன்லாம் ஸ்கூல் போட்டோம், நீ படு, உன்னை எல்லாம் தீத்தி விடுறேன், அதுக்கு உள்ள விட்டு தோது பிள்ளைன்னுவாங்க. எல்லாம் வளர்ந்து வருவான், உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கும், மூளையில் ஒன்றையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளையை வளர்க்குற நேரம் பிரெயினை வளர்த்தெடுத்து ஒரு வாப்பா எப்பயுமே பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு படிப்பை கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க. படிச்சிட்டீங்களா? இப்ப தீர்மானம் எடுக்க போக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்துள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறது ஒன்று, என்ன தெரியுமா? நீங்க சரிய தீர்மானம் எடுக்க கொஞ்சம் லேட்டா, உங்களுக்கு முதி கொஞ்சம் வயசு போக போகல திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, பிழைய செஞ்சிட்டோமோ, பிழைய எடுத்துட்டோமோ. அது இயல்பிலே உங்களுக்கு அது குணமா தரப்பட்டிருக்குது. 170 மில்லி செகண்ட் தான் தாமதம், ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த தாமதமா மெசேஜ் போ சேர முன்னாடி நீங்க முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. கூட்டாளி வந்து சொன்ன உடனேயே கத்திய தூக்கி முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், பெரியவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க பிரெயின்ல என்ன நடக்குது. இந்த மாதிரி அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பிரெயின் காரணம், பிரெயினுக்குள்ள விஷயம் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அவர்களை புடிச்சு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இளைஞர்களுடைய ரிஸ்க் வேண்டியதுக்கு முடிவெடுக்கிறாங்களே, இதை மாத்தவே இயலாது. கத்தி மாத்த இயலுமா? சத்தமா சொல்லி மாத்த இயலுமா? இயலாது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது இளைஞர்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், அவர்கள்ட்ட உள்ள பிரஷர். உள்ளுக்குள்ள ரிவார்டிங் என்ற ஒரு இடம் இருக்குது பிரெயின்ல, ரிவார்டிங் சென்டர். இந்த ரிவார்டிங் சென்டரை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா ஒரு இளைஞர் கூட்டத்தை உண்டாக்கினாங்க. சகோதர் இம்தியாஸ் அலஃபி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லா அதாவது ஊருக்கு வந்து கேட்டவருக்கு இல்ம படிக்கணும், எங்க ஊருக்கு தேவண்ட உடனே 70 இளைஞர்கள் அனுப்பினாங்க. குர்ராக்கள், காரிமார்கள், 70 பேர் குர்ஆனை படித்தவர்கள், 70 இளைஞர்களை தேட எடுக்கிற இப்படி எடுக்கிறாங்கண்டா. சுபஹானல்லா, நான் கேட்கிறேன், எனக்கு 70 டீனேஜர்ஸ் இப்ப எடுக்கணும்டா, நான் எவ்வளவு டீனேஜர்ஸோட இருக்கணும்? எத்தனை பேர் ஒரு போன்ல நீங்க 10 10 10 70 கொண்டு வா எடுக்கிறதா இருந்தா அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவரமா அந்த ஹதீஸ் சொன்னதனால நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள், போற வழியில தான் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 70 பேர் இளைஞர்களை சேர்க்கிறதாக இருந்தால் அதுவும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமானார் எப்படி இளைஞர்களோட பழகிருப்பாங்க? இதுதான் பியர் பிரஷர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, இளைஞர்களை வழி நடத்துவதற்கு பெரியவர்கள் சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக டெக்னிக்கல் அவருடைய வாழ்க்கைக்கு நலவுக்கு இளைஞர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணினால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு எதுவும் செய்யலாமே, இவர் சொல்வது கேட்கிறதா, செஞ்சு முடிச்சுட்டு வரனே, இங்கே நாங்க நீந்தலாமா? முதல் இருக்குது 4 பொடியமார்கள் பார்க்க, 8 பொடியமார்கள் பாய்வாங்க, யார் ஃபர்ஸ்ட் என்று பாருங்க. இதுதான் பியர் பிரஷர். பியர் பிரஷர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவம், அதாவது அவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள், மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகிவிடும். பெரியவர்களுக்கும் இது உண்டு, ஆனா அவர்களுக்கு ஆக்டிவ் ஆகிற விதத்தை விட இது வித்தியாசமா ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே எல்லா இளைஞர்களும் பார்க்க, தன் நண்பர்கள் பார்க்க வேண்டியது செய்கிறோம் என்று மரத்தில் இருந்து குதிக்கணுமான்னு கேட்பார்கள், அங்கிருந்து பாயணுமான்னு கேட்பார்கள், அந்த பொம்பளையை தூக்கிட்டு வரவான்னு கேட்பார்கள். வேண்டியதை செஞ்சு காட்டுவோம். ஏண்டா பிரெயின் ஃபீல், அதாவது மூளை அந்த நேரத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். இவ்வளவுதான் அவங்க முடிவரைக்க சொல்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, இளைஞர்களை வந்து தனியா வச்சு பாக்குறாங்க, அவன் அந்த எந்த பவரும் வெளியே வருது இல்ல, சும்மா நோஞ்சா மாதிரியே உட்காரான். பஸ்ல போனாலும் சும்மா தான் போவான், கத்தி பாட்டு படிப்பான். தனியா போனா அதே நாளைக்கு பத்து பேரோட போனா 50 பேர் பஸ்ல உட்கார்ந்து கத்தி பாட்டு படிப்பான். ஏதாவது திரும்பி பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல, தனியா போற நேரம் இப்படி பிடிச்சிட்டு கத்தி பாட்டு படிப்பானா? அவனுக்கு அப்ப வெக்கம் வரும். இளைஞனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, பயம் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா எப்ப அது மறக்குது தெரியுமா? அவன் 8 பேர் பஸ்ல சேர்ந்துட்டான்னு வைங்க, ஃபுட்போர்ட்ல தட்டணுமா குத்தணுமா அடிக்கணுமா, எந்த விளையாட்டும் போடுவாங்க. ஏன் பியர் பிரஷர்? இளைஞர்கள்ட்ட உள்ள ஆக்டிவேஷன் எங்க ஆக்டிவ் ஆகுது? ரிவார்டிங் சென்டர். அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் பழகினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட பிஸியானவர் யார் என்று கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக்கு தலைவர், அந்த மதீனா நகரத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீதி கேட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக வருவார்கள். உங்க வீட்டு கதவை எப்பவும் தட்டினா எங்களுக்கு நிம்மதியா தூங்கவும் நேரம் இல்லையான்னு கேப்பீங்களே. ரசூலுல்லாஹ் நீதி அரசர், அல்லாஹ்வுடைய தூதர் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுக்கு கணவர், அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் கடமையை நிறைவேற்றியவர், தன்னுடைய பேர குழந்தைக்கு அப்பா, தம் பிள்ளைக்கு வாப்பா, பள்ளிவாசலில் ஜமாத்து நடத்தக்கூடிய இமாம், இமாமத்து செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் குதித்து போராடக்கூடிய போர் தளபதி. எவ்வளவு எக்கச்சக்கமான பணிகள். இந்த பணிகளுக்கு மத்தியில இளைஞர் கூட்டமைப்பையும் ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. எக்கச்சக்கமான கூட்டமைப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை முதியவர்கள் மட்டுமே இருப்பாங்க, சில கூட்டமைப்புகளை பொறுத்தல இளைஞர்கள் சில ஊர்களை கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பெரிய அருள்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? பிரயாணம் முடித்து வருகிறார்கள், கட்டம் கட்டமாக பெருமானர் பேசி பேசி வருவார். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு தட்டி கேட்கிறார், ஜாபிர் எப்படி கல்யாணம் எல்லாம்? சுபஹானல்லாஹ். இளைஞரோட பேசுற நேரம் அவரோட போயிட்டு அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா, புள்ளலாம் உண்டா, எந்த மாதிரி, ஓ லவ்வா, அப்படி அந்த ஃபீல்ல போனால் மட்டும்தான் அவர்களை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சரி எது பிழை, இளமையோட போனால் அந்த பல்சை தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது தெரியுமா? இந்த மாதிரி தெரியுமா ஜிஹாதுக்கு வருவார்கள், வேண்டிய பணி புரிவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் கேட்கலாம், ஜாபீர் எப்படி அவருடைய இளமையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்னாச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் ஆச்சு யார் ரசூலுல்லாஹ், யாரை முடிச்சிங்க, அயோதி அதாவது விதவையா இளமை, யூதையை முடிச்சிட்டீங்களா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எதை முடிச்சார் அவரு, அவர் விதவையை முடிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் ஏண்டா ஒரு ஒரு ஒரு யூதையை முடிச்சா விளையாடலாமே நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், இதை நான் சொன்னால், நான் இப்படி பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், என்ன இவர் இப்படி சொல்கிறார், பெருமானார் எப்படி பேசினார் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு கேட்கிறேன் நல்லா உடனடியார்களே, ஏனப்பா கொஞ்சம் விளையாடலாமே, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு சின்ன தங்கச்சிமார்கள், சின்ன தங்கச்சிமார்கள், நான் அப்படி போட்டு ஒரு யுவதியை முடிச்சா இவவும் அவங்களோட சேர்ந்து விளையாடிடுவா யார் ரசூலுல்லாஹ், அது விதவையை முடிச்சா கொஞ்சம் பராமரிக்க மாட்டாவா யார் ரசூலுல்லாஹ், அதனால அப்படி பண்ணினேன் யார் ரசூலுல்லாஹ் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா, கொஞ்சம் தலைமை சேர்ல உட்கார்ந்தா இந்த இளைஞரோட எனக்கு என்ன பேச்சுவார்த்தை நினைப்பார்கள் பெரியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எங்க இந்த பியர் பிரஷரை டச் பண்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை கூட்டமைப்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், இளைஞர்களை கவர வேண்டுமாக இருந்தால், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முறை உண்டு, அந்த முறையிலே பெரியவர் இறங்கி ஆக வேண்டும். அவர்கள் கூட்டமைப்பை எடுக்கணும், அவர்கள் கம்பெனி அதாவது அவர்கள் குரூப்பாக நிற்பார்கள், குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை பயன்படுத்த முடியும், அப்பதான் வேண்டியது செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இல்மை கொடுத்தார்கள், மையுரிதுல்லாஹு பி கைரன் அல்லாஹ் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் அல்லாஹ்வுக்கு நலவை நாடினானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடி
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவர்களை திருத்த வேண்டுமாக இருந்தால் இந்த உண்மையாக எப்படி உலகம் அவர்களை கவர்ந்து கெட்ட பாதைகளை போடுதோ அவர்களை நாம் நல்ல பாதைகள் போடுவதற்கு ஆக்சுவலா அவர்கள் பயன்படுத்துவதை நாம் எப்படி பயன்படுத்துவது, எதை எதை டெக்னிக்கா எதை பயன்படுத்துறாங்க, பிரெயின்ல எந்த செல்ஸ்களை பயன்படுத்துறாங்க, இதை நாங்க செய்யணும். சும்மா இல்லை, ரசூலுல்லா செஞ்சு காட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தருவேன். நல்லா அப்படின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள், அவர்கள் கதாநாயகர், ஒரு இளைஞர் கூட்டமைப்பை செய்தார்கள். அந்த இளைஞர் கூட்டமைப்புக்கு வேலை கொடுத்தார்கள், இல்மை கொடுத்தாங்க. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். நிறைய சஹாபாக்கள் சின்ன சின்னவர்கள் அவர்களுக்கெல்லாம் துஆ செய்தார்கள் ரசூலுல்லாஹ். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு துஆ செய்தாங்க ரசூலுல்லாஹ். கிட்ட வைத்து கொண்டு இறை தூதர் அவர்கள் அவர்களை பாராட்டி பேசுவார்கள், நெருக்கமாக பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிவார்டிங் சென்டர் இளைஞர்களை பொறுத்தளவுல அவங்க கூட்டமா இருந்தா மட்டும்தான் ஒன்னா, அது நல்ல ஒன்னானா வேண்டிய வேலை வாங்கலாம் என்பதை உங்க புரிஞ்சிருப்பீங்க. பிரெயின்ல உள்ள இந்த ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகணும். இப்போ ஒன்று, ரெண்டாவது அவர்கள் பணிபுரிவதற்கு மாடல், ஒரு கேரக்டர் தேவை, அவருக்கு முன்மாதிரியா லீட் பண்ற ஒரு ஆள் தேவை. இளைஞர் கூட்டமைப்பை ஒரு பெரியவர் லீட் பண்ணுவார். இப்ப உள்ளவங்களை யார் லீட் பண்ணுவாங்க, படம் பாக்குறாங்க, அஜித் ரஜினிகாந்த் அவன் போடுற நாடகமும் ஆட்டமும் தான் இவனை ரன் பண்ண வைக்கும். ஒரு மாடல் வேணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலா நின்றார்கள், இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க சிம்பிளா செய்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா, டாக்டர் ஜாகிர் நாயக் ஒரு தடவை உரை நிகழ்த்துறார். உரை நிகழ்த்துற நேரம் ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்கிறாங்க, நீங்க பேசுறீங்களே, எங்க பிள்ளைகளை நாங்க வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கறத பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்கிறாங்க. அவர் நீண்ட உரை ஒன்றும் சொல்லல, ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எங்க உமா அப்பா, எங்க ஃபேமிலியில எல்லாரும் டாக்டர் தானே, அவங்க ஃபேமிலியில எல்லாரும் டாக்டர் தான். அப்ப எங்க வீட்டுல எங்க உமா எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்தாங்க, ஆபரேஷனை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டருக்கு எனக்கு பேர் வருவதில்லை, அந்த பேரை சொல்லி இவரை மாறி நீ மாறணும். சும்மா டாக்டர் ஆகி வேலைல்ல, அவரும் டாக்டர் இவரும் டாக்டர், நீனும் டாக்டர் ஆகி வேலைல்ல, எல்லாரும் டாக்டர்டா வீட்டில், இவரை மாதிரி ஆகணும், வேர்ல்டில் ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சேலஞ்ச் தருவாங்களாம். இந்த சேலஞ்சை தான் இவர் செஞ்சாரான்னு பார்த்தா சுபஹானல்லாஹ், எப்படி சைக்காலஜிக்கலி எந்த ஃபேமிலியில் யார் படித்தாலும் உண்மையாக ஆக்டிவேட் ஆக போது ரோல் மாடல், அவருக்கு முன்னாடி ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். அப்பதான் இளைஞர்கள் அவங்க கூட்டணி சேர்ந்து அவர் சொல்லுவதைதான் சொல்லு செய்வாங்க. அவர் வெட்டினா அவர் மாதிரி கொண்டே வெட்டுறது, எப்ப போய் பாருங்க, என்னுடைய ஆள் அவரு, இவருடைய ஆள் இவரு. ஸ்கூலுக்குள்ள போனா யாருக்கு சண்டை, அப்துல்லாக்கும் அப்துல் ரஹ்மானுக்கு சண்டை. ஏன், அவர் அஜித் ஆளா, இவர் விஜயட ஆளாம், பச்சை காபீர் ஆகலாம். இவருக்கு அஜித் தான் வீரமா, அவருக்கு விஜய் தான் வீரமா. உன் மேலேந்து ஜம்ப் பண்ணண்டா ஜம்பே பண்ண மாட்டான் பயந்தான் கோலி, விளங்குதா. மேல படத்துக்கு எடுக்கிறத நடிச்சு யார் ரெண்டு பேரும் சண்டை எதுக்கு பிடிக்கிறான், முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எதுக்கு சண்டை பிடிக்கிறான். இது அது ரோல் மாடல் இல்லாம இளைஞர்களை எடுக்க இயலாது, கட்டாயம் ரோல் மாடல். ஜாக்கிர் நாயக் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எங்க உமா வாப்பா இதை படிச்சு தந்து நான் டாக்டர் ஆனன்னு சொல்லல, அவர் ஒரே ஒரு வார்த்தை போய் உமாட்ட கேட்டாராம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய பிரச்சாரகரான பிறகு கேட்டாராம், உமா இப்ப நான் ஆபரேஷனை கண்டுபிடிச்ச அந்த டாக்டரா இருக்கிறது நல்லம்மா.
2: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது
1: நான் சொல்லிக்கொண்டு வந்தது என்னென்னா, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற வேலையில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருவார். எப்படி வருவார்ண்டா, பொம்பையில் அவர் வெளிநாட்டுக்காரர், பொம்பைக்கு வந்தால் எங்கள் வாப்பா அவரோடையே இருப்பார். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டி வருவார். நாங்கள் சின்ன பருவத்தில் எட்டி பார்ப்போம். அவர் யாரண்டா, அகமது டீடாட். அகமது டீடாடை பொறுத்தளவில் சவுத் ஆப்ரிக்காவுடைய, அதாவது நிறைய யூரோப்ஸில் ஆப்ரிக்கன் கண்ட்ரிகளில் நிறைய வீரமாக பிரச்சாரம் பண்ணியவர், திருக்குர்ஆன் எடுத்து காட்டி பைபிள் உள்ள பிழைகளை சுட்டு காட்டி பேசியவர். அதனால் அகமது டீடாடால் கவரப்பட்டவர் டாக்டர் ஜாகிர் நாயக்குடைய வாப்பா. டாக்டர் ஜாகிர் நாயக்குடைய வாப்பா அகமது டீடாடை பொம்பைக்கு அழைப்பிச்சு, பெரிய ஃபேமிலி, உங்கள் நாயக் ஃபேமிலி அழைப்பிச்சு, அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்துவார். சின்ன பையன் வீட்டில் இருந்து பாப்பா இவ்வளோ அக்கறையோடு இவ்வளோ பாசத்தோடு ஒருவரோடு நடக்கிறாரு, அவர் யார் என்ற கியூரியசிட்டி அடிக்கடி டாக்டர் ஜாகிர் நாயக் சின்ன பருவத்தில் உண்டு, அவர் மனசில் எழும்புறது உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னத்தில் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சா எட்டி பார்க்கறது, பாப்பா ஏன் இந்த பெரியவரோடு இப்படி நடத்துகிறாரு, அவர் ஏன் இவ்வளோ அருமையாக நடத்துகிறாரு. சின்ன மகனுடைய மனசில் பாப்பாவோடு இருக்கிற அந்த பெரியவர் கதாநாயகராக உள்ளக்குள்ளே பூந்துட்டார். டாக்டர் ஜாகிர் நாயக்குடைய ஆரம்ப பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போட்டுலாம் பேசுவார், ஆரம்ப பிரச்சாரம் யூடியூப்பில் இருக்கும். அவர் திக்குவாய், ரப்பி ஷஹலி சதரி வயசுகளி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு அல்லாஹ் சொல்கிற நேரம், இதஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தா, மூசா ஃபிரௌனோட போய் பேசுங்கள், அவன் வழிகட்டி நிற்கிறான் என்று சொல்கிற நேரம், அல் மூசா நபி என்ன கேட்டார், யார் அல்லாஹ் ஹாரூனையும் கொஞ்சம் தந்துரியா அல்லாஹ். ஏன்னா அவன் ஆக்கில் ஒரு முடிச்சு பேசுகிற டைமில், ரப்பி ஸ்டஹலி சதுரி வயசிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதுரை, என்னுடைய கல்பை விரிச்சு விடு யா அல்லாஹ், வயசிர்லி அம்ரி என் காரியத்தை இலகுவாக்கி விடு யா அல்லாஹ், வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி என்னுடைய நாக்கில் ஏற்பட்ட முடிச்சு அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கௌலி இலகுவாக நான் சொல்லுவதற்கு யா அல்லாஹ் அவர் கேட்கிறார். இது மாதிரி ஜாகிர் நாயக் இன்றைக்கு பேசினாலும் உரையை ஆரம்பிக்கிறன நன்றாக பாருங்க, ரப்பி ஸஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிப்பார் திருக்குர்ஆனுடைய வசனம். ஏன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் உள்ள திக்கை இப்பொழுது காணவே இல்லை. டாக்டர் ஜாகிர் நாயக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி என்றால், ஆரம்பத்தில் அவர் திக்கினதை இப்பொழுது காணவே இல்லை, அற்புதமாக பேசிக்கொண்டு போகிறார். திக்காக இருக்கிற நேரமும் அவர் திக்கு திக்கு பேசுகிற ஒரு குடும்பத்து, அவருடைய குடும்பத்தில் அவர் திக்கு பேசக்கூடிய ஒரு மகனாக இருந்தும் அவர் கல்வியில் அகமது டீடாட் இடம் பெற்றார். அவருடைய அகமது டீடாட் அவர் சொல்றாரு, என் உம்மாட்ட நான் கேட்டேன், உம்மா நான் இப்ப அகமது டீடாடு மாதிரி ஆகணுமா, நான் இந்த ஆபரேஷனை கண்டுபிடிச்ச டாக்டர் மாதிரி இருக்கணுமா. அவங்க உமா சொன்னாங்களே, இதுவே நல்லண்டா, இதுவே நல்லோம், தவா களத்தில் குதி என்று அவர் அவருடைய வரலாறு சுருக்கம், அவருடைய கதையை சுருக்கமாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இளைஞர் ஒரு இடத்துக்கு வரணுமாக இருந்தால் கட்டாயமா ரோல் மாடல், ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். வாப்பா வீட்டுக்கு யாரை கொண்டு வரீங்களோ, எவருக்கு கண்ணியம் கொடுக்குறீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள யார் அதிகமா பேசப்படுகிறாரோ, சின்ன பிஞ்சு மனசுக்குள்ள அது ஆழகமா வளர ஆரம்பிக்கும். அகமது டீடார் ஒரு மேடையில் சொன்னார், டாக்டர் ஜாகிர் நாயக் என்னை மாறி 1000 மடங்கு என்று சொன்னார். அகமது டீடாரை பார்த்து டாக்டர் ஜாகிர் நாயக் உலகத்துக்கு உருவாகிறார். அகமது டீடார் தன்னுடைய வயோதிபத்தில் சொல்றார், ஒரு ஸ்பீச்சில், ஜாகிர் நாயக் உருவாகி இருக்கிறாரு, அவர் என்னை போன்ற 1000 மடங்கு என்கிறார். சுபஹானல்லாஹ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரோல் மாடல். அப்ப நல்ல விளங்கிக்கோங்க, இளைஞர்களை எப்பயுமே கூட்டணி தான் சேருவார்கள். ஏனென்று சொன்னா, அந்த இளமை பருவத்தில் ஒரு ஹோமோன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இளைஞர்களுக்கு திட்டி எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து ஓடுறான், பேச்சை கேட்கிறான், இல்ல பள்ளிவாசலுக்கு வாரானே இல்லைன்னு நாங்கள் பிழையான அணுகுமுறைகளை செய்து அவர்களை மட்டும் குறை சொல்லி இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய சைக்காலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, பள்ளிவாசலுக்கு எடுக்கலாம் அவர்களை, அவருடைய உளவியல் அடிப்படைகள், இந்த உண்மையாக அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இவையெல்லாம் கவனத்தில் வைத்துத்தான் அவர்களை கவர வேண்டும் என்று பெரியவர்களுக்கு மெசேஜ் சொல்லி என் உரையில் அடுத்த பகுதி நான் இளைஞர்களுக்கு பேசலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவத்தில் அவர்களுக்கு தாட்ஸ் லெவல், சிந்தனை அதிகமாக மூளையில், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் 12,000 சிந்தனை, 12,000 தாட்ஸ், 12,000 சிந்தனைகள், 12,000 சிந்தனைடா, அதாவது சாப்பிடணும், குளிக்கணும், போகணும், அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. இங்க யாராவது நினைக்காத ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். நினைக்காத ஒரு ஆள் இல்ல, நினைக்கலன்னா மூத்தாயிட்டன்னு அர்த்தம். நினைப்பு உண்டாயிட்டே இருக்கும், விளங்குச்சா? நீ பேசுறது பேசாதது வேற, கண்ணை பொத்துறது பொத்தாம இருக்கிறது வேற, நினைச்சிட்டு இருப்பார், எதையாவது ஒண்ணு நினைப்பார். இந்த நினைப்பு 12,000 கீழே இருந்தா பைத்தியம்னு அர்த்தம். சைக்காலஜில நினைப்பு வருகுதே இல்லையா, செத்துதான் முடிச்சு, அவன் மூளை சாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ல எல்லாத்துக்கும் லெவல் போட்டு வச்சிருக்கிறான். பிளட் பிரஷர் பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்கும், உனக்குச்சா? எல்லாத்து கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு லெவல் இருக்கு. கூடினா இப்படி எண்டவான், குறைஞ்சா இப்படி எண்டவான், ஹை லோன்னு போட்டிருப்பாங்க. எல்லாத்துலையும் லெவல் மாறி ஒரு நாளைக்கு ஒருவர் 12,000 முதல் 60,000 வரைக்கும் சிந்தனை லெவல் இருக்குது. இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க சிந்தனை லெவல் பேசணும், ஏண்டா அவங்க ஸ்பீட் கூட, சிந்தனை லெவல் கூட. ஏன் கூடண்டா? மூளையில கிரே மேட்டர்னு இருக்குது. வயசு போக போக மூளை அந்த கிரே மேட்டரை அப்படியே அழிக்கும், அழிச்சிட்டு வரப்போக்கில் அந்த மாதிரி சிந்தனைகள் குறையும். ஆனால் நார்மல் இளைஞர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆர்வமும் சிந்தனையும் கூட கூடுற டைமில் 60,000-70,000 மாறிடும், 80,000 மாறிடும். மாறினா 70,000 மாறினா ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் உமா பேசினா மோத்தில் பாஞ்சிட்டே இருப்பார் பையன். ஏன் ஸ்ட்ரெஸ் அடிக்கிறாரு? சிந்தனை வெளியே வர்ற நேரத்தில் வாயால வேர்ட்ஸ் 25,000 வேர்ட்ஸ் வெளியே கக்கணும். அண்ணளவா நான் சொல்வது அவரேஜ் 25,000 வார்த்தைகள் வெளியே கக்கணும். ஒருவர் கக்காம சிந்தனை மட்டும் உருவாகுது. நல்லா தண்ணி குடிக்கிறாரு, டொய்லெட்டுக்கு போகவே இல்லைண்டா, அடக்கி அடக்கி இருந்தா வேதனை தானே வரும். இதே மாதிரி இளமையில தாட்ஸ் கூடிட்டே வருகுது, கூடிட்டே வர்ற டைம்ல வாயால பேசணும். பேசாம விட்டாரண்டா ஸ்ட்ரெஸ் முதல்ல பதறுவார், எப்போ பார்த்தாலும் ஏசுவார், வீட்டுக்குள்ளே இதாக இருக்கும். மெல்ல மெல்ல 3 மாசமா அந்த நிலைமை கூடிட்டே வந்துட்டா டிப்ரெஷன். 3 மாசம் தான் எக்ஸ்பயர்ட் டேட். சைக்காலஜியில ஒரு சிந்தனை ஸ்ட்ரெஸ் பதட்டம் மாதிரி இருந்தா பதட்டத்துக்கு இப்பொழுதே இது பண்ணணும். 3 மாசமா அந்த பதட்டத்தை அழிக்க எந்த முயற்சியும் எடுக்காட்டி டிப்ரெஷன். டிப்ரெஷனை தாண்டி போனா மெனிக்கா சிசோஃபேனியாண்டி பைத்தியம் பண்ற லெவலுக்கு போயிடுவாங்க சிந்தனை கூடினாலும். அப்ப சிந்தனை கூடுறவனை பார்த்துருப்பீங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி கண்ணாடியை பார்த்து பேசுவான், கையை பார்த்து பேசுவான், சுவரை பார்த்து பேசுவான். இந்த சிந்தனை யாருக்கு நல்ல கூடுது? இளைஞர்களுக்கு கூடுது. ஏனண்டா யுவதிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஹோமோன், இளைஞர்கள் ஆண்களுக்கு ஒரு ஹோமோன் சுரப்புது. டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் பொடியமார்களுக்கு சுரப்புது. பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதாவது இளமை யுவதிகளுக்கு, ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சுரப்புது. இந்த ஹோமோனை வந்து இந்த ஹோமோன் அந்த பருவத்தில் சுரப்ப போக்கில் நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமா அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ராத்திரிக்கு தனிய ஒரு பையன் பிறண்டு தனிமையில் படுக்க விடக்கூடாது. அவர் தூக்கம் வரப்போக்கில் பெட்டுக்கு போடுறதுக்கு அந்த வயசுல உள்ள உமா பாப்பா விளங்கிருக்கணும். இந்த டைம்ல பொடிய நிறைய பிறண்டு சுண்டு சுண்டு இருக்கிறாருன்னா ஹோமோன் அவருக்கு நிறைய தோட்சை கொடுத்து தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு அவர் நிறைய தப்பு செய்வதற்கு திட்டம் போடுவார் அவரை அறியாமல். நல்ல புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறான். எங்க தப்பு? இந்த ஹோமோன் சுரப்புற டைம்ல ஆபாசமான காட்சிகள், அந்த படங்கள் கொடுக்கிற டைம்ல பிரெயின் அப்படியே சூனாக ஆரம்பிக்கும், அந்த ஹோமோன்ஸுக்கு இதாக ஆரம்பிக்கும். இப்ப அவர்களுக்கு நிறைய பேசாட்டி கக்காட்டி அவர்கள் நிலைமை மோசமாகும். அதனால ஆட்டோமேட்டிக்லி வீட்டில் உள்ள 11-ஆம் ஆண்டு பையன் வந்து 10 நிமிஷத்துல வெளியே ஓடுவான். ஏன் வெளியே ஓடுறான் இதை விளக்கமா சொல்றேன், அப்பதான் நீங்க புரிந்து கொள்வீங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகுதான் எனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். ஏன் வெளியே ஓடுறான் தெரியுமா? வெளியே ஓடி போய் கக்கணும், அவர் கொட்டணும். பெரிய பிசினஸ்யா பேசுவார், உட்காந்து மணித்தியால கணக்கு உட்காந்து பேசுறது. போயானால் வந்துட்டா வெளியே போனவர், பகல் சாப்பாடுக்கு வந்து ஓடினவர், ராத்திரி 9 மணி வரைக்கும் வீட்டுல பெரிய பட்ஜெட்டே கீத்துட்டாரா. ரவி கருணாநாயக்கு உட்காந்து மங்கள சமரவீரர் உட்காந்து பேசுவான் பார்லிமெண்ட்ல, அதாவது பட்ஜெட் பேசி பேசி முடிச்சிருப்பான். ஒரே டாபிக் தான், எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே டாபிக்ல வரும். ஆனா ஏன்? நல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த சிந்தனையை வெளியாகாட்டி அந்த பையன் ஸ்ட்ரெஸ் ஆகிருவான். சிந்தனை வெளியாக்கி ஆகணும். அதனாலதான் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா சேர்றார்கள். அவங்க பேசுறாங்க, தன் ஃப்ரெண்டோட லிங்க வச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட் இல்லாமல் ஆச்சு, லிங்க் இதாயிரும். இன்னும் கொஞ்சம் முத்திட்டு வரப்போக்கல, ஹோமோன் கொஞ்சம் கூட போக்கல, ஃப்ரெண்டையே சொல்ல இயலாது. அப்பதான் எதிர்மறை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெண்டை எல்லாத்தையும் சொல்லலாத நேரம் ஃப்ரெண்டோட இருந்தா ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் போயிடுவாரு, ஒரு நாள் பிரேக்ல போயிடுவாரு. தனக்கு எதிர்மறை யாரோ அந்த மாதிரி ஒரு யுவதியை தேடி போய் அவட்டை எல்லாம் கொட்டுவார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசுனீங்கன்னு கேட்டா சாப்பிட்டீங்களான்னு பேசிருப்பான், தூங்கினீங்களான்னு கேட்டிருப்பான், வீட்டுல உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு. கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்ல. பொண்டாட்டி நினைப்பா மாப்பிள்ள ஊமையாண்டு, இவன் பாப்பா அவன் ஊமையாண்டு, சில நேரம் ரெண்டு பேரும் ஊமையாயிருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன்கள் வெளியாகுறதுக்கு அந்த லெவல்ஸ் கூடிட்டு வரப்போக்கல தாட்ஸ் லெவல் ஹை ஆன உடனே அந்தந்த ஆட்களை பார்த்து வெளியாக்க பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நாங்க வாசலை பூட்டி நீ பேசக்கூடாது ராஜான்னு சொன்னா இந்த நாட்டில் சிலர்களுக்கு நடந்ததுதான் நடக்கும். திருமணமே முடிக்க கூடாதுண்டா, வாரவங்க போறவங்களோட எல்லாம் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக அந்த இந்தியாவில் நடக்குது. சாமியார் என்ற பேரில் எக்கச்சக்கமான மோசடிகள் நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண இயலாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால என்ன நடக்கணும், பேசணுமாக இருந்தா ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கணுமா இருந்தா டாய்லெட்டுக்கு கூட்டி போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உட்கார்ந்து கழிப்பா, மறைச்சு கழிப்பா, ஒழுங்க கழிப்பா, சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆசை வருகிறது. ரசூல் என்ன சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்தா மின்குமுல் பா ஃபலியத்தஸவுஜ், ஏ வாலிப சமுதாயமே, உங்களில் யார் சக்தி பெறுகிறீர்களோ கல்யாணம் முடிங்க. சீச்சீச்சி, கல்யாணத்தை பத்தி இப்ப நினைச்சு பாக்குறதா? இல்ல இல்ல, அது 30க்கு பிறகு முடிஞ்சு போயிடும். சமுதாயம் சக்தி வந்துட்டா ஓடுவான் சக்திக்காக, சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து திருமணத்தை முடித்துக்கொள். ஏன் தெரியுமா, அது உன் பார்வை பாதுகாக்கும் என்றாங்க சுபஹானல்லாஹ். இப்ப சொல்றேன் கேளுங்க, உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா, உலகம் உங்களை பாதுகாக்குற பேர்ல கெட்டிட்டியா கூட செஞ்சுட்டே ஆவாரத்தை இங்கால ஒரு பக்கத்துல நாசமாவே போயிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இஸ்லாம் அழக எல்லாத்தையும் செட் பண்ணது, உணர்வு வர்ற நேரம் வெளியாக்கு, ஹலாலா திருமணம் முடி, அல்லாஹ்வுடைய துரு தடுக்கல. இதுக்கு மத்த மாதங்கள் என்ன சொல்லுவாங்க, திருமணம் அசிங்கம். அதாவது பாத்தீங்களா, மதகுரு அவர் ஏன் மதகுருவானார் திரும்ப, திருமணமே முடிக்கல, அடக்கியே வச்சு கொண்டிருந்தாராம், அதனால திருமணமே முடிக்கலையாம், அவர் மதகுரு ஆயிட்டாராம். எத்தனை பேர் அப்படி அடக்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எல்லாத்துக்கும் வாசலை திறந்து தந்திருக்குது. ஏண்டா அந்த உணர்வு அந்த நாள் வெளியாகணும். இளைஞர்களுக்கு அப்படி பேசணுமா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இளைஞர் கூட்டமைப்பு செஞ்சாங்க, எல்லா இளைஞரையும் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மொட்டலாங்க நின்றாங்க, பேசுறதுக்கு டாபிக் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு, அவர்களுக்கு வேலை கொடுத்தாங்க, திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூர் கூட்டமாக இருந்து இது பண்ணினார்கள், எக்கச்சக்கமான செய்திகள். அப்படி நடக்காமல் 70 குர்ஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்ப முடியாது. அப்படி நடக்காமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே இந்த முஸ்லிம் உம்மத்திலே இன்னைக்கு பெரும் பெரும் அறிஞர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள். ஏன், அவர்கள் எல்லாத்துக்கும் இல்ம்ல வேலை இருந்துச்சு. வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு பேசுறதுக்கு டாபிக் கொடுக்கணும். இளைஞர்கள் உண்டு காமத்தை பேசுவார்கள், இல்ல ஹலால பேசணுமாக இருந்தா அவங்க கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு தப்பிக்கல் கொடுக்கப்பட்டு ஒரு மாடல் உருவாக்கப்படணும். டாக்டர் ஜாகிர் நாய்க்கு அஹமத் மாடல் ஆகினார், உலகத்துக்கு அவர் எங்கேயும் போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு, வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்றது என்னண்டா, பிஎ பிரஷர் இளமை ஒன்று சேர்ற நேரம் மாடல உண்டாக்கணும். இப்ப ரிஸ்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, இதை பாடமாக்குங்க, இதை செய்யுங்க, குர்ஆனை இப்படி பண்ணுங்க. அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ், முன்னிலைப்படுத்தி அவர்களை கௌரவிப்பாங்க. ரசூலுல்லாஹ் போய் பேசுவாங்க, சின்னவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, அபு அதாவது ஒரு பையன் இப்படி களத்தில் கை வச்சுட்டு நிற்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உமை உன் உமையர் எங்கப்பான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பொடி ஒரு பறவையை வளர்க்குறான். ரசூலுல்லாஹ் எவ்வளோ பிஸி, அதில் போய் இவர் கவலைப்படுற நேரம், செத்து போயிட்டா உமையர், உன் உமையர் செத்து போனால கவலை நிற்கிறியா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எவ்வளவு கவனமாக ஒரு சமூகத்தை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இவருக்கு இதை பேசினாதான் இவரை எடுக்கலாம், இவருக்கு இதை பேசினாதான் இதை எடுக்கலாம். பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு இளைஞர் கூட்டமைப்பு நீங்க செய்ய போறீங்க, அவர்கள் பேசித்தான் ஆகுவார்கள். உமா வந்து என்று சொன்னாங்கண்டா ஒரு உமா, என் பையன் 11 வீட்டுக்கு வந்தா என்னோட பேசுறானே இல்லை, பாஞ்சு பாஞ்சு ஓடுறான்டா. நான் சொல்லுவேன், அதான் நடக்கும். அது நடக்காம இருக்காது. வீட்டில் என்ன பண்ணணும் தெரியுமா, வீட்டு வாசல்ல நீங்க செட்டியில கொண்டு வந்து பிள்ளைகளை உட்கார வச்சு உள்ளக்குள்ள ஜூஸை கரைச்சி ஏதாவது சம்சாவை பொறிச்சு பேசுராஜான்னு கொண்டு வந்து கொடுத்தா பாவத்திலேருந்து புள்ளையை பாதுகாக்கலாம், இல்லைன்னா புள்ளையை பாதுகாக்கலாது. உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டால் இதை சொல்றீங்களேன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளைய வீட்டிலேருந்து விட்டா போக்குக்கு மேலையும் காட்டிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இருட்டில் இருந்து தப்பான சிந்தனை இருட்டு வருகிற நேரம், தனிமை வருகிற நேரம், அல்லது கூட்டமைப்பு இருக்கிற இந்த ஹோமோன் சுரப்புற நேரம் தப்பான சிந்தனைகள் எக்கச்சக்கமாக பறக்கும். அதனாலதான் வெளிச்சத்துல வச்சு ஊட்டு உமா முன்னுக்கு இருந்தா தப்பான பேச்சு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் பேச, இடத்துக்கு இடம் பேசுற டாபிக் மாறும். யாரும் இல்லாத நேரம் டாபிக் மாறும், டாபிக் மாறும். உங்க புள்ள வெளியே போனா உள்ளா பிள்ளைகளும் ஆசை அவங்களை கௌரவிக்கிறதுக்கு. இந்தாண்டி நல்லமே எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கிடைக்குது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உட்காருவார்கள், எல்லாரும் பேசுவார்கள். பேசுற நேரம் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க, தப்பான பேச்சு வராது, தப்பை அடக்கிக் கொள்வார்கள், நல்ல பேச்சுவார்த்தை வரும். அந்த நேரத்தில் சில ஐடியாக்களை அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுடைய பேச்சை நிப்பாட்ட முடியாது. இப்படிதான் காப்பாற்றலாம். இன்றைக்கு ஒரு வீடு நாளைக்கு அந்த வீடு, போக்கு கடையில் உட்கார்ந்து பேசாது, எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு வாசப்படியில் யாரும் இல்லாத பாலடைஞ்ச இடத்துல போய் பேசாது. பேச்சையே நிப்பாட்டி வீட்டு கதவை பூட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார் இளைஞர்கள் எப்படியோ பாஞ்சு வழிகட்டு போயிடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பிரெயின் ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்பொழுது நான் இந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது லேக் ஆஃப் கன்சென்ட், அதாவது நல்லா பாருங்க. சரி, அடுத்தது கன்சென்ட்ரேஷன். இளைஞர்களை பொறுத்தளவில் ஒன்றாவது நான் சொன்னேன் அவங்களுக்கு குரூப்பாக இருக்கணும், ரெண்டாவது என்ன சொன்னேன் ரிஸ்க், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க, மூணாவது வேண்டிய வேலை செய்வாங்க, டயர்ட் வராது, காலையில் உண்டு மாலையில் உண்டு ராத்திரி உண்டு நிறைய வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்க தெரியுமா, அதுவும் மூளையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கிரே மேட்டர். வயசு போக போக அழிஞ்சு கொண்டே போகும். நாலாவது இமோஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வழித்தவரக்கூடிய இந்த நாலு ஐட்டத்தில் வச்சு தான் உலகம் உங்களை விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஃபேஸை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா சாதாரணமாக இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, இவர் என்ன நினைக்கிறாரு, சும்மா சொல்லுங்க என்ன நினைக்கிறாரா ஐக்கியம் என்ன என்ன சொல்கிறாங்க, கோபப்படுறாங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளங்குது இதில், கே விளங்குதா? என்ன நினைக்கிறாங்க, ஆ விளங்குதில்ல, கவலையோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது இதுக்கு சைக்காலஜிக்கு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ எங்களுக்கு போடலைன்னா ஒரு பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு போடலாது, அது ஒரு லேடியுடைய முகத்தில் இதுதான் வருகுது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். இதை வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க சைக்காலஜிக்கலி, அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இளைஞர்கள் வயோதிபர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, உடனே பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுண்டா, எல்லா வயோதிபர்களும் அங்கே உட்கார்ந்த, அதாவது இளமையை தாண்டினவர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோ, இது ஒரு சாதாரண உங்களுக்கு போட்டு காட்டுறது சும்மா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்த உடனே அந்த பொம்பளுடைய மூஞ்சை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய புருவம் உயர்ந்திருக்குது, வரைஞ்ச உருவம் அது, பெண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அதாவது புருவம் உயர்ந்து கண்ணு பெருசாகி லேசாக பல்லு தெரியுது, வாய் இப்படி திறந்து இப்படி இருக்கிறத பார்த்து பயந்துட்டாங்கன்ட்டு எல்லா வயோதிபர்களும் முடிவு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதை பார்த்தா இதுதான் தோணுது, அப்படியே இளைஞர்கள் எடுத்தாச்சு அதே ரிப்போர்ட்டில், அவங்க இது பண்ணுற டைமில் எடுத்தால் அதிகமான இளைஞர்கள் அதை பார்த்துட்டு பயந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. எல்லா இளைஞர்களும் ஒரு கருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் சிலர்கள் கோபப்படுற மாதிரியும் சைட்டாக தெரியுது, இன்னும் சிலர்கள் பயந்த மாதிரியும் தெரியுது தான், இப்படி மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இளமை பருவத்தை பொறுத்தளவில் ஒரு வயோதிபர் கொஞ்சம் வயசு போனால் அவர் பார்த்து நிதானமா முகத்தை பார்த்து புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இளைஞனுக்கு புரிய இயலாது, டக்குன்னு ஏமாறுவார். ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஒரு ஆள் கவலை என்று சொல்ற நேரம் இன்னொரு ஆள் இல்ல பயம் என்றுவார், இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லுவார். இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் ஒரு இளைஞனை விட, அதாவது சில நேரம் இளைஞன் சரியாகவும் சொல்லுவார் இல்லாமல் இருக்கும், ஆனால் பிரெயின் லெவலை பொறுத்தளவில், அதாவது உளவியலாளர்கள் சொல்றாங்க அமைக்டலான்னு இருக்குது பிரெயின்ல, இதை என்ன பண்ணமெண்டா அதிகமாக இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. வயோதிபர்கள் அப்படி இல்லை, குடும்ப பிரச்சனை அது இது எல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்க நிறைய யோசிப்பாங்க, லாஜிக் நிறைய யூஸ் ஆகும். அதாவது இந்த அமைக்டலான்ற பகுதி இளைஞர்கள் யூஸ் பண்ணுறதுனால இமோஷன் டைப், பாஞ்சு குத்துறது வெட்டுறதெல்லாம் டக்குன்னு கவரப்படுறது ஒரு இளைஞர். இளைஞர்களுக்கு தான் ஃபைட் போடுவாங்க, இளைஞர்களுக்கு தான் அழுக வைப்பாங்க. இந்த காதல் கதை அது இது ஃபைட் எல்லாம் படத்தில் போடுறானே, வயோதிபர் இப்படி பார்த்ததுக்கு அவரை எடுத்து கத்தியை தூக்கி குத்த போகிறதே இல்லை. மே அப்படியே பார்த்துட்டு நானும் பாய போகிறேன் படியில் இருந்துட்டு ஒரு வயோதிபர் பாரத்தை கண்டிருக்கிறீங்களா? ஆனால் இளைஞன் படத்தை பார்த்து முடிஞ்ச பிறகு அவனே அறியாமல் படியிலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான், அவன் மனசில் கதாநாயகம் வாழ்கிறான், இப்போ தானே ஓப்பன் வந்திருப்பாரு, தெரியாமல் பாஞ்சு முடிச்சிருப்பாரு, நட மாறிக்கும். வயோதிபர் ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் நடந்த மாதிரி இப்படி இப்படி போட்டு நடப்பாரா? ரோட்டில் காண மாட்டீங்க, அவர் பாட்டுக்கு பள்ளிக்கு போயிட்டு வருவார். இளைஞன் நட இன்றைக்கு மாறிக்கும், என்ன மாறிக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கிறது அவர் இல்லை கதாநாயகராச்சே, கதாநாயகர் ரோட்டில் நடந்துட்டு போகிறார். அதனால் இமோஷனல் டைப், குயிக்காக இமோஷன், இந்த இவைகளை வச்சு தான் அதுவும் மூளையில் அமிக்டலான்ற பகுதியால் இளைஞர்கள் இது பண்ணப்படுறாங்க. இந்த எல்லாத்தையும் வச்சு தான் உங்களை வேர்ல்டு கவ போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இமோஷன், நீங்கள் வேண்டியது பிரச்சனை கையை வச்சுட்டாண்டா ஃப்ரெண்டுக்கு நாலு பேர் போய் நீதி நியாயம் எல்லாம் உங்களுக்கு வராது. என் ஃப்ரெண்டுக்கு எவன்டா கை வச்சது, என் ஃப்ரெண்டு நீதியா நியாயமா அது தெரியாது. நாலு பேர் போய் ஃபைட் பண்ண பார்ப்பாங்க, நாலு இடங்களில் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும், ரிஸ்க் வேண்டிய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி கூட்டமைப்போடு நீங்கள் நிற்பீங்க, வேண்டிய வேலை ராத்திரி பகலாமல் செய்வீங்க. இது எல்லாம் தான் உங்கள் பண்புகள் இப்போ சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ நான் வர்றேன், துன்யா இந்த உலகம் இளைஞர்களுக்கு என்ன செய்யுது, நாம் என்ன பண்ணணும், பெரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உள்ளவங்க ஒழுங்கான முடிவு எடுத்துட்டு நீங்கள் வெளியே போகணும். இளமை பருவத்தில் நல்ல விதத்தில் பயன்படுத்தி உலகத்தில் நல்லதுக்கென்று பயன்படுத்துவங்க ரொம்ப கம்மி. அன்பானவர்களே, அதாவது இளமையில் தான் பெரிய பெரிய கல்லன்களை எல்லாம் பிடிச்சி உலகத்துக்கு தோளுரிச்சு காட்டினவர்கள் இளைஞர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு உண்டு. சிவராத்திரி அன்று புட்டபார்த்தி என்ற ஊர், சாய்பாபா, சாய்பாபாவை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தெரியுமா? உலகமே சேர்ந்திருக்குது. போஸ்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஊர், பெரிய பெரிய டாக்டர்ஸ்மார்கள் அவர்களும் சாய்பாபாவுடைய சீடர்கள். நீங்கள் நினச்சிடாதீங்க வெறும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் மட்டும் இருக்கிறாங்கன்னு, ஐரோப்பா நாடுகளும் சாய்பாபாவுக்கு அப்போ சீடர்கள் இருந்தாங்க. சாய்பாபா சாக முன்னாடி புட்டபார்த்தியில் உள்ள சாய்பாபாவுடைய சாய் ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க சிவராத்திரி அன்று. சாய்பாபா அன்றைக்கு செய்ய போகிறது என்ன, இந்தியாவுடைய பிரதமர் சாய்பாபாவுடைய காலில் விழுவார். அவ்வளவுக்கு சாய்பாபா ஒரு கடவுளாக இந்தியாவில் மதிக்கப்பட்டவர். 25 வயது யுவதி சாய்பா.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043. பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நீங்கள் பெருக்கி பார்த்தால் தெரியும், 3000 பேர் இந்த பக்கம், 10 ஜசீரத்துல் ஆரம் முழுக்க கிளம்பி விட்டது ரசூலுல்லாஹ்வுடைய படையை அழிப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு இரவு நடந்த சம்பவம், கடுமையான இருள். நீங்கள் முஸ்லீம் சஹீஹ் முஸ்லீமில் பரட்டி பார்க்கலாம். கடுமையாக காத்து வீசுது, கட்டும் கூதல் மதீனாவிலே. அவர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. எங்க வந்தாங்க தெரியுமா? மதீனாவுடைய எண்ணிக்கை, வெளிகமையில எத்தனை பேர் நிக்கிறீங்க எண்ணி சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி மதீனாவுடைய பாப்புலேஷன் முழுக்க அழிக்கப்படணும். ஜசீரத்துல் அரபு ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஃபைனல் வார், பிரபாகரன் சொன்ன மாதிரி இது ஃபைனல் வார், இது கடைசி யுத்தம் என்று சொன்னான். எதுக்கு? இராணுவத்தோட முடிச்சிருவான்டா, அவன் முடிஞ்சு போனான். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனல் வார்க்கு படையெடுத்து வர்ற நேரம், கட்டுமையாக எல்லோரும் கம்பளி போர்த்திருக்கிறாங்க. மதீனாவுடைய காத்து வீசுகிற இரவுகள் கட்டும் கூதலாக இருக்கும். இன்றைக்கு மதீனாவுடைய கூதலை அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அது பயங்கரமான கூதல். அந்த சூடும் அப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எழும்பி பேசினார்கள். என்ன பேசினாங்க? குழியெல்லாம் தோண்டியாச்சு. அந்த குழி 10 நாள் தோண்டப்பட்ட வரலாறுகள் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயிறில் கல்லு தொங்குறது, சஹாபா ஐஷா இல்லா ஐஷுல்லாஹிரா, சஹாபாக்கள் களைப்பாகிறாங்க, ரசூலுல்லாஹ் மண்ணை தூக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிலே மண் படுகுது. அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்து குழி தோன்றாங்க. 10 நாள் மதீனாவுடைய பட்டினி, மதீனா கடும் சோகத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கவிதை படிக்கிறாங்க, லா ஐஷா இல்லா ஐஷுல்லாஹிரா, இது என்னப்பா வாழ்க்கை? அது வாழ்க்கை. சஹாபாக்கள் உற்சாகப்படுத்துறாங்க, இங்க அப்படித்தான் என்கிறாங்க. எல்லாம் தோண்டி முடித்து உதயமாக போகிறது இரவு. போருக்காக வந்து அவர்கள் நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை காத்து அதிபயங்கரமாக வீசுது. பெருமானார் எழும்பி கேட்டார்கள், எல்லோரும் அமர்ந்திருக்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், எனக்கு அந்த பக்கமா உள்ள அபு சுஃபியான் அவர்கள் இருக்கிறாங்க, அங்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, 10,000 பேர் படையெடுத்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ரகசிய திட்டங்கள் எனக்கு வேணும் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யாராவது எனக்கு அதை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அறிவிப்பு என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் எழும்பி போய் இந்த இதெல்லாம் கடந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ராத்திரி கேட்டு நின்று எனக்கு சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தானா சொர்க்கத்தில் என்னோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுப்பானண்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்தால் பாஞ்சு உளுந்து கொண்டு எல்லாத்தையும் இழந்து வர்றவங்க. உங்களுக்கு தெரியும் பத்ருடைய களம். ஷவாதிபுன் கசியா ரதியல்லான் அவர்கள் ரசூலுல்லாஹ் அப்படியே ஷஃபை செய்து கொண்டு வர்றாங்க. ஷஃபில் ஒரே ஒரு ஆள் முன்னாடி வந்துட்டார். பெருமானார் அம்பை எடுத்து ஷவாது ரதியல்லானுடைய வயிற்றில் குத்தி ஷவாது லேசை தட்டி, ஷவாது வரிசையில சவாதண்டாங்க. யார சுழல்லா, யார சுழல்லா, நீங்கள் என்னை நோவித்து விட்டீர்கள், யார சுழல்லா, எனக்கு பழி தீர்க்க வேண்டும் யார சுழல்லா என்கிறார். அல்லாஹுடைய தூதர் அப்படியே திறந்து கொடுக்கிறார் வயிறை. சவாத் ரதியல்லானவர்கள் கையில அம்பை கொடுக்கிறார்கள். அம்பை எடுத்து குத்துவார் ஆண்டு பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வயிறை கெட்டு பிடித்து மோந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பிடித்து கேட்டார், சவாத் என்னப்பா என்று கேட்டார். யார ரசூலுல்லா, இது எந்த நேரம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரே, இது எந்த நேரம் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லையே. மரணம் தெட்டி பார்க்கிறது என்ற உணர்வோடு அவர் பேசுறார். 300,000 இதுக்கு மேல் என்ன பேச? ரமலானுடைய 17வது இரவு கடந்த காலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, கடைசியாக என்னுடைய மேனியும் உங்களுடைய மேனியும் முத்தம் கொடுக்கட்டுமே யா ரசூலல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஜிஹாத் களத்தில் குதிப்போம் என்று சொன்னால் அவர்கள் குதிக்க கூடியவர்கள். ஆச்சரியமான ஒரு நாள் மதீனாவிலே அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்க போகிறார். அந்த இரவிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் அதை போய் எடுத்து வருகிறாரோ அந்த தகவலை கொண்டு வருவர் என்னோட சொர்க்கத்தில் இருப்பார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்றார். சபையில யாரும் பேசவில்லை, எல்லோரும் மௌனம். அதிபயங்கரமான காத்து வீசுது, அதிபயங்கரமான கூதல். திருக்குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அனுப்புற அந்த காஃபிர்களுக்கு சோதனையாகும். சஹாபாக்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த கூதல் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பெருமானார் 2வது முறை சொல்கிறார்கள், யாராவது அடுத்த திசையில் போய் எனக்கு தகவலை கொண்டு வந்து சொல்வீர்களா, அவருக்கு இந்த அந்தஸ்து உண்டு. சபையில எல்லோரும் வளமையாக பேசி போட்டி போட்டு முன்னாடி வந்து நான் யார சொல்லலான்னு பேசுவார்கள். இன்றைக்கு பேசவே இல்லை. 3வது முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரப்பா இந்த இரவிலே காத்து வீசிக்கொண்டிருக்கிறது, கட்டுமையான கூதல், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவரை தேர்ந்தெடுக்க போகிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எவருமே பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், என்னோடு சொர்க்கத்தில் உள்ள பாக்கியம் யார் போய் எடுத்து வருவது? பேசாமல் இருந்ததும் அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் பேச வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் எக்கச்சக்கமான தோழர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்க ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய வகை வருகிறது. கும்யா உதைஃபா என்கிறார்கள், உதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு அன். ரசூலுல்லாஹ் நிறைய ரகசியங்கள் சொன்ன ஒரு சஹாபி கும்யா உதைஃபா. அவருக்கு எத்தனை வயசு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூத்தவர்கள் பலர்கள் இருக்க இளைஞர் அவரு, இளைஞர் அவரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எக்கச்சக்கமான போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அவரு. என்ன சொன்னார்? கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்பங்கள் என்றார் ரசூலுல்லாஹ். சிரித்து கொண்டு சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை தேர்ந்தெடுத்தான்? இளமை பருவத்தில் ஒருவர் தான் அங்கே போவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என் பெயரை மட்டும் சொல்லாவிட்டால் நான் எலும்பியே இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் என்னை சொல்லிவிட்டார்கள், எலும்பாமல் இருக்க இயலாது. சுபஹானல்லாஹ். இளைஞர்கள் எப்படி நின்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கும்யா உதைஃபாண்டார்கள். நான் கம்பளி அப்படி கஷ்டமான ஒரு கூதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதருக்கு ஒரு லேசான மலையை கொடுத்தான், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை கொடுப்பான். இந்த கூதல் தான் அவர்களை அனுப்ப போகிற கூதல். இந்த கூதல் தாங்க முடியாதது. உதைஃபத்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் எழும்பி நின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போய் கேட்டு வாருங்கள் உதைஃபா, நான் போவதற்கு முற்படுகிற நேரம். ரசூலுல்லாஹ் தட்டி சொன்னார், உதைஃபா போவது சரி, அந்த படையை என் பக்கம் திருப்பக்கூடாது. உதைஃபா பைத்து கிண்டிட்டு வரக்கூடாது. போவது சரி, மெசேஜ் மட்டும்தான், என் பக்கம் திசை திருப்பக்கூடாது. உதைஃபா போங்க என்றார்கள். அவர் சொன்னார் திரும்பி வந்து, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என்னை போங்கள் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் மீது ஆணையாக சூடு காத்தில் பறந்தால் எப்படி இருக்குமோ அந்த கூதல் வல்லாஹி என்னிடம் இருந்து நீங்கி விட்டது. நான் நடந்து போனேன். சுபஹானல்லாஹ். ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அந்த நெருப்புக்கு முன்னாடி அபூ சுஃபியான் இருந்தார். எனக்கு வந்த ஆத்திரத்தில் அம்பை எடுத்தேன், ஒரே அடி பின்னாடி குத்தினால் கதை முடிந்து விட்டது. இதுக்கு முன்னாடி சகோதரர் இம்தியாஸ் ஷலபி அவர்கள் சொல்லி காட்டினார்களே, மாது மோவிதுடைய கதையை எங்க சொன்னார்கள், பத்ர் களத்தில் நிற்கிற நேரம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். சின்ன ரெண்டு பொடியமார்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினார் வரலாறு. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று வந்து கேட்கிறார்கள், அபூ ஜஹல் யார்? சுபஹானல்லாஹ், அபூ ஜஹலே தெரியாமல் போராட்டத்துக்கு வந்து நீ எதுக்குடா கேட்கிறான்னு கேட்டிருப்பாரா? அபூ ஜஹலே தெரியாதா? பெரிய வந்துட்டார்களாம் கேட்க. அப்படி நாங்கள் கேட்போம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் ரெண்டு பேரும் மின்பக்கத்திலே வந்து கொண்டு அபூ ஜஹல் யார் என்று கேட்டு பேரும் மின்பக்கத்திலே வந்து கொண்டு அபூ ஜஹல்

அபூஜைகளை கொண்டு விட்டோம். யார சொல்லல உங்களை கொண்டேண்டா, அதை தாங்க முடியாது. கை தொங்குது பின்னாடி, சுபஹானல்லாஹ், அந்த இளைஞருடைய கை தொங்குது பின்னாடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை முதுவில் போட்டு கொண்டு வந்தார். என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? இமோஷனலி இமோஷனாக சரியாக பயன்படுத்த முடியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களை தெரிவு செய்து வைத்திருந்தார்கள். இளைஞர்களுக்கு சொன்னார்கள், இதே மாதிரித்தான் எக்கச்சக்கமான இளைஞருடைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன சொன்னார் போங்கள் என்றார். இதே மாதிரி இளைஞர்கள் ஆத்திரப்படுவார்கள் வேகமாக. ஏன் நான் சொன்னேன், அமைக்டலா என்ற பகுதி அவசரமாக புதியவர்களுக்கு அது ஒன்னில் இருந்தாலும் அப்படி டியூன் ஆகாது. இளைஞர்களுக்கு அமைக்டலா எனி டைம் டியூன் ஆகும். இமோஷன் அழுதாலும் மிஸ்கின் வந்தாலும் வேகமாக கொடுப்பது ஒரு இளைஞன். வயோதிபரை விட அவருடைய மனசு ஊசண்டாகிவிடும். அடிப்பதும் இளைஞன், காயப்படுத்துவதும் இளைஞன், எல்லா பக்கமும் அவரிடம் இருக்கும் அல்லாஹ்வுடைய பிழையாக டிசிஷன் எடுத்து விடுவார்கள் இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே இவர் இளைஞராச்சே ரசூலுல்லா, எப்படி சுபஹானல்லாஹ் இமோஷனல் டைப். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வர வேண்டுமே. போனால் அபு கண்டால் இளைஞருக்கு தூர நோக்கின்ற ஒன்று வராது. எடுத்தால் முடித்து விடுவோம், நான் முடிந்தால் பரவாயில்லை என்று நினைப்பாரு. அபு சுஃபியானுக்கு பின்னாடி அல்லாஹ் கொண்டு போய் வைத்தானே. சூடு காத்தில் பறந்து கொண்டு போன மாதிரி இருந்தது. நான் போய் அப்படியே நின்றேன். என் அம்பை எடுத்து குறிப்பார்ப்பதற்கு சரியா நெருப்புக்கு பின்னாடி இருந்து கொண்டிருக்கிறான். பேசி அவனுடைய ஆட்களோடு இருக்கிறான். நான் பின்னாடி நிற்கிறேன். எடுத்து சரியா பதம் பார்த்து குத்தலாம். நான் தான் இப்போ உன் தலைவன் போயிருவானே. உடனே நான் அம்பை எடுத்த உடனே ரசூலுல்லா எனக்கு சொல்லி அனுப்பினாங்க. என்ன அனுப்பினாங்க? மெசேஜ் மட்டும்தான், கிளப்பி எடுத்துட்டு வந்துடக்கூடாது. நான் அடித்தால் அவர்கள் கிளம்பி விடுவார்களோ. அப்படியே போட்டுக்கொண்டேன், வேண்டாம். நான் அப்படியே வந்தேன், ரசூலுல்லாவிடம் வந்தேன். அவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நான் பேசினேன். அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் பேசினேன். ரசூலுல்லாவிடம் மெட்டரை எல்லாம் சொன்னேன். யார் ரசூலுல்லாஹ், கூதல் தாங்க இயலாதான் போக போறார்களாம். மஷூரா முடிவு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சிம்பிளா அறிவித்துக் கொடுப்பான். ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இரவு ஒரு இளைஞன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழப் போகிறார் என்ற மெசேஜ் கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அந்த வகையை சிம்பிளாக அறிவிக்க முடியாதா? அவர் வந்து அத்தனையுமே சொன்னார். யார் ரசூலுல்லாஹ்? அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, வல்லாஹி, என் ரப்பின் மீது ஆணையாக நான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க பழைய கூதல் என்னை தொட்டு விட்டது. கூதல் எனக்கு அதுக்கு பிறகு வந்து விட்டது. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணினாருடைய கம்பளியை தந்து என்னை போத்தி தூங்குங்கள் என்றார்கள். அவர் தொழ ஆரம்பித்து விட்டார். அவர் அல்லாஹ்வை நிறைய புகழ ஆரம்பித்து விட்டார். காலையில் என்னை எப்படி எழுப்பினார் தெரியுமா? தூக்க மூஞ்சே எலும்பப்பா, சுபத்துல தூக்க மூஞ்சே எலும்பு. அவர் அந்த வாசகத்தை அப்படியே சொல்கிறார். இளைஞனோட எந்த வாசகத்தில் பேச வேண்டுமோ ரசூலுல்லாஹ் தூக்க மூஞ்சே எலும்பப்பா, அவரோட அந்த வாசகத்தில் பேசிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தில் நானும் நீனும் இப்படி என்றால் இந்த உலகத்தில் எப்படி பேச வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அல்லாஹ்வுடைய அறிவிப்பு என்ன? உதைஃபா எலும்புங்கள், நீங்கள் போங்கள் என்றால் சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் அவரும் எப்படி என்ற அர்த்தம். அப்படி என்றால் தூக்க மூஞ்சே என்று சொல்லலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது எல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இளைஞர்களை கவர்ந்து எடுத்தார்கள், அவருடைய உணர்வை, அல்லாஹ்வுடைய துருக்கத்தை. ஏன் எவ்வளவு பேர் இருக்கேன், உமர் போய் கேட்டுட்டு வாங்க, அலி பின் அபி தாலிப் போய் கேட்டு, அலி பின் அபி தாலிப் அவரும் இளைஞர், அவரும் இளைஞர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இன்னொரு களத்திலே ஹைபருடைய கோட்டை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், நாளைக்கு நான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையிலே தான் கொடியை கொடுப்பேன் என்றார்கள். எல்லோரும் பார்த்தார்கள், நானா நானா நானா மசூரா, யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அலி ஐன் அலி, அலி எங்கே அப்பா? யார் ரசூலுல்லாஹ்? கண் வருத்தம், அவர் இல்லை. அவர் கையிலே ரசூலுல்லாஹ் கொடியை கொடுக்கிருந்தார்கள். இளைஞர்களை தேடி எடுத்து முன்னாடி அனுப்புவார்கள். அப்போதான் இளமை கூட்டமே நிற்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இளைஞர்களை முன்னிலைப்படுத்துங்கள் பெரியவர்களே, அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்கள், அவர்களை முன்னிலைப்படுத்தி பிஸியாக்குங்க. அவர்கள் பிஸி, படத்தில் பிஸி, விஜயை பற்றி பேசியே பிஸி, அவர்கள் அஜித்தை பற்றி பேசியே பிஸியாகி விட்டார்கள். படத்திலையும் கூத்துலையும் நாடகத்திலையும் பிஸி. அவர்களுக்கு இந்த பொறுப்புகளை ரசூலுல்லாஹ் கொடுத்து, ஏனப்பா வாங்கப்பா, இந்த புடிங்கப்பா, நீங்கள் போய் கொடியை பிடிச்சி முடிச்சிருங்க, கைபருடைய கோட்டையிட கதையை முடிங்க. சொல்லலாமே, அலி எங்கே என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அலி எங்கே? அவர் கையில் ரசூலுல்லாஹ் சிறப்பாக தேர்ந்தெடுத்து பார்த்து கொடுப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த மாதிரியான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் கொடுத்தார்கள்.

0: என்று சொன்னால், இங்க உள்ள ஜமாத்து தலைவர்கள் பெரியவர்கள், நீங்கள் உங்க பிள்ளைகளை இதுல பிஸியாக்காம, அவர்களுக்கு இங்க ஒரு கூட்டமைப்பு செய்து கொடுக்காமல், அவர்களுக்கு இந்த ஊர்ல நிறைய பொறுப்புகள் கொடுக்காமல், இவையெல்லாம் சாதிச்சுட்டு வாங்கன்னு கொடுக்காவிட்டால் அவர்கள் ரோட்டில் போறவத்தன்ட்டு அடிப்பார்கள், அடி வாங்குவார்கள், குத்துவார்கள். அதே பிரச்சனையோடும் சத்தியத்துக்கு அவர்களை பயன்படுத்தும் பொறுப்பு பெரியவர்களே உங்களுடையது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லா, அதுக்கான வேண்டி இதுக்கு முன்னாடியும் கூட்டமைப்புகள் செய்திருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. இளைஞர்களே, இந்த வெளிகமை மண்ணிலே நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் தட்டி கில்லாமலாக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் அதுக்கு ரெடியாகணும் அல்லாஹ்வுடைய என்றார்கள். அன்றைக்கு போனேன் மரதான பேர்வழியிலே, என்ன உங்களைத்தான் கவ்வார்கள், வேகமாக எதிலையும் கவ்வலாம். படத்திலே ஒரு சிகரெட்டை குடித்தால் வேகமாக தைரியமாக சிகரெட்டை குடிப்பீர்கள். இதுதான் சூப்பரா இருக்குது ஃபேஷன் என்றால், உங்களுக்கு அதுக்கு மேல் கேன்சர் வந்தா என்ன அப்ப பாப்பமே. ஏன், 170 மில்லி செகண்ட் கொஞ்சம் லேட்டா போறதுனாலதான். அவசரமா டிசிஷன் எடுத்துருவீர்களே. நான் சொன்னேனே உங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கிறது, அவசரமா எல்லா போதைப் பொருளுக்கும் காட்டிடுவாங்க. ஆப்பிள் என்ற ஒரு டேப்லெட் கொடுக்கிறார்களாம். என்ன, எங்களுடைய பொடியமார்கள், யார் பொடிய, முஸ்லீம் பொடியமார்கள் போய் கல்யாணம் முடிச்சவர்களுக்கு பார்த்து இதை கொடுக்கிறது. கிட்டத்தில் கல்யாணம் முடிச்சவன் சத்தி எடுத்தே அப்செட் ஆகிட்டானா. ஏன், பார்த்து பார்த்து இதில் கொடுத்தா நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்றைக்கு இதை குடிச்சு பார், அதை குடிச்சு பார், இதை குடிச்சு பார். சுபஹானல்லாஹ், போதை பொருளுக்காக வேண்டி உங்களை அப்படியே கவ்வுறார்கள். இளைஞர்களை கவ்வுற நேரம் டொபாக்கோ கம்பெனி உலகமே சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா, உலகத்தை பற்றி இப்போ சொல்கிறேன். எப்படி இளைஞர்களை பயன்படுத்துகிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் இளைஞர்களுக்கு நலவு செய்ய போகிறோம், நாங்கள் வீரியத்தை கொடுக்குறோம், விவேகத்தை கொடுக்குறோம், இதுக்கு தான் யூஎன், இதுக்கு தான் அது, இதுக்கு தான் இது, எக்கச்சக்கமாக பேசுகிறாங்களே. அவங்க எப்படி தப்புறாங்க தெரியுமா, சிகரெட்டு குடித்தா கேன்சர் வருமெண்டு தெரியும். சிகரெட்டை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இளைஞர்கள் இன்றைக்கு சிகரெட்டை குடித்தா ஒரு மணித்தியாத உலகத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க, நன்றாக கணக்கு போடுங்க. டொபாக்கோ கம்பெனிக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க 7 மனிதர்கள் நினைக்கிறேன், என் ஞாபகம் சரி என்றால். அப்படியே உலகத்தில் சிகரெட்டுக்காக வேண்டி மட்டும் அவர்கள் ஆய்வுகள் சொல்லுது, ஒரு உலகம் முழுக்க ஒரு நிமிடம் அல்லது அந்த சரியான ஞாபகம் இல்லை, 7 பேர் இல்லாமல் போகிறாங்கண்டா. டொபாக்கோ கம்பெனிக்கு 7 கஸ்டமர் இல்லாமல் போயிட்டாங்க, 7 கஸ்டமர் நிமிடத்துக்கு நிமிடம், நிமிடத்துக்கு நிமிடம் சாகிறார்கள். சத்து செத்து போகிற நேரம், அந்த கஸ்டமர்கள் இல்லாமல் ஆகிற நேரம், டொபாக்கோ கம்பெனி பூட்டணுமா இல்லையா? 7 பேர் போகிற நேரம் 70 பேர் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை திட்டம் போடுறார்கள், கோடி கணக்கில் செலவழிக்கிறார்கள். படத்திலையும் அட்வர்டைஸ்மெண்ட்லையும் அவர்கள் துலாம்பரமாக தெரியாமல் மறைமுகமாக வந்து இளைஞருடைய இமோஷன்களை டச் பண்ணுவார்கள். எப்படி டச் பண்ணுவார்கள், உங்களை கவர முடியுமான சிம்பிளான ஒரு வழிமுறை இருக்கிறது. முதல்ல உங்க பிரெயின்ல இருக்கு பர்னிங் டிசையர், பர்னிங் டிசையர், எரிகிற ஆசை. இது ஒன் பண்ணினால் வேண்டி இளைஞர்களை களத்தில் குதிக்க வைக்கலாம். எப்படி ஒன் பண்ணலாம் பர்னிங் டிசையர் என்றால், முதல்ல ட்ரீமிங், உங்களுக்கு ஒரு கனவு காட்டுறது, கனவு, சும்மா கனவு காணணும் நீங்க. ரெண்டாவது ட்ரீமிங், அது அடுத்ததாக ஆசையாக மாறும், கனவாக காணுவீங்க, அது ஆசையாக மாறும். மூணாவது பர்னிங் டிசையர், எரிகிற ஆசை, எரிகிற ஆசை. அந்த அளவுக்கு அது மாற்றப்படும். என்ன செய்யணுன்ற ஒரே விஷயத்தை கதாநாயகர் மூலமாக செய்ய வச்சா அது உங்களுக்கு எரிகிற ஆசை. பல தடவைகள் காட்டினால் எரிகிற ஆசை. ஒரு படத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் படம் எடுப்பார்கள். கோடிக்கணக்கு டீலிங் நடத்தப்படுகிறது, பெரிய பெரிய கம்பெனிகளோட டீலிங் நடத்தப்படுகிறது. யாரை கவ்வ தெரியுமா, உங்களை மாதிரி இளைஞர்களை கவுரத்துக்காக வேண்டி எக்கச்சக்கமாக திட்டம் கீர்த்தப்படுகிற நேரம். வெளிகமையில் மகரிப் தொழுகை, அசர் தொழுகைக்கு பிறகு நாமெல்லாம் உட்கார்ந்து ஒரு திட்டம் கீர்த்த போகிறோம். இந்த உலகத்தில் எவனெல்லாம் திட்டம் போடுறார்களோ அந்த திட்டத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்களை காக்கும் திட்டத்தை இந்த இளைஞர்கள் போட போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக பிரீஃப் கேஸ்கள், அக்கவுண்ட் நம்பர்ஸ்கள் பரிமாறப்படுகிறது. அவர் ஒரு தடவை இப்படி சிகரெட் குடித்தால், அவர் ஒரு தடவை டேபிளில் வைக்கிற வாட்டருக்கும் அடித்து வைத்திருப்பார்கள் பிராண்டை, அடிக்கிற டிஷர்ட்லையும் அவர்கள் பிராண்டை போட்டு வைத்திருப்பார்கள். எல்லாம் பிசினஸ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் பிசினஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உம்மாவுக்கு ஒரு நாள் வைத்தானே மதர்ஸ் டே என்று, எவ்வளவு இரக்கத்துல உம்மாவுக்கு ஒரு நாள் ஒதுக்கினான் என்று நினைக்கிறீர்களா? உம்மாவுக்கு என்று சில பிசினஸ் ஐட்டம் செஞ்சு வச்சிருவான், அது உம்மாவுக்கு என்று வாங்கிட்டு போய் கூடு. இது டீச்சருக்கு டீச்சர்ஸ் டே, டீச்சருக்கு என்று வாங்கிட்டு கூடு. எல்லாம் பிசினஸ் பிளானிங். அந்த பிசினஸ் சரிப்பிலை நான் பேச வரவில்லை. இந்த பிசினஸ்ல உங்களை எங்கே கொண்டு வந்தான் தெரியுமா? வாயிலே பாபுளை யாருக்கு கொடுக்கலாம்? சிம்பிளாக பீடாவை யாருக்கு கொடுக்கலாம்? மாவாவை யாருக்கு கொடுக்கலாம்? இதுல என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு இதை கொடுக்கறான், பிரஷர் பண்றான். 70 பேர் சாகிற நேரம் 700 பேர் உள்ளே வருகிறான் டொபேக்கோ கம்பெனிக்கு. இப்ப தப்பணுமா? உலகம் சாகுறானா? தப்புறதுக்காக வேண்டி நாங்கதான் பெட்டியில போட்டுட்டோமே. கேன்சர் வருமண்டி, உன் ஹெல்த்துக்கு பாதிப்புண்டி, நாங்கள் செய்கிற நனவு தெரியாதா? ஏண்டா உங்களுக்கு நிப்பாட்ட முடியாது? நீங்க தாண்டா கேன்சர் ஹாஸ்பிட்டல் உண்டாக்குறீங்க, நீங்க தாண்டா கஷ்டப்பட்டு அங்கிருந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் கொண்டாந்து இதை செய்தால்தான் இந்த கேன்சர் அழிக்கலாம், அதை செஞ்சாதான் கேன்சர் அழிக்கலாம்ன்றீங்களே, ஏன் உங்களால் இதை நிப்பாட்ட முடியாது? இத்தனை பில்லியன் டீலிங்கை எப்படி நிப்பாட்டுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மருந்து கொடுக்கிறோம், வருவனுக்கு மருந்து கொடுக்கிறோம். இதுதான் துனியா. உலகத்துள்ள இளைஞர்கள் மதிமயங்கி போறார்களே, அவர்களுக்கு நீதி செலுத்தப்படுவதாக நினைக்கிறார்களே, அவர்கள் ஓடி போகிற பாதை எப்படி தெரியுமா? கூப்பிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலா ஃப்ரீயா வச்சிருக்கிறோமே அப்பா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி அவர்களை மதிமயங்கி எடுப்பார்கள். கதாநாயகர்களாக யாரெல்லாம் அவர்களுக்கு பார்த்தார்களோ அவர்கள் சொல்லிக் கொடுத்தது விபச்சாரம், அவர்கள் சொல்லிக் கொடுத்தது குடும்பத்தை நல்ல ஒரு குடும்பம் வாழுது. புள்ள எல்லாம் இருக்கிறாங்க, ரெண்டு புள்ள சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல இமோஷன் வேலை செய்யும் இளைஞர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. ரெண்டு புள்ள, ஒரு வாப்பா ஒரு உம்மா, அமர்களமா அந்த குடும்பம் ஓடுது, அமர்களமா அந்த குடும்பம் ஓடுது. ஓடுற நேரம் அந்த வாப்பாவை யாராவது வழிக்கெடுத்து அந்த வாப்பாக்கு புள்ள மேல உள்ள அன்பை இல்லாமலாக்கி, உமா மேல உள்ள அன்பை இல்லாமலாக்கி உங்க குடும்பத்துல செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? உங்க வாப்பா உங்களை பாக்காட்டி நீங்க அந்த பேசுற பருவம் வளர்ற பருவமா இருக்கிற நேரம் உங்க வாப்பாக்கு ஒரு ஆள் தூளை கொடுத்து நடு சந்தியில உங்க வாப்பாவை சீரழிக்க விட்டு உங்க உமா உங்க மேலையும் உங்க உமா மேலே அன்பு இல்லாமலாக்கினா எவ்வளவு கோபப்படுவீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செஞ்சவன் மீது நீங்க படிச்சு வந்தப்புறம் ஆத்திரப்பட மாட்டீங்களா? இந்த படங்களும் கூத்துகளும் என்ன செய்து தெரியுமா? அரைக்குறை ஆடைகளை ஃபேஷனாக மாத்துது, உலகத்துக்கு கொடுக்குது. கொடுத்த உடனே நிறைய பாதைகளை அசிங்கமா உடுக்குறாங்க. நல்லதான் போறாங்க வாப்பாமார்கள், அவருக்கும் அவர் பிள்ளையோட சிந்தனையில போறாங்க. அறக்குறையாக ஆடை அணிந்து நாலு பெண்கள் போகிற நேரம் திசை திரும்பப்படுகிறார்கள் சில பேர். அவருக்கு குடும்பம் மறந்து அந்த பெண்ணோட ஒரு தேவை உண்டாக்கப்படுகிறது, உறவு உருவாகிறது. அந்த உறவில் அவர் கெட்டு போகிறார், பிள்ளைகள் தத்தளிக்குது. என் வாப்பா தூக்கி கெஞ்சி கொஞ்சுவாரே, செல்லமாக பேசுவாரே. எக்கச்சக்கமான குடும்பங்கள் நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ள வத்தையிலே ஒரு குடும்பம் அழுது கொண்டு என்னோட அந்த உமா பேசினார்கள். எங்களுக்கு எல்லாம் பணம் இல்லாத ஒரு காலம் இருந்தது. எங்க கணவர் எப்படி இருந்தார் தெரியுமா? எப்படி பார்த்தார் தெரியுமா? அல்லாஹ் நிறைய பணத்தை தந்தான், நிறைய தந்தான். வாகனங்கள் வாங்கினோம், வெள்ளவத்தில் வீடு வாங்கினோம், எல்லாம் செய்தோம். ஏன் என்று இன்றைக்கு நான் நினைக்கிறேன், அழுகிறாள். என் பிள்ளைக்கு வாப்பா வேணுமே, எனக்கு கணவர் வேணுமே. எங்க மாப்பிள்ள இருந்த அடக்கம் முழுக்கம் எல்லாம் முடிஞ்சு கிளப் வழியில் போகிறார், அசிங்கமாக உறவு வைக்கிறார். அவருக்கு பெண்ணோட இரக்கம் இல்லை என்று அழுகிற முஸ்லிம் தாய்மார்கள் உண்டு. இளைஞர்களே, அந்த மாதிரி நிலைமைக்கு உங்க வெளிகமை தள்ளப்படுவதற்கு விடுவீர்களா? அப்படி நீங்கள் விடுவதற்கு தயாரா? உங்கள் இளமை பருவம் நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும் தெரியுமா? சைத்தானுக்கு எதிரான கூட்டணி உருவாக்கப்பட்டு அப்படிப்பட்டவர்களை அவர்கள் யாரெல்லாம் அப்படி எடுக்கிறார்களோ குடும்பங்களை சீரழிக்கிறார்கள். அப்படி களம் இறங்க வேண்டும். அப்படி நான் களம் இறங்கியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னும் எக்கச்சக்கமான இளைஞர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள். யாரை காப்பாத்த? குடும்பம் குடும்பமாக காப்பாற்றுவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் யார் டேப்லெட் விற்பது, யார் தூள் விற்பது, யார் கேஜி விற்பது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பருவத்திலே தான் அங்கே சாமணம் இருக்கிறது, இங்கே வருகிறது. நாக்கு கடியில் வைக்கணுமா, மூக்குக்குள்ள வைக்கணுமா, எல்லாம் இங்கே என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டம் போட வேண்டும். இந்த ஊர்ல யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பெரியவர்களை வச்சு நீங்கள் அவர்களை அழிக்க, அதாவது அந்த அந்த இல்லாமலாக்கணும், அந்த விஷயங்களை அழிக்கணும். அவர்களுக்குரிய உரிய நடவடிக்கை சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்துக்கு முன்னாடி அவர்களை நிரப்ப நிப்பாட்டுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு உங்க நேரத்தை பிஸியாக்குங்க, அதுக்கு உங்க நேரத்தை பிஸியாக்குங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்காக வேண்டி சொல்றேன், எக்கச்சக்கமான குடும்பம், நல்ல வாழ்ந்த குடும்பம். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பெண்களை நீங்கள் வெளியில போறீங்களா, அடக்கமா உடுங்க, ஒழுக்கமா உடுங்க, எல்லாத்தையும் மறைங்க. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போதனை செய்து செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது யாரு சொன்ன போதனை? ரசூலுல்லாஹ் சொன்ன போதனை. இந்த உலகத்தில் ஃபேஷன் ஆட்கள் என்ன சொன்னாங்க? பொம்பளையா, பொம்பளையில வச்சு பேச விட்டாங்க. பெண்கள் அமைப்பு என்று பேசினாங்க, மனித உரிமை என்று பேசினாங்க. முஸ்லீம் பெண்களை பார்த்தீர்களா? அடக்குமுறை செய்கிறார்கள் முஸ்லீம்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் முஸ்லீம்கள். நாங்கள் இப்படி திறந்து கொடுத்து கொண்டு போகிறோம், அவர்கள் முழுக்க கருப்பு கருப்பாக மறைக்க வைத்து, மறைக்க மறைச்சு அவர்களை வைக்கிறார்களே, அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று பெண் உரிமைகள் கத்துது தெரியுமா? என்னமோ நாங்க எங்க பொம்பளைகளுக்கு போய் நீங்க தான் கட்டுப்படுத்தி கொடுக்கணும். இல்ல, அவங்க புரிஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்க பொடியமார்களும் சேர்ந்து, சைத்தானோட சேர்ந்து அவர்களுக்கு பின்னாடி போய் இந்த பொம்பளை புள்ளையில் போகிற நேரம் இவர்களுக்கு கேள்விப்படுத்துறது. எது இந்த எல்லாம் தேவையா? இவங்க ரொம்ப உச்சகட்டம்தான், இப்படியெல்லாம் மறைக்க வேண்டிய தேவை இருக்குதா? இவங்கன்னு பேசாமலே ஒதுங்கியிருக்கிறாங்க, இது தேவையா என்றெல்லாம் பேசக்கூடியவர்களும் உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் எப்படி பார்க்கணும்? இந்த உலகம் உங்களை ஏமாத்துது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் உங்களை ஏமாத்துது, இளைஞர்களை ஏமாத்துது. அவர்களை கண்ணை போய் தெளிவாக திறந்து காட்டுங்க. இந்த உலகம் அறக்குறை ஆடையோட பெண்கள் அனுப்புதே, முஸ்லீம் பெண்கள் இப்படி இருந்தாங்கன்னா என்ன உலகம் பேசிருக்கணும் தெரியுமா? முஹம்மது நபி என்ற ஒரு ஆள் வந்தார், உலகத்தில் எத்தனையோ மதம் வந்துச்சு, உடுக்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எத்தனையோ மதம் வந்துச்சு, சிறுநீர் கழிக்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நாங்கள் நிறைய பாடசாலைகளுக்கு போனோம், டாப் டென்னுக்குள்ள போனோம். ஸ்ரீலங்காவில் மாத்திரை மாவட்டத்தில் எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க. காலையில் எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க. கொழும்புல எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க? டொய்லெட்டுக்கு போனால் முக்காடு போட்டு வெளியே வரணும், மூக்கை வச்சுட்டு இருக்கிறாரு, கண்ணு எரியும், எசிட் அடித்த மாதிரி. படித்த இலங்கையில் நம்ப ஒன் பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் சிறுநீர் கழிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த ரூமில். கழுவ தெரியாது, ஒன்னும் பண்ண தெரியாது. இது அவனுடைய படிப்பு லட்சணம். நாங்க என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா? மறைச்சி உட்கார்ந்து அழக கழுகி சுத்தப்படுத்துறமே, இது எங்க கொள்கை? இளைஞர்களை எது உங்களுக்கு பிடிக்கும்? எங்களை கேவலப்படுத்துறானே, இவன் டெரரிஸ்ட் என்றானே, இப்படி என்றானே, பொம்பளைக்கு கருப்பா மறைச்சு அனுப்புறானே, இதுக்கு எதிராக யாரு கிளம்பணும்? யாரு கை சத்தியத்தை எடுக்கணும்? யாருடா கேவலம்? நாங்க கேவலமா? நீங்க கேவலமா? உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தெரியுதா? அது சிறுநீர் சுத்தப்படுத்த தெரியுதா? வந்து பாரு, இங்க பழைய பாரு, இங்க கண்ணு காந்துதா? இது பண்ணுதா உனக்கு? நீங்க தானே டாப் 10 ஸ்கூல், நீங்க தானே பல்கலைக்கழகம், உங்களுக்கு அது கூட தெரியாதா? எதுவும் தெரியாது, எல்லா சைத்தா மறுபக்கம் தான். என்ன கவர்ச்சி தெரியுமா? உலகத்தில் அததான் கவர்ச்சி மாதிரி பேசுவார்கள். அந்த ஒன்று தான் கவர்ச்சி, அதுல எந்த நிஜமும் இல்லை. இந்த நிஜத்தை யாரு பேசணும் தெரியுமா? நீங்க பேசணும். இன்றைக்கு வந்திருக்கிறீங்களே, பொடிய மக்களை கூப்பிட்டவங்களை அவுளியா குஞ்சு என்று சொன்னா.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: சொல்லல, ஒரே ஒரு ஆள் சொன்னார் உலகத்துல, அவர் மட்டும்தான் ஒழுக்கமா போ சொன்னாரு. அந்த மதத்துல பாக்குறேன், அவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு சிலையை படிச்சு அவக்கு முக்காடு போட்டு எல்லாம் வச்சிருக்கிறான். போற பொம்பளை கிறிஸ்டியன் பொம்பளை தொடையும் காட்டிட்டு போறான். அவன் அது சிலைக்கு மட்டும்தான் முக்காடு போட்டு வச்சிருக்கிறான். மத்தவ முக்காடு போட்ட கேவலமா பாக்குறான். இவனை பாக்குறேன், அவன் வேணுமாட்ட அதை பார்த்து இதை காட்டிட்டு போறான். இவனை பாக்குறேன், அவன் அப்படி போறான். எவனுமே உங்க மதாலயத்து கூட மறைக்க மாட்டீங்களா? கட்டையா கொடுக்குறீங்க, இதா கொடுக்குறீங்க, அதான் கொடுக்குறீங்க. ஒரே ஒரு தூதர், ஒரு மனிதர் வந்தார். அவர் என்ன சொன்னாரு? பொம்பளையே, நீ வந்து என்ன பண்ண, பார்வையை தாழ்த்து. உன் மாப்பிள்ளைக்கு எப்படி அழகு காட்டு, அடுத்த ஆம்பளை காட்டாது, மற. இப்படி சொன்னதுனால என்ன நடக்குது தெரியுமா இளைஞர்களே? அப்படி ஏன் சொன்னாங்க தெரியுமா? உங்க வாப்பா ரோட்ல போற நேரம் இன்னொரு பொம்பளை அசிங்கமாக உடுத்து போய் அவர் கவரப்பட்டால், நீங்கள் நடு சந்தியில் தத்தளித்தால் உங்களுக்கு எவ்வளவு வேதனை வரும், எவ்வளவு வேதனை வரும். எத்தனை ஆண்கள் வழி தவறி போகிறார்கள் இந்த அசிங்க ஆடையால தானே, இந்த அசிங்கத்தால தானே. இதை சொன்னாங்க ரசூல, வேணா உன் மாப்பிளைக்கு மட்டும் காட்டு, இதுக்குத்தாண்டா எங்க பொம்பளை ஒழுக்கமா ஒடுக்குறா. கேட்கிற பொடி என்ற கண்ணால கண்ணீர் பாயணும். உங்க வாப்பாவை சீராக்க போறியா? இந்த ட்ரெயின்ல பாத்தீங்களா, நாலு பேர் வேலைக்கு போயிட்டு வர்ற லட்சணத்தை பாத்தீங்களா? இவ வேற, அவ வேற, யாருடைய பொண்டாட்டி இது, யாருடைய மாப்பிள்ளை? ரெண்டு பேர் அரைக்குறை ட்ரெஸ்ல எதுல கவரப்படுவான்? ஒரு கூட்டாளி எதுல கவலைப்படுவான்? ரெண்டு பேரும் வேலை செய்யறத பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி வரும். பக்கத்து ஊடு, இந்த ஊடு, அந்த மாதிரின்னு வரும். காதல் எப்படி வரும் தெரியுமா? அது பக்கத்து ஊடல பசங்கள தான் வரும். காதல் கவர்ச்சியில தான் வரும். அந்த மாதிரி கவர்ச்சி தான் வரும். நீ கவர்ச்சிய வேணுமென்றே அறக்குறையா போனா, ஆம்பளையிட முட்டு தெரிஞ்சா கவர்ச்சி இல்ல, அதை எவனும் பார்க்க மாட்டான். இந்த கொழும்பு பஜார்ல வெளிக்காமைகள எத்தனையோ பேர் பெரிய கண்டெய்னர் வரும், சாரத்தை மடிச்சிட்டு மூட்டை மூட்டையா தூக்கி வைப்பான். உட்காந்து பார்த்தானா கை கட்டி, முட்டு தெரியுதான் பாரு, நாட்டாப்பட முட்டு தெரியுது, தொட தெரியுது, பார்த்தானா? எவனும் பார்க்க மாட்டான். அதனால பொம்பளை அங்க நடந்த பார்க்காம இருப்பானா? உலகம் எழுதப்படாத சட்டம், உலகத்துல என்ன எழுதப்படாத சட்டம் தெரியுமா? எல்லாரும் உட்கார வைங்க, எல்லா மதத்தையும் கேளுங்க, ஆம்பளை கூட மறைக்கணுமா பொம்பளை கூட மறைக்கணுமா? வணக்கதா பொம்பளைண்டுவான், எல்லாரும் சொல்லுவான், யோசிச்சு பார்த்து, பொம்பளை தானே கூட மறைக்கணும், ஆம்பளை குறைய தானே மறைக்கணும், ஆம்பளை சாரம் கொடுத்தா போதுமே, பொம்பளை ரெண்டா மறைக்கணுமே அப்படின்டுவான். அவன்கிட்ட திரும்பி கேளுங்க, உங்க வீட்டுல உங்க உமா கூட மறைக்கிறாங்களா வாப்பா கூட மறைக்கிறாங்களா? யோசிச்சுட்டு சொல்லுவான், ஓஹோ வாப்பா தான் கூட மறைக்கிறாரு அப்படின்டுவான். சாரம் கீழே விட்டு விடுத்தாரு, எங்க வாப்பா கட்ட சாரம் இல்லையே விக்கிறதுக்கு, உமக்கு சாயா இருக்கு, கட்ட சாயா இருக்கு, வாப்பாக்கு முட்டு வரைக்கும் சாரம் விக்கிறானா? பாதி சாரம், சாரத்தை வாங்கினா ஃபுல்லா தானே கொடுக்கறான். அது என்ன, பொம்பளைக்கு தான் வேணும்ன்ட்டு எவ்வளவு கட்டையாக்கணும் அப்படி கொடுக்கறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், இதுதான் இவங்க சைத்தானுடைய பக்கம். இளைஞர்களை இன்றைக்கு எதுக்கு இந்த அமைப்பு உருவாக்கப்படுவது தெரியுமா? நீங்க முடிவெடுக்கணும், இந்த சைத்தானுக்கு இப்படியே வாழ விட போறீங்களா? எங்களை கேவலப்படுத்துறான் பாத்தீங்களா? அவங்க தூதர எத்தனை மனைவி, ஒன்பது பதினோரு மனைவியா, பதினோரு புண்டாட்டியா உங்க நபிக்கு? எங்க நபிய காமுகர சித்த சித்த இது பண்றான், காமுகர அவன் வரைஞ்சு காட்டுறான். நீங்க உங்களுக்கு எப்ப உணர்வு வரும்? அஜித் பின்னாடி, விஜய் பின்னாடி வருமா? அவனே காமுக, அவனுக்கு முன்னாடி பண்ண வருமா? எப்ப வரும் தெரியுமா? வரலாறு புத்தகத்தில் எழுதி வச்சாங்க, உங்களுக்கு படிச்சு தந்த அவ்வளவு பேரும் காமுகர். நான் சுத்த அடிச்சு சொல்லுவேன், எனக்கு படிச்சு தந்த காமுகர். எங்க நபிய கொண்டு வரவே இல்லை வரலாறு புத்தகத்துல, திட்டமிட்டு அழிக்கிறான். நீங்க எலும்புங்க களத்துல, நான் படிச்ச வரலாறுல என்ன படிச்சு தந்தான் தெரியுமா? இப்படி ராஜா இருந்தாரு, ராஜாக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பாங்க, அலெக்சாண்டர் ராஜா பேரு, ஹெர்குலிஸ் ராஜா பேரு, ரோமாபுரியில இந்த ராஜா, பாரசீகத்தில் எம்பையர் ஆஃப் பெர்ஷியா, எம்பையர் ஆஃப் ரோம் படிச்சு தந்தாங்க. நாங்களும் கேட்டு படித்தோம், என்ன படிச்சு தந்தான்னு புறதான் யோசிச்சு பார்க்கணும். அட படிச்சுட்டே போனமே, இந்த உலகத்தில் எல்லாரையும் தாண்டி ஒரு மனிதர் இருந்தாரு, அவர் எவனும் காலில் விழுறது கூட விடலையே, அவர் தானே மனித புனிதராயிருப்பாரு. மற்ற அம்பிட்டு பேரும் காலில் விழுந்தாங்களே, இவர் டோட்டல் டிஃபரண்ட். ஜாபிர்களை வந்து கேட்டாங்களே, யாரும் சொல்ல காலை விழுட்டு மாண்டு பரல பரல ஆசிரியர் போனாரா, விழ வேணான்னாரு. அவர் ஒரே ஒரு பக்கத்துல முகமது நபின்னு ஒரு ஆள் இருந்தாரு, விழுந்தாரு. அவர் வரலாறுல வராதா? அவர் வாழலையா? 130 கோடி மக்கள் அவர் இன்றைக்கு பின்பற்றுகிறார்களே. எந்த வரலாறு புத்தகத்தில் அவர் வந்தார்? ஏன் வரவில்லை? ஏன் வரல? யார் கொண்டு வர போறீங்க? நீங்க வெளியே கக்கி கொண்டு வரும் திட்டம் போட்டார்கள் முஸ்லீம்கள். டெரரிஸ்ட், ஜிஹாத் அண்ட் டெரரிசம், அவர்கள் வரக்கூடாது. அவங்க தலைவர் காட்டக்கூடாது. அவங்க வாழ்ந்தாங்களே மதீனால வாழ்க்கை, அது குருட்டுத்தனம், பேத்தனம், மடத்தனம், அழிகிடாத, அதை போட்டு இருட்டாக்குங்க. டார்க்னஸ் ஏஜ் மறைச்சார்கள், இருட்டு உலகம் என்றார்கள். அதை பத்தி கேளுங்கள். நாங்கள் படிக்கிற நேரம் எங்களுக்கு படித்து தந்தார்கள் கிமு இந்த 1570 பிறகு. டாக் டாக் உலகம், தின்ன தெரியாது, உடுக்க தெரியாது, நடக்க தெரியாது. அதை பத்தி என்ன படிக்கிறது? சிவிலைஸ் ஆன சொசைட்டி, ரோம் எம்பயர் ஆஃப் ரோம், ரோம பேரரசு, அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு ஆயுதம். அரபஸ் பத்தி மிடில் ஈஸ்ட், நோ, ஜசீரத்துல் அரப், அது தூக்கி வீசுங்க, வாழ தெரியாத ஜாதி. இதா எம்பயர் ஆஃப் ரோம். பாத்தீங்களா சீசரை? பாத்தீங்களா? நான் படிச்சேனே சீசரை பத்தி, நீங்க படிச்சுக்கலாம் சீசரை பத்தி. சீசர் என்பது ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த மன்னர். கடைசி சீசருடைய பேர் ஹெர்க்யூலிஸ், ஹிர்கல் மன்னர். ரசூலுல்லா 3 கடிதம் எழுதினாங்களே, சைனாக்கு, ரோமுக்கு, பர்ஷியாவுக்கு, அதாவது பாரசீகத்துக்கு 3. அதுல ரோமத்துல கடைசி மன்னர் யாரு? ஹெர்க்யூலிஸ். ரசூலுல்லா கடிதம் எழுதுறாங்களே, ஹிர்கல் மன்னர். புகாரில் வருகுது. அந்த ஹெர்க்யூலிஸ பத்தி வரலாறு புத்தகத்தில், பாட புத்தகத்தில் படிச்சு கொடுப்பீங்க. சீசரை பத்தி படிச்சு கொடுப்பீங்க. நான் உட்கார்ந்து படிச்சிருக்கிறேன் வரலாறுல, வரலாறு படிக்கிற நேரம். அட ஒரு இடத்துல சீசர் என்னடா செஞ்சா, என்ன பண்ணா? சிங்களத்தில் எப்படி படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? நான் நிறைய சிங்களம் படிக்கிறாங்க, அதனால சொல்றேன். இந்த காலி இதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் விளங்கும். எப்படி படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? ராஜா படிச்சு கொடுக்குற நேரம், ராஜா அவருக்கு ஒரு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? அகபிசவ். பொண்டாட்டி என்ன? அகபிசவன் என்ன விளங்குதா? மூத்தவ. சட்டத்துல ரெண்டு இல்லையடா, எங்களை என்ன சொல்லுங்க? ஏழு ஏழுமா உங்களுக்கு? அப்படின்னு கேக்குறாங்க. ஏழு முடிப்பா, ஏழுங்கடா நாலு தான். அதையும் பொய்யா ஏழுண்டாக்குறீங்களே. சரி, நான் கேக்குறேன், உங்க எங்களுக்கு படிச்சு தந்த வரலாறு அகபிஷேகம்னு போடுவீங்க, மூத்த மனைவி. அப்ப இளைய மனைவி யாரு? ரெண்டாவது சட்டத்துல இல்லையே, ரெண்டா இருக்குது, 150. நான் சொல்லல, நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த புரிய சுத்தி வளைச்சு ராஜாவுக்கு எப்பயும் சுத்தி வளைச்சிருப்பாங்களே. இந்த நாட்டுல சீகிரி போய் பார்த்தா விளங்கும் உங்களுக்கு, விளங்குச்சா? அசிங்க பிரசமா வரைஞ்சி வச்சிருப்பான் ராஜாக்கு பணி புரியுறவங்க. அட பாவிகளா, இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாமார்கள் வந்தான், அவ்வளவு பேரை நீ நல்லவனாக்கினியே, நல்லவன் பாத்தீங்களா? எங்க நம்பி ஏண்டா கெட்டவனாயினாரு? ஏன் அவர் 11 முடிச்சாரு? அட சைன் வச்சு விதவைகளை முடிச்சு வாழ்வு கொடுத்து ஒன்ன மாதிரி சின்ன வீடு வச்சாரா, பப்பாட்டி வச்சாரா, இந்த மாதிரி நடத்தின அந்த பொருள் பேர் வச்சாரா? அதையெல்லாம் எங்களுக்கு உட்கார வச்சு படிச்சு தந்தீங்களே. நாட்டு மன்னர்கள் இப்படி அப்படி கும்முட்டவாறு அதையும் உட்கார்ந்து படிச்சோம், அப்படியா கேட்டோம், தலையாட்டினோம், அதைத்தான் தலையில தட்டினீர்கள். எல்லாம் செஞ்ச பொருள் எங்க நம்பிக்கை? கடைசியில் என்ன சொன்னீங்க தெரியுமா? காமுகர் பெண்ணண்டா இப்படி சட்டமா 11 வைத்தார், அவருக்கு 100 வைக்கலாம், அவர் பக்கத்தில் வந்து விடுவார்கள் பெண்கள். அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். மற்றவர்களை மாறி புட்டிச்சு இழுத்து எனக்கு இன்றைக்கு நீ நாளைக்கு நீ என்று ராஜாமார்கள் போட்ட சட்டத்தை போடாத ஒரு மனிதர். அவர் மேல கலங்கத்தை உண்டாக்கினா இளைஞர்களே, நீங்கள் கூட்டமைப்பு உண்டாக்கி இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் முன்னுக்கு வரணுமா? இல்லைன்னா அவன் பேசட்டும், நாங்களும் அஜித்து, நாங்களும் விஜய், நீ அஜித்தா நான் அஜித்தா, நீ அந்த மாதிரி போட்டு இந்த விளையாட்டு தான் வேணுமா? எது வேணும் புரிங்க? உங்களை கூமுட்டி ஆக்குறானே பள்ளிவாசல் உங்களை புத்திசாலி ஆக்குது. அல்லாஹ்வுடைய பாங்க அசான், அல்லாஹ் அக்பர் என்று பள்ளிவாசலுடைய அழைப்பு உங்களை சிந்திக்க வைக்குது. ஏண்டா ஏமாறுறீங்க? ஆனா எங்க பிறந்து அப்துல்ரஹ்மான் பேரை வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு விஜய் ஸ்டைல் பள்ளிக்கு போக இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குஷ்பு முஸ்லீம், அவன் முஸ்லீம், அவட்ட பேட்டி கேட்கிறாங்க எங்க முஸ்லீம்கள். எப்படி பேட்டி தெரியுமா? இஃப்தார் வைபவத்துக்கு குஷ்புவை கூட்டி வந்தாச்சு இந்தியாவில், நோம்பு துறக்க. ஆனா ஆளே கிடைக்கல ஆட உனக்கு, குஷ்பு முஸ்லீம் தானே? அப்பதா அவட்ட கூட்டி வந்து இஃப்தார் வைபவம் யார எல்லாம் பெருமை, அந்த வீரியமும் துணிச்சலும் இளைஞர்களுக்கு வரும். என்னடா பண்றீங்க நீங்க, மறக்க வச்சு விளாடுறீங்களா? யாருக்கு வரும் அந்த வீரியம்? இளைஞர்களுக்கு வரும். ஆனா வரம்பு மீறக்கூடாது. எப்பையும் சட்டம் எதுவோ சட்டத்தை தாண்ட கூடாது. தைரியம் இருக்கணும், வீரியம் இருக்கணும், சட்டத்துக்கு கட்டுப்படணும். அந்த ஒரு முடிவோட வரணும். சேக நாயகம் அது இது இதுன்னு வந்தா இளைஞர் கூட்டம் வழிய வரணும். நாங்க தான் முதல்ல வருவோம். அது வரலாறு காட்டுது. முகமது பின் காசிம் பிரான்சுடைய போர்டரை திறக்கிற நேரம் அவருக்கு 17 வயசு. எங்க போனார் தெரியுமா? ஐரோப்பாட கதவை தட்டினா இஸ்லாம் அந்த போர்டர் வரைக்கும் போச்சு. 17 முகமது பின் காசிம். படிச்சு பாருங்க வரலாறு. இந்தியா வரைக்கும் யார் கொண்டு வந்தது எல்லாம்? அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே. அதனால சொல்றேன், அந்த யங் சத்தியத்துக்கு வரணும். சேக நாயகத்துக்கு குனிஞ்சி பண்ணி இது பண்ணா பாப்பமா நாங்க. ரசூலுல்லா காலுக்கு அனஸ் பின் மாலிக் என்ன பண்றார்? அன ஹதிம் தாஷர சினின், 10 வருஷம் ரசூல்லாட்ட நான் இருந்தேன். எங்க வளர்த்தாங்க என்ன ரசூல்லா? ரசூல்லாக்கு பணி புரிஞ்சேன். அல்லாஹ்வுடைய தூர் பள்ளிவாசல வருவாங்க, வர்றாங்கன்னு நாங்க யாரும் எழும்ப மாட்டோமே. எலும்பினா மோன் சோத்துணும் ரசூல்லாக்கு, வன்மையா கண்டிப்பாங்க, சோத்து போயிரும். என்ன கிளம்புறீங்களா? நான் ஒரு மனுஷன்பா, என்ன கிளம்பாத? அல்லாக்கு மட்டுமண்டாங்களே, அந்த அளவுக்கு ரசூல்லா வளர்த்தாங்களே. அனஸ் பின் மாலிக் அவர்களே, எனக்காக எந்த மரியாதையும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த எல்லாம் படிக்கிற மார்க்கத்துல நாங்க என்ன பாக்குறோம்? சேக நாயகத்துக்கு வந்தா முன்னாடி நடந்தா இப்படி திரும்பி போக கூடாதான், பேக்சைட் விளங்கிருமே, இப்படியே போனோம் பின்னாடி. என்னடா சட்டம்? ரசூல்லா நடந்து போற நேரம் எலும்பினா ரசூல்லா சொல்றாங்க, எனக்கு எலும்ப கூடாது, நான் மனுஷன், அல்லாக்கு மட்டும். கௌரவத்தை கொஞ்சம் கூட எட்டி பார்க்காத ஒரு இறை தூதர், அவர் வம்சத்தில இருந்து வந்த நாங்க, எவனாவது கௌரவ பிச்சை கேட்டா காரித்துப்போம். அவன் காலம் மோக்குறதும் கைய மோக்குறதும் யார்? அவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி வெளியே வரணும் இளைஞர்கள். இளமைகள் ஒன்று சேர்ந்து ஊரு, இளைஞர்கள் சேர்ந்தா உள்ளவெல்லாம் பின்னாடி போவான். கூட்டணி அங்க பெருசு. இளமைகள் அது சேர்ந்துட்டு அது பிரச்சனைதான், வெளியே வந்துடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சேருங்க. அநியாயத்துக்கு இடம் தரமாட்டோம், எந்த கட்டத்தையும் தரமாட்டோம். அதுக்கு முன்னாடி வரணுமா? உங்க டைம் காலத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி விஜய் அஜித் ரஜினி உங்களை குந்த வச்சு வாய்க்குள்ளையும் மூக்குக்குள்ளையும் போட விட்டு உங்களை ஏமாத்துற அந்த கூட்டணி வேணுமா? இந்த கூட்டணி வேணுமா? முடிவு செய்யுங்க. உங்க நண்பர்களை காப்பாத்த போறீங்களா இல்லையா? இன்றைக்கு நீங்க எடுக்கிற முடிவு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத்து செய்தால், உங்க தாடிகள் வெள்ளையாகும் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்தால், நீங்கள் இந்த பணியில் பள்ளி வாசலுக்குள் இருப்பீர்கள், எக்கச்சக்கமான பணியில் இருப்பீர்கள். இன்றைக்கு நீங்க பிழையா முடிவு எடுத்தால், எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள், எத்தனை இளைஞர்கள் வெளியே நிற்கிறாங்க? 10 வீதம் வருவானா பள்ளிக்கு? 90 வெளியே. எவ்வளவு வேலை இருக்கு எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க பிக்சர் எப்படிப்பட்ட பிக்சர், அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக சொல்லப்போனால் தலைப்பு ரொம்ப பெருசு. அண்ட் ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைக்காலஜி பொக்ஷனை காட்டிட்டு, அதாவது ஒரு விளக்க உரை வைத்திருந்தேன் உண்மையாக. இன்னொரு 5 நிமிடம் என்றார்கள், நான் நினைத்தேன் 9 மணி என்று, வரைக்கும் செய்யலாம் என்று. சரி, உங்களுக்கு ஒரு நேரம் தந்திருப்பார்கள் அந்த அடிப்படையில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இளைஞர்களே, அதாவது நான் பலதாக பிரித்து தான் இந்த உரையை ஆரம்பித்து, முதலாவதாக இளைஞர்கள் மீதே இந்த பழியை சுமத்தக்கூடாது என்பது, இரண்டாவது இளைஞர்களை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் கவர்ந்தார்கள், மூன்றாவது இங்கே வந்தவர்கள் வெளியே போகிற நேரம் நீங்கள் எந்த கெப்பை போட்டு போக வேண்டும், உங்களுக்குரிய பவர் என்ன, நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பரவாயில்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது 8:30 மணி வரைக்கும் சரி செய்வோம்டா, நீங்கள் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க, அதாவது கூட டைம் தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாவை அந்த மாதிரி சித்தரிக்கிறார்கள் காமுகர்களாக. நீங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சைன் வைத்து மனைவி என்று கொடுத்தா அவங்க புள்ளைய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். உலகம் எப்படி பேசணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பத்தி நான் எக்கச்சக்கமான ஃபேமிலி சைக்காலஜி புத்தகம் வாசிச்சிருக்கிறேன், அதை பேசினவர்களுடைய உரைகள் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை என்னை அசத்தி போட்ட வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, நாலு நாள், இந்த உலகத்துடைய கடைசி நாலு நாள். எவனையும் கூட்டி வாங்க பார்ப்போம். இந்த வாழ்க்கை முடியுமாண்டு கேட்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த வாழ்க்கை முடியுமாண்டு கேட்போம். உலகத்தில் யார் ரசூல்லாவை டெரரிஸ்ட் என்று சொல்றார்கள், காமுகர் என்று சொல்றார்கள், அவர்களுக்கு யார் பதில் கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? கடைசி நேரம் வெறும் 18 வயது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் அந்த மடியை தேடினார்கள். இந்த உலகத்தில் கடைசி மூச்சு விடுவதற்கு தன் மனைவி மடியை தேடின கணவர்களை வெளிகமையில கொண்டு வாங்க. என் பொண்டாட்டி மடி வேணும், தலைவணி வேணும் என்று கேட்பார்கள். பெட்டிலே இருப்பார்கள். திங்கட்கிழமை காலை அன்று அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரழியல்லாஹுடைய மடியில் ரசூலுல்லாஹ் அவருடைய கழுத்து, ஆயிஷா ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய தலை, ஆயிஷா ரழியல்லாஹுடைய கழுத்தும் நெஞ்சிக்கும், அதாவது இந்த பகுதிக்கும் நடுவில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டைக்கு மரணித்து போவது தெரியுமா? அல்லாஹ் மீதானையாக தெரியும். எப்படி தெரியும்? அன்றைக்கு காலை ஒரு சம்பவம் நடக்கிறது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாங்க, வாப்பாவும் மகளும் பேசினா நான் நூரமாக வேண்டும். அவர்களுக்கு ஏதோ எத்தனையோ பேச வேண்டியிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு கொஞ்சம் தூரமாகி விட்டார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு பேச தூரத்திலிருந்து முகத்தை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழுகிறார்கள். வாப்பாவை பார்த்து கொஞ்ச நேரத்தில் சிரிக்கிறார்கள். திரும்பி போக கேட்கிறார்கள், பிறகு சொல்கிறேன் என்று போய்விட்டார். பிறகு கேட்டார்கள், ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தப்பட்டார். இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு ஒரு வேதனை உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்துக்கென்று ஒரு வேதனை உண்டு. பெருமானாருடைய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அந்த சனிக்கிழமை ரசூலுல்லாஹ் மூர்ச்சி அடைகிறார்கள், திரும்ப எழும்புகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அடிக்கொரு முறை ரசூலுல்லாஹ் மயக்கமிட்டு விழுகிறார், மறுபடி எழும்புகிறார். திங்க கிழமை லுஹா தொழுகை, லுஹருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்களே, அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் பேசுற நேரம் கடும் வருத்தம். அவர்கள் பார்த்தார்கள், என்னுடைய வாப்பாவே, உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா, உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஃபாத்திமா, இன்றைக்கு பிறகு அல்யவும், இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாக்கு எந்த வருத்தமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் பொய் கடக்காது, எந்த பொய்யும் வராது. இன்றைக்கு பிறகு என்றால் இன்றையோட மௌத்தாக போகிறேன் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. கண் கலங்கிறது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம், அவ்வளவு இரக்கம் ஃபாத்திமாவு கொண்டிருந்தார். ரசூல ஓடி போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாப்பா வேதனைப்படுவதை பார்த்து அழுதது உண்டு, சிரிக்கிறார்களே, ஏன் சிரித்தார்கள்? பாப்பா கொடுத்த கொள்கை. சுபஹானல்லாஹ். ஃபாத்திமா ரழியல்லாஹு அவ்வளவு கவலையில் நிற்கிற நேரம், ஃபாத்திமா நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஃபாத்திமா, எனக்கு என் குடும்பத்தாரில் எனக்கு பிறகு என்னிடத்தில் முதலில் வருவது நீதான் ஃபாத்திமா, சொர்க்கத்தில் உங்களுக்கு இந்த அந்தஸ்து ஃபாத்திமான்னு சொல்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வாப்பா பேசுகிறார். கடைசி நேரத்தில் இந்த சொத்து உண்டு ஃபாத்திமா உனக்கு, இந்த சொத்து உண்டு ஃபாத்திமா உனக்கு, எதுவுமே சொல்லவில்லை ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபாத்திமா என் குடும்பத்தில் அடுத்தபடியாக என்னிடம் வேகமாக வருவது நீங்கள் ஃபாத்திமா, அடுத்ததாக சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இப்படி ஒரு அந்தஸ்தை தந்து விட்டான் என்று சொல்கிற நேரம் என்னால் சிரிக்க முடியாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சுவன பதியிலே இப்படிப்பட்ட அந்தஸ்தை தருவதாக என்னுடைய வாப்பா சொல்கிற நேரம், சக்கராத்து வேதனை நிற்கிற நேரம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள் தெரியுமா? அந்த உணர்வு. இந்த நிகழ்வு நடந்து முடிய பெருமானர் மெல்ல மெல்ல ஒரு மடியை தேடுகிறார். வெறும் 18 வயது, ரஹமத்துல் ஆலமீனை சுமக்கும் மடி, வெறும் 18 வயது ஒரு யுவதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த மடியை தேடி போய் அவர்கள் விவரிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய களத்தலை என்னுடைய களத்திலும் நெஞ்சிலும் நிற்கிறது. அவர்கள் அப்படியே என் மடியில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான பேச்சாளர்களை நான் பார்த்திருக்கிறேன். குடும்பத்தை பற்றி பேசியவர்கள், உளவியல் பேசியவர்கள், புத்தகம் எழுதியவர்கள், உளவியல் ஆசிரியர்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். மரண தருவாயிலே கடைசி நேரத்தில் தன்னுடைய மனைவி மடியை தேடி போய் மனைவி மடியிலே இருந்து கொண்டு என் கடைசி மூச்சு போக வேண்டும் என்று ஒரு மனிதர் சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரை போய் காமுகர் என்று சித்தரிக்கிறார்களே, அவரை போய் டெரரிஸ்ட் என்று சொல்கிறார்களே, இவையெல்லாம் பார்த்துவிட்டு நானும் நீங்களும் தலை குனிந்து போனால் வெக்கம் கெட்ட இளைஞர்கள் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க தன் மனைவி என்ன கேட்டார்கள், ஆசாபாசங்களும் எல்லாம் புரிந்தவர்கள் ஒரு மனைவி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தன் கணவனின் ஆசாபாசங்கள் எல்லாம் புரிந்தவர்கள் ஒரு தோழர் வர ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு யாரெல்லாம் மகரமோ அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிற நேரம், அப்துர்ரஹ்மான் தோழர் வருகிற நேரம் தன்னுடைய மனைவி கேட்கிறார்கள் பாசமாக, கணவனை மடியில் வைத்து 63 வயது அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய கடைசி மூச்சு பிரிகிற நேரம் ஒருவர் வருகிறார் மிஸ்வாக்கோடு. ஆயிஷா அவர்களுக்கு தெரியும் கணவர் பள்ளியிலே அசான் சொன்னால் பள்ளி துளக்கி கொண்டு போவார், தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிற நேரம் பள்ளி துளக்குவார், அவ்வளவு பிரியமாக நிற்பார், எப்பொழுதும் சுத்தமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு வேணுமா என்று கேட்கிறார்கள். ஏன், எது வேணும், மௌத்தாகிற நேரம் யாராவது பிரஷை கொண்டு வந்து பள்ளி வளர்க்க வேண்டுமா என்று கேட்பார்களா? தன் மனைவிக்கு தெரியும் கணவனுக்கு எது பிடிக்கும் என்று. அதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எக்கச்சக்கமாக படம் நடிக்கிறார்கள், பத்திரிகையில என்ன வரும் தெரியுமா? அவர்கள் இருவரும் திருமணமானார்கள், டிவோர்ஸ் ஆகிவிட்டார்கள். படத்தில் அவர் காதல் மன்னன், என்னென்னமோ மன்னர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படம் முடிந்த பிறகு குடும்ப வாழ்க்கையே தெரியாதவர் அவர், குடும்பமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வெளி உலகத்துக்கு சொன்னார்கள், யார் தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவர், அவர் சிறந்தவர் என்றார். மனைவி மடியை தேடி போன ரசூலுல்லா ஆயிஷானாயை கேட்க ரசூலுல்லா பேசக்கூடிய அளவுக்கு கூட இருக்கவில்லை, தலையை சாய்த்து விட்டு இஷாரா பண்ணிவிட்டு வேண்டும் என்றார். ஆயிஷா ரதியல்லாஹு பாசத்தை பாருங்கள், வாயை கொண்டு வந்து அந்த உமிழ் நீரை நனைச்சி சுத்தப்படுத்தி அந்த மிஸ்வாக் தன்னை சுத்தப்படுத்தி பாத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லா வாயிலே போட்டு சொன்னார்கள், கடைசியிலே என்னுடைய எச்சி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கடைசியாக நுழைஞ்ச எச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனையும் சுத்தப்படுத்தினார். ஒரு பாத்திரம் பக்கத்திலே முகம் சுடுகிறது, ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்தில் கையை போட்டு அப்படியே முகத்தை தடவுறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடவுற நேரம் அப்படியே தலை மெல்ல மெல்ல கணக்கு ஆயிஷா ரதியல்லாஹு மடியில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். முழு மதீனாவும் மதீமானா நகரமும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த வீட்டுக்குள் என்ன நடக்கின்றது யாருக்குமே தெரியாது. வெறும் 18 வயது ரஹமத்துல்லில் ஆலமீனை சுமந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய பிரியாவிடை. யுவதி எப்படிப்பட்ட தைரியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் திடீரென்று விரலை தூக்கி கொண்டு ஒரு துஆ செய்த அதுக்கு முன்னாடி செய்தார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லி என்றார்கள், ரப்பி ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, 3 தடவை சொன்னார்கள், கேட்கவில்லை. நான் மெல்லாக மெல்ல சொன்னார்கள், நான் போய் கேட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று தன்னை அல்லாஹ்விடம் அவர்கள் போவதற்கு சுத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்வார்கள் பிற்காலத்திலே, அல்லாஹ்வுடைய தூதர் விரலை மேலே தூக்கி கொண்டு கண்கள் மேலே போய் கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய நாக்கு அசைந்து கொண்டிருந்தது. அல்லாஹு மஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹு மஃபிர் ரஃபீக்கில் ஆலா, யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நபிக்கு அல்லாஹ் மரண தருவாயிலே கேட்பான், உலகமா வாழ்வா, உலகமா அந்த சொர்க்கமா என்று கேட்பான். அவருக்கு அந்த தெருவை கொடுத்து தான் அல்லாஹ் எடுப்பான். என்னுடைய தூதர், என்னுடைய மாப்பிளை அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமிடம் இருந்து கேட்கப்பட்டிருக்கும் போல என் மடியை அவர் விட்டு விட முடிவெடுத்து விட்டார். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், சொர்க்க சோலைகளில் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு என்று கேட்கிற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு என்ன நினைத்தார்கள், என்னுடைய கணவர் என் மடியை விட்டு போக முடிவெடுத்து விட்டார். அவர் போக போகிறார், அப்படியே விரல் கீழே விழுகிறது, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படிப்பட்ட ஒரு தைரியம் ஃபாத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது கொடுத்து வளர்த்திருந்தார்கள் என்றால், ஒரு இளஞ்சை இமோஷன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன், இமோஷனிலே உச்ச கட்டம் இளைஞர்கள். உங்களை வைத்து ஜிஹாது படி சிம்பிளாக செய்யலாம், எதனால் இந்த நாட்டில் அதெல்லாம் செய்ய முடியாது அதையும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். அப்படி பிரட்டியும் பேசி விடுவார்கள், அப்படி எந்த ஜிஹாது படையும் செய்வதற்கு அனுமதியும் இல்லை, நாங்கள் செய்யவும் இல்லை. ஆனால் இளைஞர்களைத்தான் வேகமாக வருவார்கள். அப்படி என்றால் வேகமாக கத்தி பிரட்டுவதும் நெஞ்சில் அடித்துக் கொள்வதும் இளைஞர்களாக நிற்பார்கள். பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா, வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ்வுக்கு நடு ராத்திரி அவர்களை கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டிலே. ஒரே ஒரு வார்த்தை, கல்புளை அத்தனையும் அடக்கிக் கொண்டு எப்படி அவருடைய கல்பு சுபஹானல்லாஹ் இளமையிலே எவ்வளவு அடக்க முடியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இமோஷனல் அப்படி இந்த தீன் தான் ஒருவரை அப்படி அடக்கும். என்ன வார்த்தை கேட்டார்கள் தெரியுமா, அவர்கள் கிறிஸ்துவுடைய கபரை தோண்டி அடக்கிவிட்டு வருகிற நேரம் கேட்டார்கள். அவர் முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை போட முடிந்ததாண்டு கேட்டார்கள். அவர் முகத்தை பார்த்து எப்படி அப்பா உங்களால் மண்ணை போட முடிந்தது? அந்த ஆத்திரம் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் தான் வெளியே போனது. அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்த்த வாழ்க்கை நெஞ்சிலே அடித்து கொண்டு பிறளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்றைக்கு முஸ்லீம்கள் அவருடைய கபரை தான் கொண்டு போய் கொண்டாடணும் என்றால் கொண்டாட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ரவுதாவுக்கு போய் வருவீர்கள். அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சலாத்தை சொல்லிக் கொண்டு நானும் நீங்கள் வருகிறோம் என்று சொன்னால் இங்கே கபர்கள் வணங்கப்படுகிறது என்றால் இளைஞர் கூட்டணி தேவை. எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் லா தஜாலு கபரியை ஹிதா, என் கபரை திருவிழா நடத்த வேண்டாம் என்றார் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு முத்தவாக்களை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு என்ன இங்கே என்ன நடத்துவதாக இருந்தால், கெட்டுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு உசரையும் கொடுத்து நாங்கள் கெட்டுவோம். அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம். அந்நபி அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசிஹிம், எங்களுடைய நபி எங்களுக்கு உயிரை விட மேலானவர். அப்படிப்பட்ட நபிக்கே சலாம் மட்டும்தான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலையபண்டார் அவுளியாண்டு குர்நாகல்லே நீங்க போய் படியேறி பார்த்தால் எல்லோரும் வர்றார்கள். தேங்காவை எடுத்துக்கொண்டு சூரத்துல் ஃபாத்தியாவை சொல்லி அடிக்கிறார்கள். அப்படியே கும்பிட்டு கொண்டு பெண்கள் அப்படியே வலம் வருகிறார்கள். இங்கே இருந்து கொண்டு ஒருவர் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறார், இங்கே இருந்து கொண்டு ஒருவர் அலம் தரக்கை ஓதுறார், அவர் மந்திரிக்கிறாரா? இதையெல்லாம் ஒரு கூட்டணி தேவையில்லையா? இதை தடுப்பதற்கு ஒரு கூட்டணி தேவையில்லையா? இளைஞர்களே, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது? இளைஞர்களே, நீங்கள் எவ்வளவு பணிபுரிய வேண்டியிருக்கிறது? நீங்கள் உங்களை அவர்கள் மாய வலையிலே சிக்கி உங்களை வேறு விதமாக பேச வைத்து உங்கள் நாக்குகளையும் மூக்களுக்கும் ஏதோ தந்து உங்களை ஏமாத்துறார்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய சகாக்களை ஏமாத்துறார்கள் என்றால், இளைஞர்களே வெளியாகுங்க, எழும்புங்க, ஒரு கூட்டணி உருவாக்குங்க. ஒரு ஊரை பரட்டி போடுகிற ஆற்றலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் நினைக்கிறேன், அதாவது வரலாறு நெடுகிலும் நீங்கள் எக்கச்சக்கமான ஹைபர் கோட்டை எப்படி பிடித்தார்கள், எந்த மாதிரி செய்தார்கள் எல்லாத்தையும் நீங்கள் போனால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் அக்பர் இளைஞர்கள் கத்தினால் இளைஞர் கூட்டம் போய் இந்த உம்மத்தில் எங்கே எங்கெல்லாம் கை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் படித்து பார்க்கலாம். இளமை என்பது அப்படிப்பட்ட ஒரு பருவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் தான் சொல்கிறேன், ரெண்டு பக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றே, முஸ்லீம்களுக்குள்ளேயே இஸ்லாத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போராடக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பு தேவை. உங்களுடைய நேரம் காலம் படிப்பு எல்லாத்திலையும் செலவழிக்க வேண்டும். நீங்கள் அறிவாளிகளாக மாற வேண்டும். உங்களுடைய திட்டங்கள் சமூகத்துக்கு பயனளிக்கிற திட்டமாக நீங்கள் உட்காரணும். அதுக்கு ஒரு கூட்டமைப்பு வேண்டும். அதுக்கென்று உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமை வேண்டும். இதையெல்லாம் செய்வதற்கு தான் நீங்களை உங்களை கூப்பிட்டு விட்டு இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பு செய்ய போறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நன்றாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கூட்டமைப்பில் ஒரு பரக்கத்தை வைத்திருப்பான், உங்களுடைய கூட்டணியில் ஒரு பரக்கத்தை வைத்திருப்பான். இளைஞர்கள் எல்லாம் கவ்வி கவ்வி நீங்கள் எடுத்து வர வேண்டிய ஒரு திட்டு இருக்கிறது. இரண்டாவது, எங்களுடைய தூதரை மாற்றும் அன்பர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிறார்கள். விளங்குதா? நான் பிறகு சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? குஷ்புடைய கதை. இதே மார்க்கத்தில் இருந்து கொண்டு அப்படி இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்து அவர்களுக்கு பேச கொடுக்கிறார்கள். குஷ்புக்கு குஷ்பு பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? நான் என்னுடைய அவங்க குடும்பத்தாரெல்லாம் முஸ்லீமாம். அவங்க பேசுகிறாங்க, ஓ நோன்பு துறக்கிற வைபவத்தை என்னை கூப்பிட்டதை முன்னிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 30-40 நோன்புகள் நோப்பீர்கள். ரமலான் மாதத்தில் 30-40 நோன்பு நோப்பீர்கள். முஸ்லீம் குடும்பமா 30-40 நோன்பு நோப்பீங்களா? சுப்ஹானல்லாஹ். அவளை கூட்டி வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினா இதுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் வேணும். நீங்க எல்லாம் உட்கார்ந்து பள்ளி வாசல்ல எதுவும் செய்வீங்களா? நீங்க அல்லாஹ்வுடைய ஆலயத்துல எது நடக்கணுமோ அது நடக்கணும். அதுக்கென்று இளைஞர்கள் கூட்டமைப்பு வேணும். மன்றாமின் கும்முன்கரன், ஒரு தீமையை கண்டால் கையால தடுக்கணும். இப்ராஹிம் நபி இப்படித்தான் வந்தார். பாப்பா பேசினார், யாபத்தி என் அருமை தந்தை லிமத்தாபுது சைத்தான். எதுக்கு சைத்தான வணங்குறீங்க? இவ்வளவு தைரியம் அவருக்கு. சைத்தான் சிலைய பார்த்து மாலா எஸ்மௌ வலா யுபுசிரு வலா யுகனி அன்கு செய்யா, எதுவும் பார்க்காது, எதுவும் செய்யாது, எதுவும் தொடாது, இது போய் வணங்குவீங்களா? வாப்பா என்ன பண்ணாரு? லார்ஜு மண்ணுக்கு வகுச்சுரி மலியா, கல்லால எரிஞ்சுக்கணும். ஓடுறாங்க இருந்து யார்த்து பேசுற இதெல்லாம் ஓடினாரா? ஓடமாட்டேன், பில பிளதா கொண்டாலும் சொல்லுவேன். இளைஞனுக்கு அல்ல அப்படி பலத்தை கொடுக்கலையா? சூரத்துல் கஃப் 18வது அத்தியாயம், உங்களோட அல்ல இறக்கம் மறந்துடாதீங்க. இந்த பருவம் இருக்குதே கிடைக்காது அல்ல பருவத்தில் அல்ல.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: மசூரா பண்ணிடுவோம், எதையுமே கடைசியில் அவசரப்படக்கூடாது. மசூரா பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க இஜ்திமா வைக்கணும்னுவாங்க, இல்லை தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா கூட்டமை பிரிஞ்சு பேர் வேணுங்கதா. அவங்க நலவு சொல்லி வந்தால் சின்னதா சரி செய்வதற்கு அனுமதி கொடுக்கணும். அவர்கள் களத்தில் இறங்கணும், அதுல டேஸ்ட் படுவாங்க. ஆஹா, ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன்ல தான் மாறணும். கிளாஸ் போற நேரம் ட்ரெயின்ல கிறிஸ்தவர்கள் வந்து நின்று, இளைஞர்கள் வந்து நின்று அவர்கள் தைரியமா கொடுத்தார்கள். குடுக்கிற நேரம் தான் எங்களுக்குள்ள வந்துச்சு. எங்களை மாதிரி வயசுல உள்ளவர்கள் கொடுக்கிற நேரம், நாங்க ட்ரெயின் ஏறி போறதா கிட்ட கூப்பிட்டு கேட்டோம். பைபிள் எங்க நபியை பத்தி சொல்றது தெரியுமா? பண்ண தெரியுமா? விவாதமாச்சு அல்லா மீது ஆணையாக. மரதான ஸ்டேஷன்ல பெரிய கிரௌடே நிற்கும், பேசுவோம். அவர்களுக்கு எங்களுக்கு விவாதம் எங்க வரைக்கும் போச்சு தெரியுமா? அவங்க சர்ச்சில் உட்கார்ந்து விவாதம் பண்ற அளவுக்கு போச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல பிரச்சாரத்தை முடக்கணும். இதுக்கு புறம் வந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆன்சர் பண்ணாடி நாங்க பேசுவோம். அந்த உணர்வை சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தார் தந்தார்கள். அதுக்காக கூட்டமைப்பாக சேர்ந்தோம். நண்பர்கள் எல்லாம் படம் பார்க்கறவங்க கூப்பிட்டோம், இரு செய்வோம் பாண்டோம். அந்த கூட்டமைப்பு தான் களத்தில் எங்களை இறக்க வச்சுச்சு. வேலை இருக்கணும், செய்யறதுக்கு வேலை கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லா நாளும் இதை பாடம் தாங்க, சூரத்துல் ஃபாத்தியா பாடம் தாங்கன்னா அவன் ஓடிடுவான். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ரசூல 70 குர்ராக்களை அனுப்பினாங்க, நீங்க வேலை செய்யுங்க. மாத்து பின் ஜபல என்ன பண்ணாங்க? மதீனாவுடைய எல்லை வரைக்கும் வந்து நீங்க போங்க பிரச்சாரத்துக்கு. போயிட்டு வாங்க, வேலை கொடுக்கணும். அந்த வேலைகளுக்கு திட்டம் அவங்க சொல்லணும். எல்லாம் கொடுக்கப்பட்டாதான் கூட்டமைப்பு கூட்டமைப்பாக இருக்கும். அவர்கள் தான் அடுத்ததாக வெளிக்கமையை பொறுப்பெடுப்பார்கள். அதுல இருந்து ஜெனரேஷன் உருவாக்கப்படும். எக்கச்சக்கமான தௌஹீத் ஊர்கள்ல அடுத்த ஜெனரேஷனுக்குரியவர்களுக்கு ஒழுங்கான திட்டம் வகுக்கப்படாததுனால கொள்கை சவருடைய பிள்ளைகள் கூட சீரழிகிறது. தாடியை காணோம். கொள்கை நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் தாடி இல்லை, மார்க்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. சீரழிகிறார்கள். ஏன் அடுத்த கட்டமாக அவர்களை கொண்டு வந்து சேர்க்கவில்லை? அவர்களுக்கும் பணி உண்டு என்பதை நீங்கள் புரியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உலகத்தில் சிறப்பான கொள்கையை வகுத்து கொள்கையை சொன்ன அல்லாஹ் ரப்புல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சொல்லி அந்த கொள்கையை சொன்னாங்களே, ஒவ்வொரு கொள்கையுமே நிதானமான கொள்கை. இது எல்லாத்தையும் வச்சு வச்சு வச்சு ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பொட்ட பக்கம் பரட்டி பேசுறாங்களே, அந்த விஷயங்களை எல்லாம் தடுப்பதற்கு ஒரு கூட்டணி தேவை. இந்த தேவையைத்தான் பேச சொன்னார்கள் உங்களுக்கு. உங்களுடைய தேவை என்னண்டு அந்த தேவையைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்களே, நான் சொல்லி முடிக்கவில்லை. சாய்பாபாவுடைய வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ண வீடியோவில் சாய்பாபா கையால் எங்க மறைக்கிறார் என்பதை ஜூம் பண்ணி அந்த பொம்பளை எடுத்து போட்டா அந்த வீடியோ உலகம் எங்கும் போச்சு. சாய்பாபாவை காரி துப்பினார்கள், எல்லோரும் பார்த்தார்கள். இந்தியா பிரதமருக்கு எப்படி செயின் கொடுத்தார் சாய்பாபா, வட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒரு பெரிய தட்டு இந்த கையில இருந்து கீழே தட்டு கடியால கையால் மாத்தப்படுகிறது. சாய்பாபா இப்படி கையை நீட்டார், அந்த கையில இருந்து இந்த கைக்கு பொத்தப்படுகிறது. ஜூமிங் வீடியோ போய் அவ்வளவு அம்பலப்படுத்தி சாய்பாபாவுக்கு கையால மந்திரத்தால பகவானுக்கு வரவில்லை, பகவான் உள்ளக்குள் உள்ளடி அடிக்கிறார். தட்டுக்கு அடியால அங்க தட்டு வருகிறது உள்ளால் மாத்திரார். 25 வயது யுவதி, அவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிற சாய்பாபாவுக்கு தைரியமாக கொண்டு வந்து உலகத்தில் இந்த வீடியோவை போட்டு ரிலீஸ் பண்ணி பிபிசியை பணிபுரிகிறார் என்றால் அந்த தைரியம் ஒரு காஃபிருக்கு வந்தால் ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு தைரியம் வர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க போறீர்களா? எக்கச்சக்கமான அநியாயங்களை குறிவைத்து பாருங்கள், உங்களால் முடியும், உங்களால் முடியும் அவைகளை செய்வதற்கு. அதை கொண்டு வந்து சரியான முறையில் இந்த மீடியாக்களை அதுக்கு பயன்படுத்துங்க. காத்தான்குடியில் முஸ்லிம் என்ன பண்ணார்கள் தெரியுமா? லவ் பண்ணி என்ன பண்றார்கள், எல்லாம் காப்பி. அதாவது படத்தில் எது நடந்ததோ நிஜம் வாழ்க்கையில் நடத்தி பார்க்கணுமா? படத்தில் அத்தனை முட்டாளன் நான் சொல்லிவிட்டேன், இன்றைக்கு பிறகும் நீங்கள் படத்தை பார்த்து அதுதான் வாழ்க்கை என்றால் ஒன்னா நம்பர் முட்டாளன் நெத்தியில் எழுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, காதலித்த குட்டி கோபப்பட்ட நேரம் என்ன பண்ணிட்டான், நிர்வாணமாக போட்டோ எடுத்து வைத்திருக்கிறான். என்ன பண்ணினான், கோபம் உச்சகட்டமாக வந்து விட்டது, முழு காத்தாங்குடியை தலை சாய்ந்து நின்றது. அண்மையில் நடந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய அப்படியே ஷேர் பண்ணிவிட்டான். எல்லாம் மீடியாவிலே போய் கொண்டிருந்தது, எல்லாமே வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்ணினான். சுபஹானல்லாஹ், ரெண்டு குடும்பமும் மோதுற நிலைமை, அந்த பெண் பிள்ளை தூக்கு போடுற நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் முஸ்லிம் ஊரில் இன்றைக்கு நிலைமை. இதை பாதுகாப்பதற்கு இளைஞர் கூட்டம் வேணும். எவனோ தப்பா செய்கிற நேரம் என்னுடைய தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? தலையை குனி என்று சொன்னார், கண்ணை தாழ்த்து என்று சொன்னார், பார்வை தாழ்த்து நில் என்று சொன்னார். இஸ்லாத்தை சொல்லி இளைஞர்களை அது பக்கம் கவர வேண்டும், அதுக்கு இளைஞர் கூட்டமைப்பு வேண்டும். இன்றைக்கு என்ன நடந்தது காத்தாங்குடியிலே, அவன் இந்தியாவுக்கு போயிட்டான், அவங்க வாப்பா சல்லிக்காரர், அவர் பக்கத்தில் இருந்தவர் மீச்சர் பக்கத்தில் இந்தியாவுக்கு போயிட்டான். இந்த பொம்பளை புள்ள தள்ளாடி கொண்டிருக்கிறது, அவன் மானம் பறந்திருக்கிறது. இந்த அசிங்கத்துக்கு வழிவகுத்தது யார்? இந்த மாதிரி படங்களும் கூத்தும் தான் நிர்வாணமாக படம் பிடிப்பதை சொல்லிக் கொடுத்தது. அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம், மூன்றாவது சைத்தான் வரும் என்றார்கள். பல்கலைக்கழகத்தில் படிப்பார்கள், எங்கெங்கயோ படிப்பார்கள், அவர்களுக்கு இந்த பாடம் தெரியாது, இந்த பாடம் தெரியாது. நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியிலே ஒரு கூக்கிராமத்திலிருந்து வந்தான் அன்றாதபுரத்திலே, கடும் வறுமையான குடும்பம். 2013களில் உச்ச நீதிமன்றம் வழக்கிலே தீர்ப்பு கொடுத்தது, முழு இலங்கையும் கதிகலங்கி பார்த்த தீர்ப்பு என்ன, அன்றாதபுர கூக்கிராமத்திலிருந்து வளர்ந்து வந்த மையன், பாப்பாவுக்கு சரியான தொழில் இல்லை, கஷ்டப்பட்டு வளர்த்தார், அவன் ரொம்ப திறமசாலி, படித்தவன் எங்க வந்து நின்றான் என்றால் மெடிக்கல் காலேஜில் வந்து நின்றான். டாக்டர் ஆகி நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்து போறான். அரசாங்கத்தில் டாக்டராக பணிபுரிகிற நேரம் கூக்கிராமத்தில் வாப்பா உமா, அப்படிப்பட்ட நிலைமையில் முதல் நியமனம் கிடைக்கிறது. வந்த அதாவது பேஷண்ட் வருகிறார்கள், ஆஸ்பத்திரி அரசாங்கம் பிரைவேட் இல்லை, வந்தது ஒரு யுவதி, வந்தவளுக்கு எழுதி கொடுக்கிறார். அவருக்கு மனசில் சைத்தான் வந்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, என்ன எழுதி கொடுத்தான், இந்த மாதிரி வர, அதாவது ஒரு டேட்டை கொடுத்து இந்த டேட்டில் 4ஆம் மாடி மேலே நான் இருப்பேன், சுபகுல ஒரு டைமை கொடுத்து இப்போதான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வாங்கன்ட்டான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தில் சும்மா இல்லை, துணை வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துணை கட்டாயமாக துணை இருக்குது. இஸ்லாமிய ஒரு பெண் எப்படி வளர்க்கப்படுறாள், அவளுக்கு எதுவுமே ஏலாதண்டு இல்லை, ஆனால் பாதுகாப்பு முக்கியம். அதுக்காக எனக்காக வேண்டி துணையை தேடுவார்கள், நானா கூட்டி போங்கன்றுவார்கள். இதெல்லாம் பார்த்து மாட்டுமா நண்பர்கள், என்னடா இது, பொம்பளைய போட்டு இப்படி வதக்கிறா, சுகந்திரமா பறந்து போயிட்டு வரணுமே அவே என்று கேவலமானதை கொப்பளிப்பான். அதை காரி துப்பி என்னடா உன் கொள்கை என்பதற்கு எது பதில் கொடுக்கணும் தெரியுமா? அந்த பொம்பளைய கூட்டி போய் மேல் மாடியில ஒரு ரூம்ல ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? தப்பான ட்ரீட்மெண்ட். அந்த பெண்ணுக்கு மெல்ல மெல்ல விளங்க தெரிகிற நேரம் அவள் சத்தமாக சத்தமிட ஆரம்பிக்கிறான், உறவு கொள்ள ஆரம்பிக்கிறான், எல்லாத்தையும் மறக்கிறான். தான் டாக்டர் என்பதை மறப்பான், அது மறப்பான். இந்த படிப்பு மட்டும் அதை செய்யாது, செஞ்சா இந்த பல்கலைக்கழகத்துக்கு போற நேரம் எவ்வளவெல்லாம் படிச்சு ஒரு நாட்டில் எத்தனை லட்சம் பேர் ஓலை எழுதுவான், அதுல கொஞ்சம் பேர் பாஸ் ஆகி ஏலவள், அதுல கொஞ்சம் பேர் பாஸ் ஆகி பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகத்தில் எப்படிப்பட்ட ஆள் இருப்பான்? இந்த நாட்டிலே படிச்சவன் நிப்பாண்டா, மரத்துக்கடியில குந்தி சைன் வைக்க முன்னாடி தப்பு செய்ய மாட்டாய். உன் வாப்பா கண்டா தட்டுவா, கை தட்டுவாரா? கண்ணால கண்ணீர் ஓடி நெஞ்சு வெடிக்காது. இதுக்காக அவனை பல்கலைக்கழகம் அனுப்பினேன். நான் எவ்வளவு செத்தி இருப்பேன், நான் என்னெல்லாம் வித்தி இருப்பேன், நான் சாப்பிட அவனுக்கு தந்தது மரத்துக்கடையில குந்துறதுக்கா? கேட்க மாட்டான். அந்த உணர்வு வரலையே அவன் படிச்சவனா, ஒழுக்க செய்யலனா? இந்த படிப்பு கொடுக்காதத அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் சைல்ட் அபியூஸ், அவருக்கு சின்ன பிள்ளைகளுடைய சிறுவர் துஷ்பிரயோகம் வழக்கு இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தான் திருத்தாது. அப்ப என்ன ஆகுது, நாலாம் மாட்டில் போய் எல்லாம் பண்ணானா, கத்த ஆரம்பிக்கிறா, வாய அடைப்பான், இளமையில் அவசரம் வரும், தூரம் யோசிக்க மாட்டான், வாய அடைக்க போறான், அவ துட்டிச்சுக்கிறா, சத்தம் வரக்கூடாது, கட்டிச்சு சாவடிச்சு போடு, இவ கத்தின கத்துக்கு வழிய சொல்லிடுவா. அந்த பதட்டத்தில் அவ்வளோத்தையும் செஞ்சு களத்தை நெசுக்கி மெளிய கொண்டு வந்து பெல்கனியால் தள்ளுறான், மெளிய கொண்டு வந்து பெல்கனியால் தள்ளுறான்.

அந்த பொம்பளை கொலை செய்யப்பட்டிருக்க கிராண்டு வருகுது, வழக்கு தாக்கல் செய்யப்படுகுது. தாக்கல் செய்யப்பட்டா நீதிமன்றத்தில் வழக்கு போகுது, இந்த பக்கம் அந்த பக்கம் விவாதம் என்று பல ஆண்டுகள் ஓடுது. கடைசியில் டாக்டரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கம்பி என்ன சுபானல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டருக்கு என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? கிட்னி என்னன்னு சொல்லி கொடுப்பான், ஹார்ட் என்ன சொல்லி கொடுப்பான், எது வரணும் தெரியுமா? ஆம்பளை பொம்பளை எப்படி நடக்கணும் அவன் சொல்லி கொடுக்கவே மாட்டான். இந்த உலகத்துக்கு தெரியாதது அதை சொல்லி கொடுத்து நிமிந்து நிக்கிற ஜாதி நாங்க. இந்த கொள்கையா கேவலப்படுத்துறீங்க? எங்க பொம்பளை தனியா போக மாட்டான், தனியா விட மாட்டோம் நாங்க, பாதுகாப்பு போட்டு போவோம். எங்களை கேவலமா நினைச்சீங்களா? ஆம்பளை பொம்பளை நாங்க தனியா நின்று பேசினா பேசக்கூடாதுன்றோம், பேச வேணாம்னு சொல்லல, இன்னொரு ஆம்பளையும் வச்சு பேசுகின்றோம். இன்னும் பேசவே வேணாம், அதை நான் சொல்ல வரவில்லை, பேசலாம், தப்பு இல்லை. பேசுற நேரம் இன்னொரு ஆணை வைத்து பேசி, ரெண்டு ஆம்பளை இருக்கணும் இல்ல ரெண்டு பொம்பளை இருக்கணும், இல்லன்னா சைத்தான் வருவான். என்னாச்சு, எங்களை கேவலமா பேசுனீங்களா? தின்ன பூ அந்த சுதந்திரம் இல்லையா? பல்கலைக்கழகம் அப்படிதான் படிக்கணும், அப்படித்தான் இது பண்ணணும். விளங்குச்சா லட்சணம்? நிக்கவரட்டிக்கும் கல்கமுகிக்கும் பக்கத்துல மீடியாக்கள் எல்லாம் பார்த்தது என்ன போட்டா தெரியுமா பேப்பர்ல? அதிசய செய்தி. என்ன அதிசய செய்தி? ஒரு உமா கடிதம் எழுதுற போலீஸுக்கு, என்ன எழுதுறா? என் புள்ளிய தூக்கில போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆச்சப்பயணம் இல்லை. இதை போட்டு மீடியா சொல்லுது, பார்த்தீர்களா எப்படிப்பட்ட தாய் பார்த்தீர்களா, நேர்மையில் நின்ற தாய், இலங்கை வரலாறுக்கு பெருமை. என்னடா பெருமை, என்ன செஞ்சான்டா பொம்பளை புள்ள வீட்டுக்குள்ள? அவ ஸ்கூல் போற புள்ள, வயதுக்கு வந்த புள்ள, இன்னைக்கு ஸ்கூல் போகல, உமா பக்கத்து வீட்டில் வேலை செய்யறாங்க. எங்க வீடு எப்படி வீடு? நாங்க மறைச்சுதான் வைப்போம், தட்டினா எட்டிதான் பார்ப்போம், எல்லாம் சும்மா உள்ள எடுக்க மாட்டோம், எங்களுக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க எந்த மார்க்கத்தை எந்த கொள்கையில எங்க பிஹெச்டி முடிச்சாலும் எங்க டிகிரி முடிச்சாலும் உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தந்த எந்த கொள்கையும் இல்லை. எத்தனை கோடியும் தாண்டி நிற்போம், அப்படிப்பட்ட பெருமானம் உள்ள ஒரு கொள்கை. உங்க பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுங்க? இந்த கேவலமான இந்த திரைப்படம் இருக்கு கீழே போறியா நீ? இது எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? எத்தனை கோடி கொடுத்தாங்க இது விளக்கி வாங்க. ஏனா அப்படிப்பட்ட கொள்கை எப்ப விளங்கும் தெரியுமா? செத்து செத்து போவானே, சீரஞ்சு போவானே, அப்ப விளங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் வீட்டுக்குள்ள போறான், எப்படி போறான்? யாருமே இல்லை, டிவி பார்த்துட்டு நிக்கிறான், யாருமே இல்லையே. யாரும் இல்லாம உங்க தங்கச்சியை தனியா வைப்பீங்களா வீட்டுல? உங்க தங்கச்சியை விடுவீங்களா? எப்படி விட மாட்டீங்க? ஏன் மத்தம் விட்டானே? இஸ்லாம்னால தானே, முஸ்லீம்னால தானே, இதைதானே பாதுகாக்கணும். அவன் என்ன பண்ண? வீட்டுக்குள்ள பூந்தவன் அடுத்த பக்கத்து ஆள், இளமை ஆசை கூடிரும், ரூமுக்கு கூட்டி போய் வைக்கிறான், வச்சு எல்லாத்தையும் பண்றான், பண்ணி முடிச்சிட்டு கத்திருவாவா கொலை செஞ்சு போட்டான். வந்து வேகமா எடுத்து பஸ் எடுத்து போறான், அவங்க அம்மா பக்கத்துல இருந்து வர்றாங்க, வந்து கத்தி கத்தி பாக்குறாங்க, புள்ளைய காணோம். ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஆடை உண்டு இல்ல, அப்படியே செத்து கிடக்கு. அவ அழுகுறா, எல்லாரும் வீட்டுல சேர்ந்துட்டாங்களா? ஊர்ல ஒரு ஆள் சொல்லிட்டான், ஒரு பொடியை வீட்டுல இருந்து பாஞ்சு பஸ் ஏறினதை கண்டேன், ரோட்ட மாறி விரட்டார்கள், விரட்டினா பஸ்லயே பிடிச்சாச்சு, பஸ் விரட்டி போய் அங்க போனா பஸ்ஸே பிடிச்சாச்சு, பிடிச்சி வந்து அடிச்சு எல்லாம் இது பண்ணி இது பண்றாங்க. நான் கேக்குறேன், அட எங்க பொம்பளை பிள்ளைக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கற நேரம் என்ன கேட்டீங்க? என்ன அடக்குமுறை செய்யறீங்க? உங்க தங்கச்சிக்கு தனியா போறதுக்கு உரிமை இல்லையா கேட்டீங்களேடா? இப்ப சொல்லு, இப்ப என்னடா சொல்ற நீதிமன்றத்துல? இப்ப என்ன சொல்றேன்? இப்படி வீட்டுக்குள்ள பூந்தான் தானே, உங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரலையடா, பொம்பளையோட மான மரியாதை சொல்லி தரலையே, வெக்கத்தலங்கள் எப்படி பாதுகாக்கப்படும் சொல்லி தரலையே, அசிங்கமா உடுத்திருந்தா சும்மா வந்தவனுக்கும் அந்த மாதிரி தானே வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் முடிந்து விட்டது. இப்படி எக்கச்சக்கமான வரலாறு உங்களுக்கு சொல்லலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இதுக்கு மேலே முஸ்லீம் சமுதாயம் முட்டாளாக கூடாது. இதுதான் புத்திசாலியான கூட்டமைப்பு. எங்க ரூகு போய் எங்க ஜனாசாவை தூக்கி போய் கபர்ல வைக்கிற நேரம், நேர்மையும் நியாயமும் சத்தியமும் நிலைநாட்டுவதற்கு பாடுபட்ட ஒரு கூட்டமாக நாங்க பிரியணும், அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா நிக்கணும். அந்த கல்புல நீயத்தை வைங்க. இப்படித்தான் வந்தார்கள் யார சொல்லலா, மெல்ல மெல்ல தன் விரல்களை வைத்து வைத்து உயர்ந்து உயர்ந்து எங்களையும் எடுத்து போங்களேன் யார சொல்லலா, ஜிஹாதுக்கல்ல சுவர்க்கத்துக்கு என்று கேட்டார்கள். அந்த இளைஞர்கள் கவரப்பட்டிருந்தார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரே என்று கெஞ்சினார்கள். நான் பெருசு யார சொல்லலா என்று சொன்னார்கள். எங்களுக்கு சுவர்க்கம் வேண்டும் என்ற செய்தி முதுமதீனமா நகரத்திலும் பறந்திருந்தது. இந்த இரவு வெளிகமை நகரத்திலே ஒரு புரட்சியான ஒரு இரவாக மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒன்றையும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த தீனை சத்தியத்தை சொல்ல வந்தவர்கள் எதுக்கு

0: பயப்படக்கூடாது. ஜனாசா அடுத்தது உயிர் போவதாக இருந்தால் ஒன்றே ஒன்று, லையுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் எதை நாடுறானோ அதை தவிர எந்த கும்பனுக்கும் எதை அசைக்க முடியாது. இங்க எவனாவது தூள்விக்கிறான்டா என் நாலு குடும்பத்தை, என் நாலு முஸ்லிம் குடும்பத்தை சீரழிக்க போனால் அவன் எவனா இருந்தாலும் எங்க ஜனாசா போகட்டும் என்று சொல்லி களம் இறங்குற ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்தில் அசிங்கமா பீடா பாபுல் சாதா என்று எவன் எல்லாம் விற்கிறானோ அவனை எல்லாம் கொண்டு வந்து எது உரிய நடவடிக்கையோ எது போலீஸ் மூலமா செய்யலாமோ அத்தனைக்கு முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளி வாசலுக்குள்ள மாகுடையில பூந்து ரெண்டு பேரை அப்படியே அவர்கள் கொண்டார்கள், அவர்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள். மாகுட பள்ளி வாசல செஞ்ச தப்பு, மாகுட பள்ளி வாசல் தௌஹீத் பள்ளி வாசல் அவர்களுக்கு விபச்சாரம் செய்ய சொன்னார்களா, படம் பார்க்க சொன்னார்களா, வட்டியில கை வைக்க சொன்னார்களா, வந்து அத்தனையுமே முறையடிக்கிற நேரம். அல்ஹம்துலில்லாஹ், பயந்து எல்லாரும் அடுத்த தடவை பள்ளி வாசலை பூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அடுத்த ஜும்மா நான் தான், அல்ஹம்துலில்லாஹ் மைக் ஒன்றுமில்லை, பள்ளி வாசல் நிரம்பி வடிந்து வெளியில மக்கள் நின்றார்கள், எங்களை கொண்டாலும் வருவோம் என்றார்கள். அப்படிப்பட்ட உணர்வோட உள்ள ஜமாத் இந்த ஜமாத். மத்தது மாதிரி வீட்டு கேட்ட பூட்டியாச்சு, ஏன் வாகனத்தை உள்ள போட்டாச்சு, ஏன் புள்ள குட்டி என்று இருந்தால் அது படிச்ச டாக்டர் அவர் அப்படித்தான் செய்வார், லாயர் அப்படித்தான் செய்வார். ஏன் வாகனம், ஏன் புள்ள, ஏன் குட்டி, எதுக்கு நடு சந்தியில பிரச்சனை? மன்றா மின் கும்முன்கரன், ஒரு தீமையை கண்டால் அதை தடுத்தாகணும் என்று என்னுடைய தூதர் சொல்லிவிட்டார். அவருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் விட எனக்கு பெருசு என்ற உணர்வோட கிளம்பக்கூடிய இளைஞர் சமுதாயமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவீர்களா சொல்லுங்கள், உருவாக்குவீர்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், சொல்லுங்கள், கத்து சொல்லுங்க, கத்து சொல்லுங்கள். காஃபிர்களுக்கு எதிராக நின்று சத்தியத்தை சொல்லி ஒரு இளைஞர் கூட்டமைப்பை செய்து நல்ல முறையிலே இந்த ஊர்ல உள்ள வாலிபர்களை காப்பாற்றும் முயற்சியிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பு
2: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
3: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
4: صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கணவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை சைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன்? எப்படி இருப்பான்? என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதுல வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆதம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களை சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள், இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின்னினத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு எல்லாம் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானால் வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துதான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா அவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் உன்னாக எல்லாம் பண்ணா போச்சு, இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான். இல்லா இபிலீஸ், அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய கூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை, ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுன்னு மீகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தின பேரை வச்சிருக்கிறோம் மேலும். ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் தானா குஃபுர், மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் என்ன செய்ய என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபுர், மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வி இப்படி செய்வது தானே வந்த. கால மனாக அல்லா தஸ்ஜுத இது அமர்துக, அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிரு பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன ஹைரும் மின்ஹூ ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன ஹைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யாருலாம் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தனி மின்னார், ஆண்டவனே நீ என்னைய நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க தாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்தாக மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே அல்ல, எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கிறதுக்கா பாப்பமே என்று. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன் நினைவு. அப்படி மனுஷன் நினைவாரு தானே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான், இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுனா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், அவனுக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்லதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலித் மின் அந்த மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு சேருவனுக்கும் அந்த கப்பரன்ஸ்னால் பெருமடிக்கிற, பெருமடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். இண்டையில இருந்து நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, முன்னுக்கும் நிக்கவானான். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்து எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான், அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்த முள்ளும் இல்லை, அவரையா நீ ஃபாலோ பண்றவானா? பெருமானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவர் அவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கேலாம். அப்படி தலை தூக்கேலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போகுல, வெளியே போகுல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யோமி யுபாசூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய்னு எல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அஹ்வைதனி லாகூதன் லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன் கெடுப்பேன். அக்கூதன்னு சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرُهُمْ شَاكِرِينَ. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே வலா தஜிது அக்சரும் மினஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலும் நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா, எனவே நாசமா போனவனே நீ நிந்திக்கப்பட்டவனாகும் சபிக்கப்பட்டவனாகும் இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆன் விளங்கின மாதிரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் செல்லுவார். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கருமானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், ஃபதகூனா மினல் காசிரீன், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் உண்டானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது சொம்பு சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையல் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானும், பொம்பளையால் பூரு பூரு பாவம். அவளை ஏமாத்தி நல்ல கல்சாலையும் அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல, அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே, அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற, போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது, ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லா கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமாய்ந்து போங்க, திருத்துவோம், புத்தி சொல்லுவோம், கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க, பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில இனி தாஜ தொழணும் பரலு மாறி, குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும், நீ நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்க்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஏண்ட வீட்டுல கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா வீட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிடும் என்றார். போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிடும் என்றார். மாப்பிள்ளைக்கு தெரியாம விட்டு விட்டு பைத்து, மாப்பிள்ளைக்கு தெரியாம இந்தியாவுக்கு பைத்து இந்தியாவுக்கு, இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சேர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு பெய்த்து இவர் செல்றாரு. போ போ சரியா வரமா, இனி எங்க சரிவர வளர்ச்சி பெய்திருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலை சலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற
2: قل أعوذ برب الناس
1: நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேன ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு. மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன் தான் ரப்பு, ஃபஹத்துக்கும் அவன் தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம்

0: தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண் என்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் ஹன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் ஹன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்புல போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலப்புற. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன் உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கு இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வகால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதீ ஷஜரத இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லு. ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லி யான் இங்க வாங்கோ. மா நஹாக்குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன் ஹாதிஹி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம்னு நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தான். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் முன்னாள் அப்பா அப்படின்னு கேட்டேன். கேகண்டப்பா கேகண்டப்பா, என்ன இது வந்து? மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி. எளிய காட்ட விக்குனண்ட வெளியாருக்கு விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியான பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவி பலனோ வைக்கல தருவா கௌரவிக்கு இல்ல கியூவனா இவரா ஜப்பைக்கு கிளவிலாயி. நான் இப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ இப்ப நீ கேண்டாவே என்ன மாத்த கண்ணவன கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்த மீறி கடைக்கு வருவான். அஜர் சாம கொஞ்சம் இருக்குது, ரெண்டு சென்ட் அறிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு முறை வச்சு என்னடா பாக்குற, இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானு, அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு. இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போறோம் பார்த்தா லொரி லொரியா ரோட்டல்ல சீரழிவு. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான். பிரபு அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவானாம் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதான், மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே. அது மாத்திரமல்ல, மினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான். உங்களை மரத்துக்கிட்ட போவான் சொன்னால் சொன்னால் பாருங்க, சைத்தாண்ட கோலமெல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புங்க, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன். இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன். அம்மா உங்களுக்கு ஓடும்னா நீங்க ஏத்துக்கோங்க, யாரும் செல்லி தர மாட்டாங்க. நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேணும், எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேன் என்று போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் என்ன சைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடு மடமெல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் அவரத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போகாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன். அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே சைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுக்கு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்களில் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575 5757 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில வச்சு சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றும் இல்ல, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் இஷ்டமில்லை, தேவையில்லை. நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போகும் இல்ல, நீ பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் ஃபக்ர், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை? மக்க 15 நாள் எப்படி ஓட்டுற பிள்ளையும், இப்ப 2க்கு 3 ஆவிட்டு 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை? குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்தீங்க, ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற, வயமருக்கும் பில் ஃபஹ்ஷாய், மானக்கேடான விஷயங்களை கல்பில போடுறதும் வந்தான். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால் சொல்லி உண்டு பாப்பமா, பாட்டுண்டு கேப்பமா, விஷில் உண்டு அடிப்பமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டல பம்பளை பிட்டல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் என்று சொல்றாரு, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கு போற அம்மனை தோற அல்லாஹ் கிட்ட வர்றார்கள், அதெல்லாம் சைத்தாண்டு ஏவல் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போய்த்து வந்துடும் வாங்க என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, ரெண்டாம் நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல ஈட்டு போய் இதுல குத்தும், என்ன கதை என்ன கதை ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம்? நோக்கம் என்ன? நோக்கத்தை அல்லா சொல்லுகின்றான், உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளிமார் நகமும் சதையும் மாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான் பத்து பத்து ரூபா, மொத்தம் இருபது ரூபாய், ஒண்ட பத்த ஒண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவண்ட கழுத்து அவன் கடிச்சு, அவண்ட கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்நாடுகள் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயசுத்துக்கும் அன்பிக்கிறில்லா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
5: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான். உங்களுக்கே தெரியா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு? அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா? வேர்ல்ட்ல அட வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாமா வீட்டுல போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பா மாமா விட்டு மாமியா அனுப்பி போயிட்டான். அன்னைக்கு வந்து ஆத்திரத்தில் கூரையில் ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணி சலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பலியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள், இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமின்னானா பிடிச்சான், அப்துல்லமின்னானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல்லமின்னானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அப்துல்லமின்னானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சுதான் அந்த செய்தானவன் கலற்றார்கள். அதே போல சில பேரு செய்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒரு தாள் போவார், ஒரு தாள்

அடிபட்டிருக்கான். நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரி பந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க. அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல. இவரு காதல வச்சிருவாரு, இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல. இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, அனுபவசமா இருக்கான். எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்ட, சரியா சொல்றாட்ட. அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு. எத்தனை வயசு? 61. 61 மறதி கூடவா இல்லையா? என்னங்க 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா? அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கணும். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை. அவன் பயத்துல இறுக்கி மிரிக்கிறோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்கன்னா இவர் கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி? அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்ணா. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்திக்கும். இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் கட்டும். சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிக்கும்போவான். அவன் எப்பனாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுவீங்களா? அதனாலதான் அந்த முசிபத். நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலியல்லாஹு அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகை தான் ராஜ தொழுகை. கண்ணயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்தல்லா இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். நான் பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுனா பூசிர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பயும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணுமோ. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு? அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை, நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான் இரு. எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு? எனவே சைத்தானும் நஃப்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், சட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான்.

0: அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டாருங்க. எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோல். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னுடைய கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழையே புறவு தொழுவோம் என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல சுனங்கி தொழுற அவர் தானே இந்த கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலயும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான் 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு என்ன? இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்னு சொல்றாங்க. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ புடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. நீ அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் இந்த வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை இந்த மம்மியும் நானும் என் உக்கும் தம்பியும். நீ அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நான் சமா போச்சான். சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன், பாட்டு படிக்கிறவனுக்கு ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில் இருந்துட்டு தலாக் கொடுக்கலாமே. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு புரியமில்லாத ஒன்று, அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியமாட்டான். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
1: For more lectures, visit slhub.com.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimvanoli.com
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதிய லஹு, واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء, واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم, ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து, மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மன்னரையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான். அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை, நல்லவர்கள் சாந்தி.
1: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இருந்து விடை பெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ் உண்டு. அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை. இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்திலே இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண்ணியதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும் அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன் கைசேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த இடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்க அஹமத் நசை என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹத் ரலியல்லாஹுனுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யார் ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வினுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுப்ஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஹாபாவாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆரத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து உன்னுடைய ரப்பு யார், தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்கள். புகாரியில் 1338 நபிமொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. 2 வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி, உலக கல்வியைப் போல் அல்ல, கட்டாய கல்வி, கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்கவுரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால், அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான். அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள். நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள். நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள். அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை, அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அபுதாவிதில் 4127வது நபிமொழி. அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு விழுவானாம். அவனை தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம், சாபம், அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹமத் அபுதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது. அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷக்காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகளெல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் புகாரியில் 1374 நபிமொழி, அபுதாவூதில் 4127 நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உகத மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உகது மலை. உகது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலை எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே, இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு, தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே? என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லா ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளை எல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம் துன்பம் சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்துக் கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது. கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷப்பாம்புகளை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷப்பாம்பு, அது எப்படிப்பட்ட விஷப்பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷப்பாம்பு, என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர் 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியிலிருந்து ஒதுங்கி மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே, உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடும்போக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்றுக்கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே, 99 பாம்புகளோடு விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தஆலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னை அஊது பிக்க மின் அதாபல் கபர், அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று, அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று. ஃபர்லான தொழுகையினுடைய 4-5 தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவருக்கத்தக்க முகத்தை உடைய ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை, அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம், அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்தில் வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவறுக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவறுக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமநாள் வரை. கியாமநாள் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்களெல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததைப் போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இடம் எது? ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவரை காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு, அதாபுப்பட்டு, வேதனைப்பட்டு, நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து, சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தா என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன்பானா. காரணம், அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர், உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து, அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹு தஆலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு. நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379 நபிமொழி, இன்கான மின் அஹ்லில் ஜன்னத்தி வ மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன்கான மின் அஹ்லின் நாரி ஃப மின் அஹ்லின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக்கு ஹத்தா யபஅதுக்க அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான், இனி உனக்கு எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்உதுக்கு ஹத்தா யபஅதுக்க அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்புனுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தையுடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடி உதையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்தில இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு நம்ம பார்த்தோம், எத்தனை வகையான அதாபு பார்த்தங்க, 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவம் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்துவிட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மண்ணறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டே வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிவிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தாலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து ஃபயக்கூமு பாக்கிஹி, ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயக்கூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீரதீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்திலன் அப்படியா இருந்தாய், இலா உக்கிலபிகி மலக்காணி, ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான். எல் ஹசானிஹி, அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் உப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்து அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது. அன்பர்களே, ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்லுகிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை, இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை, ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வக்கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம் அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி. அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குரானோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த மூன்று கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தகிரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபரிஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை வேண்டும், தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி

0: மான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹீயு யூஹா. அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில் தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான், காரணம் மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மண்ணறையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம்முடைய எல்லா நண்பர்களையும் ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கு முன்னால் மரணித்து போன ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மண்ணறையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி மண்ணறையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி மண்ணறைகளை விசாலமாக்கி மண்ணறையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மண்ணறையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மண்ணறையினுடைய அதாபுகளிலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimwanoli.com.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரா அன்னிசாவுடைய விளக்கு உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
3: فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وإيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أخذ السبع الأول فهو حبر رواه احمد صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று குர்ஆனுடைய 4வது சூராவாகிய சூரத்துன் நிசாவை ஓதிருப்பீர்கள். சூரத்துன் நிசா என்பது என்ன சகோதரர்களே? சூரத்துன் நிசாவை ஏன் ஓத வேண்டும்? அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன? இந்த சூரத்துன் நிசா, நிசா என்றால் பெண்கள். இன்று பெண்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற வாதத்துக்கு இந்த சூரத்துன் நிசா எதிர்ப்பு

0: தெரிவிக்கிறது. குர்ஆனிலே இந்த சூரத்துல் நிசா, அந்நிசாவுல் குபரா அந்நிசாவுஸ் சுகரா என்று இரண்டு சூரத்துல் நிசாக்கள் இருக்கிறது. நிசாவுல் குபரா என்றால் இந்த சூரா, குர்ஆனின் நாலாவது சூரா. நிசாவுஸ் சுகரா என்றால் சூரத்துத் தலாக், பெண்களுடைய சட்டதிட்டம், ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிய சூராதான் சூரத்துல் நிசா. 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா, இதில் அல்லாஹுடைய சொற்கள், லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய வார்த்தை 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துல் நிசாவிலே இருக்கக்கூடிய ஆயத்துகள் 176, ஆனால் அல்லாஹ் என்ற சொல் 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக பேசுவது எதை பத்தி தெரியுமா? யதாமா, அனாதைகள் சம்பந்தமாக. அனாதைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! அனாதைகளின் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளுக்கு மிக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சூரத்துல் துஹாவிலே அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தல்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ் சொல்கிறார், நபியே நீங்கள் அனாதையாக இருக்கவில்லையா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் வாழ்வளித்தோம். இந்த சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் 5 தடவை யதாமா, உலகத்தில் சகோதரர்களே உரிமைகளை பேசிய குர்ஆன், அதிலும் அனாதைகளின் உரிமைகள். இந்த உலகத்தில் வாப்பா மௌத்தாகிய பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் உரிமைதான் யதாமாக்களின் உரிமை. இந்த யதாமா, வஆதுல் யதாமா அம்வாலஹும், யதாமாக்களுடைய பொருள்களை கொடுத்து விடுங்கள். அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா வப்தலுல் யதாமா வல்யதாமா வல்மசாகீன் இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன். 5வதாக, யார் அநாதைகளின் பொருள்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று பேசியதுதான் சூரத்துல் நிசா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குர்ஆனுடையவர்கள், அதனாலதான் தொடராக இவைகளை பேசுகிறோம். இந்த சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் சகோதரர்களே, சூரத்துல் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். சூரத்துல் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளும் சூர அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். அதிலும் அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன தெரியுமா? அல் அலீமுல் ஹகீம் அல் கஃபூருர் ரஹீம் அல் அலீமுல் ஹகீம் அல் கஃபூருர் ரஹீம் அல் அலீமுல் ஹகீம் அல் கஃபூருர் ரஹீம். கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள் சகோதரர்களே, இதில் 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட கடைசி ஆயத்துகள் தான் சூரத்துல் நிசாவுடைய ஆயத்துகள். கஃபூரர் ரஹீமா அலீமன் ஹகீமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரத்துல் நிசா. அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூராவில் ஒரு ஆயத் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம். நபி அவர்கள் அழுத இடம் இந்த சூராவுடைய 41வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். சூரத்துன் நிசாவுடைய என்றால் ஓதுவோம், கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்கள், கொஞ்சம் அவைகளை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நமக்கும் கண்ணால் கண்ணீர் வர வேண்டும். சூரத்துன் நிசாவுடைய 41வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா மஸ்ஊதிடம், அப்துல்லா இக்ரா அலைய, குர்ஆன கொஞ்சம் ஓதி காட்டு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றாங்க, அக்ரவு அலைக வ அலைக உன்ஸில், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, வேறொருவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன், அதை கேட்க விரும்புகிறேன். அப்துல்லா கொஞ்சம் ஓதுங்கண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவைத்தான் ஓதினாங்க. சகோதரர்களே, அப்துல்லா மஸ்ஊத் யார் தெரியுமா? ஆடு மேய்த்த ஒருவர். கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் அல்ல அவர், டாக்டரும் அல்ல அவர், பெரிய பெரிய படித்தவரும் அல்ல. ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவை பாடமாக்கி வச்சிருந்தார். இன்று சூரத்துல் உஜராத பாடமாக்குறது மலையை உடைக்கிறத போல, சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், ஒவ்வொரு சூராக்களை பாடமாக்குறது இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆக முக்கியமானதுதான் இந்த சூரத்துன் நிசா. இந்த சூரத்துன் நிசாவை ஓதியதோடு ஆரம்பத்திலிருந்து ஓதுறாங்க, 41வது ஆயத்து வருது, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ, ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். நபியே, உங்களை நாம் சமூகத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வருவோம் அப்படின்றதோட அம்சிக் சொன்னாங்க. அப்துல்லா போதும் நிறுத்து சொல்றாங்க. அப்துல்லா மஸ்ஊத், ஃபைதா ஐநாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. அப்போ குர்ஆன் அழக்கூடிய ஒரு ஆயத்திற்கு சூரத்துன் நிசாவுல 41வது ஆயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம். சகோதரர்களே, இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றான். 25 நபிமார்களில் 12 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒரே இடத்துல சூரத்துன் நிசாவுல கொண்டு வந்துட்டான். இந்த சூரத்துன் நிசா 164வது ஆயத்துகள் எடுத்து பாரு. 164வது ஆயத்துகளை பாருங்க. அல்லாஹ் 25 ரசூல்மார்களில் 12 பேருடைய பெயரை கொண்டு வந்துட்டான். 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு வஹி அறிவித்ததை போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நாம் வஹி அறிவித்தோம். வன்னபீன மின் பஅதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம். வஔஹைனா இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலை சலாத்துக்கு வஹி அறிவித்தோம். 2வது பெயர் நூஹ், முதலாவது பெயர் 2வது இப்ராஹிம். ஓ இஸ்மாயில், 3வது பெயர் இஸ்மாயில் அலை சலாத்துக்கும் வஹி அறிவித்தோம். ஓ இஸ்ஹாக், 4வது. ஓ யாக்கூப், 5வது. வல் அஸ்பாத். ஓ ஈசா, 6வது. ஓ ஐயூப், 7வது. வயூனுஸ், 8வது. வஹாரூன், 9வது. வசுலைமான், 10வது. வாத்தைனா தாவூத சபூரா, தாவூத் அலை சலாத்துக்கு சபூரை கொடுத்தோம். பதினோரு நபிமார்களுடைய பெயர். பன்னெண்டாவது வருசுலன் கத் கஸஸ்நாஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லவில்லை சம்பவங்களை. பன்னெண்டாவது நபியுடைய பெயர் தான் வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார். இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது சகோதரர்களே எவ்வளோ இன்பமாக இருக்கு. இந்த பன்னெண்டு நபிமார்களுடைய பெயர்கள் இந்த சூரத்துன் நிசாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சம்தான் சொல்லுவார்கள் அப்துல்லாவின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சூரத்துன் நிசாவிலே ஐந்து ஆயத்துகள் இருக்கிறது. எனக்கு அந்த ஆயத்துகள், ஐந்து ஆயத்துகளும் துன்யா உலகம், உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. சூரத்துன் நிசாவ சகோதரர்களே சரிவர்
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: செய்ய மாட்டார். மிஸ்கால ஜர்ரா, ஜர்ரா என்பது பழைய எங்களுடைய கதவுகள் இருக்குதே, சூரிய வெளிச்சத்தின் பொழுது அந்த கதவுடைய துவாரத்தால் தூசிகள் விளங்குமே, அந்த தூசிகளில் ஒரு தூசிக்கு சொல்வது தர்ரா. இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக மாற்றுவான். தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலிகளை வழங்குவான். இது சூரத்துன் நிசாவுடைய முதல் ஆயத், 40வது ஆயத். இரண்டாவது ஆயத் அப்துல்லா மசூத் ரதியல்லாஹ் சொல்லுவார்கள், எனக்கு மிக விருப்பமான இரண்டாவது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 31வது ஆயத். என்ன ஆயத்? نُكَفِّرَنَّكُمْ سَيِّئَاتِكُمْ وَنُدْخِلَنَّكُمْ مُدْخَلًا كَرِيمًا. நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து வாழ்ந்தால், வட்டி, ஜினா, பொய், களவு, 70 பெரும் பாவங்கள் இருக்குது, இவைகளை தவிர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். وَنُدْخِلَنَّكُمْ مُدْخَلًا كَرِيمًا, நீங்கள் சுவர்க்கத்தில் சங்கையான முறையில் நுழைவிக்கப்படுவீர்கள். இது இரண்டாவது சொல்கிறார்கள் சூரத்துன் நிசாவில் விருப்பமான ஆயத். மூன்றாவது 48வது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 48வது ஆயத். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ افْتَرَى إِثْمًا عَظِيمًا. அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர, ஷிர்கை தவிர, மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவர் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்து விட்டார். அவர் ஷிர்க் இல்லாத எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது மூன்றாவது எனக்கு சந்தோஷமான ஆயத். நான்காவது 64வது ஆயத். வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தஃஃபருல்லாஹ் வஸ்தஃஃபர லஹும்ர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நபியே, உங்களிடம் அநியாயம் செய்துவிட்டு உங்களிடம் வந்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள். இது 4வது ஆயத். 5வது ஆயத், 110வது ஆயத். வமன் யஅமல் சூஅன் அவ் யழ்லிம் நஃப்ஸஹ் தும்ம யஸ்தஃஃபிருல்லாஹ் யார் கெடுதியை செய்து, யார் தனக்கு அநியாயம் பண்ணி பிறகு இஸ்திக்ஃபார் செய்தாரோ அல்லாஹுவை மன்னிப்பாளனாகவும் இரக்கமுடையவனாகவும் பெற்றுக் கொள்வார். இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரதியல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு சூரத்துன் நிசாவில் ஆக விருப்பமான 5 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூராவை இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ மறுநாளோ நாம் ஓத இருக்கிறோம். இமாம்கள் தராவீஹில் ஓதுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதில் 41வது ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், அந்த இடத்தில் நிறுத்தி அழுங்கள் அல்லது அழுகை வருவதை போன்று ஓதுங்கள். இதே போன்று சூரத்துன் நிசாவுடைய இந்த 5 ஆயத்துகள், முதலாவது 40வது ஆயத், இரண்டாவது 31வது ஆயத், மூன்றாவது 48வது ஆயத், நான்காவது 64வது ஆயத், ஐந்தாவது 110வது ஆயத், இந்த 5 ஆயத்துகளிடம் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹுடைய கிருபை இருக்கிறது. மூன்றாவது அம்சமாக சகோதரர்களே, சூரத்துல் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு முடிவடைகிறது. 30 அல்லாஹுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் அதிகமாக யா அலீமு யா ஹகீம், அந்த இடத்தில் ஓதலை நிறுத்தி அல்லாஹுவை அழையுங்கள். யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா கஃபூரு யா ரஹீம். சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரத்துல் நிசாவுடைய 163, 164 ஆயத்துகளை பாருங்கள். அந்த இடத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சீதேவிகள், இந்த உலகத்தின் தலைவர்கள், அந்த 12 நபிமார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வாறு ஓதுவோமாக இருந்தால் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி. சூரத்துல் நிசாவுடைய ஆரம்ப வசனம் மூமிங்களே என்று அழைக்கவில்லை. சூரத்துல் நிசாவுடைய முதல் வசனமும் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனமும் எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, உலகத்தில் இருக்கும் முழு மனிதர்களையும் அழைக்கக்கூடிய 2 சூரா. ஒன்று சூரத்துல் நிசாவுடைய ஆரம்பம், இரண்டாவது சூரா ஹஜ்ஜுடைய முதல் ஆரம்பத்தை பாருங்க. யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்றுதான் ஆரம்பிக்குது. மனிதர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஹஜ் ஆரம்பிக்கிறது. சூரத்துல் நிசாவுடைய முதல் ஆயத்து என்ன தெரியுமா? யா ஐயுஹன்னாஸ் தகூ ரப்பக்கும், ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆத்மாவில் இருந்து உங்களை அவன் படைத்தான். وخلق منها زوجها ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவரிடமிருந்தே ஹவ்வாவை படைத்தான். وبث منهما رجالا كثيرا ونساء, அந்த 2 பேர் மூலமாக, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, ஆண்களையும் பெண்களையும் பூமியில் பரத்தினான். واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا, உங்களை அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். சூரத்துல் பக்ராவை ஓதிருப்பீர்கள், சூரா ஆல இம்ரானை ஓதிருப்பீர்கள். இப்பொழுது சூரத்துல் நிசாவின் பக்கம் நாம் திசை திரும்பி இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த விளக்கங்களோடு சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது அல்லாஹ் கல்பிலே ஹிதாயத்தை தருவான், கல்பிலே நேர்வழி கிடைக்கும். சகோதரர்களே, சூரத்துல் நிசாவை விளங்காமல் சும்மா ஓதிக்கொண்டு இந்த 100 ஆயத்துகளையும் கஷ்டப்பட்டு ஓதுகிறோமா? அதற்குரிய நன்மை எதிர்பார்த்து ஓத வேண்டும். இமாம்கள் ஓதும் பொழுது பின்னால் கருத்தை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்பிலே தக்குவா வரும், கல்பிலே அல்லாஹுடைய பயம் வரும். எனவே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய காலம், இந்த பொக்கிசமான காலத்திலே இந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், பிரஹ்மதிக நஸ்தகீத், அஸ்லிஹ் லனா ஷுகூனனா குல்லஹ், வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத அயின். யா கஃபூரு யா ரஹீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா அலீமு யா ஹகீம், யா அலியு யா அதீம், يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد اسالك بعزتك التي لا ترام. قرف الرحمن இந்த சூரத்துல் நிசாவை வைத்து கேக்குறோம். ரஹ்மானே, இந்த சூரத்துல் நிசாவில் வந்திருக்கக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்துனிடம் கேக்குறோம். ரஹ்மானே, அதில் அதிகமாக வரக்கூடிய யா அலீமு யா ஹகீம், யா கஃபூருர் ரஹீம் என்ற உனது பெயர்களை வைத்து கேக்குறோம். யா அல்லாஹ், இந்த சூரத்துல் நிசாவை மரணம் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த சூரத்துல் நிசாவில் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வாயாக. அந்த சூரத்துல் நிசாவில் சொல்லப்பட்டிருக்கும் 12 நபிமார்களுடைய வாழ்க்கையை போன்று அவர்களுடைய தரஜாத்துகளை போன்று எங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தி வைப்பாயாக. இந்த இஃப்தாருடைய சஹருடைய நேரங்களில் இந்த சூரத்துல் நிசா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் பக்கரா போன்ற இந்த பெரும் பெரும் சூறாக்களை ஓதி உனது பொருத்தத்தை அடைய தௌஃபிக் செய்வாயாக. இந்த சூறாக்கள் ஷஃபா செய்யும் பொழுது எங்களையும் அதில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகரமாகிய மதீனா முனவ்வராவிலே ஒஃபாத்தாகும் பாக்கியத்தை ரசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
0: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவில் சூரா அன்னிசாவுடைய விளக்க உரை கடிர்கள் வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை, அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
0: நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஆதாரம் புகாரி.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanoli.com.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, سورة مريم உடைய இரண்டாவது வகுப்பு. இதுவரை சூரா மரியம் தரக்கூடிய வசனங்களில் முதல் 6 வசனங்களுடைய விளக்கத்தை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை ஏன் கொண்டு வருகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பை எப்படி ஆக்கினான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெற்ற படிப்பினைக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என்னுடைய வாரிசை நீ அதிகப்படுத்து, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலிருந்து வாரிசை உருவாக்கு, நான் அதை பயப்படுகிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? தன்னுடைய இயலாமையை கூறி அழைத்தார்கள். அவர்களுடைய இயலாமை என்ன? வயோதிகம். இன்னொரு இயலாமை, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் கிடையாது, ஆக்கிரன். அவர்கள் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருந்தார்கள். இந்த இரண்டு பலகீனத்தோடும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில்
5: தனக்கு குழந்தை வேண்டும் என்று உறுதிப்பட அல்லாஹுவை வேண்டினார்கள். அல்லாஹுடைய பதில் எப்படி அமைந்தது? சூரா மரியமுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, யா ஜக்கரியா, அல்லாஹ் அழைக்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே. இது யாருடைய அழைப்பு? அல்லாஹுவின் அழைப்பு. ஆனால் யாரின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு? ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் அமைக்கக்கூடிய அழைப்பு. ஏன்? இது போன்று குர்ஆனிலே அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்புகளாக மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் மலக்குகளுடைய துணையின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான். ஏன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் எந்த மலக்கின் துணை இல்லாமலும் நேரடியாக அல்லாஹ் பேசினான். மற்ற எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் மலக்குகளின் துணையோடுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியின் மூலமாக செய்திகளை அறிவித்தான். யா ஜக்கரியா என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் நேரடியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான் என்று பொருள் அல்ல. ஒரு மலக்கின் துணை மூலம் அல்லாஹ் அழைக்க கூறுகிறான் யா ஜக்கரியா என்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்றுதான் மற்ற நபிமார்களுக்கு எப்படி வஹி கொடுக்கப்பட்டதோ அது போன்றுதான் ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் வஹியை கொடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக ஒரே சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹுடைய தூதரிடத்திலே பேசினான். எப்போது? மிஅராஜ் இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினான். பி தூனி வாசித்தா, எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அழைக்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உனக்கு ஒரு குழந்தையை நான் நற்செய்தியாக கூறுகிறேன், அவருடைய பெயர் யஹ்யா, ஆண் குழந்தை அது. இன்னா நுபஷ்ஷிரு, உனக்கு நற்செய்தியை நான் கூறுகிறேன், பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை, லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் இது போன்ற பெயருடையவர் யாரும் இல்லை. அதாவது இதற்கு முன்னால் இது போன்ற பெயரை நாம் யாருக்கும் சூட்டவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுடிக்கின்ற நேரம் இது.
6: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: முன்னாள் இருந்த பொழுது அல்லாஹ் உம்மை படைத்தார். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவால் நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். என்ன தன்மை இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையில் குழந்தையை கொடுப்பது அவனுக்கு எளிது. நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபியுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா இப்படி எல்லாம் என் இடத்திலே கேட்க கூடாது, என் ஆற்றலில் எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்லினேன் நம்பிக்கை கொண்டுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய பணிவோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்துடைய தன்மையோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பின் பெருமையோடு அல்லாஹ் கூறுகிறான், ஜக்கரியா ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவான், நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிரார்த்தனையை இந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்தாமல் இருப்பான்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது படைத்த அல்லாஹுவால் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். சூரத்துல் இன்சானுடைய முதல் வசனமும் மனிதர்களை பார்த்து அப்படித்தான் கேட்கிறது. ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத்தஹர் லம் யகும் ஷைஅம் மத்கூரா. என்ன இருந்தோம் என்று சொல்லப்பட முடியாமல் இருந்த இவர்களை படைத்ததை பற்றிய சிந்தனையை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி வந்தார்கள் இந்த மனிதர்கள்? யார் கொண்டு வந்தது இவர்களை? இவர்கள் இவர்களுக்கு இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்ல முடியுமா யாராவது? என்னுடைய வயது 24-25 என்றால் இந்த 25 வருடத்திற்கு முன்னால் எங்கே இருந்தேன்? என்னவாக இருந்தேன்? யாரிடத்தில் இருந்தேன்? எந்த கருவறையில் ஒளிந்திருந்தேன்? கிடையாது. எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாத உங்களால், உங்களை படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஒன்றை படைக்க முடியாதா? மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் எப்படி இல்லாமல் இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து படைத்தானோ அது போன்றுதான் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவான். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உயிர் கொடுத்து படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருந்து வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் பதிலளிக்கிறான். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானுடைய உறுதியை அதிகப்படுத்துவதற்காக மேலும் கேட்கிறார்கள். கால ரப்பி قال ربي اجعل لي ايه இன்னிரைவா எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடு. எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறாயே, அதற்கு ஒரு அத்தாட்சி எனக்கு வேண்டும். என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், கால ஆயத்துக், உமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அத்தாட்சி, அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சபியா, நீ சுகமாக நோய் இல்லாமல் எந்த ஒரு குறைவுடைய தன்மையும் இல்லாமல் நீ இருந்தாலும் மூன்று நாட்கள் மக்களோடு உம்மால் பேச முடியாது. சுப்ஹானல்லாஹ். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, கால ஆயத்துக் அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சபியா, யா அல்லாஹ், நீ கூறிய இந்த தன்மையை, உன்னுடைய மலக்குகள் எனக்கு கூறிய இந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை, ஒரு அத்தாட்சியை, ஒரு ஆதாரத்தை எனக்கு கொடு. நீ வாக்களித்ததன் அடிப்படையில் அதன் மூலம் என்னுடைய உள்ளம் மேலும் திருப்தி அடையும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஜக்கரியா, அதனுடைய அடையாளம் என்ன? மக்களோடு நீ நல்ல நிலைமையில் இருந்தாலும் மூன்று நாட்கள் உம்மால் பேச முடியாது. உன் நாவை நீ அசைத்தாலும் உம்மால் பேச முடியாது. ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ்வை துதித்தால் உன் நாவுகள் வெளிப்படும் அந்த சப்தத்தை. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுடைய புகழ் அல்லாத எதை கூறினாலும் நீ மக்களிடத்தில் உம்மால் பேச முடியாது. சூரா ஆல இம்ரானுடைய வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இதே நிகழ்வை சொல்லுகிறான். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ், எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு. கால ஆயத்துக் அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா, சைகை செய்வதை தவிர மூன்று நாட்கள் மக்களிடமிருந்து நீ பேசுவதில் இருந்து தடுக்கப்படுகிறாய். சைகை இல்லா ரம்ஸா, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான். அந்த நேரத்தில் நீ என்ன செய்? வத்குர் ரப்பக கசீரன், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஜக்கரியா, வஸப்பிஹ் பில் அஷ்ஷி வல் அப்கார், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை புகழுங்கள் அதிகமாக. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திக்ர் செய்யுமாறு, அல்லாஹ்வை புகழுமாறு, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகிறான் இந்த இடத்தில்? அவர் கேட்டது என்ன? அதற்கு முன்னால் அவருடைய தேவை என்ன? குழந்தை. அல்லாதை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ திக்ர் என்ன? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுடைய மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வை புகழ்தல். அல்லாஹ்வை புகழ்தல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களின் மிக உயர்ந்தது, மிக மேலானது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஜக்கரியா, உமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைக்கு அத்தாட்சி, உம்மால் மூன்று நாட்கள் பேச முடியாது. இதன் மூலம் மக்கள் உணரட்டும், இது யாரின் புறத்திலிருந்து வந்த குழந்தை தான்? அல்லாஹுவின் அழைப்பு, அல்லாஹுவை ஜக்கரியா அழைத்ததால் அல்லாஹ் கொடுத்த குழந்தை இது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தது. அதற்கு நீ நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்? அல்லாஹ்வை அதிகமாக புகழ் ஜக்கரியா.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
9: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: சிறு வயதில் இருக்கும் பொழுது ஹுக்குமை, ஹுக்கும் என்றால் என்ன என்பதை பின்னால் பார்ப்போம். சிறு வயதில் இருக்கும் போது அல்லாஹ் அவருக்கு ஹுக்குமை வழங்கினான். என்ன தன்மை? எத்தனையாவது தன்மை இது? முதல் தன்மை. இதை அல்லாஹ் கொடுத்தான், ஹுக்குமை கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை போன்று. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிரயாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது போல சபியன், ஒரு சிறு வயதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது அல்லாஹ் நபி யஹ்யா அவர்களுக்கும் வஹியின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான், யா யஹ்யா ஹுதில் கிதாப். கிதாப் என்றால் வேதம். பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌரா. தௌராவை உறுதியாக பற்றி பிடியுங்கள். உறுதி என்றால் பிகுவ்வா, அதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை மனனம் செய்வதற்கு, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, அதில் உள்ள நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதற்கு, மக்களை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதற்கு, நற்செய்தியை கூறுவதற்கு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த யஹ்யாவிற்கு நாம் ஹுக்குமை கொடுத்திருக்கிறோம். அவருக்கு நாம் கொடுத்த முதல் கட்டளை ஹுதில் கிதாப பிகுவ்வா, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அப்படியானால்தான் உங்களால் பின்னால் வரக்கூடிய தன்மைகளை செயல்படுத்த முடியும். அப்படியானால்தான் நபித்துவத்தில் உங்களால் நிலையாக நிலைத்திருக்க முடியும். அப்படியானால்தான் வரக்கூடிய எதிர்ப்புகளை உங்களால் சமாளிக்க முடியும். அப்படியானால்தான் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்க முடியும். அப்படியானால்தான் கண்ணியத்தை இழந்தால் கண்ணியத்தை பெற முடியும். அப்படியானால்தான் அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியும். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வா, முதல் கட்டளையாக யஹ்யாவிற்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த கட்டளை, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் எதை கூறுகிறான் இதன் மூலமாக? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு என்ன கட்டளையோ அதுதான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்திற்கும். நீங்கள் எதை பற்றி பிடித்தாலும், எதை பற்றி பிடிக்கவில்லை என்றாலும், குர்ஆனை நீங்கள் உறுதியோடு பற்றி பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வில் எதையும் நீங்கள் சேகரிக்க முடியாது. உறுதியோடு பலத்தோடு மனதிடாகரத்தோடு உங்களுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள். உங்களுடைய வேதங்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்ததை எமக்கு நினைவு கூறுவதுடைய படிப்பினை இந்த சமூகமும் குர்ஆனை தங்களுடைய வாழ்வில் பற்றி பிடிக்க வேண்டும். அவருக்கு நாம் ஹுக்குமை அவருடைய சிறு பிரயாயத்தில் வழங்கினோம். ஹுக்கும் என்றால் இங்கே அல்லாஹ் கூறுவது ஹிக்மா, ஞானம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யாவிற்கு சிறு பிரயாயத்தில் ஞானத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். ஹிக்மத், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது. யுக்தில் ஹிக்மத் மையஷா, யுக்தில் ஹிக்மத் மையஷா, ومن يؤت الحكمه فقد اوتي خيرا كثيرا. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்குகிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்கினானோ அவர்கள் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த தன்மை எமக்கும் தருவானாக. ஹிக்மத் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கொடை. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறான் அவருடைய அடியார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதை வழங்கி அவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரிடத்திலும் இந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்ப்பான், அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த தன்மை இல்லாத எந்த நபியும் இந்த பூமியில் அனுப்பப்படவில்லை. இப்னு கய்யிம் ரஹிமகுல்லா ஹிக்மத் என்றால் என்னவென்று கூறுகிறார்கள். ஹிக்மத் என்றால் ஒரு செயலை எந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அது செய்யப்பட வேண்டுமோ என்பதை அறிந்து செய்தல்தான் ஹிக்மத். ஹிக்மத் என்றால் இந்த செயல் எப்போது செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும், யாரிடத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தால் அதுதான். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் இதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாம் இந்த செயலை எப்படி அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முறைகளை அறிந்து செய்தல் தான் ஹிக்மத் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த தன்மையை நபி யஹ்யாவிற்கு கொடுத்ததாக கூறுகிறான்? என்ன கூறினோம்? நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த தன்மை தேவையானது. அழைப்பு பணியில் யாரெல்லாம் இந்த பூமியில் அழைக்கிறார்களோ அந்த எல்லா அழைப்பாளர்களும் இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது. அல்லாஹ் அதைத்தானுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுக்கு கட்டளைக்காக கூறுகிறான், உத்து உயிலா சபீலி ரப்பிக அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள் ஹிக்மத்தை கொண்டும், மௌஇதத்தில் ஹஸனா அழகிய அறிவுரைகளை கொண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிக்மத்தை நபி யஹ்யாவிற்கு வழங்கியிருந்தான். அழைப்பு பணியில் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஞானத்தை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். நபி ஜக்கரியாவிற்கு பிறந்த குழந்தை சுப்ஹானல்லாஹ், பிறந்ததிலிருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹ்விற்கு எந்த கட்டளையிலும் மாறு செய்யாமல், பாவங்களில் பெரும் பாவங்கள் எதையும் தொடாமல் இந்த பூமியில் வாழ்ந்தவர். அல்லாஹ் எதற்கு என்னை படைத்தானோ அதற்காகத்தான் நான் வாழ்வேன் என்ற ஞானத்தோடு இந்த பூமியில் வலம் வந்தவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அவர்களோடு சம வயதில் இருந்த குழந்தைகள் எல்லாம் நபி யஹ்யாவை விளையாட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? மாலில் லஈபி ஹுலிகனா, நாம் படைக்கப்பட்டது விளையாடுவதற்கு இல்லையே, வ இன்னமா ஹுலிகனா லில் இபாதா, நாம் படைக்கப்பட்டது வணங்குவதற்கு தானே, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள்? நாங்கள் இந்த பூமியில் விளையாடுவதற்கு படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டது எதற்காக? இபாதத்திற்காக என்று எப்போது சொல்லுவார்? சிறு வயதில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஞானத்தையும் அந்த ஆற்றலையும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதியையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது 13வது வசனம் சொல்லுகிறது, وَحَنَانًا مِنْ لَدُنَّا وَزَكَاةً وَكَانَ تَقِيًّا. மூன்று தன்மை அல்லாஹ் சொல்கிறான். وَحَنَانًا مِنْ لَدُنَّا, அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரக்க குணத்தை கொண்டிருந்தார். அல் ஹனான் அல்லாஹ்வுடைய தன்மையில் உண்டு. அல் ஹன்னான், அல் மன்னான், அல் ஹன்னான். ஹனான் என்றால் ஷஃபகா ورحمة ومحبة, நேசம், அருள் அல்லது அன்பை பரிமாறுதல் என்று அர்த்தமாகும். ஹனானம் மில் லதுன்னா எம்மின் புறத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எம்மின் புறத்தில் இருந்து அவருக்கு அருளை அல்லாஹ் கொடுத்திருந்தான், ரஹ்மத்தின் தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கியிருந்தான், இந்த முஹப்பத்தின் நேசத்தின் தன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். எம்மின் புறத்தில் இருந்து அவருக்கு என்ன தன்மை கொடுக்கப்பட்டது? ரஹ்மத், முஹப்பத் என்ற தன்மை கொடுக்கப்பட்டது. இப்ப முதல் தன்மை என்ன? ஹிக்மத். இரண்டாவது தன்மை முஹப்பத். அப்படி அடுக்கிட்டே வாங்க. இதுதான் தாயுடைய, தாவாவில் ஈடுபடக்கூடிய மனிதருடைய தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை ஏன் நபி யஹ்யாவிற்கு கொடுத்தான்? இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்பவர்களால் அழைப்பு பணியில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறுகிறான்? சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 159வது வசனத்தில், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹிலின், அல்லாஹ் உமக்கு செய்த அருளால் தான் நபியை நீங்கள் அவர்களோடு மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீபல் கல்பி, உங்களுடைய கல்வில் கடுகடுப்பான தன்மையோ அல்லது கோபமடையக்கூடிய தன்மையோ இருந்திருந்தால், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இன்றோ உங்களை விட்டு விரண்டிருப்பார்கள். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? அழைப்பு பணியில் முஹப்பத்தை, அழைப்பு பணியில் ரஹ்மத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டிருப்பார்கள். இன்றையமிடத்தில் இல்லாத ஒரு தன்மை இது. எப்படி? நான் நேற்றுதான் தொழுக ஆரம்பித்திருப்பேன், நான் நேற்றுதான் ஷிர்கிலிருந்து பிதஅத்திலிருந்து விலகி இருப்பேன் அல்லாஹ்வுடைய அருளால். ஆனால் ஒருவர் அந்த பாவத்தில் இருந்தால் அவர் எப்படி பார்ப்பார்? இவர் நேற்றுதான் தொழுக ஆரம்பிச்சிருப்பார் ஃபஜ்ர், மறுநாள் காலையில் ஃபஜ்ருக்கு போகாம அவர் ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருந்தார்

அல்லாஹ்வுடைய அருளை கூறி அல்லாஹ்வுடைய அன்போடு பாசத்தோடு அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மிக குறைவு. எதற்கு அழைப்பு பணி என்று, நான் சத்தியம் நீ அசத்தியம், விவாதத்திற்கு வருகிறாயா, நிரூபிப்போமா, நீ எக்கேடும் கெட்டுப்போ, நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், அது போதும் எனக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு பணி அதுவல்ல. தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையில் இவர்களும் வர வேண்டும் என்பதற்காக எந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்க வேண்டும் என்பதை கணக்கிடுவார்கள். எப்படி இவரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி இவரிடத்தில் இதை கையாளுவது, எந்த வார்த்தைகளை அமைப்பது, எந்த நேசத்தை இவருக்கு வெளிப்படுத்துவது என்ற ஹிக்மத்துடைய முழு விவரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்துதான் அழைப்பு பணி செய்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். அவருக்கு தெரியும் மற்ற இடங்களில் சிறுநீர் கழிக்கலாம் என்று, வேண்டும் என்று மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிக்கப் போகிறார்கள், என்ன காரியம் செய்கிறாய் நீ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், விடுங்கள் விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அவருடைய காரியத்தை முழுமைப்படுத்தட்டும். அவர் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள், தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, அல்லாஹ்வை தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஆக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறி அவருடைய கண்களுக்கு முன்னால் நபி தோழர்களை அனுப்பி அந்த சிறுநீரை சுத்தமாக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். இந்த மனிதரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லும் பொழுது இந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், இந்த பூமியில் எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்று வந்தார். எப்படி மாறினார், எப்படி மாறினார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஆ செய்தார். இந்த ஹிக்மத்தை இந்த அழைப்பு பணியில் தூதர் கடைபிடித்ததால் தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய அழைப்பு, இல்லை என்றால் லன்ஃபந்து மின் ஹவுலிக், இந்த மக்கள் உங்களை விட்டு என்றோ இரண்டு ஓடு இருப்பார்கள் தூதரே. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான். இதற்காகத்தான் நபி யஹ்யாவிற்கு இந்த அருளுடைய தன்மை கொடுக்கப்பட்டது, இந்த நேசத்துடைய தன்மை கொடுக்கப்பட்டது. நுபுவத்தில் வரக்கூடிய எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுப்பான். அழைப்பு பணிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எல்லோருக்கும் யுக்தில் ஹிக்மத்தமை யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிக்மத்தை வழங்குவான். இப்ப இரண்டாவது தன்மை யஹ்யாவிற்கு கொடுக்கப்பட்டது, வரஹ்மதம் மின் இந்தினா வஹனானம் மின் லதுன்னா. மூன்றாவது ஜகாத் என்றால், ஜகாத் கொடுக்குமாறு அல்லாஹ் ஆக்கிறான் என்று சொல்லலாமா. ஜகாத் என்றால், ஜகாத் அரபி மொழியின்படி இரண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று ஜியாதா, இன்னொன்று அத்தத்துஹீர், ஒன்று அதிகப்படுத்தும் என்ற அர்த்தம், இன்னொன்று சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் என்ற அர்த்தம். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற நபி யஹ்யாவிற்கு வழங்கப்பட்ட ஜகாத் தூய்மை. எதிலிருந்து தூய்மை, எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா குஃபுர் ஷிர்க் பிதஅத், எல்லா அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நபி யஹ்யாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். வ ஜகாத்தன் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா தங்களுடைய தஃப்சீரில் சொல்லுகிறார்கள், ஹுவ தஹாரத்தும் மின துனூப், பாவங்களில் இருந்து அல்லாஹ் அளிக்கக்கூடிய தூய்மை அது, அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பது. ஏன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எதிலிருந்து வெளிப்பட வேண்டும், பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க, பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. ஒருவர் கேட்கிறார், என்னால் ஏன் ஃபஜ்ர் தொழுக முடியவில்லை, எல்லா நல்ல காரியத்தையும் செய்கிறேன்.

0: என்னால் ஏன் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியவில்லை? என்னுடைய மனைவி ஏர்போர்ட்டிற்கு வருகிறாள் என்றால் என்னால் 3 மணிக்கு அல்லது 3:30 மணிக்கு என்னால் விழிக்க முடிகிறது. என்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது. அல்லது உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு அற்ப காரியத்திற்கு ஏதாவது விளையாட்டு போட்டி நடக்கிறது என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது. அல்லது பெருநாள் என்ற ஒரு மகிழ்ச்சி தினம் வரும்பொழுது கூட என்னால் இயற்கையாகவே எழ முடிகிறது. ஆனால் இந்த இயற்கையுடைய தன்மை ஏன் என்னுடைய ஒவ்வொரு காலையுடைய விடியலிலும் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஒரே பதில்தான் என்னுடைய அலாரம் சரியில்லை, என் போன்ல உள்ள சவுண்ட் சரியில்லை, அல்லது எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, இதுவெல்லாம் அந்த பதில் அல்ல. என்ன பதில்? உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு மனிதர் வருகிறார், வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அலி பின் அபி தாலிப் சொன்னார்கள், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய், அவ்வளவுதான். உன்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சரியாக எழ முடியவில்லை என்றால் உன்னுடைய பலகீனம் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய அசதி அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய போனோ உன்னுடைய அருகில் இருப்பவர்கள் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பாவம் அதை தடுக்கிறது, அந்த நன்மையை செய்ய விடாமல் உன்னை இழுக்கிறது. நீ எப்போது அதை விடுகிறாயோ அப்போதுதான் அந்த நன்மை உன்னை விட்டு வெளியே வரும். அதுவரை என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் நபி யஹ்யா அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தையும் மென்மையையும் கொடுத்ததற்கு பிறகு வஸக்காத்தன் தூய்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் அல்லாஹ்வை அழைப்பார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்வாவை கொடு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மேலானவன், நீ இல்லாமல் யாரும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜகாத்தன் இந்த தன்மையை அல்லாஹ் கொடுத்ததாக கூறுகிறான். எத்தனாவது தன்மை? 4வது தன்மை, வக்கான தக்கியா. அவரோ அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்குவாவின் தன்மையை சுமந்தவராக இருந்தார். தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ் எதை ஏவினானோ செயல்படுத்தினார், எதை விட்டு அல்லாஹ் தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொண்டார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வகான தக்கியா, அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார் என்றால் அவரை அல்லாஹ் பாவங்களில் இருந்து தூரமாக்கினான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை ஏற்படுத்தினான் மாறு செய்யாமல் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ என்னென்ன தன்மை? ஹிக்மத், ரஹ்மத், ஜகாத், தக்வா. 5வது, وَبَرًّا بِوَالِدَيْهِ وَلَمْ يَكُنْ جَبَّارًا عَصِيًّا. وَبَرًّا بِوَالِدَيْهِ, தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்பவராக, நன்மை செய்பவராக, பணிவிடை செய்பவராக, தன்னை பணிந்தவராக இருந்தார். இதெல்லாம் ஒரு நபியுடைய தன்மை என்றெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமா? பெற்றோர்களுக்கு, தன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு அவர் ஒபர்ரம்பி வாலிதை, பணிவடை செய்யக்கூடிய நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஒரு அழைப்பாளர் இந்த தன்மையில் இல்லை என்றால் அவர் அழைப்பு பணியை செய்ய முடியாது. அவர் அழைப்பாளருக்குரிய தகுதியே அவரிடத்தில் கிடையாது. ஏன்? அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் கண்ணியம் கொடுக்கப்படுபவர்கள் யார்? பணிவிடை செய்வதற்கு, நன்றி கடன் செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார்? பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய அமல்கள் எது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுதல் என்று சொல்லவில்லை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். சும்மா ஐ, அதற்கு பிறகு எது? சும்மா பிர்ருல் வாலிதைன், அதுக்கு பிறகு எது? பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தல். சும்மா ஐ அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தல். இதுக்கு முன்னாடி எது பெருசு? அதுக்கு முன்னாடி எது பெருசு? ஜிஹாதிற்கு இன்று இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தொழுகைக்கு கிடையாது. ஜிஹாத பத்தி பேசுவாரு, ஷாம பத்தி பேசுவாரு, சிரியாவை பத்தி பேசுவாரு, மிஸ்ர பத்தி பேசுவாரு, உலகத்துடைய எல்லா நாட்டு நடப்பையும் முஸ்லிம்களுடைய விவரத்தையும் கண்ணீரோடு அவர் மக்களிடத்தில் எடுத்து கூறி இதை விட்டு என்னுடைய சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அழைப்பார். துழுதியான்னு கேட்டா, ஜமாஅத்தோடு தொழுகிறியான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜிஹாதுடைய அந்தஸ்திற்கு முன்னால், பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதற்கு முன்னால் தொழுகை அல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறார். தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, தொழுகை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, தொழுகை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இன்னல் வந்தாலும், தூதர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே, அழைப்பு செய்வதற்காக. அபூ தாலிப் இருந்தார், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், தங்களுடைய மகள் இருந்தார்கள், தங்களுடைய மகன் இருந்தார்கள், தங்களுடைய மகளின் மகன் இருந்தார். எல்லா நேரத்திலும் அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே. அஞ்சு பைசா சம்பளம் போச்சுன்னா அல்லாஹ் விட்டு தூரமாய் போயிடுவார். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வக்கதா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்ஸானா, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளையும், வபில் வாலிதைனி இஹ்ஸானா, அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு பிறகு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், பெரிய பாவங்களை குறித்து உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, கால அல் இஷ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் பெரும்பாவத்துடைய முதல் பட்டியல். வஉகூகுல் வாலிதைன் இரண்டாவது பட்டியல், பெற்றோர்களுக்கு மாறு செய்தல். இத்தனை பேர் நெய் தங்களுடைய நாவால், தங்களுடைய செயலால், தங்களுடைய குணத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள், பெற்றோர்களுக்கு நோவினை செய்து பெற்றோர்களிடத்தில் உறவை துண்டித்து அல்லாஹ்வின் உறவை தேட வேண்டும் என்றால் ஒருபோதும் என்னால் தேட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெற்றோர்களின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது, பெற்றோர்களின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. இந்த பூமியில் அல்லாஹ் எல்லா தண்டனைகளையும் கொஞ்சம் தாமதப்படுத்துவான், பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பாவத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை தவிர. பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் ஒருவர் மரணமானால் அவரால் மரண தருவ இல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூற முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வார்த்தையை கூறுவதிலிருந்து தடுக்கப்படுபவர்கள் யார் என்று அறிஞர்கள் கொடு சொல்லும் பொழுது, ஷிர்க்கிற்கு பிறகு அடுக்கக்கூடிய அடுத்த பாவம் பெற்றோர்களுக்கு மாறு செய்தவர்கள். கபூரில் மன்றம் புக்க ஒமா தீனுக்க என்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது, பெற்றோர்களுடைய பொருத்தத்தோடு அவர் மரணித்திருக்கவில்லை என்றால். அவர் தொழுகட்டும், ஹஜ் செய்யட்டும், ஜகாத் கொடுக்கட்டும், தாவா செய்யட்டும், மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், பிள்ளைகளிடம் நல்ல முறையா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் இந்த பூமியில் நல்லவராக இருக்கட்டும், அவரால் அவர்களுடைய பெற்றோர்கள் நோவினை அடைந்திருந்தால் அல்லாஹுடைய அருள் முற்றிலுமாக அவரிடமிருந்து தடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், வபர்ரம் பிவாலிதை, நபி யஹ்யா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். ஒலம் யக்குன் ஜப்பாரன், எத்தனை தன்மை, ஆறாவது, ஒலம் யக்குன் முத்தகப்பிரன், பெருமை கொள்பவராக அவர் இல்லை. எதிலிருந்து? அல்லாவிற்கு கட்டுப்படுவதிலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருந்தும் பெருமை கொள்பவராக இல்லை. தன்னை பணித்தார், பணிய வைத்தார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, பெற்றோர்களுடைய கட்டளைகளுக்கு, உலக விஷயத்தில் எல்லாவற்றிலும் தன்னை பணித்தார் நபி யஹ்யா. ஜப்பாரன், அசியா, மாறு செய்பவராகவும் அவர் இல்லை. மாறு செய்பவர் என்றால் எதில் மாறு செய்பவர்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இரண்டையும் இங்கே அல்லாஹ் கொண்டு வர ஆசைப்படுகிறார். மேலே அல்லாஹ் எதை கூறினான்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்பவராக. அதோடு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜப்பாரன் அசியா, ஜப்பார் என்றால் பெருமை கொள்பவராக, அசியா என்றால் மாறு செய்பவராக, பெற்றோர்களுக்கும் அல்லாவிற்கும் கட்டுப்படுவதிலிருந்து பெருமை கொள்பவராகவோ, பெற்றோர்களுக்கும் அல்லாவிற்கும் கட்டுப்படுவதிலிருந்து மாறு செய்பவராகவோ நபி யஹ்யா இல்லை. வஸலாமுன் அலைஹி யௌம உலித் வ யௌம யமூத் வ யௌம யுபஅத் ஹய்யா. இந்த தன்மைகள் எல்லாம் இவரிடத்தில் இருந்ததால் வஸலாமுன் அலைஹி, அவருக்கு என்னுடைய பாதுகாப்பு உண்டாகியது. யௌம உலித, பிறக்கும் பொழுது, வ யௌம யமூத், மரணிக்கும் பொழுது, வ யௌம யுபஅத் ஹய்யா, நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது. வெறுமனே அல்லாஹ் கொடுக்கல இந்த வாக்கியத்தை. எதுவுமே செய்யாம நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன பாதுகாத்துன்னு நபி ஹையா போய் நிக்கல, எதுவுமே செய்யாம மௌத்து நேரத்தில் நல்லா பாதுகாத்துன்னு போய் நிக்கல. இந்த தன்மைகளை எல்லாம் சுமர்ந்தால் அல்லாஹ் பாதுகாத்தான். யௌம உலித், நபி ஹையாவிற்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர் எப்படி பாவத்திலிருந்து பாதுகாத்தான் தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் குல்லு பனி ஆதம யாதி யௌமல் கியாமத்தி வலஹு தம்புன், ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளையும் மறுமையில் ஏதாவது ஒரு பாவத்தோடு தான் வருவான்.
1: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அனுபவித்தால், கபரில் வேதனை அனுபவித்தால் நாளை மறுமையில் இவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்? ஒரு மனிதன் எப்படி மரணமாகிறானோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவான். எந்த பாவத்தில் மரணமானானோ அதே பாவத்தில் தான் மறுமையில். இறுதியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி சென்றீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பு கிடையாது. மரணமாகும் பொழுது எப்படி இருந்தாய்? முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணியுங்கள் என்ற சொல்லவில்லை. முஸ்லிம்களாக இல்லாமல் மரணிக்காது. நீ முஸ்லீமா மரணிக்கலன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள்தான் நபி யஹ்யாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தன்மைகள். எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்? சிறு வயதில் அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை அல்லாஹ் வழங்கினான். குழந்தை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ் இந்த தன்மையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை கேட்க வேண்டும். ஹிக்மத்தை, ஞானத்தை, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் எதை கூற வேண்டும் என்ற தன்மைகளை எல்லாம் கொடுக்கும்படி. அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாஹ் அருளை, அருளுடைய தன்மையை கொடுத்தான். அவரை எல்லா தூய்மைப்படுத்தினான். ஒக்கான தக்கையா, தக்குவாவுடையவராக அவர் இருந்தார். ஒபர்ரம்பி வாலிதை, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டார். ஒலம் யக்குன் ஜப்பாரன், பெருமை கொள்பவராகவோ அசையா, மாறு செய்பவராகவோ அவர் இல்லை. இப்படி இருந்த காரணத்தால் வஸலாமுன் அலைஹி யௌம உலித வயௌம யமூது வயௌம யுபஅது ஹய்யா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் இது போன்ற தன்மைகளை அழைப்பு பணியில் இருப்பவர்களுக்கும் அழைப்பு பணியில் அணிந்திருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் இந்த தன்மைகளோடு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி மறுமையில் மிகப்பெரிய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த், அஸ்தக்ஃபிருக வதூப் இலைக்.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: நாம் அடிக்கடி எமது பேச்சு வழக்கிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் இதனுடைய ஆழ அகலங்கள், இதனது கருத்து, இது மனிதனிலே என்னதெல்லாம் செய்யும் என்பதை பற்றி நாமெல்லாம் அதிகமாக அறியாமல் இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ரோசம் என்பது பற்றிய வார்த்தை அதிகமாக இடம்பெறுவது நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதையும் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எங்களில் ஒருவரை இப்பொழுது நான் எழுப்பி, ரோசம் என்பது நல்ல குணமா கெட்ட குணமான்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது அவசரமாக. காரணம் வந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணலை, அந்த குணத்தை பற்றி நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. கோபம் என்ற விஷயத்தை நிறைய படித்திருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய விளங்கியிருக்கிறோம். ஆத்திரம் என்கின்ற பகுதி நிறைய படித்திருக்கிறோம், பொறுமை நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு குணங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி விளங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பலன் அதிகம். கூடுதலாக அடையாளப்படுத்தி குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அனுபவபூர்வமாகவும் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் நம்ம அதை அடையாளப்படுத்தி அறிந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். அப்போ இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் என்று நம்ம பிரித்தறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ரோசம் என்கின்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இதை பற்றி பேசுகிறார்கள். இந்த ரோசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ரோசம் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தால், ரோசம் என்ற குணம் ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. மோசமான குணமாக என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடியதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லா இடங்களிலையும் ஒரு சிறந்த குணமாகத்தான் சொல்லிக்கிறதே தவிர கெட்ட குணமாக சொல்லவில்லை. ஆனால் பண்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த குணம், அது வந்து பண்படுத்தப்பட வேண்டும். சில இடங்களில் அது இருக்கவே கூடாது, சில இடங்களில் குறைக்கப்படணும், சில இடங்களில் அதிகரிக்கப்படணும். இப்படித்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறத பார்க்குற ஒரு கெட்ட குணமாக சொல்லலை. ஆனால் கோபம் என்ற குணத்தில் நலவு இருக்குதா இல்லையா, நலவு இருக்குது. ஒரு தந்தை கோபப்படுகிற நேரத்தில் தான் ஒரு குழந்தையுடைய சில வழிகாட்டல் விஷயங்கள் அவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால தான் நல்ல குடும்பம் என்ன செய்து உருவாகிறது. மார்க்க விஷயங்கள் முறிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம கோபப்படணும், அதனால் நன்மை உண்டு. ஆனால் கோபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக கொஞ்சம். அதனால கோபத்தை இஸ்லாம் கெட்ட குணமாகத்தான் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அவுசினி, அல்லாஹ்வின் தூதர், எனக்கு ஒரு உபதேசம், வசியத்தை சொல்லுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகுதப், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன் ஃபகால லா தகுதப். அவர் வந்து பலமுறை திருப்பி திருப்பி கேட்கிறாரு, பலமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. அப்போ கோபத்தில் நலவும் கெடுதியும் இருந்தால் கெட்ட கோபப்பட வேண்டாம், நல்ல கோபப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹி அப்படி சொல்லலை, அப்படி சொல்லாமல் கோபப்பட வேண்டாம், கோபம் நல்லது இல்லை என்று ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஆத்திரம் பட்டு சொல்கிற நேரத்தில், வல் காதிமீன் அல் கைத வல் ஆஃபீன அனின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அவர்கள் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள், நலவு செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இப்படி குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இரண்டு இடங்களையும், ஆத்திரம் ஒரு கெட்ட குணம் என்றதையும் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுது, அசல்லையே அது கெட்ட குணம். ஆனால் ரோசம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இது கெட்ட குணம் என்று எதில் குர்ஆனில் வரல, ஹதீஸில் என்ன செய்யலை, வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாற்றமாக அது நல்ல குணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்திருக்குது. ஆனால் நான் இந்த மூன்றையும் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். ஆளுக்கு சரியான கோபம் இப்படி சொல்லுவோம், அதே கருத்தில் ஆளுக்கு சரியான ரோசம் என்றுவோம், சரியான ஆத்திரம் வந்து. ஆனால் மூன்று கருத்து என்ற அடிப்படையில் தான் குர்ஆனும் சுன்னாவும் யூஸ் பண்ணுது. ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பார்த்து சொல்கிறான், குல் மூத்து பிகைதிக்கும், உங்களுடைய ஆத்திரத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. உங்கள் ஆத்திரத்தால் மரணித்து விடுங்கள். ஒரு மனிதனால் ஆத்திரத்தால் உயிரிழப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான்னா அவருடைய மரணத்துக்கு அது என்னது முதல் காரணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இது மூன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான வழக்கில் நானோ நீங்களோ பேசுகிற நேரத்தில் ஒரே வழக்கில் இருந்தாலும் பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். அதில் ரோசம் என்ற பகுதி பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம், ஒரு நல்ல குணம் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முதன் முதலாக எப்பொழுதும் எங்கள் குணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். இதுல வந்து இது நல்ல குணமா, இது கெட்ட குணமா, இது எப்படி நம்ம வளர்த்துக்கொள்ளணும். சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் நீங்கள் அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்க. குழந்தை ரோசப்படுதுன்னு வைங்களே, நாங்கள் ரோசத்துறை கெட்ட குணமாக விளங்கி வைத்திருந்தேன்னு வைங்க, எப்படி எப்படி முடிவெடுப்போம்? அதை தண்டிக்கணும், அதை இல்லாமல் ஆக்கணும்னு தான் முடிவெடுப்போம். ரோசம் ஒரு நல்ல குணம் விளங்கி வச்சுருந்தா இது நல்ல குணம், இதை நெறிப்படுத்தணும் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். எனவே எங்களோட பார்வையும் ஒரு காரணம். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ரோசம் நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம். இது முதல் அறிமுகமாக நீங்கள் ரோசம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் பிறந்த குழந்தை முதல் மரணிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய, நோயான நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் விட்டு போகாத ஒரு குணம், விட்டு போகாத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும், இது இயல்பு. சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும். இது என்ன, குர்ஆன் சுன்னா ரீதியாகவும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. ரெண்டாவது அணு உலக ரீதியான அனுபவ ரீதியான நிலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது சொல்லப்படுவது நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மாத்திரம் இது இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், சிறு குழந்தைகள், குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ரோசத்துக்காக சொல்ல வருகிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு மாத குழந்தைன்னு வைங்க, ஒரு ரெண்டு மாத குழந்தைன்னு வைங்க, வாழ்க்கையை பற்றி தான் உமா இதான் இந்த வாப்பா என்ற விஷயமாக தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ரோசத்தை பார்க்கலாம். பால் கொடுப்பதற்காக ஒரு தாய் ஒரு அதாவது பசியில் அலறி பால் கேட்குற நேரத்தில் கொடுக்காமல் அப்படி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட் விட்டுட்டு திருப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போனீங்கன்னா உடனே எந்த குழந்தையும் அங்கீகரிக்காது, எந்த குழந்தை என்ன செய்யாது, அங்கீகரிக்காது, கொஞ்சம் எதிர்கொண்டு காட்டும். அது அர்த்தம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன் வேற வேலை இருந்துட்டு இப்பே பல பால் வாணா எனக்கு என்றதான் அது அர்த்தம். அதனுடைய அந்த ரோசத்தை குழந்தை காட்டும் இடத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை அனுபவப்பட்டிருப்பார்கள். இது நம்ம வந்து இப்போ அதாவது வாசிப்பிலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த குழந்தை ஆற்றுப்படுத்தி வேற வேற விளக்கம் சொல்லி அந்த தாய் அந்த குழந்தைக்கு விளங்காது, விளங்காது விட்டால் தாய் பேசுவான், இதுதான் நடந்தது அதான் நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் தான் அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த பாலை குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இதுக்கு பேர் கோபம் அல்ல, கோபம் என்ற சப்ஜெக்ட், இதுக்கு பேர் ரோசம். அதாவது தன்னை மதிக்க வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யலை, என்னை மதிக்கவில்லை, எனக்கு நீ தர வேண்டிய உரிமை நீ தரலை என்பதுதான் ரோசம் என்றது. அந்த உணர்வு சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல் ஓரளவு குறிப்பிட்ட வளர்ந்த பின்னால் வீட்டில் வந்து ஆங்காங்கே எல்லா பொருளும் ஆங்காங்கே வீசுபட்டிருக்கும், அந்த கணக்கே இல்லாமல் பொருள், பெருமதியான பொருள்லாம் கணக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அடுத்த வீட்லேருந்து ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டால் இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பெருமதியாக மாறும், பெருமதியாக மாறி எப்படி அதை தொடாத இதை தொடாத அப்படின்றே நின்றுருக்கும். இதனுடைய அர்த்தம் இது என்னது, கோபப்படுறதுக்கு அதில் என்ன இருக்கு, எதுவும் இல்லை. ரோசம் எனது பகுதி, எனது என்னுடையது, இதில் எனது உரிமை என்ற பகுதி இருக்குதே, அதையே சில தாய்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது நடந்து முடிஞ்சோடனே குழந்தை ரோசத்தில் இருக்குமா, பாவமா அடுத்த புள்ள தானே தங்கச்சி தானே அப்படின்னு சொன்னப்பறம் கொடுப்பான். என்னட்ட கேட்டு நீ எடுக்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்னிடத்துல கேட்க, நீயா எடுத்தா எனக்கு ரோசம் வரதான் செய்யும், என்னட்ட கே, அதுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய ஆயிரம் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கேட்டு எடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது ஆனால் இயல்பான ரோசம் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சொன்னால் அந்த விஷயம் என்ன செஞ்சிருது, சரியாகிறது, கேட்டு உங்களை தான் இது உங்களுக்குரியது தான், கொஞ்சம் கொடுப்போம்னா எனக்கு கேட்டுக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தை என்ன செய்யும், சண்டை பிடிக்கும், அதுக்கு பின்னால் அந்த தாய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இது உங்களுடைய தான் இதே விட பெருசுன்னு உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம், அந்த டைமில் போட்டு போன போகிறோம் இப்படியாடா செய்வாயின்னு அடித்து நாலடி அடித்தா நீங்கள் ரோசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை, அந்த குழந்தை சிறந்த முறையில் பண்படுத்தப்பட மாட்டாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பேர் ரோசம், கைராண்ட அரபில் சொல்வார்கள், இதற்கு பேர் ரோசம். இந்த ரோசம் என்பது வெறுமனே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான்டால் அந்த பின்னணி என்ன தெரியுமா, ரோசம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அதில் அர்த்தம் அவர் நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாரு, நல்ல மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரு, நல்ல மார்க்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அதனால தான் மார்க்க அறிவோட ஒழுக்கம் கெட்ட வேலை செய்கிறவன் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். மார்க்க அறிவு மார்க்க விளக்கம் எல்லாம் இருக்குது ஆனால் எது இருக்காது, ரோசம் இருக்காது. ரோசம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்துல என்ன செய்யாது, அதாவது வெட்கமும் இருக்காது. ரோசம் இல்லை, ரோசத்துடைய ரோசத்தை இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் என்பது நல்ல குணங்களுடைய ஊற்றுன்னு விளங்குங்க. எப்படி நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் தான் ரோசம், நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அந்த கைரா இருந்தால்தான், ரோசம் இருந்தால்தான் ஒருவர் வெட்கப்படுவார். ரோசம் இல்லாட்டி வெட்கம் வராது. நாங்க எப்படி கேட்போம், உனக்கு கொஞ்சமா ரோசம் இல்லையா, வெட்கமே வராதான்னு கேட்கிற. என்னத்துக்கு என்ன சம்மந்தப்படுத்துறோம், கைரா ரோசம் என்பது எல்லா நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அவன் ஒத்தம் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன, ரோசம்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0794-777-1616-70.
2: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தின்
0: தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: www.muslimwanoli.com.
3: அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا. اللهم آت نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك استغيث اصلح شاني ولا تكلنا نفسي طرفة عين. எல்லாவுகளும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபீன் தப தாபீன் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் மோதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தஆலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள்,
5: மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வக்முர் அஹலக் பிஸ் ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகையை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான் முடிவான நன்மை, முடிவான நன்மை யாருக்கு, இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதராக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வர்றார். அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும், மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா, சமமா உட்கார முடியுமா, சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தாலா இந்த தொழுகை மூலமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அல்லாஹ்வின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறார். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம், ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில். யா அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீதான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்ல, நஹ்னு நர்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம தொழுவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றான், நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாமல் போகிறதும், பாலிகான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவில் அதை கண்டும் காணாமல் இருப்பது, அப்போ அல்லாஹோட ரிசக் எப்படி வரும் சொல்லுங்க, அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில், அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும். பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம, அந்த நம்ருத் மன்னன், சாரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அந்த அநியாயக்கார மன்னன் எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறா நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கைய கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல, அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்களா, சண்டை இட்டாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, எதுவுமே செய்யலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா, அல்லாஹோட உதவி வேணுமா. அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிட கூடாது, நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா, எனக்கு எதிரிகள்லேருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் பர்க்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை, பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம், பாருங்க இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன்னு பின்னாடி இந்த ஜும்மாவோட உரையை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க, தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக. பாருங்கள் சகோதரர், பொறுமை, வபஷ்ஷிர் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க, நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும், எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க, கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக. அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது மூணு ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்குறாங்க. குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, ஆமா இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது. சலுகை கிடையாது, இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்து பாருங்க. இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அல்லாஹ்வோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோட இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது 28. அத்தின வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? அத்தின வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாமல் இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன்? தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன, சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம்? தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன் அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள்? என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது? நம்மள மாதிரியா? டைல்ஸ், மார்பல்ஸ், பாய போட்டு ஃபேன போட்டு இருந்ததா? தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு, மழை பெஞ்சதுன்னா சேறு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி? அல்லாஹு தா ஹதீஸ் இப்படி தான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹோட வீட கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலயோ அதே போல வீடு கட்டப்படும். ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால், அல்லாஹோட வீட எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக, நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத்து அய்னு ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார். அவர்களுக்கு பிரச்சனையா? அவர்களுக்கு துக்கமா? அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து, ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்க சொல்லுங்கள், தொழுகைக்காக அழையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக. அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ் இந்த ஹதீஸ், தொழுகக்கூடியவன் முஸ்லிம், தொழுவாதவன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு? நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் கொஞ்சம் மாற்றவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனை மூணு நாள் சிறப்புடிங்க, அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாரா இருந்தாலும் இதே தான் சொல்றாங்க, வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட? சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லீம்லயும் வருது புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன? வக்தி சலாத்தி, அதற்குரிய நேரத்துல தொழுறது. நம்ம ஃபஜர தொழுதிருப்போம், என்ன நம்ம ஃபஜர எப்போ தொழுதிருப்போம்? எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுகுமோ அதர் ஃபஜர் தொழுக. நான் வீட்டில் தொழுத்தேன், இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா? அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாமாக ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுவைக்கு வரவில்லையோ, மதீனால சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா? ஆதாரம் போதுமா? ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுல தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள்? எப்பொழுது சபித்தார்கள்? அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது போர், பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹு அக்பர். அஸ்ரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு அழிவுதா, உமரோட கதை முடிஞ்சிருச்சு, உமருக்கு நாசம் ஆயிட்டா, உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்த் முடிஞ்சிச்சு, மக்ரிப் வக்த் முடிஞ்சு, நான் கதா செஞ்சுட்டேன், கதாவை தொழுதுன்னு இந்த காஃபிர்கள் பண்ணதுனால தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ் தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னா, நெருப்பால நிறைக்கட்டும், ஃபுல் பண்ணட்டும் அப்படின்னா. அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டால், தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா, ஷிர்க். தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது, என்னது சொன்னாங்க, தொழுகை விடுறது குஃபுர்ன்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திர கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க, ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம். நமக்கு என்னென்ன கவலை, அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருல சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றான், வக்தி சலாதி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகையில் நிலை நாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள், தொழுகை நிலை நாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுவாமல், குசு குசு இல்லாமல் தொழுவாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள். நமக்கு பெரிய கவலை, நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீண் அடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்ப கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க, அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க

இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வசப்பித் அக்தாமுக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனால் குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வசப்பித் அக்தாமுக்கும், இப்படி தானே வருது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவியை எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு, உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தொகையில உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹு தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வோட இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படின்னு நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா, அல்லாஹுக்கு பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன தெரியுமா, ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலாம் அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூனி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குஷு குசு அப்படின்னு சொல்லி அலிபின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா? நம்மளோட தொழுகையில இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில் நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறாது, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாக தான் நம்ம மாறும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்கதான் இருக்கும் இபாதை செய்து பெருமை? கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குறவங்க அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு, இதா முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போறோம், அதுவும் கன்ஃபார்ம். ஆனா நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேற யாரும் கிடையாது, நான் தான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய வேற யாரும் பயப்படக்கூடிய, பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரர். அந்த பெருமையே இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஜஅல்னி முகீம அஸ்ஸலாத் வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துவா. யா அல்லாஹ் என்ன தொழுகை, எனது குடும்பத்தார் எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு, தொழுவை என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்ளியாலா, இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹும் ஆயினி அலா அதிக்ரிக்கோ ஷுக்ரிக்கோ ஹுஸ்னி இபாதத்துக்கு, தொழுகையே இபாதத்தாங்க. நமக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுகிறோம், அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன்.
ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா

0: சுஜூது செய்ய அல்லாஹு தஆலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளையிட்டான். அவன் சுஜூது செய்யல. இப்னு ஆதம் யாரு? நம்ம சுஜூதுக்கு போனா ஷைத்தா அழுறானா, தலையில அடிச்சு அடிச்சு அழுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனா நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு? சுஜூதுக்கு போனோடனே தூக்கம். இப்படிப்பட்ட தொழுகையா இருக்கு. அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanoli.com
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
3: الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரா சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹுஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக, அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆகப்பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹுஃப் உலகத்தினுடைய ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது, தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹுஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹுஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹுஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதி கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹுஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம், திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார், மீண்டும் குதிரை மிரளுகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது, பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடு பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள், அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை, அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை, அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டார்கள்.
2: ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால், ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும், அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார்.
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
6: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, இரண்டு நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பிலே இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம், நாம் என்ன தவறு செய்தோம், இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை, ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள் 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்தீஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ், அன்ஸல அலா அப்திகில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்குகிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தல் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துணுக்கு செய்தியை பதிவு செய்கிறான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் 5 சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் 5ஐயும் சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாட்டுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவான். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடு தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 ஆண்டு காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வார். உம்ராவினுடைய ஃபர்துல கடைசி ஃபர்து என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு மொட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா மொட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000கணக்கான புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக. இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹு அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல், ஒரு மனிதர் 300 ஆண்டு காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும். சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்தது அல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம். அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த நாணயம் எங்கிருந்தது, எங்கள் பாக்கெட்டில் இருந்தது, எப்பொழுது இருந்தது, சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது, இல்லை நீங்கள் உறங்கிய காலம் 300 வருடங்கள் என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லி கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம். அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான், அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல்லஹா, இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம். இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனுக்கு 2 பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை 3 பிரிக்குகிறார். 1 பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி 1 பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி 1 பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரி பிலகும் மசலர் ரஜுலை, இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறார். லி அஹதிஹிமா ஜன்னதைனி மின் அஅ்னாபின், அந்த 2 பேரில் ஒருத்தர் இருக்கிறானே செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், 1 தோட்டம் 2 தோட்டமாக மாறியது. திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் 6 அல்லாஹ் உருவாக்கினான், மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் 1/3 மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி 1 ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான், கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலி அடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி, உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்தது, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன், இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான், நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல்லு, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வ அஸ்ஸு நஃபரா, நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய்? பார், நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன். உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான். இல்லை, ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும். அல் ஹாஃபிர், அர் ராஃபி, அல் முஇஸ், அல் முஸில், தாழ்த்துபவன், உயர்த்துபவன். அல் ஹாஃபிர், தாழ்த்துபவன், உயர்த்துபவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான். இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், காலலி சாஹிபிஹி وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه. இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறான். என்னுடைய உழைப்பால், என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. மாஷா அல்லாஹ், லா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இன் தரணி அனா கல்ல மின் கமால வலதா. அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து. இல்லை, எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்கிறார். அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன். காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன். என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை, எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறோடு நிறைவு செய்கிறான். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல் ஹாஃபிது, தாழ்த்துவான், அர் ராஃபி, உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உயர்ந்த கெட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது, மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவுல வலா பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமையானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளியார், ரொம்ப பெரிய அறிவாளியார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில், நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா, நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போ, நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர் தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணே மூணு கேள்வி. மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லிக் கொடுத்தார், பதிலையும் சொல்லிக் கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்னில்ல, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு மூசா, இப்படி அல்ல நான் வந்திருக்கிறேன், மூசா வந்திருக்கிறேன், யார் இஸ்ரவேலர்களினுடைய இறை தூதராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்கிட்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது. இல்லை இல்லை, என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியரை எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமே ஆனால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு, நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும், போதும், அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை. நீ உன்னை அறிவாளின்னு சொன்னில்ல, போ இங்கே. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கான கேள்வி எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா. மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால், வெறும் மூன்றே மூன்று கேள்விகள். பதிலையும் சொன்னாரே ஹிதர், கேட்கக்கூடாது என்பதாக, அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதர் மூசாவை தட்டுகிறார், மூசா அந்த பறவையை பார், அந்த பறவையை பார், இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது, உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை, நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது, ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன், நீங்கள் எல்லாம் முட்டாள்கள், எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள் தான். உறவுகளால், முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் சீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம். கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமுல. அவர் என்ன செய்கிறாருன்னா, உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்தார். உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தான். அப்போ ஒரு ஊருக்குள்ள போறாரு, போனாங்கன்னா அங்க உள்ள மக்கள் வந்து இவட்ட வந்து கையை கட்டி முறையிடுறாங்க, நீங்க எங்களுடைய மன்னர், இதோ இந்த பகுதி ஒரு இடத்தை சுத்தி காட்டுறாங்க, இந்த காட்டை சுத்தி காட்டுறாங்க, இந்த காட்டில் சில கொள்ளக்கார கூட்டம் இருக்கிறது, இரவு நேரங்களில் எங்கள் கால்நடைகளை எல்லாம் திருடுகிறார்கள், நாங்கள் சேமிப்பதை எல்லாம் கொள்ளையடிக்குகிறார்கள், கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட அவங்க பேசுறாங்க, துல்கர்ணனுக்கு புரியல, ஏன்னா பல மொழிகளை எல்லோராலும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா, சைகையிலேயே பேசுறாங்க. அதற்கு முன்பாக துல்கர்ணனுக்கு முன்பாக எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், ஆனா கேட்கல, யாருமே நின்று கேட்கல. ஆகப்பெரிய உலகத்தையே கெட்டி காத்தவர், ஒரு சின்ன கூட்டம் வந்து முறையிடுகிறார்கள் துல்கர்னின்ற சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, அதையும் கூட நாங்க தாரோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்க. எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொள்ளைக்கார கூட்டம் அது. அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு பெயர் யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் சொல்லும். அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க. கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க, நீங்க எங்களுடைய ஆட்சியாளர், அதனால நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரோம், நீங்க சும்மா செய்ய வேண்டாம். துல்கர்னைன் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து சோதிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை செழிப்பாக வைத்திருக்கிறார், உங்களது தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அதிகாரத்தை தந்தானே தவிர, உங்களிடத்திலிருந்து உறிஞ்சுவதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. உங்கள் முதுகுத்தண்டிலே வரியை சுமத்தி உங்களை எழ முடியாமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருப்பது உங்களை போன்ற பாவப்பட்டவர்களை அரவணைப்பதற்கு, உங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்தான். எந்த காசும் வேண்டாம், அதை விட சிறப்பாய் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். முடிந்தால் உடலால் உழைப்பு செய்யுங்கள், நானும் சேரேன். ஏன்னா அவர் பெரிய ரோம்ல இருக்கிறார், ரோம்ல இருந்து ராணுவ வீரர்களை எல்லாம் இறக்கி செய்ய முடியாது. நீங்களும் நானும் உடலால் உழைப்பு செய்வோம், முழு காசும் என்னுடையது. அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில அந்த காட்டுல ஒரு பெரிய சுவரை கட்டி எழுப்புகிறார். உலகம் கண்டிராத சுவர் அது, இதுவரை அவ்வளவு மகா பிரம்மாண்டமான சுவரை உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. மாபெரும் ஒரு சுவர், இரும்புகளை கொண்டும் அப்படி நெருப்பை ஊத வைத்து வெள்ளிகளையும் உருக்குக வைத்து அப்படி என்ன செய்கிறார், எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களே, ஆனால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்னைனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்னைனை புகழும் பொழுது குர்ஆன் சொல்லும், துல்கர்னைன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதியுங்கள், அல்லாஹுவை மகிமைப்படுத்து. அல்லாஹ் ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணை தான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளாக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம். கருணை காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார். ஒத்துர் ஆலி நபியை ஓதி காட்டுங்கள். ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காணமினல் ஜின்னி ஃபஃபஸகான் அம்பி ரப்பிஹி அஃபதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின்னத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இபிலீஸை 7வது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்பு ரீதியாக யதார்த்த முகத்தோடு அல்லாஹ் அவனை சோதிக்க விரும்பிய பொழுது அவனினுடைய குணத்தை அவன் வெளிக்கொண்டு வந்து விட்டான். ஆதமை அல்லாஹ் படைத்து இபிலீஸை விட உயர்ந்தவர்கள் வானவர்கள், நெருப்பால் ஜோதியால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஒட்டுமொத்த வானவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. அல்லாஹ் அஸ்ஸவஜல் கட்டளையிடுவது மகத்துவமிக்க மாட்சியமிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்டான், இது ஒரு மண், நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஒரு மண்ணுக்கு பணிந்து செல்வது தகும் என்பதாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய போராமை, தன்னுடைய ஆணவத்தை வெளிக்கொண்டு வந்தான். அதற்கு முன்பு வரை அவன் நடித்துக் கொண்டிருந்தான் வானவர்களுக்கு மத்தியில். நல்லவனை போன்று, வானவர்களுக்கு ஆசிரியரை போன்று அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். அதுவரை அவன் நடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் ஜீனா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, சோதிப்போம், உலகம் ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் சோதித்த பொழுது அவனினுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்தான். அவனினுடைய முகமூடி கலண்டு விட்டது. வாழ்க்கையில நமக்கும் ஏற்படும். சும்மா சமூகத்திற்கு முன்பாக நறுமணம் தடவியவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக கவர்ச்சியானவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக அழகிய இலகிய மனம் படைத்தவர்களாக இல்லை, இல்லை, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? நெருக்கத்திற்குரியவர்களிடத்தில், மனைவியிடத்தில், குழந்தையிடத்தில், உறவுகளிடத்தில், இரத்த பந்தத்திடத்தில் யார் நமக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாரோ, நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய குணத்தால் எப்படி இருக்கிறோம்? உலகம் சொல்லட்டும் இவர் குணத்தால் உயர்ந்தவர் என்பதாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்ல வேண்டும், நான் குணத்தால் எப்படிப்பட்டவன். முகத்திரையை கிழித்தான், ஷைத்தான் அடித்துக் கொண்டிருந்தான் 7வது வானத்தில். ஆனால் ஒரு சோதனை வந்த பொழுது, அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டு விழுந்ததா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் நம்முடைய முகங்கள் ஒற்றையாக இருக்க வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், எவ்வளவு குரோதம் இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நமக்கான குணம் சிதைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு சிதைந்ததல்லவா? சந்தர்ப்பம் சூழல்கள் கொஞ்சம் மாறும் பொழுது, அவனினுடைய பிடரி நரம்பை கொஞ்சம் உலுக்க ஆரம்பித்த பொழுது, அவனினுடைய தன்மானத்தை கொஞ்சம் உரசிய பொழுது, அவனினுடைய யதார்த்த குணம் வெளியே வந்ததல்லவா? அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒற்றை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். குணங்களை கொண்டு நாம் சோதிப்போம். ஷைத்தான் தோற்றுப்போனான், வானவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஷைத்தான் தோற்றுப்போனான் குணத்தை கொண்டு சோதிக்கும் பொழுது. சந்தர்ப்பவாதியாக இருந்தான், ஆனால் கொஞ்சம் நாம் பிடிக்கும் பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டதல்லவா? ஆம். ஆனால் வானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒற்றை முகமுடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வானவர்களின் குணமுடையவர்களாக இருப்பீர்களா, அல்லது ஷைத்தானின் முகமூடியாக கலடப்போகிறீர்களா என்பதனுடைய சோதனை குணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நன்பு உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃப் மிக அற்புதமானது. ஒரு முறை ஜும்மாவில் நாம் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒளியாக இருக்கும். வெறும் மந்திரத்தினால் அல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தனிமையில் அமர்ந்து சூரா கஹ்ஃபை திறப்பங்க, அருளின் வானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வருவார்கள். அந்த அத்தியாயத்திற்குள்ளாகவே அல்லாஹ் விடுதலையை வைத்திருப்பான், ஒரு விடியலை வைத்திருப்பான். எப்படி வெளியேற வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, ஜும்மாவினுடைய தினம் என்று சொன்னால் வியாழக்கிழமையினுடைய இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையினுடைய சூரியன் மறையக்கூடிய வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமையானாலும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அரபியில் ஓத வேண்டும். ஓதியதற்கு பிறகு ஒரு 10 வசனத்திற்கேனும் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். இந்த அத்தியாயம் நம்மோடி பேசும். நமது வாழ்வுக்கான ஜோதி பிற அத்தியாயத்தை போன்றல்ல, நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளையும் பேசும், அந்த சோதனைகளுக்கான தீர்வையும் பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஹ்ஃப் அத்தியாயம் யாரை புகழ்ந்ததோ அந்த புகழுக்குரியவர்களாக அல்லாஹ் உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். யாரை இந்த அத்தியாயம் இகழ்ந்ததோ, யார் இந்த அத்தியாயத்தின் ஊடாக சபிக்கப்பட்டார்களோ, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை நம்மையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
6: யூ ஆர் லிஸ்னிங் டு
5: முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
7: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் இந்த சோதனையான காலகட்டத்திலும் கூட அவனது அருளை அதிகம் பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் அல்லாஹுனுடைய மார்க்க கல்வியை உளப்பூர்வமாக பெற வேண்டும் என்கிற அந்த உயரிய லட்சியத்தில் அறிவோம் அறிஞர்களை என்கிற ஒரு புதியதோர் தலைப்பின் கீழாக இந்த நேரலை தொடரை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தொடர்களை பொறுத்தவரை உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு உரையாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பேசுகிற எனக்காக இருந்தாலும், கேட்கிற உங்களுக்காக இருந்தாலும், உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உண்டான விவரங்களை உள்ளடக்கிய இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த இந்த மார்க்கத்தின் கருவூலங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எடுத்து போய் சேர்த்த அந்த மாபெரும் அற்புதமான மனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கப் போகிறோம். அதில் அறிவோம் அறிஞர்களே என்கிற இந்த தலைப்பில் இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவின் இமாம் என்று அழைக்கப்படுகிற அஹ்மதி பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்று குறிப்பைத்தான் நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஒரு பல்துறை வித்தகராக, பல துறைகளிலும் ஞானம் படைத்தவராக மஷா அல்லாஹ் விளங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். பல்வேறு தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் அறிஞர். அந்த அறிஞருடைய வரலாற்றை நிச்சயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அஹ்மதி பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை உலமாக்கள் அவரை அற்புதமான வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கிறார்கள். அதாவது ஃபஹுவ இந்தல் முஹத்திஸீன் இமாமுஹும், ஹதீஸ்களை வல்லுநர்களிடத்தில் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் யார் என்று கேட்டால் தங்களுடைய தலைவர் என்று குறிப்பிடுவார்களாம். வ இந்தல் ஃபுகஹா, ஃபகீஹுகளிடத்திலே, ஃபிக்ஹு துறை விற்பன்னர்களிடத்திலே போய் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் யார் என்று கேட்டால் சையீதுஹும், எங்களுடைய முன்னோடி என்று சொல்வார்களாம். வ இந்தல் ஹுஃபாத், ஹதீஸ்களையும் மனநமிட்ட இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களை எல்லாம் அல் ஹாஃபிஸ் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்லுவோம். அவர்களை போன்ற அந்த மார்க்க மேதைகளிடத்திலே போய் கேட்டால் அமீருஹும், இவர் எங்களுடைய அமீர் என்று சொல்வார்களாம். வைந்த ஷுஜான், வீரர்களிடத்தில் போய் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் யார் என்று கேட்டால் ராயிதுஹும், எங்களுடைய படையின் தளபதி என்று சொல்வார்களாம். வைந்த சாபிதீன் அலல் ஹக், சத்தியத்தில் உறுதியோடு நிற்கிறார்களே, சத்திய மார்க்கத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காமல் சமரசம் செய்யாமல் கொண்ட கொள்கையில் இரும்பை விட உறுதியாக இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே போய் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் யார் என்று கேட்டால் காயிதுஹும், எங்களுடைய ராஜா அவர் என்று சொல்லுவார்களாம். இப்படி ஹதீஸ்களை எடுத்தாலும் ஃபிக்ஹுக்களை எடுத்தாலும் மார்க்கத்தினுடைய கருவூலங்களாக, கலைகளாக என்னென்ன கலைகளெல்லாம், துறைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளிலும் அவர் முன்னோடியாக விளங்கிய காரணத்தினால்தான் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் இமாமு அஹ்லி சுன்னா என்று குறிப்பிடுகிறார்கள். அஹ்மதி பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லது வரலாற்றின் குறிப்பை சுருக்கமாகத்தான் இன்ஷாலா நாம் அறியப் போகிறோம். ஒரு உரையில் அன்னார்களது வாழ்க்கை வரலாற்றை விவரமாக சொல்ல முடியாதுதான். இன்ஷாலா இங்கே நாம் பதிவு செய்யக்கூடிய கருத்து மேலதிகமாக நீங்கள் இமாம் அவர்களை பற்றி தேடி பிடித்து படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அமையும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கருத்துக்களை இங்கே நாங்கள் பதிவிடுகிறோம். இமாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால் இமாம் அவர்கள் பிறந்த சூழ்நிலையில், அவர்கள் வாழ்ந்த அந்த கால சூழ்நிலையை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 164 ஆண்டு பிறக்கிறார்கள். அதாவது 2வது நூற்றாண்டிலே பிறந்தவர். இமாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்தவரை, அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்தவரை

நகரங்களை தாண்டி பல்வேறு இடங்களுக்கு இஸ்லாம் பல்கி பரவி அந்நிய மொழி பேசக்கூடியவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமான எண்ணிக்கையில் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் இமாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கிரேக்க தத்துவம், ரோமானிய தத்துவம், பாரசீக தத்துவம் எல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலமாக அது இருந்தது. அதாவது பாரசீக, ரோமானிய, கிரேக்க நூல்கள் எல்லாம், தத்துவக்கலை நூல்கள் எல்லாம் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காலம் அந்த காலம். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இது போன்ற அந்த மொழிபெயர்ப்பு துறைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து பல்வேறு நூல்கள் ஏனைய கலைகளில் இருந்து, ஏனைய கலாச்சாரங்களில் இருந்து அல்லது நாகரிகங்களில் இருந்து அரபு சமுதாயத்திற்கு மத்தியில் இறக்குமதியாக்கப்பட்ட காரணத்தினால் பலரும் அந்த நூல்களை படித்து தாக்கம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த சூழ்நிலை இருந்தது. இதன் மூலம் என்ன ஆனது? பிதாத்துகளை பார்க்காத மக்களுக்கு மத்தியில், மார்க்கத்தின் புதுமையான விஷயங்களை பார்க்காத மக்களுக்கு மத்தியில் மார்க்கம் என்கிற பெயரில் பல்வேறு விதமான பிதாத்துகள் பரவிய ஒரு காலகட்டமாக இமாம் அவர்களுடைய காலகட்டம் இருந்தது. அதே போன்று வழிகேடர்களுடைய வரலாறுகளை படித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், வரலாற்றின் ஒரு கட்டம் இருந்தது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கடும் விரோதிகளாக காணப்பட்ட ஷியாக்களிலேயே மிக பெரிய பிரிவு என்று அறியப்படுகிற ராஃபுபாக்கள் ஆதிக்கம் செய்த காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி போன முஅ்தசிலாக்களுடைய அந்த தாக்கமும் மிக கடுமையாக இருந்த காலம் அந்த காலம். அது மாத்திரமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்தவர்கள் பல்வேறு விதமான முறையிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் இதை நமக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் இமாம் முக்ரீசி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஒரு நூலில் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லுகிற போது அற்புதமான முறையிலே சொல்கிறார். அதாவது அல் குதுபுல் ஃபல்சஃபா இன்தஷரத் இன்தஷரத் மதாஹிபுல் ஃபலாசிஃபா ஃபின்னாஸ். இந்த தத்துவக்கலைக்காரர்கள், எதையும் தர்க்க ரீதியாக அணுகக்கூடிய தத்துவக்கலை நிபுணர்கள் பரவி இருந்த ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று இஷ்டஹரத் மதாஹிபுல் ஃபிரக், பிரிவினைவாதிகள், பிரிவினை கொள்கைகள் அதிகமாக பரவிய காலமாகவும் அந்த காலம் இருந்தது. அல் கதரியா, அல் ஜஹமியா, அல் முஅ்தசிலா, அல் அஷரியா, அல் கராமியா, அல் ஹவாரிஜ், அல் ரவாஃபித், அல் கராமிதா, அல் பாத்தினியா. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனால் இவைகளெல்லாம் அந்த காலத்தில் உள்ள வழிகேடர்கள். எப்படி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள் இருக்கிறார்களா இல்லையா, ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, பல்வேறு விதமான புதிய புதிய பெயர்களில் இன்றைக்கு பல்வேறு விதமான பெயர்களிலே எப்படி வழிகேடர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களோ அதே போன்ற வழிகேடர்கள் அன்றைக்கு இந்த பெயர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். இப்போ இவர்களெல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலம் இந்த காலம். எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் இந்த சிந்தனையால் தாக்கப்பட்டவர் அல்லது இந்த சிந்தனையின் பக்கம் மக்களை அழைப்பவர் இருக்கிறார் அல்லது இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு காலகட்டத்தில் தான் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய இயற்பெயரை பொறுத்தவரைக்கும் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு ஹம்பல் என்று அறியப்படுகிறார்கள். அதாவது முரு என்கிற பிரதேசத்தில் இருந்து இமாம் அவர்களுடைய தாயார் இமாம் அவர்களை வயிற்றில் வைத்திருக்கும் போது, கர்ப்பமாக வைத்திருக்கும் போது ஒரு சில சூழ்நிலைகளுக்காக வேண்டி பக்தாத்திற்கு அவர்கள் குடியேறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹிஜ்ரி 164 ஆண்டு ரபியுலவுல் மாதம் பக்தாத் என்கிற மாகாணத்தில் தான் இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய தந்தையார் இமாம் அவர்களுக்கு 3 இருக்கும் போது இறந்து விடுகிறார்கள். பிறகு இமாம் அவர்களுடைய தாயார் தான் இமாம் அவர்களை எடுத்து வளர்க்கிறார்கள். அவர்களுடைய பாட்டனாருடைய பெயர் ஹம்பல் என்கிற காரணத்தினால்தான் அவர்களுடைய பாட்டனாருடைய பெயரோடு இணைக்கப்பட்டு இவர்கள் பிரபல்யத்தை அடைகிறார்கள். நம்முடைய சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த மார்க்க மாமேதை மரியாதைக்குரிய அல்லாமா இப்னுல் உசைமின் ரஹிமஹுல்லா என்று சொல்லுகிறோமே, அவர்கள் கூட அவருடைய பாட்டனாருடைய பெயரை கொண்டு பிரபலமானவர் தான். அதாவது உஸ்மான் என்பது ரஹிமுல்லா அன்னாருடைய யாரு, இமாம் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார், அவர் உஸ்மான். அவரை போன்றே பல குணங்களும் பல பண்புகளும் இமாம் அவர்களிடத்தில் இருந்ததனால் இவர்களை உசைமீன், சின்ன உஸ்மான், சின்ன உஸ்மான் என்று அழைப்பார்கள். அரபு மொழியிலே அப்துல்லா என்றால் பெரிய அப்துல்லா, உபைதுல்லா என்றால் சின்ன அப்துல்லா என்ற அர்த்தம். அதே ஹசன், ஹுசைன் என்றும் பல்வேறு விதமாக அரபியில் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் உஸ்மான், உசைமீன். இப்போ அதே போன்று தான் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார் ஹம்பல் என்கிற அவருடைய பாட்டனாரோடு அவர்கள் இணைக்கப்பட்டு பாட்டனாருடைய பிரபல்யத்தின் காரணத்தினால் அந்த பெயரை கொண்டு இமாம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, பிரபல்யம் அடைவதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் அவர்கள் எல்லா மார்க்க மேதைகளைப் போலவே மஷாலா சிறு பிராயத்திலேயே கல்வியை தேட ஆரம்பிக்கிறார்கள். இமாம் அவர்கள் சுப்ஹான் அல்லாஹில் அஸீம் கல்வியை தேடும் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர்கள் வாழ்ந்த அந்த

0: காலத்திலேயே பசரா, கூஃபா, ஷாம், ஜசீரா, மக்கா, மதீனா, யமன் போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு மார்க்க கல்வியை தேடி பிரயாணம் செய்யக்கூடியவராகவும் பல இடங்களில் சென்று மார்க்கத்தின் கருவூலங்களை தூய்மையான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேரார்வம் கொண்ட பெருமகனாராய் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர்களின் பேர் பட்டியலை படிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். சற்றேற குறைய 280 மேற்பட்ட ஆசிரியர்களிடத்தில் இமாம் அவர்கள் பாடம் முடித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, 280 ஆசிரியர்கள் என்றால் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை வருடங்கள் கல்விப் பணியில் தங்களுடைய ஆயுளை அவர்கள் கடத்தியிருப்பார்கள், எத்தனை பிரதேசங்களுக்கு அவர்கள் சென்றிருந்தால் இத்தனை ஆசிரியர்களிடத்திலே படித்திருக்க முடியும். அவர்களுடைய ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்க பேர்களை நம்ம சொல்லணும்னா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஆசிரியர். அதே போன்று சுஃபியான் இப்னு உயைனா, வக்கீ இப்னு ஜராஹ், யஹியா அல் கத்தான், யசீத் இப்னு ஹாரூன், இஸ்மாயில் இப்னு உலையா, ஹுஷைம் இப்னு பஷீர், அப்துல் ரசாக் இப்னு ஹம்மாம், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்த பெரிய மார்க்க மாமேதைகள், தாபியின்களுடைய வரிசைகளில் வரக்கூடியவர்கள். அப்போ இப்படிப்பட்ட பெரும்பான்மையான அதாவது மார்க்கத்தின் கருவூலங்களை உள்ளபடியே போதிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற ஆசிரியர்களிடத்திலே மாஷாலாம் கல்வி தேடக்கூடிய ஒரு பாக்கியம் இமாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இமாம் அவர்களுடைய ஆசிரியர்களை பார்த்துட்டு நம்ம இமாம் அவருடைய மாணவர்களையும் பார்க்கணும். இமாம் அவர்களுக்கு ஆசிரியர்களே 280 பேர் இருந்திருந்தால் மாணவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள்? சுபஹானல்லாஹிலதீம். இமாம் அவர்களுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இமாம் அவர்களுடைய மகனார்களாக இருந்த அப்துல்லா சாலிஹ், அந்த இரண்டு மகனார்களுமே இமாம் அவர்களுடைய முக்கியமான மாணவர்களாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது உண்மையிலேயே பெரிய பாக்கியம். மிகப்பெரிய உலமாக்கள் மஷாலா, அந்த உலமாக்களுக்கு அடுத்தவர்களுடைய வாரிசுகள் அந்த கல்வி பணியில் இருப்பதென்பது அரிதிலும் அரிது. அல்லாஹ் நாடிய சிலரை தவிர மிகப்பெரிய உலமாக்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாத காரணத்தினால் அந்த கல்வி பணியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய முக்கியமான மாணவர்களில், முதற்கட்ட மாணவர்களில் அவர்களுடைய இரண்டு மக்கள் மஷாலா இடம்பெறுகிறார்கள். அதே போன்று இப்னு அம்மிஹி, அவருடைய சிறிய தகப்பனாரின் மகனாக இருக்கக்கூடிய ஹம்பல் இப்னு இஸ்ஹாக், அபு ஸுரா, இவர்களெல்லாம் இமாம் அஹமது ஹம்பலுடைய மாணவர்கள். இன்னும் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், அதே போன்று இமாம் அபு தாவூத், இவர்கள் எல்லோரும் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, இவர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு இமாமாக, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அறிஞராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அறிஞர்களுடைய வரலாறுகளும் வாழ்க்கை குறிப்புகளும் இந்த சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டிய முறைப்படி சேராத காரணத்தினால்தான் மார்க்க அறிஞர்களுடைய முக்கியத்துவம் இன்றளவும் சமுதாயத்தில் புரியப்படாமல் விளங்கப்படாமல் இருக்கிறது. மார்க்க கல்வியின் மீது ஒரு தாகம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் வராமல் இருக்கிறது. எதுகை மோனையோடு, ஏற்ற இறக்கத்தோடு, உரத்த குரலோடு பேசுகிற பேச்சாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியும் பெருமதியும் முக்கியத்துவமும் உள்ளபடியே மார்க்கத்தை தூய்மையாக அறிந்த அறிஞர்களுக்கு இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அப்ப அறிஞர்களுடைய முக்கியத்துவம் நமக்கு எப்போது தெரியும் என்றால் இது போன்ற அறிஞர்களுடைய வாழ்க்கையின் குறிப்பை, வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் நாம் படிக்கிற போதுதான், உணர்கிற போதுதான் என்ன செய்ய முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இயற்கையிலேயே இமாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த மனன சக்தி. அல்லாஹ் அக்பர், இமாம் அவர்களுடைய மனன சக்தியை பற்றி பேசுவதற்கு நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம சுருக்கமாக இமாம்களுடைய வரலாறுகளை பார்ப்பதனால் ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பதிவு செய்ததை போல் இமாம் அவர்களுடைய முக்கியமான மாணாக்கர்களில், முதற்கட்ட மாணாக்கர்களில் அவர்களுடைய பிள்ளைகள் இடம்பெறுகிறார்கள். ஒரு மாணவரை விட ஒரு ஆசிரியர் என்ன செய்ய முடியாது, ரசிக்க முடியாது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் பெற்ற பிள்ளைகளை விட ஒரு கல்வி கற்பிக்கக்கூடிய, கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை பற்றிய அந்த ஒட்டுமொத்த விவரங்களையும் அல்லது அவரிடத்தில் காணப்படக்கூடிய திறமைகளையும் உள்வாங்கி ரசிக்கிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு இருக்கும் என்றால் மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பிள்ளைகள் கூட அவ்வப்போது சலித்து விடுவார்கள், ஆனால் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவருக்கு பிடித்து விட்டதென்றால், ஒரு ஒரு ரசனையான முறையில் அல்லது திறமையான முறையில் புதுமையான வகையில் பாடம் படிக்கக்கூடிய, படித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை ஒரு மாணவருக்கு பிடித்து விட்டால் அல்லாஹுக்குமார் அந்த ஆசிரியர் அந்த மாணவர் காதலிக்கவே ஆரம்பித்து விடுவார், அவரை ரசிக்க ஆரம்பித்து விடுவார். அப்போ அந்த மாதிரி இமாம் அவர்களை பற்றி அவருடைய மகனார் சிலாஹித்து சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய தந்தை ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார். லம் யக்துப் சவாதன் ஃபி பயாதின் இல்லா ஹஃபிதஹு, லம் யக்துப் சவாதன் ஃபி பயாதின் இல்லா ஹஃபிதஹு. வெள்ளை தாளில் கருப்பு மையில் எதையெல்லாம் அவர் எழுதினாரோ எல்லாவற்றையும் அவர் மனனம் செய்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹி அலதீம். இமாம் அவர்களுடைய புத்தகங்களை பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுல சொல்ல வேண்டிய ஒரு புத்தகம் முஸ்னத் இமாம் அஹ்மத், எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த ஒரு நூலில் மட்டும் சுமார் 30,000 மேற்பட்ட 40,000 வரைக்கும் ஹதீஸ்கள் இருக்கு, இந்த ஒரு கிதாபில் மட்டும். ஆனால் இமாம் அவர்களுடைய மகனார் சொல்லுகிறார், வெள்ளை தாளில் கருப்பு நிறத்தில் என் தந்தை எதை எழுதினாலும் அதை அவர் மனனம் செய்யாமல் இல்லை. இன்னொரு சம்பவம் பாருங்க, அதே போன்ற மகனார் சொல்லுகிறார், ஒரு முறை என்னுடைய தந்தை என்னிடத்திலே சொன்னார், ஹுத் ஐய கிதாபின் ஷேத மின் குதுபி வகீ. வகீ என்பது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஆசிரியர்களில் ஒருவர், மிகப்பெரிய தாபிஈ, மார்க்க மாமேதை. அவர் எழுதிய நூற்களில் அளவர் மக்களுக்கு போதித்த மார்க்க விஷயங்களில் எதை வேண்டுமானாலும் எடுத்து, ஃபயின் ஷீத்த தஸ்அலுனி அனில் கலாம் ஃபஉஹ்பிருக பில் இஸ்னாத் வஇன் ஷீத்த பில் இஸ்னாத் ஹத்தா உஹ்பிரக அனில் கலாம். ஏதேனும் ஒரு செய்தியை என்னிடத்தில் நீ படித்து காட்டினால் அந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர்கள் பேரை நான் அப்படியே சொல்லுவேன், உள்ளது அறிவிப்பாளர்களுடைய பேரை நீ சொன்னா அந்த செய்தி என்னங்கிறத நான் சொல்லுவேன். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனன சக்தி. அல்லாஹு அக்பர். ஹதீஸில் இந்த இரண்டு ரொம்ப முக்கியம், ஒன்னு இஸ்னாதி, இன்னொன்று மத்தன். அதாவது ஹதீஸ்களுடைய வார்த்தைகள், ஹதீஸ்களுடைய வாக்கியங்கள். அடுத்தது என்னது, அந்த ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்களுடைய வரிசையை தாங்கி நிற்கிற சங்கிலி தொடர். இதில் நீ அறிவிப்பாளருடைய பேரை சொன்னால் அவர்கள் அறிவித்த செய்திகளை நான் சொல்லுவேன், அறிவிக்கப்பட்ட செய்திகளை பற்றி என்னிடத்திலே கேட்டால் நான் அறிவிப்பாளருடைய பேரை சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் மிக வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு கை தேர்ந்த, ஒரு ஆழ்ந்த, பிரமிக்கத்தக்க, பிரம்மாண்டமான மனசக்தியை அல்ஹம்துலில்லா அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த குறிப்புகளை படிக்கும் போது எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஜுஹுதுல் இமாம் அஹ்மத். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய உலகப்பட்டற்ற தன்மை, இது மாஷா அல்லாஹ் அறிஞர்களிடத்திலே இயற்கையாகவே காணப்பட்ட ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் துறவரத்தை ஆர்வமூட்டுவதில்லை, துறவரம் மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை, அது தெளிவு. ஆனால் அதே வேளையில் அல்லாஹுவின் மீது ஒருவருக்கு அதிகமான முகப்பத் வந்துவிட்டால் அவர் உலகத்தினுடைய பொருட்களின் மீது அதிக ஆசையோடு இருக்க மாட்டார். அதையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லத்தான் செய்கிறது, நபியே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை கண்டு உங்களுடைய கண்களை நீங்கள் விரித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு கூட கட்டளையிடுகிறான். ஆனால் இது யாருக்கு சாத்தியப்படும்? செல்வங்களை, செழிப்புகளை, பணக்காரத்தனமான வாழ்க்கையை, உல்லாசரகமான வாழ்க்கையை விரும்பாத மனம் இந்த உலகத்தில் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு இருக்காது. ஆனா உண்மையான அறிஞர்களுக்கு, தங்களுடைய இந்த உலகத்தை மறுமைக்காக அடகு வைத்து வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை வெறுமனே வாயளவில், வார்த்தை அளவில், தத்துவமாக மட்டும் சொல்லாமல் தங்கள் வாழ்க்கை அளவில் அவர்கள் கொள்கையாகவே கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். அதாவது வக்கானல் இமாம் அஹமது பின் ஹம்பல் எர்ஃபுது தஸல்லுஃப தஹ்த அதாபி சுல்தான். அதாவது ஆட்சியாளர்களுடைய நெருக்கத்தை அல்லது ஆட்சியாளர்கள் மூலம் பெறக்கூடிய அந்த செல்வாக்குகளை விரும்பாமலேயே இமாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான அன்பளிப்புகளை விரும்பாமல் இருந்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ஹாக் இப்னு மூசா அல் அன்சாரி என்கிற அவர்களுடைய சமகாலத்து அறிஞர் ஒரு செய்தியை சொல்கிறார். தஃபா இலையல் மாமூனு மாலன், அன்றைக்கு ஆட்சி தலைவராக இருந்த மாமூன் என்னிடத்தில் சில பொருளாதாரத்தை கொடுத்தார், கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கிறார். கொடுத்த உடனே இவர் சொல்லுகிறார், யாரு இந்த இஸ்ஹாக் இப்னு மூசா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இக்ஸிமுஹு, அதாவது காசு கொடுத்து இக்ஸிமுஹு அல அஸ்ஹாபில் ஹதீஸ், ஹதீஸ்களை வல்லுநர்களாக மார்க்க மேதைகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், ஃபஇன்ன ஃபீஹிம் லாஃபன், அதாவது ஏன்னா அவங்கள நிறைய பேர் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. ஃபமா பக்கி அஹதுன் இல்லா அஹத் அகத இல்லா அஹமது இப்னு ஹம்பல் ஃபஇன்னஹு அபா. நான் அந்த அறிஞர்களிடத்திலே அவர் கொடுத்த காசை பங்கிட்டு கொடுத்தேன், எல்லோரும் அந்த பொருளாதாரத்தை வாங்கி கொண்டார்கள் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை தவிர. அதுக்காக வாங்கினதை நம்ம குத்தம்னு சொல்ல முடியாது, ஹலாலான முறையில் யாராவது விரும்பி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும்போது வாங்குவது மார்க்கப்படி.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: குர்ஆனுடைய வசனத்தை மகனே, சூரத்து தாஹால வரக்கூடிய 131வது வசனம். மகனே, உனது தந்தைக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை பொறுத்தவரை, வாழ்வாதாரத்தை பொறுத்தவரை, அது மிகவும் மேலானது, மிகவும் நிலையானது. அதாவது இமாம் அவர்கள் எதை சொத்தாக பார்த்தாங்க, எந்த கல்வியை அல்லாஹ் சுபானத்தில் அவர்களுக்கு வழங்கினானோ, எந்த ஹதீஸ்களுடைய ஞானத்தை இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினானோ, மார்க்கத்தை போதித்தல், கற்பித்தல், கற்றல் என்கிற எந்த ஒரு கொடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினானோ, அதை தான் இமாம் அவர்கள் பெரும் சொத்தாக பார்த்தார்கள். இதுதான் உலமாக்கு, இதுதான் அறிஞர்கள். இப்படியெல்லாம் உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்கள் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்திருக்கிறார்கள். அவர்களை போன்று நம்மால் வாழ முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இது போன்ற விஷயங்களை கேட்கிற போது கொஞ்சம் மனது இலகு இறங்கி வருமா இல்லையா? பொருளாதாரத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மோகமும், அந்த ஆசையும், அல்லது அந்த வேட்கையும், சில பேருக்கு இருக்கிற வெறித்தனமும் கொஞ்சம் அடங்குமா இல்லையா, குறையுமா இல்லையா? அதனால தான் உலமாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர்கள். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இமாமி அஹ்மத், இமாம் அஹமத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மார்க்க ஞானம். அதை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இமாம் அவர்கள் மார்க்கத்தில் புதுமைகளை வெறுத்தார், மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்கப்படுவதை கண்டித்தார். ஆனால் மார்க்கத்தை மஷா அல்லாஹ் புதுமையான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்தார். அவர்களுடைய காலத்தில் வேறு யாரும் செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான புதிய கோணங்களில் மார்க்கத்தின் கருவூலங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பித்திருக்கிறார். அவருடைய கல்வி ஞானத்தை, அவருடைய ஞான திறவுகோலை, அல்லது அவரிடத்தில் இருந்த அறிவு களஞ்சியத்தை, அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாயினும் சரி, அல்லது அவர்களுக்கு பிற்காலத்தில் வந்தவர்களாயினும் சரி, எல்லோரும் மஷா அல்லாஹ் அவரை அபரிமிதமாக பாராட்டி கருத்துக்கள் எழுதக்கூடிய அளவிற்கு, அற்புதமான முறையில் பாராட்டி கவிதைகள் படிக்கக்கூடிய அளவிற்கு இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சிறப்பிற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பாருங்களேன், அதாவது மா காலஹு ஷேஹுஹு அப்துர் ரசாக் இப்னு ஹம்மாம், அவருடைய ஆசிரியர், அவருக்கு யார், இமாம் அவர்கள் இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அவருடைய ஆசிரியர் இமாம் அப்துர் ரசாக் இப்னு ஹம்மாம் ரஹிமஹுல்லா சொல்வார். என்ன சொன்னாரு, மா ரஐது அஃகஹா மின் அஹமத் இப்னு ஹம்பல், இமாம் அஹமத் இப்னு ஹம்பலை விட நான் மார்க்க ஞானம் உள்ள, மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்ட எவரையும் கண்டதில்லை, வல அர்வா, அவரை விட இனிமையான திறமையான ஒருவரை நான் கண்டதில்லை. இதை விட ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் இமாம் அவர்களுக்கு இருப்பதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு கல்வி பணியில் இருக்கிற, அல்லது பிரச்சார பணியில் இருக்கிற, கல்வி போதிக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் இன்றைக்கு ஒரு ஆசிரியரிடத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அந்த அங்கீகாரம் தான் ஒரு மிக மிக முக்கியமான மறக்க முடியாத ஒரு அங்கீகாரம். இப்படிதானே பொதுமக்கள் எவ்வளோ பேர் பாராட்டுவாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா எழுதுறீங்க, உங்கள் கருத்துக்கள் ரொம்ப புதுமையாக இருக்குது, உங்கள் கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்குது, யாரும் செய்யாத பல வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க, மஷா அல்லாஹ், இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான செய்திகளை சொல்கிறீங்க, இப்படி யார் எவ்வளோ பேர் யார்கிட்ட சொன்னாலும் அது அல்ஹம்துலில்லாஹ், அதனால அவருக்கு ஒரு தற்பெருமை வரக்கூடாது, மேலும் மேலும் அவருக்கு எல்லா கல்வி ஞானத்தை அதிகப்படுவது நம்ம துவா செய்யணுங்கிற மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தாலும், ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு அந்த மாணவரை பாராட்டினார்னா, இப்படி எந்த ஒரு ஆசிரியரால் கல்வி வழங்கப்பட்டு இன்றைக்கு இவர் போதிக்கும் பணியில் வந்திருக்கிறாரோ, அல்லது இவர் ஒரு அறிஞராக மக்களுக்கு மத்தியில் அறியப்படுகிறாரோ, அல்லது ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மக்களுக்கு மத்தியில் வளம் வருகிறாரோ, அந்த ஆசிரியர் அவரை கூப்பிட்டு பாராட்டி, அல்லது ஆசிரியர் ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் அவருக்கு கொடுத்தா, அதை விட பெரிய ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. கல்வி பணியில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெற்ற தந்தைகளை, அதாவது தந்தையிடமிருந்து பாராட்டு பெறுவதை விட மிகப்பெரிய பாராட்டியது ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டு பெறுவது. அதனால் தான் கல்வி பணியில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் கல்வி தந்தை என்று அழைப்போம். கல்வி பணியில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம், கல்வி தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அந்த மாதிரி இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய திறமைக்கும், அவர்களுடைய ஆழ்ந்த நுணுக்கமான மார்க்க ஞானத்திற்கு கட்டியம் கூறக்கூடிய விதத்திலே அவர்களுடைய ஆசிரியர் சொல்கிறார், அஹமதை போல, இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் அவர்களைப் போல நான் மார்க்க ஞானம் உள்ள எவரையும் கண்டதில்லை. அப்ப இதுவே போதும் இமாம் அவர்களிடத்திலே எந்த அளவிற்கு ஞானம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் ஆரம்பத்தில் ஓடிட்டு காட்டினேன், இமாம் அவர்களுடைய சிறப்பு கூறுகளில் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு கூறு, இமாம் அவர்கள் பல்துறை வித்தகராக இருந்தார். பல்துறை வித்தகர், நம்முடைய நாட்டின் அரசியல்வாதிகளைப் போல பல துறைகளையும் வித்தவர் அல்ல, பல்துறை வித்தகர், அப்படின்னா என்னது, என்னென்ன துறைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளிலும் மாஷாஅல்லாஹ் பாண்டித்தியம் பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற ஆல்ரவுண்டராக இருந்தார். விளங்குதா உங்களுக்கு? உதாரணமாக இப்போது மார்க்க பிரச்சார பணியில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை அல்லது திறமைகள்ங்கிறத விட துறைகளை நம்ம பட்டியல் போடலாம். எப்படி? பேசும் துறை, எழுத்தும் துறை, எழுதும் துறை, பாடம் நடத்தும் துறை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் சில பேர் நன்றாக பாடம் நடத்துவார்கள், நன்றாக எழுதுவார்கள், ஆனால் அவர்களுக்கு சிறந்த முறையில் பேச வராது. சில பேர் நன்றாக பேசுவார்கள், அவர்களுக்கு எழுத வராது. சில பேருக்கு பேசவும் வரும், எழுதவும் வரும், ஆனால் மாணவர்களுக்கு பாடம் நடத்த சொன்னால் அவர்களுக்கு பாடம் நடத்த வராது. இப்படிதானா? அல்லது ஒரு சிலர் ஹதீஸ்களில் ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள், அல்லது தப்சீரில் ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஃபிக்ஹை பற்றி கேட்டால் அவ்வளோ விவரமாக அவர்களுக்கு சொல்ல தெரியாது. ஃபராயிது போன்ற அதாவது சொத்துரிமை சட்டங்களை பற்றி டக்குன்னு கேட்டால் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பத்தாது அல்லது போதாது. அல்லது அரபு மொழியில் பலகினர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு மஷாலா அரபு மொழியை பற்றி, இலக்கண இலக்கியத்தை பற்றி அக்குவர அணிவர தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் மார்க்கத்தின் சட்டங்களை குறித்து கேட்டால், இபாதத்துகளுடைய சட்டங்களை குறித்து கேட்டால், அல்லது வழிகட்டு பிரிவினர்களை பற்றிய விவரங்களை கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ யார், எந்த ஒரு அறிஞர் மஷாலா எல்லா துறைகளை பற்றிய செய்திகளையும் எல்லா துறைகளை பற்றிய ஞானங்களையும் கல்விகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறாரோ அவரைத்தான் பல்துறை வித்தகர் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பனராக, பாண்டித்தியம் பெற்றவராக இமாம் மஹமது இப்னு ஹம்பல், இமாமு அஹ்லி சுன்னா இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். விளங்குதா? அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். அதாவது இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மின் அய்மத்தில் ஜரஹி வத் தஅதீல், ஜரஹுவத் தஅதீல் என்கிற அந்த கலையின் இமாம்களில் ஒருவராகவும் அவர் அறியப்பட்டார். ஜரஹுவத் தஅதீல் என்னது? அநேகமானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் தொடரில் அந்த சங்கிலி தொடரில் இந்த அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ளப்படுபவர், இந்த அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் நம்பிக்கையற்றவர், இவர் பலகீனமானவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஒரு சில ஹதீஸ்களுடைய அந்த விமர்சனங்களை பற்றி நீங்கள் இஸ்லாமிய நூல்களில் படிக்கும் போது நீங்கள் படித்திருப்பீர்கள். இப்படி இந்த குறிப்பிட்ட இந்த நபர் பிற்காலத்தில் அவருக்கு புத்தி சுவாதீனம் ஏற்பட்டது, அல்லது பிற்காலத்தில் இவருக்கு மனநக்குறைவு ஏற்பட்டது, அல்லது இவருடைய கொள்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது. இப்படிப்பட்ட ஆய்வில் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக, மிகப்பெரிய ஒரு தலைவராக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். ஒரு உதாரணம் பாருங்க. ஹசன் இப்னு முஹம்மத் அல் ஹல்லால் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார், அதாவது அப்துல் ரசாக் அஸ்னானி என்பவர் அறிவித்ததாக அவர் அறிவிக்கிறார். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய மேதைகள். இவங்க என்ன சொல்றாங்க? ரஹில இலைனா மினல் இராக் அர்பஅத்தும் மின் ருஸாயில் ஹதீஸ், ஹதீஸ்களை வல்லுநர்களில் அதாவது அன்றைக்கு இருந்த மாபெரும் அறிஞர்களில் நான்கு பேர் ஈராக்கில் இருந்து எங்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். நாலு இமாம்கள் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஷாத் கூனி ரஹிமஹுல்லா, இன்னொன்று இபுனுல் முதைனி ரஹிமஹுல்லா, யஹியா இபுன் முயின் ரஹிமஹுல்லா, இமாம் மஹமது இபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா. இவங்க நாலு பேரும் ரொம்ப முக்கியமான பேரறிஞர்கள், மார்க்க மாமேதைகள். இவர்களிடத்தில் மஷாலா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு படித்திருக்கிறார்கள். இன்றைக்கு குறைக்கும் நம் தஃப்சீர் நூல்களை படிக்கும் போது என்ன, இவர்களுடைய பெயர்களை எல்லாம் படிக்காமல் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த குரானுடைய வசனங்களுக்கு விளக்கங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஆளுமைகள். அப்போ இந்த சனானி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இந்த நாலு பேர் வந்தாங்க, அதுல முதலாம் நபர் ஷாத் கூனி கான் அஹ்வதுஹும் லில் ஹதீஸ், அவர் வந்து ஹதீஸை அதிகம் மனனம் செய்தவராக இருந்தார். இரண்டாவது நபர் இப்னுல் முதைனி கான் ஆரிஃபுஹும் பிஇஹ்திலாஃபிஹி, அவர் அந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றி அதிகம் அறிந்தவராக இருந்தார். இது ஹதீஸில் உள்ள ஒரு உட்கலை. அடுத்து யாரு, யஹ்யா இப்னு முயீன், இவர் ஒரு தாபிஈ. இவர் யாரு, கான் அலமுஹும் பிர்ரிஜால், அந்த ரிஜால் ரிஜால்னா அந்த அறிவிப்பாளர்களை பற்றிய ஞானம் அதிகம் உள்ளவராக இருந்தார். அப்போ மூணு பேர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க மாஸ்டராக இருந்தாங்க. ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் கான் அஜ்மஉஹும் லிதாலிக குல்லிஹி, இந்த எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணமான ஞானம் கொண்டவராக இருந்தார். தான் ஆல்ரவுண்டர். அவரால் மஷாலா ஹதீஸ்களை ஆரம்பித்து, குரானியக்களை ஆரம்பித்து, ஃபிக்குகளை ஆரம்பித்து, அரபு மொழி ஆரம்பித்து, வரலாற்றுகளை ஆரம்பித்து, அறிவிப்பாளர்களுடைய நல்லது கெட்டதை ஆரம்பித்து, எல்லா விஷயங்களையும் மஷாலா ஆழமாக கற்றுணரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய திறமை வாய்ந்தவராகவும், மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை கொண்டவராகவும், அன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாமாகவும் அவர்கள் இருந்ததனால்தான் கருத்து வேறுபாடு இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கிற அஹ்லு சுன்னா மன்ஹஜில் இருக்கிற எல்லோரும் இமாம் அவர்களை பற்றி சொல்லும்போது இமாமு அஹ்லி சுன்னா என்று சொல்லுகிறார்கள். கொஞ்சம் சொல்லுங்க, அவர்களுடைய வரலாறு நம்ம படிக்கணுமா இல்லையா? அவர்களை பற்றிய விவரங்களை நம்ம சேகரித்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இப்போ அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் நினைவு கூறினால் தானே இமாம் அவர்களுடைய பேர் சொல்லப்படும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்யட்டும்னு துவா செய்ய முடியும். அப்போ ஆலிம்கள், அறிஞர்கள், இப்படியெல்லாம் மார்க்கத்திற்காக சேவையாற்றிய இமாம்கள், அவர்களுடைய தியாகங்களும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளும் அவர்களுடைய கல்வி கருவூலங்களும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்ற தடங்களும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் முறையான முறையில் போதிக்கப்படாத காரணத்தினால் தான் தர்க்கரீதியாக மார்க்கம் பேசுபவர்கள் பெரிய ஞானிகளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள். அப்படியல்ல, உள்ளார்ந்த ரீதியில் மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி தேடிப்பிடித்து தோண்டி ஆராய்ந்து அறிவுபூர்வமாக நமக்கு மார்க்கத்தை சொன்னாங்களே, அந்த மாதிரியான இமாம்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்யணும், அவசியமாக படிக்கணும். அடுத்து நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாக்களின் இமாம்கள் என்றவர் அறியப்படுவதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட கல்வி ஞானம், மனநசக்தி, மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிற முறை, அல்லது அவர் பெற்றிருந்த ஆசிரியர்கள், அல்லது அவர் உருவாக்கிய மாணவர்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி சத்தியத்திற்காக மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவராக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இருந்தார். அதனால்தான் இமாம் அவர்களை அவர்களுடைய கல்வி என்கிற அந்த ஒரு கோணத்தில் மட்டும் அவர்களை சுருக்கி விடாமல், எப்படி மார்க்கத்தை போதித்த ஒரு கல்வி ஞானம் கொண்டவர் என்கிற ரீதியில் மட்டும் அவரை சுருக்கி விடாமல் ஒட்டுமொத்த துறைகளுக்கும் இமாம் அவர்களை முன்னோடியாக காட்டுவதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் இதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஜாதலா என்கிற அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் சொல்கிறானே, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹ். நபியே, நபியே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விரோதமாக இருப்பவர்களோடு அன்பு காட்ட மாட்டார்கள். வலவ் கானு ஆபாஅஹும், அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அபின் அவ் அபினாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவ் இஹ்வானஹும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அவ் அஷீரத்துஹும், அல்லது அவர்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு முரண்பட்டால் அவங்க அவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க விருப்பத்தை காட்ட மாட்டார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்டிப்பை காட்டி விடுவார்கள். ஆனால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர்களாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு முரண்பட்ட விஷயத்தை அவர்கள் ஏதேனும் செய்தால் முரண்பட்ட விஷயத்திலும் முரண்பட்டு தான் நின்றார்கள். அதனால் கடுமையான முறையில் சோதனைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். உதாரணமாக ஹலீஃபா மாமூன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மூத்தசிலாக்கள் மிகவும் நெருக்கமான முறையில் அரசர்களுக்கு, ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களுடைய அந்த தத்துவ ரீதியான, தர்க்க ரீதியான போக்கு ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சியாளர்களை வெகுவாக கவர்ந்து விட்டது. இப்படிதானே, பொதுவாகவே இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று என்னதான் நம்ம முக்கியம் முணங்கி எவ்வளவுதான் சத்தம் போட்டு சொன்னாலும் அது மக்களிடத்தில் எடுபடுவதை விட, அறிவியல் பூர்வமாக இது வருகிறது, விஞ்ஞான பூர்வமாக இது வருகிறது, ஜெர்மனியில் ஒரு டாக்டர் சொல்லிவிட்டால், அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க, அது ரொம்ப வேகமாக போகும். அப்படிதானே, அது ரொம்ப வேகமாக போகும். அதாவது உண்மை செருப்பை மாட்டுவதற்கு முன்னால் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடும் என்று சொல்வார்கள். அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்துலேயுமே பொய் இல்லை, ஆனால் எல்லாமே மெய் இல்லை, அதுதான் உண்மை. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னது மட்டும்தான் பொய் இல்லாத மெய். நல்லா புரியுதா உங்களுக்கு? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் பொய் கலக்காத மெய். அல்லாவும் அல்லாவுடைய தூதர் என்கிற மார்க்கம் என்கிற வட்டத்திற்கு வெளியே எவ்வளவுதான் வந்தாலும் அது முழுக்க முழுக்க பொய்யே இல்லாவிட்டாலும் அது பொய்க்கலக்காத மெய் என்று சொல்லவே முடியாது. அப்படிதானே, முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரே தீர்ப்பை மார்க்கம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா மார்க்கத்தில் இப்படி வருகிறது என்று சொல்லி பார்த்தால் அது மக்களிடத்தில் வெகுவாக ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறதா, அல்லது புதுமையான விஞ்ஞான மருத்துவ ரீதியான அது மக்களிடத்தில் பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துகிறதா? அப்போ காலம் காலமாக மார்க்கம் என்கிற வட்டத்திற்குள் வாழ விரும்புவாதவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்த மரபுகளை அந்த தூய்மையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்குள் தங்களை உட்புகுத்தி கொள்ளாதவர்களை பொறுத்த வரைக்கும் தத்துவம், தர்க்கம் தான் என்ன செய்ய முந்திக்கிட்டு வந்து நிற்கும். இப்போ அதே போன்றுதான் அன்றைக்கு வந்த ஆட்சி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய காலத்தில் மூத்தசிலாக்கள் எதையும் தர்க்க ரீதியாக மார்க்கத்தின் விஷயங்களை அணுகுவதால் அவர்களுடைய விஷயம் ஆட்சியாளர்களை வெகுவாக என்ன செஞ்சிருச்சு, கவர்ந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சிஃபத்துகளில், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் நிறைய விஷயத்தை மறுக்கக்கூடிய ஒரு சூழலை அன்றைக்கு இருந்தது. அவர்கள் மறுத்த சிஃபத்துகளில் ஒன்றுதான் அல்லாஹுக்கு கலாம் இருக்கிறது, பேசும், அல்லாஹுக்கு பேசுதல் என்கிற அந்த சிஃபத்தை அவர்கள் மறுக்க ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு என்னாச்சு? குர்ஆன்னா அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. ஆனால் குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹுக்கு பேசும் தன்மை இருக்கிறது என்கிற சிஃபத்தை நம்பியதாக ஆகிவிடும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மூத்தசிலாக்கள், இந்த சிந்தனை உள்ளவர்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சல்ல, அது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ் அக்பர் அன்றைக்கு அகீதா ரீதியாக மிகப்பெரிய அமளி துமளிகளை ஏற்படுத்தியது. தர்க்க ரீதியாக அவர்கள் தங்களுடைய வாதத்தை நிறுவிய காரணத்தினால் அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த சிந்தனை வெகுவாக கவர்ந்து விட்டது. எங்களுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதவுல்லா அடிக்கடி சொல்லுவார், குல்லு ஜதீதின் லதீதும்பார், எதெல்லாம் புதுசாக வருகிறதோ அதெல்லாம் மக்களிடத்தில் சுவையாகத்தான் இருக்கும் அப்படின்னு. இப்படிதானே இன்றைக்கு பாருங்களேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மார்க்க பிரச்சாரங்கள் பண்றோம், இந்த சோதனையான ஒரு சூழ்நிலைகளில் கூட எப்படியாவது மார்க்க தெளிவு மக்களிடத்தில் போக வேண்டும் என்று பலரும் அவர்களுடைய முயற்சியால் ஆன்லைனில் இப்படி ஃபேஸ்புக் லைவ்ல எவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க. இது மக்களிடத்தில் அதிகமான முறையில் ரீச் ஆகிறதா, அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல்களை பேசுவது, சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்களை பேசுவது, அல்லது சமையல் கலையை போதிப்பது, இது மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேருதா? அதான் எங்க ஷேக் சொல்லுவாங்க, குல்லு ஜதீதின் லதீதும், புதியதாக வருகின்ற எதுவும் சுவையாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி யாரும் சொல்லாத புதிய கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டதனால் அதை ஏத்துக்கிட்டு அது பெரிய ஒரு ஞானமுள்ள ஒரு கருத்து மாதிரி அதுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க இமாம் அவர்கள் முடியாதுன்ட்டாங்க. குரானை படிப்பு என்று சொல்ல முடியாது. குரானை எப்படி படிப்புன்னு சொல்ல முடியும்? குரானை படைப்பு என்று சொன்னால் படைப்புகளுக்கு இருக்கிற எல்லா பலகீனங்களும் அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிடும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. குரானை படைப்பு என்று சொல்லிவிட்டால் அது வந்து அல்லாஹ்வுடைய கலாம் என்கிற ஸ்தானத்திலிருந்து அது என்ன ஆயிடும், இறங்கிவிடும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இவர்கள் சொன்னதனால் அது ஏற்றுக்க முடியாதுனவங்க ரொம்ப தெளிவாக இருந்துட்டான். இது ஆட்சியாளர்களுக்கு அது வெறுப்பை ஏற்படுத்துகிறது. பல உலமாக்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த பலரும், அதாவது வரலாற்று நூலிலே வருகிறது, ஃபில் வக்தி லதி தராஜா ஃபீஹி கதீரும் மின் அஹ்லில் இல்மி அன் கவுலில் ஹக், ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு பயந்து அநேகமானவர்கள் அன்றைக்கு இந்த சத்தியத்தை சொல்ல முடியாமல் அவர்கள் மறைத்தும் மறுத்தும் இருந்த நேரத்தில் ஸபத்தல் இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹு தஆலா ஃபி ஸாஹதி வஹ்தா, அந்த களத்தில் தனி ஆளாக இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் தன்னுடைய கருத்து கொள்கையில என்ன செஞ்சாங்க, உறுதியாக இருந்தார்கள். அதனால கடுமையான முறையில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். முதல்ல சிறையில் அடைக்கப்படுறாங்க, அப்படி இருந்து இமாம் அவர்கள் கருத்தை வாபஸ் வாங்கல, கோபப்பட்ட ஆட்சியாளர் இமாம் அவர்களை அடிப்பதற்கு கட்டளை போடுகிறார். அதே போன்று இமாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படுகிறார். எந்த அளவிற்கு என்றால் ஃபதுரிபல் இமாம் அஹமது பி சியாத், சாட்டைகளை கொண்டு இமாம் அவர்கள் அடிக்கப்படுவாராம், ஹத்தா உகுபி அலை, மயக்கம் வரும் வரைக்கும் அடிக்கப்படுவாராம். அஹானஹு அஷத் அலி ஹானா, ரொம்ப மோசமான முறையில் மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு இமாம் அவர்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள். வஸ்தமர் ரஹபுசுஹு நஹ்வம் மின் தமானியத்தி வ இஷ்ரீன ஷஹ்ரா, சற்றேற குறைய 28 மாதங்கள் இந்த ஒற்றை கொள்கைக்காக இமாம் அவர்கள் அந்த வெங்காட்டு சிறையை கூட வெண்ணிலா அறையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இஸ்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்திருக்கிறது. சகோதரர்களே, கஷ்டப்படாமல் இஸ்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு வரவில்லை. இன்னைக்கு நம்ம சும்மா நம்ம வந்து விளங்காமல் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸுங்கிறோமே தவிர, என்ன குரானு என்ன ஹதீஸு, குரானையும் ஹதீஸையும் எப்படி புரிய வேண்டும், குரானும் ஹதீஸும் என்றால் என்ன, அதனுடைய வரையறைகள் என்ன, அப்போ இமாம்களுடைய அந்த தியாகங்கள் இல்லாமல் அதுக்காக நம்ம வந்து இமாம்களை மூன்றாவது மூலாதாரமாக ஆக்கிட்டாங்க, இந்த குராஃபிகள் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்று தப்பும் தவறுமாக விமர்சனம் பண்ணாதீர்கள். பேசக்கூடிய விஷயத்தில் நடுவில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி போடாதீங்க, முன்னாடி பின்னாடி உள்ள எல்லா விஷயத்தையும் பாருங்கள். இமாம்களுடைய தியாகங்கள், இமாம்களுடைய அர்ப்பணிப்புகள், இமாம்களுடைய கல்வி ஞானங்கள் மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்கிற ஆர்வத்தில் தான் இந்த செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இமாம்களை போன்று நம்மால் மாற முடியாவிட்டாலும், அவர்களை போன்று கல்வி தேட முடியாவிட்டாலும், குறைந்தபட்ச கல்வியை தேடுவதற்காக நம்ம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கவலையோடு பேசப்படுகிற செய்தி இந்த செய்தி. அப்போ 28 மாதங்கள், அல்லது இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் சற்றேறக்குறை 30 மாதங்கள் இமாம் அவர்கள் அந்த துன்புறுத்தத்திலே இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியில் வந்து, இப்படி பல கட்டங்களில் பல முறைகளில் பல சந்தர்ப்பங்களில் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா கொள்கைக்காக வேண்டி சத்தியத்திற்காக வேண்டி மிகப்பெரிய கஷ்டங்களை மிகப்பெரிய சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்புகளை கூட இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு சத்திய கொள்கையில் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி ஆசாருல் இமாமி அஹ்மதா, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள், அதாவது அவர்கள் எழுதிய நூற்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட தொகுப்புகள், அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு பெறப்பட்ட கல்வி கருவூலங்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி அவங்க வச்சுருந்தாங்க. என்ன பாலிசி? தாங்கள் போதிக்கக்கூடிய கல்வி எழுதப்படக்கூடாது, அவர்களுடைய அந்த விஷயம் தொகுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். ஏன்னா அப்படி அவர்கள் எழுதக்கூடிய அந்த புத்தகங்கள் தொகுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் மக்கள் அந்த புத்தகத்தை சார்ந்து விடுவார்கள், ஹதீஸ்களை விட்டு விடுவார்கள். அப்படிதானே, ஒரு இமாம் மீது அளவு கடந்த ஒரு நேசம் மக்களுக்கு வந்துடுச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க, குரான் ஹதீஸை கூட பார்க்க மாட்டாங்க. தான் இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் மதுஹபுகளை பின்பற்றுபவர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அவர்களிடத்திற்கக்கூடிய பிரச்சனையாக தான் இப்போ நம்மளும் இமாம்களை பேசுகிறோன்னா, நம்ம இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்களை பேசுகிறோன்னா, இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஹம்பலி மதஹபை மட்டும் நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதல்ல. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவருடைய சிறப்பை பற்றி பேசுகிறோம் என்றால், இமாம் ஷாஃபி என்கிற அந்த மதஹபை மட்டும் நாம் பின்பற்றுகிறோம் என்றால், குரானுக்கும் சுன்னாவுக்கும் ஒத்து வரக்கூடிய எல்லா விஷயத்தில் என்னென்ன இமாம்கள் என்னென்ன கருத்தை சொல்கிறார்களோ அது எல்லா கருத்தையும் என்ன செய்யணுமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதானே இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? இந்தியா எந்த மதத்தையும் சார்ந்திருக்காது என்ற அர்த்தம் இல்லை, இந்தியா எந்த மதத்திற்கும் எதிராக இருக்காது தான் அர்த்தம். அதுதான் உண்மையான அர்த்தம். இன்னைக்கு அதை மாற்றி போட்டான். அந்த மாதிரி குரானையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் எந்த இமாம்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல, அவர்கள் எல்லா இமாம்களுக்கும் உடன்பட்டவர்கள். குரானுக்கும் சுன்னாவுக்கும் அந்த இமாம்கள் உடன்படும் காலம் இல்லாம் இந்த பாலிசியை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இமாம் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. புத்தகம் என்பது இமாம் அவர்களோடு இணைக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு எழுதப்பட்டு விட்டால் மக்கள் பிற்காலத்தில் அந்த புத்தகத்தை சார்ந்து நின்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இமாம் அவர்களுடைய ஓரத்தில் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, இமாம் பொதுவாக புத்தகங்கள் எழுதுவதில் அல்லது புத்தகங்கள் தொகுக்கப்படுவதில் ஆர்வம் காட்டாமல் இருந்தார்கள். ஆனாலும் இமாம் அவர்களுடைய இந்த சொந்த விருப்பு வெறுப்பையும் தாண்டி அவர்களுடைய கல்வி கருவூலம் பிற மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிறைய நூல்களை புத்தகங்களை தொகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். நான் உங்களுக்கு சொன்ன இமாம் அவர்கள் குரான் சுன்னா விஷயத்தில் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா தங்களுடைய மாணவர்களுக்கு எப்போதும் ஒன்றை சொல்லுவாராம். அதை வந்து அவருடைய மாணவர்களில் ஒருவர் உஸ்மான் இப்னு சயீத் ரஹிமஹுல்லா சொல்கிறார். கால் அலி அஹமது இப்னு ஹம்பல், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ஒரு முறை எனக்கு கூறினார்கள், லா தந்தூர் ஃபி குதுபி அபி உபைத் வலா ஃபி மா வலா இஸ்ஹாகு வலா சுஃபியானு வலா ஷாஃபிஈயு வலா மாலிகுன் வ அலைக பில் அஸ்லி. இதான் இமாமோட பாலிஸ். எப்படி இமாம் அபு உபைத் அவர்களுடைய நூலில் என்ன இருக்கிறது, அதே போன்று இமாம் இஸ்ஹாக் அவர்கள், இமாம் சுஃபியானு சௌரி, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மட்டும் பார்க்காதீர்கள். வ அலைக பில் அஸ்ல், குரான் சுன்னா என்கிற மூலாதாரத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இந்த புத்தகத்தை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த புத்தகங்களை விட்டு மக்களை தூரப்படுத்துவதற்கு இமாம் சொன்னாங்கன்னு நம்ம தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. மார்க்கத்தின் மூலாதாரங்கள் என்பது குரானும் சுன்னாவும் தான். அதற்கு இந்த இமாம்கள் எல்லாம் சேவையாற்றிருக்கிறார்கள், இந்த இமாம்கள் எல்லாம் சரியான முறையில் விளக்கங்கள் கொடுக்கும்போது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கோணத்தில் தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர, அடிப்படை என்பது அதுதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இமாம் அவர்கள் தெளிவாக இருந்ததனால் பொதுவாக இமாம் அவர்கள் அதிகமாக புத்தகம் எழுதுவதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனாலும் நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதினதாக அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக இமாம் அகமது என்கிற பெயரை கேள்விப்பட்ட உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது முஸ்னத் அகமது. முஸ்னத் அகமது என்கிற அந்த ஹதீஸ் கிரந்தம் தான். இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பெயரை கேள்விப்பட்ட உடனேயே நம்முடைய நினைவுக்கு வரும். இந்த முஸ்னத் அகமது என்கிற இந்த நூலை பற்றி மாத்திரம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது அப்துல்லா பின் அஹமத் தசா அல் இப்னு அப்துல்லா பின் அஹமத் கைஃப யக்ரஹு அபூஹு வதஅல் குத்துப் வகத் அமில் அல் முஸ்னத். அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இமாம் அவர்கள் புத்தகம் எழுதுவதில் ஆர்வம் இல்லாமல் தானே இருந்தார்கள், அப்புறம் எப்படி முஸ்னத் அகமதுலாம் வந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி நமக்கு கேள்வி வர மாதிரியே அன்னைக்கு அந்த காலத்தில் கேள்வி வந்துச்சு. அப்போது இமாம் அவர்களுடைய மகனார் அப்துல்லா பின் அகமது இடத்திலே இந்த கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. கைஃப யக்ரஹு அபூஹு வதுல் குத்துப் வகத் அமில் அல் முஸ்னத், புத்தகங்கள் எழுதுவதை வெறுக்கக்கூடியவராக அவருடைய தந்தையார் அதாவது இமாம் அகமது இருக்கும்போது எப்படி முஸ்னத் அகமது வந்துச்சு அப்படின்னு உடனே இந்த மாதிரி கேள்வி அங்கேயே வந்த உடனே ஃபஜா பஹுல் இமாம் அஹமத், அதற்கு இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா பதில் சொல்கிறாங்க, அமில் து ஹாதல் கிதாப இமாமன், இந்த புத்தகத்தை நான் ஒரு முன்னோடியாக, ஏன்னா அந்த முஸ்னத் அஹமதில் என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு, அதை நான் ஹதீஸின் அடிப்படையாக எழுதியிருக்கிறேன். இத அஃதலஃப நாசு ஃபி சுன்னத்தின் ரசூல் இல்லா ருஜியா இலை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பற்றிய விஷயத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடு வந்தால் உடனே அவர்கள் ஹதீஸ்களின் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த நூலை தொகுத்தேன். அப்போ இமாம் அவர்களுடைய நூல்கள் பெரும்பான்மையானவற்றை நம்ம பார்த்தா ஹதீஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய அந்த கித்தாபுகளாகத்தான் இமாம் அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முஸ்னத் அகமதை பொறுத்த வரைக்கும் இதில் யாரும் செய்யாத ஒரு சிறப்பை இமாம் அவர்கள் செய்திருந்தார்கள். பொதுவாகவே ஹதீஸ் நூல்களை நீங்கள் பார்த்தால், குறிப்பாக சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்த்தால் அது எல்லாமே தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபாதத்து ரீதியாக ஃபிக்ஹ் ரீதியாக வரும். உதாரணமாக கிதாபு ஸலா, கிதாபு ஜகாத் அப்படி வரும். ஃபஸ்ட்டு வஹியை சொல்லி ஆரம்பித்து அப்புறம் தொழுகை நோன்பு இப்படி தான் வரும். ஆனால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த முஸ்னத் அகமதை பொறுத்த வரைக்கும் இஸ்னாத் அதாவது அறிவிப்பாளர்கள் தொடரின் அடிப்படையில் அவர் ஹதீஸ்களை சேகரித்தார். அதாவது முதல்ல சஹாபாக்கள் தாபீன்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் கிட்டத்தட்ட 904 சஹாபிகளை தொட்டும் அவர் ஹதீஸ்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆய்விலே அவர் இறங்கியிருப்பார். எத்தனை காலங்கள் இந்த ஒரு பணியை பூர்த்தி செய்வதற்கு அவர் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் சற்றேறக்குறைய 40,000 ஹதீஸ்கள் இருக்கிறது. சில பேர் 30,000 சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஒரு 10,000 ஹதீஸ்கள் தக்ராராகன்னா திரும்ப திரும்ப வரும். அப்போ 30,000 முதல் 40,000 வரைக்கும் மஷா அல்லா ஒன்று திரட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஹதீஸ் பிரம்மாண்டமான ஹதீஸ் கிரந்தம் தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கிற முஸ்னத் அஹமத். இமாம் அஹமத் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்னாதை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர்கள் குறிப்பாக சஹாபாக்களுடைய அந்த வரிசைகளின் அடிப்படையில் இவர் தொகுத்தாரு. இதில் முதலில் அவர் கொண்டு வந்த ஹதீஸ்கள் அதாவது அஷ்ரத் முபஷிரீன் பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகள் எதையெல்லாம் அறிவித்தார்களோ அதை முதலில் கொண்டு வந்திருப்பார். பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், ஜெயித் இப்னு ஹாரிஸா, ஹாரித் இப்னு ஹஸ்மா, சாத், அதாவது அபுபக்கரனுடைய அடிமை சிறுவராக இருந்த சாத், இப்படிப்பட்ட அந்த அறியப்பட்ட சஹாபாக்களினுடைய அந்த அறிவிப்புகளை இரண்டாவது பகுதியில் கொண்டு வந்திருப்பார். இரண்டாம் கட்டமாக, அடுத்த கட்டமாக அஹ்லுல் பைத் என்று அறியப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று அறியப்பட்ட அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸ்களை கொண்டு வந்திருப்பார். சரிதானா? அதற்கடுத்து பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நெருக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குடும்ப பாரம்பரியம்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் பனு ஹாஷிம் என்கிற அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையோடு உடன் பிறந்த இப்படி குடும்பம் என்று ஆகும். பனு ஹாஷிம் என்று சொல்பவர்கள் அவருடைய பாட்டனாரோடு பிறந்தவர்கள், அப்படி அந்த கோத்திர கிளையை சார்ந்த அந்த ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையும் குறிக்கும். அந்த பனு ஹாஷிம் என்கிற அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய அந்த அறிவிப்பாளர்களுடைய பெயரில் அவர் கொண்டு வந்திருப்பார். அதற்கடுத்து இவர்களுக்கு அடுத்த நிலையில் அடுத்த கட்டத்தில் பிரபல்யம் அடைந்த சஹாபாக்கள் எதையெல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அந்த தொகுப்பை கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் மக்காவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் மதீனாவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் சிரியாவில் உள்ளவருடைய அறிவிப்பு, அப்புறம் கூஃபாவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் பஸ்ராவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, இப்படியே மஷா அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி, சஹாபாக்களின் வகையினர்களை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னு சொன்னால் முஸ்னத் அகமதுடைய அறிவிப்பாளர்களை பற்றி மட்டும் படிக்கும். முஸ்னத் அகமதுனுடைய நூல் அநேகமாக மஷா அல்லாஹ் ஆங்கில மொழியிலும் உருது மொழியிலும் அதனுடைய மொழிபெயர்ப்பு முழுமையாக அல்ஹம்துலில்லாஹ் வந்துவிட்டது. தமிழ் மொழியில் ஆரம்பித்ததாக கேள்விப்பட்டோம். அது முடிந்ததா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு முஸ்னத் அகமதுனுடைய அந்த ஃபஹ்ரஸத், அதாவது பொருளடக்கத்தையாவது நீங்கள் என்ன செய்யணும், படிக்கும். அந்த பொருள் அடக்கத்தை நம்ம படித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் சஹாபாக்களில் எவ்வளவு வகையினர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களில் வகையினர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறப்புகள் அந்தஸ்துகள் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. அந்த கேட்டகரி, எவ்வளவு கேட்டகரி சஹாபாக்களில் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இமாம் மஹதி இப்னு ஹம்பலுடைய ஆய்வை நம்ம பார்த்தா நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம்னு சொன்னால், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பெயரில் சற்றேறக்குறைய 29 தொகுப்புகள் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பேரிலே இணைத்து சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் முஸ்னத் அஹமத், அதே போன்றால் எய்லலுவ மாரிஃபத் ரிஜால். ஏற்கனவே இமாம் அஹமது அவர்களுடைய, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஒரு திறமை சிறப்பு கூறு இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பற்றிய அந்த ஞானம், அது சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். அதே மாதிரி இமாம் அஹமது அவருடைய மிக முக்கியமானது ஃபதாயிலு சஹாபா. ஏன் இந்த சஹாபாக்களுடைய விஷயத்துக்கு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க? முஸ்னத் அகமதை பார்த்தாலும் அதுவும் சஹாபாக்கள் தான் ஃபோக்கஸ்டு. அதே மாதிரி அறிவிப்பாளர்கள் விஷயத்தை பார்த்தாலும் அதுலேயும் சஹாபாக்கள் ஃபிக்கா குல்லுகும் உசு, எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்கள். என்ன சஹாபாக்கள் அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அடுத்தடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள். அதில் யாரெல்லாம் பலகீனமானவர்கள், யார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க வரிசைப்படுத்தினாலும் அதுலேயும் முக்கியத்துவம் தரப்படுபவர்கள் சஹாபாக்கள் தான். இது போக ஃபதாயிலு சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகள் அப்படின்னு நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன் இப்படி சஹாபாக்கள் இவங்களை முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்றால், குழப்பம் மிகுந்த இந்த காலகட்டத்தில் நண்பார்ந்த சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் சஹாபாக்கள் மறுக்கப்படுகிறார்களோ அல்லது மறக்கப்படுகிறார்களோ அல்லது மறைக்கப்படுகிறார்களோ அந்த காலமும் அல்லது அந்த பிரச்சாரத்திற்கு பின்னால் இருப்பவர்களும் குழப்பவாதிகள் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே போன்று குழப்பங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் சஹாபாக்கள் உள்ளே வர வேண்டும். இருக்காங்களா அஹ்லு சுன்னா வல் ஜமா, அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லுகிறோம். சுன்னா என்றால் நபியின் ஹதீஸ், ஜமாத் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் என்கிற ஜமாத். அப்போது இந்த 14 நூற்றாண்டுகளாக, இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி, மார்க்கத்தினுடைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சுன்னா, அந்த சுன்னாவை விளங்கிக் கொள்வதற்கு சஹாபாக்கள் என்கிற ஜமாத் அங்கே போயிடணும். போன நூற்றாண்டில் இந்த என்னுடைய ஷேக் இப்படி சொன்னாரு, எங்களுடைய இமாம் இப்படி சொன்னாரு அப்படின்னு நம்முடைய அந்த கரு, அந்த மார்க்கத்தின் மூலாதாரத்தை எந்த நூற்றாண்டோடும் சுருக்கி கொள்ளாமல் எல்லா விஷயங்களுக்கும் சஹாபாக்களிடத்திலே சென்றால்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அதுதான் மார்க்கத்தினுடைய வழியும் கூட. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அனா அலைஹி வஸஹாபின்ட்டாங்க தெளிவா. ஃபிர்கத்து நாஜியா வெற்றி பெற்ற கூட்டம் யார் என்று கேட்கப்பட்ட போது நானும் எனது சஹாபாக்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியில்ட்டாங்க. அப்போ அதனால குழப்பங்கள் மிகுந்த அந்த காலகட்டத்தில் ஷியாக்களுடைய குழப்பம், மோத்தசிலாக்களுடைய குழப்பம், ஹவாரிஜிகளுடைய குழப்பம், பாத்தினியாக்களுடைய குழப்பம், ஜஹமியாக்களுடைய குழப்பம், கதிரியாக்களுடைய குழப்பம், எல்லாம் குழப்பவாதிகள். அப்போ இந்த குழப்பவாதிகளுக்கு மத்தியில் குழம்பி போன ஒரு நீர் தடாகத்தை சஹாபாக்கள் என்கிற நீர் அமுது தான் என்ன செய்யும், தெளிவுபடுத்தும். அதனால தான் அவங்க சஹாபாக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்படி பல முக்கியமான நூல்களை இமாம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இமாம் அவர்களுடைய நூல்களில் ரொம்ப முக்கியமானது அஸ்ஸுஹுத், உலகப்பட்டற்ற தன்மை, உலகப்பட்டற்ற தன்மையை பற்றி மாஷாலா அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாத்தையும் தொகுத்து அற்புதமான ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபராயுத், இது சொத்துரிமை சம்பந்தப்பட்ட, வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட சட்டத்தை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தாரீக் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நூலை எழுதியிருக்கிறாங்க. அதே போல் ரத்து அல ஜனாதிகா அல் ஜஹமியா, வழிகட்ட பிரிவினர்களுக்கு எதிராக ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. இப்படி மாஷா அல்லா இமாம் அகமது பின் ஹம்பல் பல நூல்களில் மிக சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். இந்த நூல்களை பற்றி சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, எந்தெந்த கோணங்களில் எல்லாம் வழிகேடுகள் வருகிறதோ அந்த எல்லா கோணங்களிலும் வழிகேட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இமாம்கள் இருப்பார்கள். அவங்க தான் இமாம்கள், அவங்க தான் அறிஞர்கள். அறிஞர்கள் போர் யார், வழிகேட்டை நோக்கி மக்கள் அழைக்கப்படும் போது, பிரச்சாரம் செய்யப்படும் போது அந்த வழிகேடு எந்த கோணத்தில் வருகிறதோ அல்லது எந்த துறையில் வருகிறதோ அல்லது எந்த வடிவத்தில் வருகிறதோ அந்த வடிவத்தில் எல்லாம் போய் என்ன செய்யணுமோ சத்தியத்தை சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை அறிஞர் பெருமக்கள் அதிகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை செய்திருக்கிறார்கள். அதனுடைய தியாகத்தினுடைய அடிச்சுவடுகள் தான் இமாம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம். இறுதியாக இமாம் அவர்களுடைய மரணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது சாலிஹ் இப்னு அஹமது என்கிற இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவருடைய மகனார் தன்னுடைய தந்தையாரின் மரணத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், அதாவது இமாம் அவர்களுக்கு மிக கடுமையான முறையில் ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது. அதாவது 241 ஹிஜ்ரி அப்போது இமாம் அவர்களுக்கு 77 வயது, ஒரு ரபீல் அவல் மாதத்தில் ஒரு புதன்கிழமை இரவில் இமாம் அவர்களுக்கு கடுமையான முறையிலே ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த காய்ச்சல் நோயாக மாறுகிறது. அந்த நோயிலே இமாம் அவர்கள் 9 தினங்கள் கஷ்டப்பட்டதாக, மிகவும் சிரமப்பட்டதாக அங்கே அறிவிப்புகள் வருகிறது. இமாம் அவர்களை நலம் விசாரிப்பதற்கு, இமாம் அவர்களை இறுதி காலத்தில் சலாம் சொல்லி அவர்களுடைய அந்த நன்மை பெறுவதற்கு அல்லது நலம் விசாரிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் அவர்களிடத்திலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை என்ன செய்திருக்கிறான், எல்லோருக்கும் விதித்திருக்கிறான். நபிமார்களுக்கே மரணம் இருக்கிறது எனும்போது இவர்களெல்லாம் நபிமார்களுக்கு அடுத்த ஒரு நிலையில் வருபவர்கள் தானே. எவ்வளவு பெரிய தியாகம் செய்த முன்னோர்களாக இருந்தாலும், நல்லோர்களாக இருந்தாலும், இமாம்களாக இருந்தாலும், நபிமார்களுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். நபிமார்களுக்கே மரணம் விதிவிலக்கு இல்லை எனும்போது இவர்களை மரணம் பிடிக்கும் என்கிற அடிப்படையில் இமாம் அவர்கள் இவ்வளவு தியாகங்களை, இவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்து, இவ்வளவு அடிச்சுவடுகளை விட்டுவிட்டு இமாம் அவர்கள் தங்களுடைய 77வது வயதில் ஹிஜிரி 241வது ஆண்டில் ரபீல் அவல் மாதத்தில் இமாம் அவர்கள் மரணிக்கிறார். இதுதான் இமாமை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சுருக்கமான ஒரு வரலாறு. அதனாலே நண்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த வரலாற்றை, இந்த சுருக்கமான இந்த வரலாற்றை நீங்கள் குறிப்பிடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு யார் யாருடைய வரலாறெல்லாம் படிக்கிறது பெரிய ஃபேஷனாகவும், மிகப்பெரிய ஒரு ஞானமாகவும், மிகப்பெரிய ஒரு நாலேஜாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையான நாலேஜே இது போன்ற இமாம்களுடைய வரலாறுகளை படிப்பது தான். இந்த இமாம்களுடைய வரலாறை நாம் படிப்பதன் மூலமாகத்தான் குரானின் மீதும் சுன்னாவின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய காதல் அதிகரிக்கும். இப்போ இமாம் அவர்கள் இவ்வளவு தியாகம் பண்ணாங்க, இவ்வளவு கல்வி ஞானம் கொண்டாங்கன்னா என்ன கல்வி அவர்கள் கொண்டிருந்தார்கள், எந்த ஞானத்தை அவர்கள் தாங்கி நின்றார்கள், குரான் சுன்னாவுடைய ஞானம் தானே. அப்போ அந்த குரானுடைய சுன்னாவுடைய ஞானத்தை நாம் பெறுவதற்கு நிச்சயமாக இமாம்கள் ஒரு ஊன்றுகோள்களாக இருக்கிறார்கள் என்றால் அதில் இரண்டாம் கருத்து இடமில்லை. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை. அதனால் நாம் கல்வியை நேசிப்போம், கல்வியாளர்களை நேசிப்போம், கல்வியாளர்களுடைய வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களில் இது போன்று தியாகம் செய்த, இது போன்று அர்ப்பணிப்புகளை ஏற்படுத்திய, மிக சிறந்த அடிச்சுவடுகளை விட்டு சென்ற, அகீதா ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய அந்த கடந்த கால அறிஞர்கள் மற்றும் தற்கால அறிஞர்கள் என்கிற அனைவர்களுடைய வரலாற்று குறிப்பையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரில் சுருக்கமாக பார்ப்போம். அதனால் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், நீங்களும் பங்கு பெற்று, ஐ மீன் பயன் பெற்று, பிறருக்கும் இந்த பயன் போய் சேர்ப்பதற்கு நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி இந்த மார்க்க கல்வியை பரப்புகிற விஷயத்தில் பங்களிப்புகளை தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவின் ஒளியில் நம்மை வாழ வைத்து, அறிஞர்களை நேசிக்க வைத்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியில் வாழச் சொன்னார்களோ அந்த வழியில் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரதாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். வானலையில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 566. அபூ சாயித் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தபோது தனக்குரிய வாகனத்தில் ஒருவர் வந்தார். அவர் தன் பார்வையை வலப்புறமும் இடப்புறமும் திருப்பிக் கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடம், வாகனத்தின் முதுகில் மேல் மிச்சமாக இடம் இருந்தால் வாகனம் இல்லாத ஒருவருக்கு அதை அவர் கொடுக்கட்டும், அதாவது அவரை தம் வாகனத்தில் ஏற்றி கொள்ளட்டும். பயண உணவில் யாரிடம் அதிகமான உணவு உள்ளதோ அவர் இல்லாதவருக்கு அதை கொடுக்கட்டும் என்று கூறினார்கள். இவ்வாறு பல பொருட்களை வகையிட்டு கூறினார்கள். எந்த அளவுக்கெனில் எங்களிடம் உள்ள அதிகப்படியான பொருட்களில் எங்களில் எந்த ஒருவருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று நாங்கள் இன்னும் அளவுக்கு கூறினார்கள். முஸ்லிம் 1738.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: You are listening to muslimvanoli.com.
4: நாளும் ஓர் சிந்தனை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நட்சத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க் அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க் அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அகமத். மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திர சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
5: நாளும் ஓர் நட்சத்திரம்.
6: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
7: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் குணங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது, அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள், நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டுச் சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழை விடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்க.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
8: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
9: வழங்குவது.

0: فهذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: محمد الله فارمسي اند كروسري كلبني.
3: إخلاص ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போறோம், செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்ப தொழுகையில பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்ப இனி பர்ஃபெக்டா தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளவு காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்ப அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனோட பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்திய ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும்.

0: அதுல நோ டவுட், 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், இந்த பேங்க்ரப்டானவன் திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழ்ல நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திர்ஹம், யாருக்கு தீனாரும் திர்ஹமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்க தீனார் திர்ஹம் இல்லாமல் போனா, இன்றைக்கு இல்லாமல் போனா நாளை கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யாரு? எல்லாம் லாஸ்ட். அவர தொழுக, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார்? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹீக்குல் மக்தூம் என்ற ஹதீஸ், அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள், கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூல் அலைஹி வஸல்லம் உடைய கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹு மின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்யாத்து தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திர்ஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அவர் சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய 5வது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய் விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சிருந்து துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவன குறைய தேடுறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள். ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வரேன் என்றால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை, இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பெயரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த வேறு வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி, இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோடு, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை, இப்போ என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம், உங்கள் முஸ்லிம் வானொலி. வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
3: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு
4: நேயர்களோடு முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
6: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டுக் கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையைப் போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க, இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல, அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதைக் கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற, அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது, அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும், அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கிறார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான், மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு, ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள், இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர், அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற, அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்துக் கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பது போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன், அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி, அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா, இல்லை ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை மூன்று நாளில் விடுதலை செய்யப் போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய் கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா? உடனே அவர்கள் அந்த பலரசம் கொடுப்பது போன்று கனவு கண்டவனிடம், நான் தவறிதும் செய்யவில்லை, பொய்யான காரணத்தால் என்னை சிறையில் அடைத்துள்ளனர், நீ அரசனிடம் சென்ற பின் என்னை பற்றி சொல் என்று கூறினார்கள். சில நாட்கள் சென்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல ஒருவன் மரணித்து விட்டான், மற்றொருவன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரசரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசரிடம் கூறுவதை மறந்துவிட்டான். இப்படியே சுமார் 7 வருடங்கள் சென்றுவிட்டன. 7 வருடங்களுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருகின்றது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன. அதை 7 நோஞ்சான் பசுக்கள் சாப்பிடுகின்றது என்பது போன்ற வித்தியாசமான கனவு ஒன்றும், மேலும் 7 செழிப்பான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் அவரது 2வது கனவில் வருகின்றது. இந்த கனவுகளில் ஏதோ அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் தனது மந்திரியிடம் தான் கண்ட கனவை கூறி, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு மந்திரி அவர்களோ, எனக்கு ஒன்றும் இதில் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை, இது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று அந்த மந்திரிகள் கூறினர். அப்பொழுது அந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரனுக்கு சிறையில் இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் மன்னரிடம், எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும் என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்கு சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது, அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசுடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும். அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிருடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்துவிட்டால் அது கெட்டுப்போய்விடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனிடம் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மன்னரிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. எனவே உடனே சிறைக்கு சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன், மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன், என் மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம் இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சரின் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது, தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதை அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது, தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் இரண்டாவது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது. அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால்தான் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாஹ்வும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமேயானால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com ஊடாக கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புத்தம்புதிய அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஸலா, சூரத்து ஆதியத், 5 சூராக்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? 5 சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية واما من خفت موازينه فامه هاويه وما ادراك ما هي نار حاميه الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரிஆ குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா, இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி, நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி, ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரிஆ உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஆ, அல் காரிஆ என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரிஆ. எப்படி குர்ஆனிலே அல் ஹாக்கா, அஸ்ஸாஹா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ, அது போன்று அல் காரிஆ என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். வமஅலூம் அன்ன ஷைஅ இதா அகும கதருஹு கஸ்ரத் அஸ்மாஉ. அறியப்பட்டது என்னவென்றால், எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரிஆ என்றால். அல் காரிஆ கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற சப்தம் வரும், ஒரு எரிச்சலை எம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரிஆ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் எம்முடைய காதுகளை, அந்த சப்தம் எம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை எமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவிரத் வ இத நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத ஸமாஉன் ஃபதரத் இத ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வ காலல் இன்சானு மாலஹ. சூரியன் அப்படியே சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டு விடும், சூரியன் உதிர்ந்து விடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதி கொண்டிருக்கும், பூமி நிலநடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா, அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்து விடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்னாகும், நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் அந்த அந்த காரியா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டுவிடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய, எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால் கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். காலு யவைலனா மன் பஅதனா மிம் மர்கதினா, அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதக்கல் முர்சலூன், இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். யௌம தரௌனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை. தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்னாகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், மனிதன் திடுக்கிட்டு விடுவான், நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், வச்சரன்னாச சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா கும்பி சுக்காரா, அது என்ன அல்ல, என்ன போதை அல்ல, மதுவின் போதை அல்ல. ஒலா கின்ன அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹுவின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்த், பூமியின் அமைப்பு மாற்றப்படும், வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர், பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால் அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரூன் நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக. குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள், அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்தில் இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிறது நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள், ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது, திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0843.
4: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திடவழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். அந்த அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யௌம யகூனுன் நாஸ், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள். மப்தூஸ், சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடு எல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும்? விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது எண்ணும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ். அது போல் மஹ்ஷரில் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், யௌம யகூலுல் இன்ஸானு யௌமைதின் ஐனல் மஃபர், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே? எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகி, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவார். இப்படிப்பட்ட நாளாக இருக்கும். அவனுடைய மனைவியை விட்டு, அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான், கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான். யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டே இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ், யா ஃபாத்திமா பின்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹின் மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஃப்தி மின துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நான் தந்தை, ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தை, எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுனுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நீதான் உன்னை பாதுகாக்க வேண்டும். நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ, தாய் என்பதாலோ, உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு ஜஅலல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள், ஃபராஷ் கல் ஃபராஷில் மப்தூத், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான்? ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக் கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பு என்று. அதுபோல்தான் நான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மப்தூத். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுவால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ், இஹ்ன் என்றால் கம்பளி, பல நிறங்களுடைய கம்பளிக்கு இஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. இஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி, பஞ்சுகளைப் போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து, ஒன்று ஒன்று ஒன்று கொடுத்து அதை அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா? அதற்குத்தான் நஃபஸ என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்ன ஆக்கி விடுவான்? பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான்? உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன? அதான் இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார், மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும்? அந்த வறுமையில் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ் அலூனக்கு அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா, பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா ரிவஜௌ வல அம்தா, அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான் மஹ்ஷரில். மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன்? உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் உண்டு சேர்ந்து விடும்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தக்கப்பிரூன், ஐனல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே? அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே? தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே? அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான் நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனுஹ், அங்கே எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனுஹ், மேலும் யாருடைய எடை, யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ, மலையெல்லாம் கணம் கிடையாது. அங்கே உண்மையான கணம் எது, உண்மையான உறுதி எது? யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ அவர்கள் தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும்? எதை கொண்டு? நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக, யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, ஐஷ் என்றால் ஈஷா, நிம்மதியோடு வாழ்தல். நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கைக்கு. ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, யார் இப்படி, யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா, நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன், பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும்? உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டு வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம் தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். இந்த துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிச் செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வஸ்அதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம், ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான், பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதே திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் ஒமா அல்லனா அல்லா நர்தா யாரம், நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அனுஉதீகும் அஃதல மின் தாலிக், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபல அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்விடம் இருந்து இந்த வார்த்தை கேட்டால் ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராதியா, அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு, நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான்

இங்கே பயன்படுத்த வேண்டும். ஹாவியா என்றால் நரகம், அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகமாகும். ஒரு குழந்தைக்கு தாயை சொல்ல வேண்டுமா? யார் உன் தாய் என்று, யார் உன் இதுதான் உன் தாய், அந்த தாயை நீ கட்டி அணை முத்தமிடு என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் யார் தாய் என்று, அந்த குழந்தை அறிந்து கொள்ளும் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. தாய் தான் தனக்கு அடைக்கலம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் தாயை விட்டு அந்த குழந்தை ஒருபோதும் பிரியாது. அதுபோல்தான் யாருடைய நன்மையின் தராசு குறைந்து லேசாகி விடுகிறதோ அவர்களுடைய அடைக்கலம் எதுதான், அவர்கள் சென்று சேருவது எதுதான். அதை தவிர அவர்களுக்கு வழியே கிடையாது. அவர்கள் எங்குதான் போக வேண்டும்? தாய்க்கு தான் போக வேண்டும். அவர்களுடைய தாய் யார்? ஹாவியா. சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அங்கே வேறு வழி கிடையாது, அடைக்கலம் கிடையாது. அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்க மாட்டான், வேறு யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? அவருடைய தாய் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவருடைய தாய் யார்? கௌமுஹு ஹாவியா. ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் என்ன? ஹாவியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை இந்த அரபி வார்த்தை பயன்படுத்தப்படும் கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. கடுமையான சிரமம், அதை விட சிரமம் அவனுக்கு கிடையாது. அதுபோல் சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாவியா. அவன் அந்த இடத்திலே இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹாவியா என்றால் நரக கடைசி தளம் அதுதான், அதற்கு கீழ் தளம் கிடையாது, அதான் கடைசி தளம். அப்போ உம்முஹு ஹாவியா என்றால் நரகத்துடைய கடைசி தளம் அதான். நரகம் என்பது கீழிருந்து மூட்டப்படும் நெருப்பு, அதனுடைய ஆழத்தில் அவன் இருப்பான். ஆழம் அவனுக்கு அதுதான். நரகத்துடைய ஆழம் பற்றி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சத்தம் கேட்டது சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தத்ரூனமாக அதா சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ரூமிய பிஹி ஃபின்னார் முந்து சபீன ஹரீஃபா, இது ஒரு கல், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் மேலே போடப்பட்டது, அது அதனுடைய அடித்தளத்தை இப்போதுதான் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது ஒரு பாறையில் மோதும் போது வரக்கூடிய சப்தத்தை போன்று இப்போதுதான் அது அடித்தளத்தை அடையவிருக்கிறது என்று சொன்னார்கள். 70 ஆண்டுகள் போடப்பட்டாலும் அந்த கல் நரகத்துடைய கீழே சென்றடையாது, அவ்வளவு ஆழம். அந்த ஆழம் என்பது முழுக்க நரக நெருப்பால் சூழ்ந்தது. அந்த நெருப்பில் அடித்தட்டில் ஹாவியா என்ற நரகம் இருக்கும். யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாகி விடுகிறதோ அவனுடைய தராசு, அவன் ஹாவியா என்ற நரகத்தை சென்றடைவான். அல்லாஹ் அதை மேலும் தெளிவுபடுத்துவதற்கு கேட்கிறான், வமா அத்ராக மாஹியா. அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால் என்னவென்று தெரியுமா? மாஹியா, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல போறா அர்த்தம், அது என்னன்னு சொல்லி அம்மா யுதுரிக்கிறா அல்லாஹ் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அம்மா அதிராக்க அல்லாஹ் சொல்ல போறான், அது என்ன? நாருன் ஹாமியா, அது நெருப்பு. ஹாமியா என்றால் ஒரு விஷயத்தை சூடு காட்டுதல், அதுக்கு மேல சூடு காட்ட முடியாது. அது அப்படி இறுதி எல்லை வரை சூடு காட்டப்பட்ட நரக நெருப்பு. அப்ப அது கீழ்த்தளத்தில் தான் இருக்கணும், அப்படியா இல்லையா? மேல்தளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட கீழ்த்தளத்துக்குடைய நெருப்பு தான் அதிகமான சூடானது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹாவியா வமா அத்ராக்கா மாஹியா நாருன் ஹாமியா. நரக நெருப்பு எவ்வளவு தூரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூக்கிது இப்னு ஆதம் ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ் மின் ஹர்ரி ஜஹன்னம். நரகத்துடைய நெருப்பு உலக நெருப்பில், உலக நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். உலகத்தில் நாம் எரிக்கக்கூடிய நெருப்பு எதுதான்? நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான், ஒரு பங்குதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. இதே நம்மால தொட முடியாது ஒரு நிமிஷத்துக்கு மேல, இல்லையா? இதே நமக்கு ஒரு வெண்ணி சட்டியை சூடு வச்சா கூட துணி இல்லாமல் இறக்க முடியாது. நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தூழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுவே போதுமானது, உலக நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை அழிப்பதற்கு, தண்டிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூடு காட்டப்பட்டு 69 மடங்காக மாறி இருக்கிறது.

0: மிசுலு ஹர்ரிஹா, அதனுடைய ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பை போன்றிருக்கும். உலகத்துடைய எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் எரித்தாலும் அது நரக நெருப்பில் 69-70 ஒரு மடங்கு தான். அதிலும் அந்த நெருப்பு பயங்கரமாக சூடு காட்டப்பட்டது, அதுதான் ஹாவியா என்ற நரகமாகும், அந்த நரகத்துடைய நெருப்பாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நபித்தோழர்கள் அழுதார்கள். நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள். நாம் எல்லாம் சாதாரணமாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் பயந்ததை, ரசூல்மார்கள் பயந்ததை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிராத்துடைய பாலம், சிராத் என்ற பாலம் நரகத்தின் மேல் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சின்னார்கள், நபிமார்கள் அதை கடக்கும் போது அவர்கள் பேசுவார்கள், அவர்களும் பேசுவது யா ரப் சல்லிம் சல்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. யார்? அல்லாஹ்வின் நண்பர் சொல்லுவார். மூசா அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப் சல்லிம் சல்லிம். நாம் எல்லாம் யார் எம்மாத்திரோம், எந்த நன்மையை வைத்திருக்கிறோம், எந்த அமளி வைத்திருக்கிறோம் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை தூய்மைப்படுத்துவானா? அல்லாஹும்மா இன்னா நஊது பிக மின் அதாபின் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே என்ற மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு இது.
3: மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أَمَّا بَعْدُ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَإِنَّ خَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதர்களே, சகோதரிகளே, இன்றைய ஒன்று கூடலிலே பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளுடைய மனோநிலையும் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைதான் என்பதை தலைப்பிலிருந்து நாமெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற அந்த காலகட்டம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பெற்றோர்களை கட்டுப்படுத்துதல், பெற்றோர்களுடைய பொறுமதியை புரிந்த பிள்ளைகள் என்கிற ஒரு காலகட்டம் மலையேறி போய் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் வந்து 18 வயசை தாண்டினால் அது எங்களுடைய இஷ்டம் என்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் கடுமையாக பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சொல்லி கொடுக்க வினைகின்ற போது பிள்ளைகள் சில தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பல பெற்றோர்கள் வார்னிங் பண்ணப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய நாடு நழுவிக்கொண்டே விழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளோதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில், ஆசிரியர்களும் இல்லை கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம்னு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நிடமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமையெல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலை
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி
2: அவர்கள். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய ஐந்தாவது சூராவாகிய சூரத்துல் மாஇதா தொடர்ந்து நாம் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது ஐந்தாவது சூராவாக வரக்கூடிய சூரா தான் சூரத்துல் மாஇதா. இந்த சூரத்துல் மாஇதா, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 120 ஆயத்துகளை இந்த சூரா மாஇதாலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 120 ஆயத்துகளும் இவைகளுக்குள் அல்லாஹ் 147 தடவை அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உயர்ந்த பெயர் 147 தடவை இந்த சூராவில் 120 ஆயத்துகளுக்குள் அமைந்திருக்கிறது. இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்ஸிலத் அலா ரசூலில்லாஹ், அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு சொல்வார்கள், இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனம் அதை சுமக்க முடியாமல் போனதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். என்றால் வஹியுடைய பாரம் என்பது அது மிக பாரமானதுதான் வஹி. அதனால் இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாகனத்தில் இருந்தார்கள். வாகனம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து இறங்கி விட்டார்கள். இந்த சூராவில் மிக விசேடமாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து தான் நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது சூரா மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத்தை கொஞ்சம் பாருங்கள். மூன்றாவது ஆயத்தை பார்க்கும் பொழுது அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. சூரா மாயிதாவுடைய மூன்றாவது வசனம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது இறக்கப்பட்ட ஆயத் இந்த ஆயத்து தான். அதாவது ஒரு யஹூதி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்டார், இந்த ஆயத் மாத்திரம் இந்த அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் நாம் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்தேன் அல்லாஹ் சொல்கிறார். அல் யௌம இன்றைய நாள் அக்மல்து லகும் தீனகும் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன். மூன்றாவது வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விடயங்களை பற்றி பேசியிருக்கிறான் இந்த ஆயத்திலே. முதலாவது அக்மல்து, இரண்டாவது அத்மம்து, மூன்றாவது ரதீது. இந்த ஆயத் இறங்கிய நாள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், அந்த யஹூதி சொன்னார் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக தேர்ந்தெடுப்போம். உமர் ரழியல்லாஹு அன் அந்த யஹூதியை பார்த்து சொன்னார்கள், இன்னி லஅலமு ஐய யௌமின் நஸலத் ஹாதிஹி ஆயா, இந்த ஆயத் இறங்கிய அந்த நாளை நான் அறிவேன். நஸலத் யௌம அரஃபா, இந்த ஆயத் இறங்கியது எப்பொழுது தெரியுமா? அரஃபாவுடைய நாளையில். அது மாத்திரமல்ல, ஃபி யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளையில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். சகோதர சகோதரிகளே, சூரத்துல் மாயிதாவை நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த ஆயத் மூன்றாவது ஆயத்தாக எங்களுக்கு வரும். இந்த ஆயத் கல்புக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய முக்கியமான ஆயத்து தான் இந்த ஆயத். இந்த சூரா மாயிதா என்பது ஹலால் ஹராம் சம்பந்தமாக கடைசியாக இறக்கப்பட்ட சூரா இதுதான். 112வதாக இறக்கப்பட்ட சூரா, இதில் ஹலால் ஹராமை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார், சட்டதிட்டங்களை பத்தி பேசியிருக்கிறார். இந்த சூரா மாயிதாவுடைய இரண்டாவது வசனத்தையே நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் சொல்கிறான் நல்லதுக்கு உதவி செய்யுங்கள், நல்ல விடயம் தக்குவாவுடைய விடயங்களுக்கு உதவி செய்யுங்கள், கெட்ட விடயம் பாவத்துக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இமாம் அபு மைசரா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் மாயிதாவில் சகோதரர்களே 18 ஃபர்லுகள் இருக்கிறது. இந்த சூரா மாயிதாவில் மாத்திரம் 18 வகையான ஃபர்லுகள் இருக்கிறது. என்னென்ன ஃபர்லுகள் இருக்கிறது? உதாரணமாக முதலாக அறுப்பதுடைய சட்டதிட்டம். ஏனென்றால் இந்த சூரா மாயிதாவை ஓதும் பொழுது கொஞ்சமாவது எங்களுக்கு விளங்க வேண்டும். முதலாவது என்ன சட்டதிட்டம்? அறுப்பது, அறுத்து சாப்பிடுவது, தபாய. இரண்டாவது சட்டமாக, அதாவது யூத கிறிஸ்தவ பெண்களை ஒரு முஸ்லிம் திருமணம் செய்ய முடியுமா? இரண்டாவதாக. மூன்றாவதாக வுதுவுடைய சட்டம். நான்காவதாக குளிப்புடைய சட்டம். ஐந்தாவதாக தயம்மத்துடைய சட்டம். ஆறாவது தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதமாக நடக்க வேண்டும் என்ற விடயம். ஏழாவதாக களவெடுத்தால், கொள்ளையடித்தால் அவர்களுக்கு கை வெட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் இந்த சூராதான் பேசுகிறது. அடுத்தது 9வது, 8வது கொள்ளையடித்தது, 9வது களவெடுத்தது, 10வது சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும், சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய சட்டதிட்டங்கள் என்ன என்பதையும் இந்த சூரா தான் பேசுகின்றது. அல்லாஹ் இந்த சூரா மாயிதாவில் தான் ஒருவர் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதாவது 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது அவர் ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது 3 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டம் இந்த சூராவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 11வது சட்டமாக, இஹ்ராம் உடுத்திருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது. 12வது சட்டமாக, சாராயம் ஹராம் என்ற சட்டம். 13வது சட்டமாக, மௌத்தின் பொழுது வசிய செய்யக்கூடிய சட்டம். இந்த கிட்டத்தட்ட 18 ஃபர்துகளை பேசிய சூரா சூரத்துல் மாயிதா. அதனாலதான் சூரா மாயிதாவுடைய முதல் ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் يا ايها الذين امنوا اوفوا بالعقود ஈமான் கொண்டவர்களே உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள், உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த 18 ஃபர்துகளையும் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதாவை ஓதுவது மாத்திரமல்ல அவசியம் சகோதரர்களே, அந்த சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் தெரிந்து வாழ வேண்டும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படியுங்கள், சூரத்துன் நிசாவை படியுங்கள், சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை படியுங்கள், சூரத்துன் நூரை படியுங்கள், இவைகளில் ஃபர்துகள் இருக்கிறது. சூரா பக்ரா, சூரத்துன் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் ஹஜ், சூரத்துன் நூர், இந்த 5 சூராக்களையும் படியுங்கள். இதில் ஃபர்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சூரா மாயிதாவுடைய 44வது ஆயத், 45வது ஆயத், 47வது ஆயத், இந்த 3 ஆயத்தையும் ஓதும் பொழுது அப்படியே மார்க் பண்ணு. ஏன் தெரியுமா, இந்த 3 ஆயத்துடைய கடைசியிலையும் பாருங்கள். முதலாவது 44வது ஆயத்தில் وَمَلَّمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ. 45வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, وَمَلَّمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهِ فأولئك هم الظالمون. 47வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الفاسقون. 3 இடத்திலேயும் அல்லாஹ் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிர். திரும்ப, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் தாலிம், அநியாயக்காரன். 3வதாக, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் ஃபாசிக், பாவி. இந்த 3 ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறார், இந்த 18 ஃபர்லுகள் சட்டதிட்டங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது, நீங்கள் இதன்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காஃபிர்கள், நீங்கள் வாலிம்கள், நீங்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமாக அல்லாஹுடைய தீர்ப்பை தீர்ப்பாக வழங்காதவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சூரத்துல் மாயிதாவிலே சகோதர சகோதரிகளே ஓதும் பொழுது இன்பம் வரும் அப்பொழுதுதான். இந்த சூரத்துல் மாயிதாவிலே 16 தடவை அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனு, பாருங்க சூராவுடைய தொடக்கத்தையும் பாருங்க, எடுத்து யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான் அல்லாஹ். இவ்வாறு 16 தடவை அல்லாஹ் அழைக்கிறான். மொத்தம் குர்ஆனில் அல்லாஹ் 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, எத்தனை தடவை, 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 90 தடவை குர்ஆனில் அழைக்கும் பொழுது, இந்த சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் அல்லாஹ் 16 தடவை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று அல்லாஹ் 5 தடவை அழைக்கின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று இருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் 5 தடவை யா அஹ்லல் கிதாப் என்றும், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று 16 தடவையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா அய்யுஹர் ரசூல் என்று 2 தடவையும் அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய விசேடம் இதுதான். 16 தடவை ஓதும் பொழுது பாருங்கள், அவைகளை மார்க் பண்ணுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இன்பம் அளிக்கும், இந்த குர்ஆன் இன்பமாக மாறும். 16 தடவை யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று 5 தடவை, யா அய்யுஹர் ரசூல் என்று 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அழைத்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சூராவுடைய 120 ஆயத்துகளில் 118வது ஆயத் இருக்கிறது, விசேடமான ஒரு ஆயத். அதாவது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையாகும் வரை ஒரே ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலையாகும் வரை மீட்டி மீட்டி ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள், சுஜூ செய்தார்கள். அது என்ன ஆயத் தெரியுமா? 118வது ஆயத், இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் அவர்களை நீ வேதனை செய்தால், அவர்கள் உனது அடியார்களே, அவர்களை மன்னித்தால், அந்தல் அசீசுல் ஹகீம், நீ அவற்றை மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். காலையான பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இரவு காலையாகும் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதினீர்களே, கடைசியில ருக்கு சுஜூ செய்தீர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஸஅல்து ரப்பி அஸ்ஸா வஜல் அஷ்ஷஃபாஅத லி உம்மதி, இந்த ஆயத்தை ஓதி ஓதி என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாத்தா என்று அல்லாஹுடம் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், ஷிர்க் வைக்காத அனைவர்களுக்கும் நான் ஷஃபா செய்வேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து தான் 118வது ஆயத். நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது போன்று நாங்களும் ஓத வேண்டும். இந்த சூராவில் அமைந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்ப்போம் சகோதரர்களே. காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது 26வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்திலிருந்து காபீல் ஹாபீலுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆதமுடைய 2 பிள்ளைகளின் செய்திகள், இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் குர்பானை முன்வைத்தார்கள். ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காபீல் ஹாபீலை பார்த்து சொன்னார், லாக்துல அன்ன கொன்ன கொல்லுவேன் சொன்னார். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், ஹாபீல் காபீலை பார்த்து சொன்னார், நீ என்ன கொலை செய்தாலும் நான் உனக்கு கையை நீட்ட மாட்டேன். கடைசியில கொலை செஞ்சிட்டார். கொலை செய்து என்ன செய்யறார், கொலை செய்தா முதல் மையீத் உலகத்துல விழுந்திருக்குது, மையீத்தை என்ன செய்யறன்னு தெரியாது. சொல்கிறார்கள் வரலாறுகளில், 6 மாதமாக தம்பியுடைய ஜனாசாவ உடம்புல தூக்கி கொண்டு திரியிறார், சகோதரனுடைய ஜனாசா என்ன செய்யறது? அப்பதான் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான், எப்படி ஒரு ஜனாசாவை மண்ணுக்குள் அடக்க வேண்டும் என்பதை காகம் படித்து கொடுக்கிறது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாயிதாவில் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று இந்த சூரா மாயிதாவில் சொல்லப்பட்ட இன்னொரு சம்பவம் தான், ஹசரத் ஈசா அலைஹி சலாமிடம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், வானத்திலிருந்து தட்டை இறக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். ஹசரத் ஈசா அலைஹி சலாம் அல்லாஹுடம் துவா கேட்டார்கள். கடைசி பக்கத்தை பாருங்கள், قال عيسى بن مريم اللهم ربنا انزل علينا مائده من السماء يا الله வானத்திலிருந்து தட்டை இறக்கி இறங்குமா? இறக்கினான் அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் படித்து தருகிறான், வானத்திலிருந்தும் இறங்கும், பூமியிலிருந்தும் உருவாகும். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் மாயிதாவை படித்து சரியாக ஓதி விளங்கி அமல் செய்து இது சொல்லப்பட்டிருக்கும் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம், 18 வகையான ஃபர்துகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை சரியாக விளங்கி, குர்ஆனை சரியாக விளங்கி, இதற்கு முன்னால் பல உலமாக்கள் குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுத்தார்கள், தஃப்சீர்கள் செய்தார்கள், குர்ஆனை மரணம் செய்தார்கள், குர்ஆனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. காலையில் எழும்பியதிலிருந்து ஓதுவார்கள், மாலை தூங்கும் வரை ஓதுவார்கள். இவ்வாறாகவே குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனை எழுதினார்கள், தஃப்சீர்களை எழுதினார்கள். இந்த உலகத்தில் பல சாதனைகளை இந்த குர்ஆனுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, அந்த குர்ஆன் இன்னும் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவாக மெது மெதுவாக படிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், மற்ற மக்களுக்கும் இதை தாவத் கொடுப்போம். குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் நம்மை விட்டு முன் சென்ற குர்ஆனுடையவர்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. அவர்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை. ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
1: muslimvanoli.com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூராவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித்து உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யா அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜ்மின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில். ஆச்சரியம் நீங்க பாப்பீங்க, சூராவை புரட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பாப்பீங்க. அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று தான் சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு புள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் என்று தான் சொல்லுவார். புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க, புள்ளைய பெத்தெடுத்துட்டாங்க, ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். என்னப்பா வாப்பா இல்லாமல் புள்ளைய கொண்டாந்துருக்கிறேன், காரி முகத்தில் துப்பிடுவாங்க. அவங்க அதை சொல்றாங்க, அல்லாவுட்டு யாருலா மித்து கபுல ஹாசா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா போயிடணும், நசியம் மன்சியா, என் பேர் இவங்க மறந்துடும். மரியம் என்று ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளியை பெற்றெடுத்த பிரசவத்தாயிடக்கூடாதா? யாரெல்லாம் இதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தாக இருக்கூடாது அப்படின்னா மரியம் மலேசியா. இது நடக்க முன்னாடி, எது நடக்க முன்னாடி? பிள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி இதுக்கா ஓடினீங்க, பாஞ்சு ஓடினீங்களா? இவ்வளோ நாள பள்ளியில் காணலையே, உங்கள் வாப்பா யாரு, உம்மா யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வரீங்க? இதை ஒரு பெண் தாங்க மாட்டான், தாங்கவே மாட்டான். அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும்? ரப்போட கோபம் வருமா? சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம் புள்ள மவுத்தாயிரும், சில பொம்பளை சொல்ல அல்லா கண்ணில் அவனுக்கு நவுசு பில்லா எல்லாம் பாதுகாக்கணும், ரப்புக்கு திட்டார்கள். எங்க எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க, எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளவு வேதனைப்படுத்தி ஏன் பாக்குறாங்க, சஹஃபுருல்லா அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க? உங்க ஊர்ல ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவ திருமணம் முடிக்கல காட்டுக்குள்ள போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளியோட வந்தா நீங்க எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க? அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த, உன் வாப்பா யாரு தெரியுமா, உம்மா யாரு தெரியுமா, யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரி, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசுறீங்க, இப்படி பண்ணிட்டியே, உங்க உம்மா வாப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்கிற நேரம். அவன் நோம்பு பிடிச்சிருந்தா பேசலாது, ஃபாஷாரத்திலை காட்டுற, என்ன புள்ளியோட கேளுங்க, புள்ளியோட கேளுங்க. அவங்க கேட்கறாங்க, காலு கைஃபோ நுக்கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு. அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளியை காட்டுறது, கைஃபோ நுக்கல்லிமு, நாங்க எப்படி பேசுவோம் அந்த புள்ளியோட, இப்படி கை குழந்தையோட. இதெல்லாம் நடக்கிற நேரம் மூத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா? அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க, இருக்கிற மாதிரி நேரத்தில் என் ரஹ்மான் ரஹ்மான் ரஹ்மான் என்றாங்க. அந்த ரஹ்மான் தான் இப்ப தொழுகையில சொன்னோம், ரஹ்மான் ரஹீம் என்று சொல்ற நேரம் நம்மான அந்த உணரணும், ரப்பே தாய்ட்டேங்களையா, நீ இறக்கமானவையா, இந்த வேதனையில் அவர்கள் ரஹ்மான் சொன்னது எல்லாம் சொல்லி காட்டும். அடுத்த ஸ்டோரி வரும், இப்ராஹிம் நபி அவர் யாரு, அடுத்து சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு, அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே, அவர் யாப்புனையும் சொல்லல, என் அருமை மகன் சொல்லல, இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்ற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது, ஏன் பாப்பா இதை வணங்குறீங்க, இந்த சைத்தானையை வணங்குறீங்க, லிமத்த அபுது சைத்தான் மாலா எஸ்மு ஒலாயு புசிறு ஒலாயு குண்டியான் கஷையா சொல்லிட்டே போறாரு. ஆனா இந்த டைம்ல அவர் ரஹ்மான்றார், பாப்பா வீட்டை விட்டு போக சொல்ல, இல்லம் தந்தையில் அர்ஜுமன் கவசூர் நீ மலியா, கல்லால இறைஞ்சு கொள்வோம் ஓடிங்க இருந்து, என்ன பேசுறேன் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, ரஹ்மான் நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன், சாஸ்தகபூர்ல கிரப்பி, அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்துங்கடா, திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம், ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன்னு காலால உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மான பார்த்து, எனக்கு இது நடக்குமா யாருலாம், உன்னோட இவ்வளவு இறக்கமா நடந்தனே, உன்னை பத்தி பேசினே, கெட் அவுட் வெளியே போட்டு காலால உதஞ்சு தள்ளுறாரு. அந்த நேரம் எல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம். அதனால கவனமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னா, வெறுமனை ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம், முடிவு என்ன, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும், அவன் இறக்க முடியவன், அவன் ரசாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப், அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத்து, அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனை அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த அந்த முனாஃபிக்கு தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்களா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோன்னு வைங்க, என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரோன் பக்கத்தில் உட்காரலுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபிரோன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா? எங்களை கண்டா மதிப்பீங்களா? உங்க கட்சியில சேர்ப்பீங்களா? இந்த மாதிரி அர்த்தம் உங்களுக்கு. ஜா அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா? ஆமாண்டா, செஞ்சு முடிச்சிருங்க, மூசாக முடிச்சிருங்க. நீங்க கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மச்சிக்க முடிச்சிடணும். முடிச்சிட்டு வாங்க, என்கிட்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா, இது நாம படிச்ச கலையில இதெல்லாம் நடக்காது. போட என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு. சொல்லுங்கச்சா, லா தஹஃப் யா மூசா இன்ன கந்த லாலா. போட்ட உடனே அது பாம்பு, கயிறெல்லாம் பாம்பு மாதிரி தெரியுது. தெரியுற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, போடுங்க, நீங்க போடுங்க. இப்ப நடக்கிறத பாருங்க, புடிச்சு டிஜான் பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடுங்கி புடுங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரூன் வா மூசா, ஹாரூனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜிதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் விழுந்தா இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் என்னப்பா, என்ன போய் சேர்ந்துட்டியா? ஓ, இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சுதான் இவ்வளவு செய்யறீங்களோ? இன்னும் உள்ள கபீருக்கு உங்க தலைவர் இவர் தானா? எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா? மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு, எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்த டீம் சைதாவுல உளுவரியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள்? ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள். ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்து எடுப்புல பேசி விட்டாங்க. இந்த உலகத்துல தானே ஃபக்லி மாந்த கால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு. இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு, எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவை கிடைக்கணும் என்பதுக்கு. உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லித்தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதவிகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும். அவனிடம் ஒரு அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும், அவை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மஹ்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் ஈமானிய உறுதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நாளை இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வயன் குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது, அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை, இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம் தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமையா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா, இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா, நாங்கள் கேட்கலாம், உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெற செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்கலாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கரங்களில் கல்பு உண்டு, கல்புகளை அல்லாஹ் பரட்டி போடுவான் என்றாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். சூரா ஆல் இம்ரான் பிறட்டி முதல் பக்கத்திலே பாருங்க, கடைசி அவரும் மூமின்களை அடிக்க ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம் சொல்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதை இஸ் ஹதைதனா, நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு யா அல்லாஹ், எங்கள் கல்புகளை தடம் பொருள செய்து விடாதே அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதை இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக, இன்னக அந்தல் வஹாப், நீ குடை வல்லல் யா அல்லாஹ். மூமின்கள் தொடர்ந்து கேட்பார்களாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம். மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா, ஒரு போதும் யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம், மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்து அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி.
4: மறந்துடாதீர்கள். எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொரு முறை ஈமானிய பயிற்சி ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள்னு நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டிங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்று கொண்டதுக்கு பிறகு ரசூல்லா சொல்கிறாங்க இப்படி நடக்குமப்பான்றாங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமாண்டு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதீனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாவுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது ஜிஹாது களங்களில் எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லா என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை? தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றுமில்லை, மதீனமா பள்ளிவாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாவுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களைத்தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னாதான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது. எல்லாமே திட்டங்கள் தான், திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா அவர்கள் தான் நேர்மை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை, நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு. இந்த தொட்டவத்தேண்ட ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம் அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டவத்தேண்டா யார் தெரியுமா? கண்ணு குருடர், நீங்கள்லாம் கண்டிருப்பீங்க. விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்ல வேண்டும். மீடியாவில் அடிக்கொரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டவத்த மகாத்மையாக்கியன் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயிலில் நிறைய ஃபோட்டோ போடுவார்கள். இந்த தொட்டவத்தையை வச்சு என்ன பண்ணாங்கடா, சிரசு ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க, இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெள்ளை பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது, நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒருவர் பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்காந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ, ஆச்சரியமாக இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி அத்தீந்திரே நான் அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ளே உள்ளதை சொல்ல போகிறாராம் ஜோசியர். சொல்ல போறாராம். சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில வைத்து விட்டு பொட்டியில கையை வச்சு முதல்ல பொட்டிக்குள்ள என்ன ஞாபகம் இல்லை என்னமோன்னு சொல்லுவான். உள்ளக்கு இருக்கேன் ரெண்டாவது ஞாபகம். ரெண்டாவது பொட்டியில கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றவான். ஒரு வாட்ச் இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர். அந்த வாட்ச் வேலை செய்யாது. உடனே அவர்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம். மூன்றாவது பொட்டியில கையை வைத்து பார்ப்பார். பார்த்துவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக. இது இது சம்பந்தமாக என்னுடைய என்னுடைய பதில் இல்லை. அவர்கள் கேட்பாங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்கப்பா. இல்லை இல்லை, எப்படி பாருங்க நாடகத்தை. அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இருக்கிறது, நீங்கள் இருப்பதை சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. திரும்ப சொல்லுவார், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படி என்றுவார். இவர் மறுபடி சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. பெட்டியை திறப்போமா? திறப்பார்கள். திறந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவானோ அப்படி இருக்கும். பக்கத்துள்ளவர் ஜால்ரா போட்டு, நம்பவே முடியவில்லையே, ஆச்சரியமாகவே இருக்கிறதே. ரெண்டாவது பொட்டி திறந்தால் வாட்ச் வெளியெடுக்கிறாங்க. மேக்கெல்லாம் விடக்கிறான், திட்டம் மேக்க இதாகண்டே. ஓ புதுனம் தாங்க முடியல, வாட்ச் வேலை செய்யவே இல்லை, ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்க்கிறார்கள். மூன்றாவது எடுத்தால் ஒரு தாழ் துண்டு, மூன்றாவது எடுத்தால் அது தாழ் துண்டு, அதில் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் என்ன இல்லை? நான் ஏன் மே சம்பந்தை மகையை பிடித்து நகைக்கிழமை முக்கடத்துக்கு பதில் இல்லை என்பதனால் தான் சொன்னேன்.

கல்லடிப்பான் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய டாக்டர் ஜனக ஜெயசூரிய, அதே மாதிரி டாக்டர் ரூமி ரூபன், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட்டமைப்பு. அவர்கள் வந்து விட்டார்கள் மீடியாவுக்கு, வந்து இவனை கூப்பிட்டு ஒன்று வேணாமப்பா, மூணு பொட்டி நான் தர்றேன், சரியா, நாங்களும் இருக்கிறோம் இப்போ ஹிரூவில் நினைக்கிறேன், வீடியோ பொட்டி இப்போ ரைட் ஸ்ரீலங்கா பார்க்கட்டு, மூணுக்குள் என்னன்னு சொல்லு, சிறுசையில் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்லு என்ன பதில், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே, எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது, நான் மிக நீண்ட நேரமாக அமைதி பெற வேண்டியிருக்கிறது, இந்த சூழலில் நான் எப்படி சொல்வது, இது பதட்ட சூழல். நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏமாத்தினான். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி, பெட்டியில் உள்ளதெல்லாம் சொல்லாத, உலகத்தில் இதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது சைக்காலஜிக்கலி, ஓவராக போனால் பைத்தியம் பிடிச்சவனுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன டெஸ்டிங் தெரியுமா, எனக்கு ஞானம் உண்டு, அங்கே நடப்பதை நான் சொல்லுவேன், இங்கே நடப்பதை சொல்லுவேன், ஈசா நபியா சொல்கிறதுக்கு, அப்படி சொல்கிறவர்களுக்கு 25 கார்டு இருக்குது, சிம்பிள், அதுக்கு ஒரு கார்ட் பேக் மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க, பெட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும், அந்த கார்டை எடுத்து இப்படியே கொடுத்து இது பண்ணிவிட்டு ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க, ஜம்பிள் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு, இப்போ நான் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லணும், ஸ்டாரா இல்லையான்னு, 1, 2, 25 தடவை சரியாகணும், விஷயம் இல்லைங்களா, ஒன்றும் இல்லை, நான் இப்போ எடுத்தது ஸ்டார், ஸ்டார் சரியாக சொல்லிட்டார், இப்போ எடுத்தது பெட்டி, பெட்டியை சொல்லிட்டார், சரி உருண்டை உருண்டை சொல்லிட்டாரு, கார்டில் வரைஞ்சிருப்பாங்க, சிம்பிள் டெஸ்டிங். இதை சொல்ல சொன்னால் அங்கே இருப்பார் ஒருத்தர், இவர் இப்போ எனக்கு சொல்ல முடியாது, அதை அதுக்கு நான் ஞானத்துக்கு போக வேண்டும், சிறுசுக்குள்ளே ஞானத்துக்கு போனீங்களா, அதுக்கு பிறகு என்ன ஆச்சுண்டா, இப்போ கார்டுகளை எடுத்து எடுத்து பார்க்குற நேரம் அவர் சொல்லிட்டார், யார் இருப்பார் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு, அவர் என்ன பண்ணிட்டார், நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஸ்டார் என்றார், சொன்ன மாதிரி ஸ்டார் ஆச்சு, அந்த சும்மா உள்ளவர் ரெண்டாவது சொன்னார் பிள்ளையா போச்சு, என்ன விஷயம் என்றால் அதையும் சொல்ல தயங்கினான். நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் கவரணும் என்றால் கவர்ச்சி யாரிடம் தெரியுமா, எல்லாம் தெரியும் என்று ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்தில் எப்படி எறும்புகள் ஒரு சீனிக்கு வருமோ அப்படி சூழுவார்கள், அந்த நம்பிக்கை உண்டாக்கினால் வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரலாம், ரெல்லன்னு சொல்லுவார்கள், அரசியல் மாற்றங்கள் வேணுமா, எல்லாரும் உண்டை பேசினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம், இப்படி திட்டமிட்டு பல சதிகள் நடந்தது, அதில் பயன்படுத்தியது என்ன, ஜோசிய கலை. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஜோசியக்காரரை தான் முன்னாடி கொண்டு வருவார்கள், ஏனென்றால் நடக்கக்கூடியதை சொல்லுவாராம், சும்மா கண்ணை பொத்தி சொன்னால் அது நடக்குமாம், அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் சாதாரணமாக மக்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அளவுகோலாக எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த உலகத்தில் அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டி வந்து உட்கார வைத்தால் யாருமே நடக்கிறத சொல்கிற ஆள் இல்லை, சொல்லி இருந்தால் பெரிய பெரிய விஷயங்களை யாழை காட்டில் 2014 டிசம்பர் 26 இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது, அதாவது அந்த அலை மோதுற நேர இலங்கையில் எவனுக்குமே தெரியாது, நான் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் ஸ்டேஜில் ஓடிக்கொண்டு வர்றாங்க கிராம் பாஸில் மக்கள், அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கு ஞாபகம், என்னடாண்டு எங்களுக்கு தெரியல, பயானை பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று நிப்பாட்டி விட்டு என்னென்றால் மோதிர பக்கத்தில் தண்ணி வந்தது என்றார்கள், மட்டுக்குழி பக்கத்தில் தண்ணி என்றாக 2004 அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கை பூராக கடல் கொந்தளிக்கிற நேரம் எவனுக்கும் தெரியாது, ஆச்சரியம் யாழக்காட்டில், அடுத்த தடவை பேப்பரில் வருகுது, யாழக்காட்டில் மிருகங்களுக்கு சேதம் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிருகம் கடற்கரை ஓரத்தை விட்டு தாண்டி சென்று விட்டதா, கடலுக்கு நடக்க போகிறதை ரப்புல் ஆலமீன், அந்த மிருகங்களுக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டை தெரிகிற அளவுக்கு பூமியில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு, அந்த மாற்றத்துக்கேற்ப அதுக்கு புரியுது, எந்த ஜோசியக்காரனும் சொல்லி இருந்தால் எக்கச்சக்கமாக அம்பாந்தொட்டையில் போனோம், ஜனாசாக்களை பார்த்தோம், எக்கச்சக்கமான மனிதரை பார்த்தோம், உடுப்பே இல்லை நிர்வாணமாக, எக்க ஒரு ஜனாசாவை பார்த்து இன்றைக்கு ஞாபகம், மீட்பு பணியில் ஈடுபடுற நேரம் மரத்தை கெட்டி கொண்ட ஒருவர் அந்த ஜனாசா கிட்ட கொண்டு போய் கை அப்படியே கை இப்படி பொத்தப்பட்டு, நான் கிட்ட போய் பார்க்கிறேன் இந்த கையால் என்னவோ தெரியுது என்னன்னு பார்த்தால் சல்லி, கடைக்கு வந்தவர் சல்லியை பிடித்திருக்கிறார், உடுப்பு அப்படியே, ஒரு ஜனாசாவுலையும் உடுப்பு காணவில்லை, அப்படியே மரத்தை பிடித்திருந்தார். இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்க எவனாவது ஒரு ஜோசியக்காரர் இருந்தா, அம்பாந்தொட்டவா, திசமாராவா, இங்கே கிருந்தெல்லதா, சொல்ல வேண்டியதானே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் இந்த மாய வலையிலே இந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், எவனாவது ஒத்தன் அப்படி பேசினால் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார், உலகத்தில் அதுக்கு ஒரு பவர் இருக்குது, இப்படி ஒருத்தன் சொல்லி உண்மையாக நடந்தால் ஏதாவது இருந்தால் அதுக்கு சூழ்றதுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு இருக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதே மாதிரி
அல்லாஹ்வுடைய தூதர்

0: மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம். அவர்கள் உயிரை திறக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லித்தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது. அதில் ஒன்று தான் பள்ளிவாசல், மதீனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம். எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க, சஹீஹுல் புகாரில் இடம் பெறுது. கொண்டு வர்ற நேரம் அம்மார் ரதியல்லான் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வரனே ரெண்டு கல்லை கொண்டு வராரு அம்மார் ரதியல்லானும். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வர்ற தலையில் தூசி தட்டுறாங்க, பாவம் அம்மார்ன்றாங்க. அவர் திரும்பியா, ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஏன் பாவம் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பி கேட்கிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் என்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, முதல் முதலில் மஸ்ஜித் நபவி கெட்டப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் அவரை பார்த்து இறை தூதர் பொய் என்றா என்னென்றே தெரியாது, அவர் 40 ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லலை, அவருக்கு பொய் என்று தெரியாது, அவர் என்ன சொல்றாரு, அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க. ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யராகி விடுவார். இப்ப நான் ஒன்று சொல்றேன், நாளைக்கு மழை பெய்யும், மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யம் போறான் பாத்தீங்களா, மழை பெய்யும் என்று சொன்னாரு, எங்க பெஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி 4 பேர் யோசிப்பார்கள், சொல்லி மாட்டிட்டோம்டா, அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள், திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள், மாட்டிப்படாம ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்ன, அம்மார் உன்னை கொல்லுவார்கள். இது சாதாரண ஒரு மனிதர் பேசல, அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாங்க. பேசினால் அது நடந்தாகணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிடும். முழு இஸ்லாமும் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை வருமா? அல்லாஹ்விடம் இருந்து வகை எடுத்து தானே பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகினார்கள் ஹிஜ்ரி 11. அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாகினது ஹிஜ்ரி 37. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு 26 ஆண்டுகள் அவர் உயிர் வாழுகிறார். அம்மா ரதியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு கல்லு, புனிதமான மிகப்பெரும் பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கெட்டுற பாக்கியம். எல்லாரும் ஒவ்வொன்று தூக்குற நேரம் அந்த சின்னவர் அவருடைய உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, அவங்க உம்மா தான் நடு சந்தியில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொல்கிற நேரம், விடுங்கள் சுமையான்னு சொன்னார்கள். பாலைவனத்து காபிர்கள் ஒன்று சேர்ந்து விடமாட்டேன் என்று தைரியமாக நின்றார். பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள். எடுத்து அம்பை மர்மஸ்தானத்துக்கு குத்தினார்கள். ரத்தம் பீரோட்டு ஓடியது. ஓடுகிற நேரம் பாலைவனத்திலே சின்ன புள்ளை இருக்கிற எந்த உம்மாவும் அப்படி பேச மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எந்த தாயும் பேச மாட்டார்கள், புள்ளை இருக்குதே, என் புள்ளை தத்தளிக்குமே, கொல்ல போறார்களே என்று தெரிந்து யாராவது பேசுவார்களா? எனக்கு என் ரப்பு வேணும் என்று துடியாக துடித்தார்கள் சுமையா ரதியல்லாஹு அவர்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொன்னார்கள், குத்தினார்கள் வெறியர்கள். அந்த ரத்தம் பீருட்டு ஓடியது, மண்ணு நலைந்தது. அது சாதாரண ரத்தம் அல்ல, இஸ்லாமிய கொடி கம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறார். அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள். கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொல்லுவாங்க. ரெண்டு ஒட்டகத்தில் கட்டினா, ரெண்டு கூறு திசைக்கு ஓடினா, அது சாதாரணமாக குத்தி கொலை செய்கிற மாதிரி வேதனை இல்லை. கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் தெறிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும். அப்படிப்பட்ட நிலைமை. சின்ன மகனை வச்சுட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? இந்த முடிவுக்கு பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலையாசுருன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மாரே உங்களுடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம், நீங்கள் உங்கள் உம்மா உங்கள் வாப்பா எல்லாரும் சுவர்க்கம், அலையாசுருன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம். அந்த மகன் வாப்பா உம்மாவை இழந்து ரசூலுல்லாவோட கோவப்படாம, எனக்கு அதிகம் அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக ரெண்டு கற்களை தூக்கி வருகிறார். அல்லாஹுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து தலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி, அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார் ரசூலுல்லாஹ். அவர் திரும்பி, யார் ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற நேரம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுங்க, அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரதியல்லான் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்புகளும் சஹியான செய்திகளோடு சொல்லப்படுகிற நேரம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அடிப்படையைத்தான் புரிய வைப்பேன். அதாவது ரசூலுல்லாஹ் ஏன் வாழக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னாங்க, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை கொல்லுவாங்கப்பான்னு சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக அது நடக்கும். அது கடுவை லட்சமாக பிளந்தாலும் அது மாறாது, அது நடக்கும். அது ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அந்த காலம் வருகிற நேரம் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு, ஷஹீது என்ற அந்தஸ்துக்காக வேண்டி அவர் முன்னாடி வருவதற்கு, அல்லாஹுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகுவதற்கு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு படை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரப்புல் ஆலமீனுடைய சந்திப்பு லிக்கா, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹுவோடு பேச வேண்டியிருக்கிறது. அந்த சந்திப்பு எப்படி என்பதை திரும்ப திரும்ப சிந்திப்பதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிக்க ரசூலுல்லாஹ் நாவசித்து பேசினால் அது இங்கே நடந்தால் ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்ன? இங்கே நடந்தால் கபரு, கபரு நடந்தால் ஆகிரா. உலகத்திலேயே சரிபார்க்கணுமா இல்லையா? ஒருவர் சொல்றது உலகத்திலே சரிபார்க்கணும், அற்புதமான. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் முன்னறிவிப்புகள் எதுக்கெண்டாக கித்தாபுகளில் இமாம்கள் எழுதி சும்மா உட்கார்ந்து புகாரி தக்கியாவில் அரபியில் ஓதி கொண்டு போனார்களே. உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஓதினவனுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை நோக்கி அத்தனை விட்டு விட்டு ஊர்ல உள்ள எல்லா பதவிகளையும் துறந்தாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மக்ரிபில் ஓதி காட்டினார்களே. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? யாரை தேர்ந்தெடுத்தான்? அயோக்கியன் ஃபிரௌனுடைய பொண்டாட்டியை தேர்ந்தெடுத்தான். அந்த அம்மா சத்தியம் என்று தெரிந்த பிறகு காதில் உள்ளதையெல்லாம் கலட்டி போட்டார்கள். எல்லாத்தையும் கலட்டி விட்டு நடு சந்தியில் இறங்கினால் பட்டணத்து ராணி, நாளைக்கு பிச்சைக்காரி என்று பெயர் எடுத்தார்கள். ஏன் தெரியுமா? மூசா சொல்லுவது உண்மை என்றார்கள். மூசா சொல்லுவது உண்மை. இந்த சத்தியத்துக்காக வேண்டி வர வேண்டுமாக இருந்தால் எல்லா மௌலவிமார்களுக்கும் சத்தியம் தெரியாமல் இருக்கிறது, வரமாட்டார்கள். ஏன்? பிச்சை சம்பளத்துக்காக வேண்டி, ஒரு மாத சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக நிர்வாகி எதையாவது ஒரு அநாச்சாரத்தை செய்ய சொன்னால், அராஜகத்தை செய்ய சொன்னால் தைரியமாக முன்னாடி வந்து செய்வார்கள். அந்த தைரியம் ஏன் கிடைத்தது தெரியுமா? பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பினால் கொடுத்து விட்டு கீழே இறங்குவோம், கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை தேடுவோம். பயம் என்பது எங்கள் பக்கத்திலும் வராது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பயமும் அது எங்கேயோ பறந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹாதத்தை எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் வர வேண்டுமாக இருந்தால் முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம் தான். அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள்.
2: وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉத் தாபீன்கள், நல்லோர்கள், நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லல்ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமில்லை. அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன் தல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பிஇதினிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார். யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா கல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதுன பிஷய்யின் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுபஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின், ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலா கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலா கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் கலா கதிர் 6வது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியதுதான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன்தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி. அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அவருக்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் 4 விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. 4 விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடிவிட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹு தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதிவிட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர். இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலிம் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசின அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி கெட்ட விஷயங்கள் ஒன்றி ரெண்டு தானே ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டம்னு நம்பினால் கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலா தஸலமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோப்பியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி யூகேயும் இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபுர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்றோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கலாக்கதிர் தான். கலாக்கதிரை விமர்சிக்கிறோமே, கலாக்கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், அல்லாஹ் தஆலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் ஃபலநுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான்? ஈமான் கொண்டு இருக்கணும். நீங்க ஈமான்குள்ள என்ன வருது? கலாக்கதிர் இருக்குது. கலாக்கதிரை நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும் விதியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாமல் தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரில் சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்னவருள் என்று சொல்லும் என்னவருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே அவன். நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன், இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன், வாப்பாவே இல்லையாப்ப. எங்கே போய் இருந்திருப்பேன்? இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்ததில்லையா? அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணுங்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் 1000 ரூபா பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைச தாலிக்கல் யஹதின் இல்லாலில் மூமின், இது மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலமாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன் அசாபத்து குஸ்ஸர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்ல நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படி என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார், ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது? பொறுமை அடைகிறது எப்படி? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது, நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் இன்னமும் யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர் மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்க விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு அது தேவையா? இதை சொன்ன ஒருத்தனால யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும், எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா? யார் தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி, அது காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது, காரணம் அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை, அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது, எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யாரு அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்று தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அடிபட்டு ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளைய கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதிரும் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படித்தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளைய அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸை பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைபிடிக்கிது? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குறை சொல்ல, அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், நான் அப்படித்தாண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தான் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான்டா என்ன அர்த்தம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஏற்றுக்கலான்ற அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹாக்கு சுப்ஹான தஆலா சூரா தகாபுன் அதே மாதிரி 4வது, 5வது, 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் பி இல்லா பி இதுனில்லா, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். ஒமையூ மின் பில்லா எஹதி கல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான், அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியை காட்டுறான். அப்போ அல்லாஹை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எகுதி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனும் நடந்திருக்குது, அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வாரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னில் எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னெல்லாம் பிழையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நான் பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் தான் நம்புகிறேன்னு சொல்லுவீங்க, ஓஹுவ ஷவருல்லக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். அல்லாஹு யஅலமோ வாந்தும் லா தஅலமோ, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டு அந்த தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நில கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, இன்னல்லாஹு லைஸ இபாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்தவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு, இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்தை கட்டுங்க டாக்டருங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டருங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், உடஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பா தான் பிடிச்சிட்டிருக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியில் இருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன்டா இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த பிள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுண்டு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியவனா, இல்லை கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததை தவிர, அல்லாவை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறார், உங்களை நாங்கள் சோதிப்போம், எப்படி சோதிப்போம், பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால் கொலையால் அறுவடையால் சோதிப்போம்ங்கிறான், பயத்தால் சோதிப்போம்ங்கிறான், பசியால் சோதிப்போம்ங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்ப சோதனையில பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்போ வரும் எந்த நிலையில வருமென்று தெரியாது. அடுப்புங்கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லா, இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ் கிட்ட எனக்காக துவா கேங்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் தஸ்பிரி உலகில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், சேத்தி அது உலக்கிங்கிறேன், விடுமினா சொல்லி நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறே உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கலை, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காம, அல்லாவின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன் எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாவோட சோதனையா, இதுக்கு கூலி சொர்க்கமா, இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர் மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முள்ளு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலம் ஒன்று இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம்னு கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லா, கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சியாக தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார். ஆனால் தன் தந்தையின் சகோதரனின் மகன் மகன் முறையாக இருந்தாலும் அல்லாவின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாவின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லா என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்ப மார்க்கத்தை சரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்க, காய்ச்சலா, நோயா, கவலையா, கஷ்டமா, அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துட்டு போய் சொன்னாங்க, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ். அப்படி என்ன, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம் வேதனை வருகின்ற போது அதில் அல்லாஹ்வை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: glitz.lk உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. glitz.lk வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
4: எலோலின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
1: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதாம், ஒன்று கவலை, இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சாணம்
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மகரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: دعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: எண்ணெயில் விழுந்து என் உயிர் விடுவதை நான் பயப்படவில்லை மன்னா. அல்லாஹ்வுடைய தீனுக்காக விடுவதற்கு என்னிடம் ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, இன்னுமொரு நூறு உயிர் இருக்கக்கூடாதா என்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மனபலதை சொன்னதும் அவன் தோற்றே விட்டான். இது உமர் ரலி அல்லாஹ் தலானுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த அல் மூமினுல் கவி, ஒரு பலமுள்ள ஒரு மூமின். எனவே என்ன நடந்தாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்றால் நடந்துதான் ஆகும். நான் இன்றைக்கு மரணம் என்றால் மரணம்தான், அது என்ன பயப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தைரியமாக அவர்கள் போகின்றார்கள். ஒரு பெண் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று வாழ்வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் இருவரும் கணவனும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி என்றார்கள். வெட்டு விழுந்த காயத்தில் இரத்தத்தோடு நின்ற மகனை ஓரமாக அழைத்து ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டுப்போடும் போதே அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஓடு போய் நபியை கவனி, நபியை கவனி என்றார்கள். ஓரமாக நில்லடா, வெட்டு விழுந்துட்டு என்று அந்த தாய் சொல்லலை. அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள், கொஞ்சம் பேர் தான் நாம் நபியை சுற்றி நிற்கிறோம், 70 பேர் மட்டும் நிற்கிறோம், நூற்றுக்கணக்கான எதிரிகள் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 70 சஹாபாக்களுடைய வீரமும் ஆயிரக்கணக்கான எதிரிகளை அஞ்ச வைத்தது. நின்று போராடினார்கள். இப்னு குமா என்பவன் வெட்டிய வெட்டை நிமிர்ந்து நெஞ்சை கொடுத்து கழுத்திலே வாங்கினார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது கார எலும்பை பிளந்து வைத்திருந்தது என்று முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவிறக்கக்கூடிய ஹதீத். அவ்வளவு வீரமாக நின்றார்கள். அப்போ மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போ நபியை கவனி என்றார்கள். உயிர் மேல் ஆசை மரணம் அப்படி என்கிற எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுல வைத்து தம் நம்பிக்கை இருந்ததே உறுதியா இருந்துச்சு. இன்னைக்கு மௌத்துனா மௌத்து தான், எவனால மாற்ற முடியும்? வீட்டில் இருந்தாலும் மௌத்து வரும், யுத்த களத்தில் நின்றாலும் மௌத்து வரும். மௌத்து இல்லைன்னு அல்லாஹ் நாடினா எங்க இருந்தாலும் இல்லை. நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். எப்படி ஒரு உயிருக்கு பிரியும் நேரம் வந்துவிட்டா கடுகளவு முந்தாது பிந்தாது, எதான கல்லா கதிர். அப்படி நம்பின நம்மை எதுக்கு பலகீனப்படணும், எதுக்கு பலமற்று போயிருக்கணும்? எனவே ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் சூரத்துல் அஹ்காப் 10-11 வசனம், அவன் கலங்க மாட்டான், அவன் தைரியமா இருப்பான், அவனுக்கு பயம் இருக்காது எதிர்காலத்தை நினைத்து, அவனுக்கு கவலை இருக்காது இறந்த காலத்தை நினைத்து, அவன் தைரியமா நிகழ்காலத்தில் நிமிர்ந்து அல் மூமினில் கவி என்று வாழ்ந்துகிட்டே இருப்பான். இவனுக்கு சொர்க்கம், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். இது அவர்கள் செய்ததற்கான கூலி என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமசகி வசனத்தில் சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கலா கதிரை நம்புவதால் நமக்கு வாழ்வே இருக்கிறது. அந்த கலா கதிரின் நம்பிக்கையில் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டாலும், எவ்வளவு வேதனைக்குட்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு பஞ்சத்துக்குள் கோயில் நடந்துவிட்டாலும் கல்லாக்கதிரை நம்பினால் நிம்மதியான தூக்கம் பெறும். யாருக்கும் பயப்பட மாட்டோம். இறை நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானா தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான். அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானா தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 55வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு மூணு சம்பவத்தை சொல்லி காட்டணும். ஒரு மூணு நிகழ்வு ஒருத்தருக்கு நடந்த சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாவினால் கட்டளையிடப்படுறாங்க. ஒரு இடத்துல போய் இன்னொரு சகோதரரை சந்திக்க சொல்லி அவரை ஹலர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹலர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே சந்தித்து ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க. பயணம் போகும்போது இவர் கேட்குறாங்க, நீங்கள் என்கிட்ட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, லன் தஸ்தத்ய மை சபுரா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அவர் மூசா நபி சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை பொறுமையாளராக பார்ப்பீங்க, நான் பொறுமையாக இருந்துக்க முயற்சிடுறேன்னு சொல்கிறாங்க. கப்பலில் பயணம் போய் வெளியில் வரும்போது பார்த்தா ஹலர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாங்க. ஓட்டையை போட்டுனா, எனது கப்பலில் ஓட்டையை போட்டீங்க, அவ்வளோ பேரும் அப்படியே மூழ்க அடிக்க போகிறீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன்னே உனக்கு பொறுமை கிடையாதுண்டு, இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவதாக அப்படியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வந்தால் அவனை கொலை செஞ்சுட்டாங்க. உடனே அநியாயத்தை தட்டி கேட்குற மனநிலை தான் மூசா நபிக்கு. அநியாயமாக ஒரு உயிரை கொலை செஞ்சீங்களே, எதுக்கு கொலை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யாத ஒரு பாவியை கொலை, அப்பாவியை கொலைஞ்சிட்டிங்களே, நான் சொன்னேன் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன் என்று. அப்போ மூசா நபி சொல்லலாம், இதுக்கு பிறகு நான் எதாவது கேட்டால் அதோடு நம்ம பிரிஞ்சிடுவோம்ட்டாங்க, இது கடைசி சான்ஸ் தாங்கன்னாங்க. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே போய் ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போனால் வெளியூர்காரவங்களுக்கு 3 நாளைக்கு உணவு கொடுக்க வேண்டியது எழுதப்படாத சாசனம். அவங்க உணவு கொடுக்கல, அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதில் கிழிந்து விழப்பாக்குது. அதை நிறுத்தி வைத்து நிப்பாட்டி வேலைப்பாடு செய்து அதை நிறுத்துகிறாங்க. நிறுத்துறதுக்கு ரொம்ப வேலை பெற வச்சுட்டாங்க. அதனால தான் மூசா நபி சொல்கிறாங்க, இவங்க தான் நமக்கு சாப்பாடு தரல, இதை நிப்பாட்டி வச்சு கட்டினத்துக்காக வச்சு கூலி கேட்கலாம் இல்லை என்றாங்க. கூலி கேட்கலாம் இல்லை கேட்டோம், நான் சொன்னேன் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், இனி நாம் பிரியிற நேரம் வந்தாச்சு, இனி நாம் பிரியுவோன்ட்டு உனக்கு 3க்கும் விளக்கம் சொல்கிறேன், இந்த 3க்கும் வந்த விளக்கம் சொல்கிறேன், நாம் இதோட பிரியுவோங்கிறாங்க. இது எல்லாம் நமக்கு சொல்ல சொல்கிறான். முதலாவது கப்பலை ஓட்டையை போட்டேன், கப்பலை ஓட்டை போன ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் என்ன செய்யச்சேன்னா, அல்லாஹ் தான் என்ன செய்தானே. இது எதுக்கென்றால், உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுத்து தாழ்த்தி கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது. உலகத்தில் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறாங்களா, வீணுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல எதையுமே சொல்லலை, எல்லாமே நமக்கு படிப்பின தான். முதலாவது பாருங்கள், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு டெமேஜ் ஏற்படுது, அதுவும் அநியாயமான முறையில் ஏற்படுது. அந்த கப்பக்காரனுக்கு இவங்களுக்கு எந்த துரோகமும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை, சும்மா நட்டைக்கு நடுவால் அதில் ஒரு ஓட்டையை போட்டாங்க. அப்போ அந்த கப்பல் ஓனருக்கு எப்படி இருக்கும், அநியாயமாக இரவு யாரோ இந்த வேலையை பண்ணிட்டானே, நம்ம பார்க் பண்ணியிருந்த காரில் யாரோ டயரில் ஆணி ஏற்றி விட்டானே, இல்லாட்டி சும்மா போனது வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிதுன்னு பழுதாக போய் நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிள்ளை ஒன்று சோமில்லாம போச்சு, ஏதோ ஒரு வீட்டில் மரம் விழுந்துட்டு ஒரு பொருளாதாரம் ஒன்று டெமேஜ் ஆகுது, அதை எப்படி எடுத்துக்கிறது. ஹலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது வந்து கடலில் வேலை செய்யக்கூடிய ஏழைகள் சிலர் ஒன்று சேர்ந்து வாங்கின கப்பல் தான் இது. யமலூனஃபில் பஹர், கடலில் வேலை செய்யக்கூடிய பலர் சேர்ந்து காசு போட்டு இந்த கப்பலை வேண்டி வச்சுக்கான். உரியது அந்த ஐபகா, இந்த கப்பலை காப்பாற்றுறது தான் ஓட்டையை போட்டேன்டாங்க. கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டிங்களா? அப்போ சொல்லி காட்டுறான், மிம்பரா இம் மலிக்கன் யௌஹுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்மா, ஒரு மன்னன் வந்துக்கிட்டு இருக்கிறான், படையெடுத்துக்கிட்டு வரான், துறைமுகத்தில் உள்ள எல்லா கப்பலையும் கொள்ளையடிக்க வரான், இதை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டேன், ஓட்டை கப்பலை எவனாச்சும் எடுத்துகிட்டு போவானா? அப்போ பாருங்கள், நமக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார டெமேஜ், நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்க அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை, அவ்வளோதான். பெருசு வரலை, அந்த பெருசு என்னங்கிற நமக்கு ஒகி வரலை, அங்கே ஒகி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்டா, உங்களுக்கு நீ ஒகி வராது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டே போங்க. உங்களை பிள்ளைக்கு வருத்தம், ஒரு ஆக்சிடென்ட்டு, கால் உடஞ்சி போச்சு, ஏதோ உடத்தையே நிப்பாட்டி மேலே போகாமல் அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக்கான் தடுத்திக்கா, அவ்வளோதான் அவ்வளோதான், இதுதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சரியான பருத்தம், மனசில் வேதனை, நோய்வாய் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லாஹ் இதில் ஒரு நிலவு நாடிக்கான், நீ இந்த நோயிலேயே கடந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி உன் உடம்ப மேலிச்சு பெரிய நோய் வராமல் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுக்கான். ஒரு வருஷம் கடை, ஒரு வருஷம் கடை, பெரிய ஆள்கொள்ளி நோயிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம் இல்லையா? அப்போ அல்லா இந்த சம்பவத்தை சொல்ல சொல்கிறான். ரெண்டாவது என்ன, உயிர் பலி. ஒரு சின்ன பிள்ளைய தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இவன் ஒரு சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, ஒரு உயிர் விளக்கு. நம்ம பிள்ளை முகத்தா போச்சு, இன்னும் ஒரு பிள்ளை முகத்தா ஆயிடுச்சு இல்லையா, பிள்ளை முகத்து சின்ன பிள்ளை, ஒன்றரை வயசு பிள்ளைன்னு ரொம்ப வேதனைப்படுறோம். அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சுக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலியான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை. இந்த பிள்ளை இவன் பருத்து வழிகட்டு தாய் தந்தையும் சேர்த்து வழி கெடுக்க போகிறான். அதனால் இப்போவே எடுத்தாச்சு. இப்போவே எடுத்தா சின்னத்திலேயே போனால் அவன் வழிகடாமல் போகிறான் இல்லையா, அவனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா. அந்த தாய்க்கு தகப்பனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது. இன்னொரு குழந்தை பிறக்க, தகப்பனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது. இன்னொரு குழந்தை பிறக்க போகுது.

0: அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி ஹிலு அலிஸ்லாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க, இந்த மதிலுக்கு கீழே ரெண்டு அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான், இந்த அநியாயக்காரன் எடுத்துருவான். இது அவர்கள் பருவ வயதை அடையும் வரை விழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் நம்ம கையால் அதை நிப்பாட்ட வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டம். போயிட்டே இருப்போம் நாம் என்றாங்க. எனவே நம்முடைய கையால் ஒரு ஒரு அநியாயக்காரனுக்கே ஒரு மரியாதை நடத்துக்கிட்டு இருக்குது, ஒருவேளை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் அல்ல அதன் பின்னணியில் நம்முடைய சந்ததிகளில் யாரையோ காப்பாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை இப்படி முகம் கொடுக்கலாம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்தில் கஹஃப் 55 வசனத்திலிருந்து அடுக்கடுக்காக அழகாக சொல்லித்தாராம் பாருங்கள். வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஒரு மூமினாக இருந்தால் மட்டும். இப்போ பாருங்கள் யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், நீ மூமினாக இருந்தால் உன்னை நிம்மதியாக வாழ வைப்போங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை தானே தேவை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஈமானில் கல்லாக்கதிரில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சாமி
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலி
3: சிந்தனை.
4: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ், யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, செல்லதாலி சொல்லுகிறார்கள் அவுரத்தை தொடர்றது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே என்கக்கூடிய ஹதீஸை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காராக்கள் இருக்கக்கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மற்ற ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. இந்த ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று, இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டையும் ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறதல்ல, அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டென்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம்?

0: எல்லாம் ஒரு உருப்பத்தோட்டமாய் நினைச்சுக்கும். அது மாதிரி ஏதோ கை பட்டுது, ஆனால் அவுரத்திலாம் பட்டுது என்றால் அது கை பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது, தச்சேலா படுதல் என்கிறது, அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்கும் என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொது ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
2: சிந்தனை. முஸ்லிம் வானொலி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43rd தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபல ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னாலா, அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம்.
5: அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சுல்தானுடைய காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து வக்து, அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம், நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்னு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வளமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுன்னத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுன்னத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வளமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வளமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுன்னத் அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள், ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள், ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திடுக் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டோனே திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, துஹாவுடைய நேரத்தில், துஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹீஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் என்ன
3: செய்கிறீர்கள். தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளி வாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
1: www.muslimvanoli.com.
2: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவன் அருள் பொருந்திய இந்த பூமியில், வஹியுடைய பூமியில், கிபிலா அமைந்துள்ள இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி என்னையும் உங்களையும் இந்த அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியின் சிறப்பும் இன்றைய முஸ்லிம்களின் நிலைமையும், ஃபத்லுல் இல்ம், அல்லாஹுடைய மார்க்க கல்வியின் சிறப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, லா ஹயாத இல்லா பில் இல்ம், வாழ்வு என்பது கிடையாது கல்வி இல்லாமல். கல்வி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. கல்விதான் இறந்து கிடக்கின்ற உள்ளத்தை வெளிச்சமாக்கும், உயிரூட்டும். இந்த உலகத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எமக்கு பலன் தரும். எப்போது அல்லாஹுவை அந்த கல்வி நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது மறுமையை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது சொர்க்கத்தை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது நரகத்துடைய அச்சத்தை கொடுக்கிறதோ அப்போது. கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மு இரண்டு வகைப்படும். ஒன்று மார்க்கத்துடைய கல்வி, அல்லது இன்னொன்று உலகத்துடைய கல்வி. அல்லாஹுடைய மார்க்கத்திலே இந்த இரண்டு கல்விக்கும் தரம் உண்டு. ஃபர்து கிஃபாயா, கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், கற்றே ஆக வேண்டும். கற்கவில்லை என்றால் தண்டனை உண்டு, நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இந்த உலகத்திலும் அவர் தப்பிக்க முடியாது, நாளை மறுமையிலும் அவர் தப்பிக்க முடியாது. ஃபர்து கிஃபாயா, இல்மு ஷரியா, இல்மு தீன், அல்லாஹுடைய தீனுடைய கல்வி, ஷரியத்துடைய கல்வி, அல்லாஹுவை பற்றிய கல்வி, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பற்றிய கல்வி, கபருடைய கல்வி, நாளை மறுமையுடைய ஞானங்களை உள்ளடக்கிய கல்வி, சொர்க்கத்துடைய கல்வி, அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான், அல்லாஹ் எதை அனுமதித்தான், அல்லாஹ் எதை தடுத்தான், அல்லாஹுடைய தூதர் எதை அனுமதித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் எதை தடுத்தார்கள், தொழுகை, அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், அந்த தொழுகையுடைய ருக்குன் என்ன, அந்த தொழுகையுடைய ஷுரூத் என்ன, ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஹஜ் யாருக்கு கடமை, எப்போது கடமை, எப்போது நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும், நோன்பு எப்படி நோற்க வேண்டும், நோன்புடைய நிபந்தனைகள் என்ன, நோன்புடைய ருக்குன் என்ன, எது இருந்தால் நோன்பு நிறைவேறும், எது இருந்தால் நோன்பு முறையும். இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த எந்த துறைகள் இருக்கிறதோ இந்த துறைகளுடைய முழு ஞானங்களையும் தௌஹீது முதல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கடைசி கடமை வரை கற்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமை. ஃபர்து கிஃபாயா, கற்றுதான் ஆக வேண்டும். இந்த கல்வி இல்லை என்றால் நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இன்னொன்று கட்டாய கடமை, அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இந்த உலகம் எப்போது நிலையாக இருக்குமோ, எந்த கல்வியை கற்றால் இந்த உலகத்தால் இயங்க முடியுமோ அந்த கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து ஐன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இது உங்களுக்கு விருப்பமானது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கல்வியை குறித்து உங்களிடத்தில் விசாரணை செய்ய மாட்டான். நீங்கள் டாக்டர் படிக்கலாம், நீங்கள் இன்ஜினியர் படிக்கலாம், நீங்கள் உலகத்திலே எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை நீங்கள் வாழ வைப்பதற்காகவும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்காகவும் கற்கலாம். ஆனால் இதை குறித்து நாளை மறுமையிலே விசாரணை கிடையாது. என்ன படித்தாய், எவ்வளவு மதிப்பெண் பெற்றாய், எந்த கல்லூரியில் படித்தாய், எப்படி படித்தாய், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாய், எந்த துறையின் மூலமாக இந்த உலகத்திலே வருமானத்தை தேடினாய், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹுடைய கல்வி, அல்லாஹுடைய தூதருடைய கல்வி, இந்த இல்முத்தீன், இந்த இல்மு ஷரியா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமை. ஆனால் எதில் எம்முடைய முக்கியத்துவம் இருக்கிறது, எதில் எம்முடைய ஆர்வம் இருக்கிறது, எதை கற்பதில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஆர்வம் காட்டுகிறது, எதை கற்பதில் இன்று முஸ்லிம் சமூகம் குறைவை காட்டுகிறது, யோசித்து பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வசனம் எமக்கு அப்படியே பொருந்துகிறது. பாருங்கள், சூரத்து ரூம் உடைய ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான கல்வியைத்தான், வெளிப்படையான ஞானங்களைத்தான் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தை பற்றி கேட்டால், உலகத்துடைய துறைகளை பற்றி கேட்டால், அதை பற்றி பேசுவதற்கு, அதன் பக்கம் செல்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் மறுமையை பற்றியோ, மறுமையுடைய ஞானங்களை பற்றியோ முழுவதும் அறியாதவர்களாக, மறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், பலித்தாரக இல்முஹும் ஃபில் ஆகிரா பல் ஹும் ஃபி ஷக்கி மின்ஹா பல் ஹும் மின்ஹா அமூன். மறுமையை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லை, மறுமையை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை, மறுமையுடைய ஞானங்களை அவர்கள் பெறுவதில்லை, அதை பற்றிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள். ஏன்? அதை பற்றி அவர்கள் குருடர்களாக வாழ்கிறார்கள். கண்கள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது, உள்ளங்கள் இருக்கிறது, ஆனால் இவற்றையெல்லாம் மறந்து குருடர்களை போல்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் மட்டும் போதும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களுடைய நிலைமையை இந்த அல்லாஹுடைய தீனுடைய கல்வியில் எடுத்து பாருங்கள். அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாரால் இறக்கப்பட்டது? யாரால்? அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாருக்காக இறக்கப்பட்டது? மனிதர்களுக்காக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எப்படி நேர்வழி பெற வேண்டும் என்று நேர்வழியை காட்டுவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன். இன்று முஸ்லிம்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அந்த குர்ஆன் எதை கற்பிக்கிறது, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எதன் பக்கம் அழைக்கிறது என்ற ஞானம் இருக்கிறது? யா அல்லாஹ், மாற்று மதத்தார்களுக்கு இந்த குர்ஆனை கொடுப்பதற்கு இன்று முஸ்லிம்களிடத்திலே ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதிகம் அதிகமான குர்ஆனை இலவசமாக மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுத்து குர்ஆனை அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். ஆனால் அதைவிட யாருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? யார் அந்த குர்ஆனை கொடுக்கிறார்களோ, யார் அந்த குர்ஆனை மாற்று மதத்தார்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த குர்ஆனை படித்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் திரும்பி ஒரு வசனத்தை எடுத்து காட்டி இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று அவரிடத்திலே கேட்டால் அவரால் சொல்ல முடியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாமல் இருக்கிறார்கள்! எத்துணை முஸ்லிம்கள் யா அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ், எத்துணை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியும்? குர்ஆனுடைய இறுதி மூன்று சூராக்கள், அதனுடைய பொருள் எத்துணை பேருக்கு தெரியும்? கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம்? தொழுகையிலே ஓதுகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதனுடைய பொருளை அறிந்து அதனுடைய விளக்கத்தை அறிந்துதான் அந்த சூராவை ஓதுகிறோமா? குர்ஆனிலே இமாம் ஏதோ ஓதுகிறாரே தொழுகையிலே, அந்த இமாம் ஓதக்கூடிய சூராவுடைய பொருளுடைய அடக்கத்தையாவது நாம் அறிந்திருக்கிறோமா? தொழுகையை தொழுகிறோம், என்ன ஓதப்படுகிறது என்று தெரியாமல் தொழுகையை முடிக்கிறோம். அல்லாஹ் இந்த தொழுகையிலிருந்து எதை நாடினான் என்ற ஞானத்தை அறியாமல் உங்களிடத்திலே கேட்கிறேன், எத்துணை முறை தொழுகையிலே சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையை கேட்டிருப்போம்? உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையுடைய பொருள் எனக்கு தெரியும் என்று. எத்துணை பேருக்கு தெரியும் சமி அல்லாஹு லிமன் ஹமீத இந்த வார்த்தையுடைய பொருள்? எம்மில் எத்துணை பேருக்கு தெரியும்? அறிந்தவர்கள் கொஞ்சம் கைகளை உயர்த்துங்கள், யோசித்து பாருங்கள். மூமின்களை குறைபடுத்துவதற்காக அல்ல, எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக. இந்த உலகத்திலே நாம் கற்றத்துறையில் எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அதற்கு நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள தயார். இந்த துறையில் என்னுடைய கல்வி ஞானம் குறைவாக இருக்கிறது, இதை கற்றால் இவ்வளவு ஊதியம் அதிகமாகும் என்றால் அந்த துறையை எவ்வளவு லட்சம் கொடுத்தாவது, எவ்வளவு நேரம் கொடுத்தாவது கற்க தயார். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுத்த கல்வியை, நேர்வழிக்காக, இவ்வுலகின் வெற்றிக்காக, மறு உலகின் வெற்றிக்காக அல்லாஹ் கொடுத்த தீனுடைய கல்வியை கற்பதற்கு, அதிலே அதை தெரிந்து அதை புரிந்து தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி மக்களை அதன் பக்கம் அழைப்பதற்கு எத்துணை பேர் தயார்? இதுவெல்லாம் பள்ளியின் இமாம்களுக்குரிய கல்வி, அல்லது ஹுத்துபா மேடையில் நின்று ஹுத்துபா செய்யக்கூடிய ஹதீப்களுக்கு உள்ள ஒரு கல்வி. அது அவர்களுக்குரிய பிரிவு, அது அவர்களுக்குரிய கல்வி என்று ஒதுங்குகிறோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காக மட்டும் உள்ள கல்வி அல்ல, எம்மை மாற்றுவதற்காக உள்ள கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அத்துணை பேரையும் ஹதீப்களாக, ஹுதுபா மேடையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றி இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவர்களின் துறையை தேர்ந்தெடுத்து அவர் அவர்களை மேம்படுத்தினார்கள். ஹாலித் பின் வலீத் போருடைய தளபதி, ஸைத் பின் ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய வகையை எழுதக்கூடியவர். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர் அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த துறையை கொடுப்பதற்கு முன்னால் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபர்தாயின், எதை எதை? அல்லாஹுவை அறிந்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை புகழ்கிறான். அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள், அல்லாஹுடைய தூதருடைய மார்க்க சட்டங்களை அறிந்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நஷ்டம் இது, இழிவு இது. எந்த ஒரு சமூகம் இல்மிலே நிலைத்திருக்குமோ அந்த சமூகம் வெற்றியின் பாதையில் நிலைத்திருக்கும். எந்த ஒரு சமூகம் இல்மில் குறைவுபடுமோ, இல்மை விட்டு தூரமாகுமோ, அந்த சமூகம் தன்னை அழிவின் பாதையை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று பொருள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துடைய எந்த துறையாக இருக்கலாம், அந்த துறையுடைய இல்மை அறியாமல் அந்த துறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. தொழுகையை தெரியாமல் தொழ முடியாது, நோன்பை தெரியாமல் நோன்பு வைக்க முடியாது, ஜிஹாதை தெரியாமல் இல்மில்லாமல் ஜிஹாது செய்ய முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அந்த நபியை பற்றி கூறுகிறான், وَإِنَّهُ لَذُو عِلْمٍ لِمَا عَلَّمْنَاهُ. அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த கல்வியில் அவர் தெளிவான கல்வியுடையவராக, இல்மை சுமந்தவராக இருந்தார் என்று நபி யாகூபை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், وَكَذَلِكَ يَجْتَبِيكَ رَبُّكَ وَيُعَلِّمُكَ مِنْ تَأْوِيلِ الْأَحَادِيثِ. அல்லாஹ் அவருக்கு கனவுடைய விளக்கத்தின் ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் என்று இல்மை கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி தாவூத், சுலைமான் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் இல்மை வழங்கினான். அல்லாஹ் எதை கொண்டு அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள், இல்மை வழங்கினான். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், மூமின்களில் மற்றவர்களை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மேம்படுத்தி வைத்தான், எங்களை சிறப்புப்படுத்தி வைத்தான். எதை கொண்டு சிறப்புப்படுத்தினான் நபி சுலைமானை? எதை கொண்டு? இல்மை கொண்டு. இல்மு ஃபதல், இல்மு சிறப்பு. யாருக்கெல்லாம் இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். புரிகிறதா? இல்மு சிறப்பானது, யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். இல்மு கண்ணியமானது, யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் கண்ணியத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். இல்மு நேர்வழி உடையது, யாரையெல்லாம் இந்த நேர்வழி சென்றடைகிறதோ அவர்கள் அல்லாஹுடைய நேர்வழியில் உட்படுத்தப்படுவார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்முடைய சிறப்பை குறித்து பார்ப்போம். வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை, நபியே நீங்கள் அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று கூறுகிறான். எதை குறித்து? எதை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று கூறுகிறான்? யா அல்லாஹ், ஆட்சியை அதிகப்படுத்தி என்று நபியை கேளுங்கள் என்று சொன்னானா? யா அல்லாஹ், செல்வத்தை அதிகப்படுத்தி அல்லது குழந்தைகளை அதிகப்படுத்தி இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை கேட்குமாறு கூறுகிறானா? எதை கேட்குமாறு கூறுகிறான், எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக, கல்வியை அதிகப்படுத்துவாயாக, நீ கொடுத்த இந்த மார்க்கத்துடைய ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை விட சிறப்பான ஒன்று இருக்குமானால் அதை குறித்து கட்டளையிட்டு இதை அதிகப்படுத்து என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குமாறு பணித்திருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே இல்மை மட்டும்தான் அதிகப்படுத்தியா அல்லாஹ் என்று கேட்குமாறு பணிக்கிறான் என்றால், இந்த இல்ம் இந்த உலகத்துடைய அனைத்து நியமத்தை விடவும் மிகப்பெரியது. அல்லாஹ்வர் என்ன விளக்கம் பாருங்கள், என்ன சிந்தனை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மை அதிகப்படுத்து, ரப்பி ஜிதுனி இல்மா. எத்துணை பேர் கேட்டிருப்போம், எத்துணை பேர் கேட்டிருப்போம். ஆனால் உங்கள் அறிவுக்கு பொருந்துகிறதா? இல்மை அதிகப்படுத்தியா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தால் மட்டும் இல்ம் அதிகரிக்குமா? இல்ம் அதிகரிக்குமா? யோசித்து பாருங்கள், எந்த அறிவு அதை ஏற்றுக்கொள்ளும்? ஒருவர் தனக்கு குழந்தைகளை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடு, ஆனால் அவர் திருமணம் செய்யவில்லை. எப்படி அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பான்? அதனுடைய காரணத்தை நோக்கி அவர் செல்லவில்லை. எந்த வழியில் சென்றால் இல்மை அல்லாஹ் கொடுப்பான் என்ற வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த முறையில் இல்மை கற்க வேண்டும், யாரிடத்திலிருந்து கற்க வேண்டும், இல்மை எப்படிப்பட்ட வழிகளில் கற்க வேண்டும் என்ற முறைகளை அவர் தேடிச் செல்லவில்லை. இல்மு வந்தடையாத மூமின்களே, சோம்பேறித்தனத்திலே இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே, அந்த இல்மை தேடுவதில் ஆர்வம் இல்லை என்றால், இல்மு வந்தடையாத மூமின்களே, பாவத்திலே எம்முடைய வாழ்க்கை இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால் இல்மு இவர்களை வந்தடையாது, இல்மு இவர்களிடத்திலே சேராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதனால் தான் கட்டளையிடுகிறான், வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா. இந்த இல்மை சுமக்கக்கூடியவர்களுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீத், இதற்கு அல்லாஹ் சாட்சிகளை ஏற்படுத்துகிறான். ஆம், இது உண்மைதான். இதற்கு யாரெல்லாம் சாட்சியாக ஆக்கப்படுகிறார்கள் தெரியுமா? கலிமத்து தௌஹீதுக்கு சாட்சி கூறுபவர்கள் யார்? அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 18வது வசனத்தில், ஷஹீத் அல்லாஹ், யார்? அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அன்னஹு லா இலாஹா இல்லஹு, அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு எவரும் இல்லை. வல் மலாயிகா, யார்? மலக்குமார்கள். அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அதற்கு பிறகு யார்? மலக்குகள். வஊலுல் இல்ம், வஊலுல் இல்ம், இல்மை சுமந்தவர்கள், கல்வியாளர்கள், மார்க்க கல்வியை பெற்றவர்கள். ஆம், இவர்கள்தான் சாட்சி. அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு பிறகு, மலக்குகளுடைய சாட்சிக்கு பிறகு அல்லாஹ் யாருடைய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறான்? இல்மை சுமந்தவர்களுடைய சாட்சியை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால், யோசித்து பாருங்கள் மூமின்களே, அந்த இல்மை கற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு கண்ணியத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல் குஷூ, அல்லாஹுவை உள்ளத்தால் பயந்தவர்கள். அல் குஷூ, இது சாதாரண பயம் அல்ல, பணிவோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு, முழுவதும் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து பயப்படக்கூடிய பயத்திற்கு தான் அல் குஷூ என்று சொல்லப்படும். இப்படி அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இப்படி அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா.
1: அல்லாஹுடைய அடியார்களில் கல்வியை பெற்ற உலமாக்கள். ஏன் ஒரு ஆலிம் எதை அறிந்திருப்பான், எதை அறிந்திருப்பான், யாரை அறிந்திருப்பான், அல்லாஹுவை அறிந்திருப்பான். அல்லாஹுவை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹிற்கு பயப்படாமல் இருப்பானா, இருப்பானா? அல்லாஹுடைய முழுமையான தன்மைகளை கேட்டவன் அல்லாஹுடைய தன்மைகளுக்கு மாறு செய்வாளா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்தவன் அல்லாஹ் பார்க்கும் பொழுது அல்லாஹ் கேட்கும் பொழுது தவறுகளை செய்வானா? அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவை உண்மையாக உள்ளச்சத்தோடு பணிவோடு அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள், கல்வியாளர்கள். கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் கேட்கிறான், நபியே கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா? எந்த உலகத்துடைய அறிவாளி கூறுவார் ஆம் என்று? அல்லாஹ் என்ன கேட்கிறான், கல்வியை பெற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் சமமா? சுப்ஹானல்லாஹ், இன்று பார்க்கிறோம் சில முஸ்லிம்களை, அல்லாஹ் பாதுகாப்பாளாக. அப்போதுதான் குர்ஆனை சரியாக ஓத ஆரம்பித்திருப்பார், புகாரியுடைய தமிழாக்கங்களை படிக்க ஆரம்பித்திருப்பார். ஆனால் இமாம் புகாரியை குறை கூறுவார், யாரை குறை கூறுவார்? இமாம் புகாரியை குறை கூறுவார், இமாம் முஸ்லிமை குறை கூறுவார், ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்களை குறை கூறுவார், குர்ஆனிலேயே பிழை இருக்கிறது என்று கூறுவார். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், இமாம் புகாரியும் நீங்களும் சமமா? இமாம் ஷாஃபிஈ அவர்களும் நீங்களும் சமமா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் நீங்களும் சமமா? சிலர் பேசுவதை பார்த்திருக்கலாம், அபு ஹனீஃபா இப்படி சொன்னார், நான் இப்படி கூறுகிறேன். யா அஹி மன் அன்த வமன் அன, நான் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் அபு ஹனீஃபாவுடைய கல்விக்கு முன்னால் நாம் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கல்விக்கு முன்னால் நான் யார் நீங்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கல்விக்கு முன்னால். பின்னால் வரும்பொழுது எமக்கு இன்னும் மேலதிகமான விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யர்ஃபஅல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி உயர்த்துகிறான், பதவிகளை உயர்த்துகிறான். யாருக்கு? யாருக்கு தரஜத்துகள் உயர்த்தப்படுகிறது? ஊதுல் இல்ம், இல்ம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அபு ஹுரைராவை நீங்கள் பார்த்ததுண்டா? ரழியல்லாஹு அன்ஹு, நாம் பார்த்ததுண்டா? எப்போது வாழ்ந்தவர், எப்போது வாழ்ந்தவர்? ஆனால் அவருடைய பெயரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய பெயரை பதவியை எல்லாம் உயர்த்துவான். குர்ஆனை அறிந்தவர், ஹதீஸை அறிந்தவர் அபு ஹுரைராவை அறியாமல் இருக்க மாட்டார். இமாம் புகாரி செல்வம் வைத்திருந்தாரா, ஆட்சியை வைத்திருந்தார்களா? இமாம் புகாரியுடைய பெயரை கேட்டால் ரஹிமஹுல்லா, ஏன் அல்லாஹ் அவருடைய பதவியை உயர்த்துகிறான். இல்மிற்காக அவர்கள் பட்ட கஷ்டம், இல்மிற்காக அவர்கள் பட்ட சிரமம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்துணை நாட்கள் பசியோடு உணவில்லாமல் தெருக்களிலே பசியால் உறங்கி கிடப்பார்கள், சஹாபாக்கள் யாரோ இருக்கிறார்கள் என்று அவர்களை மிதித்து செல்லுவார்கள். ஹதீஸை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்து அல்லாஹ்வுடைய அருளால் இல்மை தேட வேண்டும் என்ற முயற்சியால் 18 வயதில் ஃபத்வா கொடுக்கும் அளவிற்கு திறமை உள்ளவராக மாறியவர். இன்று 18 வயது வாலிபனை அழைத்து வந்து சூரத்துல் இஹ்லாஸை தஜ்வீதோடு ஓதுங்கள் என்று கூறுங்கள், அதனுடைய பொருளை 4 வரையுடைய பொருளை கூறுங்கள் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். இமாம் அபு ஹனீஃபாவிற்கு அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார். அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார், மிக பிரசித்தி பெற்ற மாணவர்களில் ஒருவர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. அவருடைய பிரசித்தி பெற்ற மாணவர், சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுக்கிறார். குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானங்களை பெறுவதற்காக அந்த சிறு வயதுடைய வாலிபர் இமாம் அபு ஹனீஃபாவுடைய சபைக்கு வருகை தந்து இல்மை கற்கிறார். ஆனால் குடும்பம் நெருக்கடியாக மாறுவதை பார்த்த அவருடைய தாய் அந்த குழந்தையை அழைத்து சென்று மீன்பிடி தொழிலை உட்படுத்துகிறார்கள். மீன்பிடித்தால் வருமானம் அவருடைய குடும்பத்திற்கு. ஆனால் இந்த மாணவரோ மீன்பிடிக்க செல்லுகிறேன் செல்லுகிறேன் என்று கூறிவிட்டு எங்கே செல்கிறார்? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவருடைய கல்வியின் சபைக்கு சென்று கல்வியை தேடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்வை எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். தாய் வருகிறார், யா அபு ஹனீஃபா லக்கத் அஃப்சத்த இப்னி, என்னுடைய குழந்தையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். அபு ஹனீஃபாவே, அவர் வருமானத்திற்காக தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், தஅனி, அவரை விடுங்கள், இல்மை கற்கட்டும். ஏன், அவருக்கு எதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? அபு ஹனீஃபா சொன்னார்கள், நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அல் ஃபாலூதஜ் பிதுஹுனில் ஃபுஸ்துக், அரசர்களுடைய உணவு இது அந்த காலத்தில், இந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அந்த தொழிலை அவர் சரியாக பார்க்க முடியவில்லை. இவர் எதை சாப்பிடுவாராம்? அரசர்களுடைய உணவை சாப்பிடுவாராம். அபு ஹனீஃபாவிற்கு மூளை குழம்பி விட்டது என்று கூறிவிட்டு அந்த தாய் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். பின்னால் காலத்திலே இந்த அபு யூசுப் தன்னுடைய இல்மால் அல்லாஹ்வுடைய உதவியால் உயர்ந்த இந்த இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய அரசவைக்கு காதியாக நியமிக்கப்பட்டு ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த தாயிடத்திலே அபு ஹனீஃபா குறிப்பிட்ட அந்த இரண்டு உணவுகளும் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ். அப்போது சிரித்தவர்களாக அபு யூசுப் ஹாரூன் ரஷீத் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ், ஹாரூன் ரஷீத் அவர்கள் இதை கேட்ட பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் இமாம் அபு ஹனீஃபாவிற்கு ரஹ்மத் செய்வானாக, அவர் தன்னுடைய சிந்தனையை கொண்டு பார்த்தவர், இல்மை கொண்டு பார்த்தவர். இர்ஃபஇ அல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய தரஜத்தை அல்லாஹ் உயர்த்திக் கொண்டே இருப்பான். அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்கள் இந்த பூமியில் விட்டு சென்ற இல்மை சுமக்கக்கூடியவர்கள் மறுமை வரை இந்த பூமியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய இன்ஜினியர் படிப்பு இந்த கண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குமா? நீங்கள் படித்த டாக்டர், நீங்கள் படித்த MBA, நீங்கள் படித்த இந்த உலகத்துடைய துக்தூராத், எதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மரணத்தோடு நீங்கள் படித்த படிப்பும் அதற்கான உழைப்புகளும் எந்த ஒரு கூலியையும் தராமல் உங்களோடு மரணித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மிற்குரிய இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக மிக முக்கியமான ஹதீஸ், எமக்கு இன்றைய காலத்தில் மிக மிக தேவையான ஹதீஸ். மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையை
3: إن الله لا يقبض العلم انتزاعا ينتزعه من العباد
1: الله மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து இல்மை ஒரே அடியாக அல்லாஹ் எடுத்து விட மாட்டான்.
3: ولكن يقبض العلم بقبض العلماء
1: الله உலமாக்களை கல்வியாளர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை எடுத்து விடுவான்.
3: சுப்ஹானல்லாஹ்.
1: உலமாக்கள் இந்த பூமியில் வாழ்வது அருள். கல்வியாளர்கள் நம்முடைய சபைகளில் இருப்பது அல்லாஹ் கொடுத்த அருள். இல்மை சுமப்பவர்கள் இந்த பூமியிலிருந்து சென்று விட்டால் முசீபா, முசீபா, நேர்வழி மரணித்துவிடும்.
3: அல்லாஹ் உலமாக்களுடைய மரணம் இந்த உலகம் மேலும் விழிப்படைய வேண்டிய நேரம் அது.
1: நம்முடைய தமிழ் சமூகத்தை பாருங்கள், நஷ்டத்தை, இழிவை, இழிவை பாருங்கள். எத்துணை மதரசாக்கள் மூடப்படக்கூடிய நிலைமை.
3: குர்ஆனை ஓதுவதற்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர்.
1: கல்வியின் சபைகளுக்கு தன் பிள்ளையை அனுப்பி மார்க்க கல்வியை படிக்கட்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வின் அருளை பெறட்டும். அதுவெல்லாம் யத்தீம்களுக்கு, அதுவெல்லாம் ஏழைகளுக்கு. ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளை அல்ல இல்ல மாஷா அல்லாஹ் இருக்கலாம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர, ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளையை மதரசாக்களில் அனுப்பி இல்மை தேட வைக்க இந்த சமூகத்துடைய செல்வந்தவர்கள் தயாரா?
3: இல்லை,
1: இல்லை. எத்துணை மதரசாக்கள் இல்மை தேடுவதற்காக உலமாக்கள் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
3: ஏழைகளும் எத்தீம்களும் மட்டும் அந்த மதரசாக்களில் இன்று சேர்ந்து படிக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் எங்கே? இதையெல்லாம் இப்போது படிக்க வேண்டுமா? காலம் வரும் பொழுது அவர்கள் படித்துக் கொள்வார்கள்,
1: காலம் வரும் பொழுது தெரிந்து கொள்வார்கள். உண்மையில் உங்களுடைய உள்ளத்தை கை வைத்து சொல்லுங்கள், என் பிள்ளை உலக கல்வியை கற்பதை விட மார்க்க கல்வியில் மேம்படுவதைத்தான் நான் விரும்புகிறேன்.
3: எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும்?
1: என் பிள்ளை சொர்க்கத்தில் உயர்ந்த தரத்தை அடையக்கூடிய கல்வியை பெறுவதை விரும்புகிறேன்.
3: உலகத்துடைய கல்விதான் என் காலுக்கு கீழ்தான். அவன் கற்றாலும் கற்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நாணியதை பெறுவான். முக்கியமில்லை என்று சொல்லவில்லை, தேவையில்லை என்று சொல்லவில்லை,
1: உதறி தள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. தேவைதான், முக்கியம்தான்.
3: ஆனால் எதற்கு பிறகு அதை முடிவெடுங்கள்.
1: எதற்கு பிறகு?
3: ஆயிரம் பாடல்களை சிறு வயதிலே மரணம் மனநம்,
1: ஆயிரம் திருக்குறளை மரணம் மனநம்.
3: சூராவுடைய குர்ஆனுடைய சூரா எத்துணை தெரியும்? நஷ்டம் கண்ணியத்துக்குரியவர்கள், இழிவு கண்ணியத்துக்குரியவர்கள், எப்படி
1: ஹத்தா இதா லம் யுபிக் ஆலிமன்,
3: எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார்.
1: இத்தகதன் நாசுரு ஊசன் ஜுஹாலன்,
3: மனிதர்கள் மூடர்களை மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். என்ன நடக்கும்?
1: ஃபஸுஇலு,
3: மார்க்க விளக்கத்திற்காக அவர்களை அணுகுவார்கள்.
1: ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின்,
3: அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள்.
1: ஃபத்வாவை கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள்,
3: கல்வி இல்லாமல், ஞானம் இல்லாமல்.
1: நேற்றுதான் புகாரியை படிக்க ஆரம்பித்திருப்பார். அவர் முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தியாக பேசுவார். இத்தகில்லா அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மூமின்களே. ஃபத்வாக்களை விட்டு உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய தீன் அல்ல, என்னுடைய தீன் அல்ல. யாருடைய தீன்? அல்லாஹுடைய தீன். இதை அறிவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, இதை பற்றி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. மார்க்க தீர்ப்பு உயர்ந்த தரம், உயர்ந்த தரம். இல்மிலே தேறியவர், ஹதீஸ் கலையிலே தேறியவர், உசூல் தஃப்ஸீர் உசூல் ஹதீஸிலே தேறியவர். ஒரு குர்ஆன் வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்கு இறக்கப்பட்டது, இதனுடைய விளக்கங்கள் என்ன, ஹதீஸ் இது என்ன தரம், இது சஹீஹா தஈஃபா ஹஸனா மௌதுஆ. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்ற கல்வியை எல்லாம் பெற்று ஆம் ஹாஸ் நாசிக் மன்சூக் இது போன்ற ஞானங்களை எல்லாம் அடைந்து அதற்கு பிறகு அல்லாஹுவை பயந்து கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்தி மார்க்க தீர்ப்பை கொடுக்க வேண்டிய சமூகம், பெற வேண்டிய சமூகம். தமிழாக்கங்களை படித்தால் போதும், ஏதோ சில நான்கு உரைகளை நான்கு சீடிகளை கேட்டால் போதும், அவரை விட கல்வியாளர் இந்த பூமியில் யாருமே கிடையாது. பேச்சாளர்கள் இன்று மார்க்கத்துடைய அறிவாளர்களாக, மார்க்கத்துடைய ஆலிம்களாக மாறுகிறார்கள். ஆலிம்கள் இன்று வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு அல்ல இல்ம், பேச்சுடைய திறமை அல்ல. ஒருவர் ஆலிமா இல்லையா என்று முடிவெடுப்பதற்கு இல்ம் உள்ளத்தால் சுமக்கப்படுவது, கலைகளை கொண்டது, ஞானங்களை உள்ளடக்கியது, கருத்துக்களை தெரிய வைத்தது. فَأَفْتَوْ بِغَيْرِ عِلْمٍ فَضَلُّوا وَأَضَلُّوا. அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். யா அல்லாஹ், இமாம் தபரானி ரஹிமஹுல்லா தங்களுடைய மஜ்முல் கபீரிலே பதிவு செய்கிறார்கள் ஹதீஸை. சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியிலே ஒரு தலையணையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த சஹாபி சொன்னார்கள், இன்னி ஜித்து அத்லுபுல் இல்ம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். மர்ஹபம் பி தாலிபில் இல்ம், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே, மாணவரே வருக வருக. மர்ஹபா சொன்னார்கள், தாலிபுல் இல்ம் லதஹஃபுல் மலாயிகா வதுலிபுஹு பிஅஜ்னிஹதிஹா ثُمَّ يَرْكَبُ بَعْضُهُ بَعْضًا حَتَّى يَبْلُغُ السَّمَاءَ الدُّنْيَا مِنْ حُبِّهِمْ لِمَا يَطْلُبُ. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே வாருங்கள், வருக. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்தால் அதற்கு மேல் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் அவர்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள். அப்படியே பூமியுடைய முதல் வானம் வரை மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மாணவன் தேடக்கூடிய இல்மை பொருந்திக் கொள்வதற்காக, அவர்கள் கொண்டுள்ள இல்மின் மீது அவர்கள் கொண்டுள்ள நேசத்தின் காரணமாக, யா அல்லாஹ், இன்னும் ஒரு சிறப்பு பாருங்கள் மூமின்களே. மபூதாவு திருமதி கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, கைஸ் இப்னு கதீர் அவர்கள் கூறுவதாக, கதீம ரஜுலுன் மினல் மதீனா, ஒருவர் மதீனாவிற்கு வருகிறார், மதீனாவில் இருந்து வருகிறார். அலா அபி தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக, ஓஹோ அபி திமஷ்க், எங்கே இருக்கிறார்கள், திமஷ்கிலே இருக்கிறார்கள், மதீனாவிலிருந்து கிளம்பி வருகிறார். யா அல்லாஹ், எதற்காக வருகிறார்? மா அக்தமக யா அகி, அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் வருகிறாய், ஏன் வந்தாய்? அவர் சொன்னார், ஹதீஸுன் பலகனி அன்க துஹத்திஸுஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து இந்த ஹதீஸை நீங்கள் செவிமடுத்ததாக நான் கேட்டேன், அந்த ஹதீஸை அறிவதற்காக வந்திருக்கிறேன். மதீனாவில் இருந்து திமஷ்கிற்கு ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அஹி அமா ஜிஅத லிஹாஜ்ஜா, வேறு ஏதாவது தேவைக்காக வந்தாயா? லா, அமா கதிம்த லிதிஜாரா, வியாபாரத்திற்காக வந்தாயா? லா, மா ஜிஅத இல்லா ஃபி தலபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சாவுடைய யார் மகன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. சிறு வயதிலேயே இவர்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஏற்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய கல்வி முழுவதையும் அறிந்தவர்கள். ஒரு வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்காக இறக்கப்பட்டது, எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, இப்னு அப்பாஸை கேட்டால் தெரியும். ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு ஞானம் மிக்கவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு பெரிய சஹாபாக்களை அணுகி அணுகி அணுகி ஹதீஸ்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது
5: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்று, ஏன் ஒரு ஆலிம் ஆபிதாகவும் இருப்பார், ஆனால் ஆபித் ஆலிமாக இருக்க மாட்டார். ஆலிம் வணக்கசாலியாகவும் இருப்பார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி வாகிதின் அல்லைஸி ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் பள்ளியிலே இல்முடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மூன்று மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் வருகிறார், இடத்தை தேடுகிறார். கொஞ்சம் கேளுங்கள், நமக்கெல்லாம் தேவையான ஹதீஸ். இடத்தை தேடுகிறார், இடம்

0: காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் இடத்தை பார்க்கிறார், முன்னால் செல்ல வேண்டுமா பின்னாலே உட்கார்ந்து கொள்ளலாம் என்று பின்னால் உட்கார்ந்து கொள்கிறார். இன்னொருவர், இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களே இதில் போய் நான் எப்படி உட்காருவது என்று திரும்பி சென்று விடுகிறார். முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த இல்முடைய சபையை முடித்த பிறகு கேட்டார்கள், இந்த மூன்று மனிதரை பற்றி அறிவிக்கட்டுமா? ஒருவர் இடம் கிடைத்ததை பார்த்து இடம் இருக்கக்கூடிய இடத்தில் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். இவர் அல்லாஹுவை நோக்கி சென்றார், அல்லாஹும் இவரை நோக்கி வந்தான். இன்னொருவர் வெட்கத்தால் பின்னால் உட்கார்ந்து கொண்டார், அல்லாஹும் இவரை கண்டு வெட்கமடைந்து விட்டான். இன்னொருவர் புறக்கணித்து விட்டார், அவர் புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். இல்முடைய சபைகளை புறக்கணிப்பது அவர் இல்முடைய சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம், இவ்வளவு கண்ணியமிக்க இந்த இல்ம், அகீதா தலீல் மினல் குர்ஆனி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னா அதனுடைய ஆதாரங்களை உள்ளடக்கியது இந்த இல்ம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம் எதற்கு முன்னால் செயலுக்கு முன்னால். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு பாட தலைப்பை அமைக்கிறார்கள், பாபுல் இல்மி கபுல் அல் கௌலி வல் அமல், செயலுக்கு முன்னால் இல்ம், பாபுல் இல்மி கபுல் அல் கௌலி வல் அமல், செயல் சொல்லுக்கு முன்னால் இல்மை தேடுவது என்ற ஒரு பாட தலைப்பை அமைத்து ஒரு குர்ஆனுடைய சூரா முஹம்மதுடைய 19வது வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். அந்த பாபை ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக் என்று பார்த்த வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹ் இங்கே இல்மை கொண்டு ஆரம்பிக்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹுவை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். இது செயல், இது சொல். அப்ப செயலுக்கு முன்னால் அல்லாஹ் எதை கொண்டு வருகிறான், கல்வியை கொண்டு வருகிறான். கல்வி செயல், அல்லாஹ் செயலுக்கு முன்னால் கல்வியை கொண்டு வருகிறான். அதனால் என்ன தேவை, ஒரு செயலை செயல்படுவதற்கு முன்னால் அதற்குரிய கல்வி அவசியம். சரி, கல்வி கிடைத்தாகிவிட்டது, இல்மு கிடைத்தாகிவிட்டது, அது போதுமா? ஸஹீஹுல் புகாரியை படிக்கிறேன், அது போதுமா? இல்மை தேடுவதற்கு அதுதான் வழியா? அதை புரிதல். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதே பாபை அமைக்கிறார்கள் ஸஹீஹுல் புகாரியிலே, பாபுல் ஃபஹ்மி ஃபில் இல்ம், இல்மை எப்படி புரிவது. ஒரு ஹதீஸை முன்னோட்டமாக ஆக்குகிறார்கள், மை யூரிதில்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ, ஹாஃபிழ் இப்னு ஹஜர் யுஃபக்கிஹு அதற்கு விளக்கம் சொன்னார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தின் புரிதலை யார் கொடுப்பான், அல்லாஹ். நியமா, ஒரு அருள் கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியை புரிதல். அல்லாஹ் அக்பர். ஏன் மார்க்க கல்வியை தவறாக புரிதல் தான் அத்துணை வழிகேட்டிற்கும் காரணம். அப்படிதானே இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சூஉல் ஃபஹ்ம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தவறான புரிதல், அஸ்லு குல்லு இபா குல்லு பிதா, எல்லா பிதாத்துடைய அடிப்படையும் இதுதான். ஹாரிஜியாக்கள், மொஹ்தசிலாக்கள், ஹவாரிஜிகள், மொஹ்தசிலாக்கள், முர்ஜியாக்கள், கதிரியாக்கள், ரவாஃபித், ராஃபிதாக்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்திலும் வழிகட்டது எதனால்? எதனால்? தவறான புரிதலின் காரணமாக. புரிதல் என்பது நியமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான்? நபி தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் அல்லாஹ் இல்மையும் ஞானங்களையும் கொடுத்தான். ஆனால் ஃபஃஹம்னாஹா சுலைமான், சுலைமான் மட்டும்தான் அதை புரிந்தார். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் ஞானங்களை கொடுத்தான். யார் புரிந்தது, புரிய வைத்தது யார்? அல்லாஹ். அதனால்தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அதிகம் அதிகமாக இந்த துஆவை சொல்லுவார்கள். யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃஃஹிம சுலைமான ஃபஹிம்னி. சொல்லுங்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவன்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அடியானுக்கு இந்த உலகத்தில் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்தான். ஒன்று, இந்த உலகத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது. இன்னொன்று, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது. அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்ன உடன் ஃபபகா அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார். என்ன இருக்கிறது? வெளிப்படையாக பார்த்தால் நமக்கு என்ன புரிகிறது? அல்லாஹ் ஒருவருக்கு வாய்ப்பை கொடுத்தான் உலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே இருப்பதை தேர்ந்தெடுப்பதற்கு. அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இதற்கு ஏன் அபூபக்கர் அழுதார்? அபு சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வகான அபூபக்கரின் அலமனா, எங்களிலேயே இந்த விஷயத்தை அறிந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அந்த தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்ட நபி மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை விட்டு அல்லாஹுவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால், உலகத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே செல்ல போகிறார்கள், மரணமாக போகிறார்கள். எப்படி அபூபக்கர் புரிந்தார்கள்? யாருடைய புரிதல்? அல்லாஹ் கொடுத்த புரிதல். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உமர் இப்னு அல்கத்தாப் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நெருக்கத்திலேயே வைத்து வைப்பார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லையா உமரே, இப்னு அப்பாஸின் மீது மட்டும் என்ன உங்களுக்கு தனியான ஒரு விருப்பம்? உமர் இப்னு அல்கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் இல்மை சுமந்தவர். யா அல்லாஹ், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு எதை கொண்டு கண்ணியத்தை கொடுக்கிறார்? இல்ம். அதை புரிய வைப்பதற்காக கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சூரத்து நஸ்ர் இந்த சூரா எதை சொல்லுகிறது? சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், மக்காவுடைய வெற்றியை சொல்லுகிறது. மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை புகழும்படி இந்த சூரா கூறுகிறது. இப்னு அப்பாஸ் இந்த சூரா என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை சொல்லுகிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் நீங்கள் எதை புரிந்தீர்களோ அதைத்தான் நானும் புரிந்தேன். இந்த புரிதலை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இது நியமாகண்ணியச்சுக்குரியவர்களே, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுப்பான். குர்ஆன் ஹதீஸிலே ஒரு தலீலை பார்த்துவிட்டு ஆம் இதுதான் விளக்கம் என்று முடிவெடுப்பது பாத்தில், தவறு. அது அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா? இந்த ஹதீஸ் யாருக்கு இறக்கப்பட்டது? எப்போது இறக்கப்பட்டது? இதனுடைய தரம் என்ன? இதில் வரக்கூடிய சஹாபிகளுடைய பட்டியலின் விளக்கம் என்ன? இவர் பலகீனமானவரா? இவர் பலம் உள்ளவரா? இவர் மறதி உள்ளவரா? அதற்கென்று ஒரு கலை இருக்கிறது, உசூலுல் ஹதீஸ். அதை படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அதில் மூழ்கியவர்கள் அவர்களிடத்தில் எடுத்து சென்று, இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எனக்கு புரியவில்லை, விளக்குங்கள் என்று கேட்டால், இந்த சமூகத்தில் பலருக்கு என்ன குறைந்துவிடப் போகிறது? நேற்று 3 வருடம் 2 வருடம் ஏதோ மார்க்க கல்வியை பகிர்ந்து விட்டால், இமாம் புகாரி இந்த ஹதீஸை புரியாமல் பதிந்திருக்கிறார் அல்லது தவறாக பரிந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் இந்த ஹதீஸுடைய உண்மையான விளக்கம் தெரியவில்லை. 2 வருடம் படித்தால் எனக்கு அந்த விளக்கம் தெரிந்துவிட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா? இமாம் புகாரியுடைய விஷயத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா? இமாம் புகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை, ஒரு ஹதீஸுடைய ராவியை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒரு 10 ஹதீஸை மனனம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா? லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ராவிகளையும் ஹதீஸுகளையும் உள்ளடக்கி குர்ஆனை மனனம் செய்து தஃப்ஸீர் கலையை அறிந்த இமாம் புகாரியை பற்றி இப்படி பேசுவதற்கு எப்படி உங்களுடைய நாவுகள் தயாராகிறது? சூனியம் புரியவில்லையா? உன் அறிவுக்கு புலப்படவில்லையா? தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது? ஹதீஸில் வந்திருக்கிறது, குர்ஆனில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார்? ஆமா, அது எப்படி அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு வர முடியும்? அது எப்படி இவர் விரும்புகிற மாதிரிதான் நடத்த முடியும்? புகாரி பதிவு செஞ்சிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆம், அப்படி ஹதீஸ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும் இந்த ஹதீஸை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார், ஒரு யூதன் இதை கை விளையாடல் செய்திருப்பான். இல்லா இலாஹ இல்லல்லாஹ் اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم علم தெரியாம ஃபத்வா சாபம் இந்த சமூகத்தின் இது கலட்டி எறியப்பட வேண்டும் சாபம் இது குர்ஆன் ஹதீஸை விமர்சனம் செய்பவன் ஹதீஸ் குர்ஆனோடு மோதுகிறது என்று சொல்பவன் அறிவை ஹதீஸில் புகுத்தி பார்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இமாம் புகாரி பதிந்த ஹதீஸை ஒருவன் தவறு, இமாம் புகாரி பதிந்தது தவறு, அவர் அறிவில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைக்கிறாள். அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைத்தவன் காஃபிர். ஹதீஸை பாதுகாத்தது இமாம் புகாரி அல்ல, இமாம் முஸ்லிம் அல்ல, இமாம் அபூதாவு திருமதி அல்ல. ஹதீஸை பாதுகாத்தவன் அல்லாஹ், இமாம் புகாரியை கொண்டு பாதுகாத்தான், இமாம் முஸ்லிமை கொண்டு பாதுகாத்தான். ஏன்? அது வஹி. ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாவின் வார்த்தையா? அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய வஹி. வஹியை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாளா? சஹி என்று உலகத்துடைய அத்துணை அறிஞர்களும் பதிவு செய்த ஹதீஸ் எம்முடைய அறிவுக்கு புலப்படாததால் இட்டு கட்டப்பட்டதா? யா அல்லாஹ், யா அல்லாஹ். அறியாமை, அறியாமை, அறியாமை தலைவிரித்தாடுகிறது தமிழக உலகத்தில். இல்மை தேடக்கூடிய உலமாக்களுடைய எண்ணிக்கையின் குறைவால், அதை கற்றறிந்த ஆலிம்களுடைய குறைவால் பாத்தில் தான் இன்று தலைவிரித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு, எங்கு பார்த்தாலும் ஹதீஸுடைய விமர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. மூன்றாவது, இந்த ஹதீ இந்த இல்மை எப்படி பெறுவது? புரிதல், சிறப்பு எப்படி புரிவது, எப்படி பெறுவது, என்ன வழி? இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா தங்களுடைய கிதாபில் மாத்தி அல் முவாஃபகாத், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான புத்தகம், நம் ஷாத்திப் ரஹிமஹுல்லா எழுதிய கிதாபு அல் மாத்தி அல் முவாஃபகாத், கிதாபுல் மாத்தி, அதை கூறுகிறார்கள். இல்மை தேடுவதற்கு இரண்டு வழி இருக்கிறது. ஒன்று அல் முஷாஃபஹ, கூறுங்கள். அல் முஷாஃபஹ, அல் முஷாஃபஹ யானி அல் முஷாஃபஹ து பிமானா அய் யஜ்லிஸ் தாலிபுல் இல்ம் பைன யதை ஷைஹி வ முஅல்லிமி. உயர்ந்த வழி, ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம் ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து இல்மை கற்பது முதல் வழி. ஒட்டுமொத்த உலமாக்களால் உறுதி செய்யப்பட்ட ஒரே வழி, சிறந்த வழி, ஷேக் ஆலிமுடைய சபைகளில் அமர்ந்து இல்மை கற்பது, அவரோடு தொடர்பு கொண்டு இல்மை கற்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிரம் புத்தகங்கள் ஆயிரம் ஹதீஸுகளை படித்தும் தெளிவை கொடுக்காத சில விஷயத்தை ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து தெளிவை பெறலாம். பரக்காத் பரக்கா பார்த்திருக்கலாம் பலர் தங்களுடைய வாழ்வில், புரியவே செய்யாதவர்களுக்கு ஒரு ஆலிம் சிறந்த அறிஞரிடத்திலே வந்து கேள்வியை கேட்பார்கள், அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார், அவருடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளும். பரக்கா இல்முடைய பரக்கத்தது. இரண்டாவது, முன்னோர்கள் குர்ஆன் சுன்னாவின் வழியில், சஹாபாக்களின் வழியில், அவர்களை பின்தொடர்ந்தவர்களின் வழியில் மார்க்கத்தை புரிந்தவர்கள் உலமாக்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக. அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி புரிய வேண்டும், இதை எப்படி புரிந்தால் என்ன விளக்கம் வரும் என்ற முழுமையான ஞானங்களை கொண்டு, இல்லை என்றால் இமாம் ஹாஃபில் இப்னு அப்துல் பர் தங்களுடைய கிதாபான அத்தம்ஹீத் என்ற ஒரு கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், கான சலஃப், எம்முடைய முன்னோர்கள் இல்மை தேடி புறப்படுவார்கள், ஒரு ஆலிமுடைய சபையில் அமர்வார்கள். முதலாவதாக அவருடைய ஷக்கிலை, அவருடைய வடிவத்தை, அவருடைய உருவத்தை, அவருடைய முறைகளை பார்ப்பார்கள். அவருடைய இபாதத்தை பார்ப்பார்கள், அவருடைய குணங்களை பார்ப்பார்கள். அதை பார்த்ததற்கு பிறகு அவரிடத்திலிருந்து இல்மை எடுப்பார்கள். அல் முஷாபகா, இல்மை அவரிடத்திலிருந்து எடுப்பார்கள். யார் சரியான ஆலிம்? قال الله وقال الرسول وقال ابو بكر وقال عمر وقال عثمان وقال علي بن ابي طالب وقال بلال وقال زيد رضي الله عنهم اجمعين. இப்படி யார் குர்ஆன் சுன்னாவை எடுத்து வைக்கிறாரோ அவரிடத்திலிருந்து இல்மை பெறுங்கள். குர்ஆன் சுன்னா இது, இது என்னுடைய விளக்கம் என்று சொன்னால் அவரை தூக்கி ஓரத்திலே போட்டு விடுங்கள். குர்ஆன் சுன்னா இதை நேரடியாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் கூறிய விளக்கம் இது, அவர்கள் கூறிய விளக்கம் இது, இது அபூபக்கருடைய விளக்கம், இது உமருடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது உஸ்மான் அவர்களுடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய விளக்கம், அபு ஹனீஃபாவுடைய விளக்கம் என்று யார் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவரிடத்திலிருந்து இல்மை தேடுங்கள். அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து இல்மை தேடுங்கள். தன் அறிவை கொண்டு வருபவன் வழிகேட்டின் பக்கம் மக்களை வழிகாட்டுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ். ஷாதிப் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இரண்டாவது முறை முன்னோர்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக அவர்களை கூறுகிறார்கள். முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்தான், பின்னால் அது புத்தக வடிவமாக மாற்றப்பட்டது, அதனுடைய சாவிகளை அல்லாஹ் உலமாக்களுடைய கரத்தில் கொடுத்தான். அந்த சாவியை கொண்டுதான் இந்த புத்தகத்தை திறக்க முடியும். தன் அறிவை கொண்டு படிக்க முடியாது. தன் அறிவை கொண்டு இமாம் புகாரி எழுதிய சஹீஹுல் புகாரியை வாசிக்க முடியாது. ஏன்? அந்த ஹதீஸுடைய ஞானம் எமக்கு தெரியாது. தெரியக்கூடாதான் வாசிக்க கூடாத வாசிக்கலாம். அந்த இல்மை முதலில் கற்க வாருங்கள். குறையை வைத்துக் கொண்டு மார்க்கம் கடினமானதா என்று சொல்லாதீர்கள். மார்க்கம் எளிதானது, புரிவது எளிதானதுதான். அதற்கென்று முறை இருக்கிறது, அந்த முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ் வரும், உதாரணத்திற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பயண நேரத்தில் திக்ர் செய்ய மாட்டார்கள், தஸ்பீஹ் செய்ய மாட்டார்கள். இதே வார்த்தை வரும். அதனால் பயண நேரத்தில் தஸ்பீஹ் செய்தால் ஹராமா? என்ன விளக்கம் அந்த ஹதீஸிற்கு? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான வணக்கங்களை தொழ மாட்டார்கள். யாருக்கு தெரியும் இந்த இல்ம்? யாருக்கு தெரியும் இந்த மானாவுடைய விளக்கம், இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம், இதனுடைய விளக்கம் யாரெல்லாம் சொல்லப்பட்டது அதையெல்லாம் அறிந்தவர்தான் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும். லா இலாஹா இல்லல்லாஹ். இறுதியாக அல் அமலு பில் இல்ம், கற்றதெல்லாம் சரிதான் ஆனால் செயல்படுத்துங்கள். அமலு, செயல்படுத்துங்கள். செயல் இல்லாத கல்வி வீண். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب. பிறருக்கு ஏவுகிறீர்கள், உங்களை மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், அறிவு பெற மாட்டீர்களா? يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون. செய்யாததை ஏன் மக்களுக்கு எடுத்து வைக்கிறீர்கள்? மறுமையில் ஒருவன் நரகத்திலே தன்னுடைய குடல்களை சுமந்தவனாக செக்கிழுத்த மாட்டை போன்று சுற்றி சுற்றி வருவான். நன்மையை ஏவி இந்த பூமியில் தீமையை தடுக்கவில்லையா? நன்மையை ஏவினேன், நான் அதை தீமையிலிருந்து மக்களை தடுத்தேன், நான் அதை செய்தேன். யா அல்லாஹ், லா தஸூலு கதம் அப்தின் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பஈன். நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சந்திதானத்திலிருந்து பாதங்களை நகட்ட முடியாது. வாழ்க்கை எப்படி கழித்தாய்? எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? உன் உடலை எந்த வழியில் பயன்படுத்தினாய்? உன் ஆரோக்கியத்தை எந்த வழியில் பயன்படுத்தினாய்? நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? எவ்வளவு கற்றாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், முன்னால் இருந்த காலத்தை விட மார்க்க கல்வியை அதிகமாக கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த காலத்தில் அதிகம். ஆனால் போதாது, அதிகம். ஆனால் இது எத்துணை முஸ்லிம் சகோதரர்களுடைய வாழ்வை மாற்றியிருக்கிறது என்றுதான் கேள்வி. இல்மை கற்பதற்கு முன்னாலும் இபாதத்தில் அதே நிலைமை, இல்மை கற்றதற்கு பிறகும் இபாதத்தில் அதே நிலைமை. இல்மை கற்றதற்கு முன்னாலும் இல்மை கொண்டு பெருமை, இல்மை கற்றதற்கு பின்னாலும் இல்மை கொண்டு பெருமை. இல்மை கற்றிருப்பார், அவர் பெரிய முஃப்தியாக மக்களுக்கு மத்தியில் வலம் வருவார். என்னிடத்திலிருந்து இல்மை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பார். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது என்று ஃபத்வா செய்வார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறார். இமாம் மாலிக் சொன்னார்கள், அதிரி லாதிரி, எனக்கு தெரியாது. இமாம் மாலிக், உங்களுக்கு தெரியாதா? ஆம், தெரியாது. எனக்கு தெரியாது. ஆம், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்று நீ யாரிடத்து யாரை யாரை எல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களிடத்தில் எல்லாம் சொல். இமாம் மாலிக்கிற்கு தெரியாது. அதிரி, எனக்கு தெரியாது. தவாது, பணிவு, இல்மை பேணுவதில் பணிவு. நான் எவ்வளவு இல்மை கற்றாலும் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கற்க வேண்டியிருக்கிறது. இன்னும் உலமாக்களுடைய சபையை கலக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் தெளிவை பெற வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கதிரை, உங்களுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூமின்களை பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய கதரை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இவ்வளவுதான் மார்க்கத்தில் பேச அனுமதி. ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை, தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை. தெரிந்ததை சரியான விளக்கத்தை உலமாக்களுடைய சபையில் தெரிந்திருந்தால், ஆதாரங்களை தெரிந்திருந்தால் எடுத்து வையுங்கள். தெரியாத ஒரு விஷயம் கேட்கப்பட்டால் அல்ல அதிரி, தெரிந்தவர்களிடத்தில் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள். பணிவு எது? தவறை ஒப்புக்கொள்வது பணிவு. ஹக்கை ஏற்ப மறுப்பது பெருமை. தெரியாது என்று தெரியாமல் இருப்பது பெருமை. மனிதர்கள் நான்கு வகைப்படுவார்கள். அன்னாஸ் அர்பா, ஆலிம் வயதிரி அன்னஹு ஆலிம், அவர் கல்வியாளர் தான், உண்மையில் முறையான கல்வியை கற்றவர். ஆனால் அவருக்கு அவர் வயதிரி அன்னஹு ஆலிம், ஆலிம் அவர் ஆலிம் என்பதை அறிந்திருந்தார், அவரும் ஆலிம் தான் அறிந்திருக்கிறார். அவரை பின்தொடருங்கள், முழுமையானவர் அவர், பின்தொடருங்கள் அவரை. ஆலிம் வலா எதிரி அன்னஹு ஆலிம், கல்வியாளர், ஆனால் அவர் கல்வியாளர் என்பது அவருக்கே தெரியாது. அவர் அறியாமையில் மறதியில் இருக்கிறார், அவருக்கு நினைவூட்டுங்கள். உங்களுடைய பணி இன்னும் இருக்கிறது என்பதை. ஜாஹில் வயதிரி அன்னஹு ஜாஹில், அறிவில்லாதவர், கல்வி இல்லாதவர், அவரும் தெரிந்திருக்கிறார், அவருக்கு கல்வி இல்லை என்று. ஃபஹாதா முஸ்தர் ஷிதுல், வழிகாட்டப்பட வேண்டியவர், ஷிதோ அவருக்கு வழிகாட்டுங்கள். நான்காவது ஜாஹில் என்று பலருடைய தரம் இதுதான். அல்லாஹ் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஜாஹில் வலா எதிரி அன்னஹு ஜாஹில், அறியாதவர், அவருக்கே தெரியாது, அவருக்கு அறிவில்லை என்று, கல்வி இல்லை என்று. ஃபஹாதா மாயப் ஃபத்ருக்கு, அவர் மடையர் முட்டால், சத்துருக்கு அவரை விட்டு விடுங்கள். ஆலிம் அவர் தன்னை ஆலிம் என்று அறிந்திருக்கிறார், அவரை பின்தொடருங்கள். ஆலிம் அவர் தன்னை ஆலிம் என்று உணரவில்லை, அறியவில்லை, அவருக்கு நினைவூட்டுங்கள். ஜாஹில் கல்வி இல்லாதவர், கல்வி இல்லாதவர் என்பதை அறிந்திருக்கிறார், ஃபர்ஷிது வழிகாட்டுங்கள் அவருக்கு கல்வியை தேடுவதற்கு. ஜாஹில் அறியாதவர், ஆனால் எல்லாம் தெரிந்ததை போன்று பேசுகிறார், ஃபத்ருக்கு விட்டுவிடுங்கள் அவரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மில் எமக்கு தெளிவை கொடுப்பாடாக, இஹ்லாஸை கொடுப்பாடாக. அல்லாஹ்விற்காக மட்டும் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, என் பிள்ளையை சிறிய வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வகுப்பில் சேர்க்கிறேன். ஏன் சிறிய வயதிலேயே என் பிள்ளை ஹாஃபிலாகிவிட்டார் என்று சொல்லுவதற்காக அல்ல, என் ரப்புடைய முகத்தை நாடி, இல்முடைய சபையில் கலந்து கொண்டு இல்மை தேடுகிறேன். ஏன் நான் ஆலிம் என்று அழைக்கப்பட வேண்டும், அல்லது நான் பேச்சாளராக மாற வேண்டும், ஹுத்துபாவுடைய மேடையில் ஏறி ஹுத்துபா செய்ய வேண்டும் என்ற நீயத்தை வைக்காதீர்கள். மக்களுடைய முகங்களை எல்லாம் என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்களிடத்திலே வாதாடுவதற்காக, மக்களுடைய முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக மார்க்க கல்வியை யார் பயன்படுத்துவானோ, ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான். இஹ்லாஸை பேணுங்கள், பணிவை பேணுங்கள், எளிமை தேடுவதில் ஆர்வம் கொள்ளுங்கள், வெறியை ஏற்படுத்துங்கள். குழந்தைகள், மனைவி மக்கள், பிள்ளைகள் என எல்லோரும் எளிமை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உலமாக்களிடம் இருந்து பெறப்பட வேண்டிய கல்வி, மார்க்க கல்வியாளர்கள் எந்த எந்த ஊர்களில், எந்த எந்த இடங்களில் இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தி, அவர்களோடு பணிவான முறையில் நடந்து கொண்டு அவர்களிடத்தில் இந்த எளிமை பெற்றுக் கொள்ளுங்கள். எவ்வளவு முயற்சித்தாவது எளிமை எடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து எளிமை தேடிச் செல்லுங்கள். மறுமை நெருங்கிவிட்டது. மறுமை நெருங்கும் பொழுது இந்த எளிமை இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்படும். அந்த எளிமை உயர்த்தப்படுவதற்கு முன்னால் எளிமை தேடி மறுமையின் வாரிசுகளாக மாறுங்கள். எளிமை விட்டு தூரமாகி காஃபிர்களை போன்று, அல்லாஹை மறுக்கக்கூடிய கூட்டத்தார்களை போன்று எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், எளிமை தேடி பயணிப்போம். இல்ம் என்பது மார்க்க அறிஞர்களுடைய சபைகளில் கலந்து கொண்டு இல்மை கணக்கெடுத்து குறிப்பெடுத்து அதை படித்து படித்து பார்த்து அரபி மொழியையும் அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய உசூல்களையும் தெரிந்து கொண்டு குர்ஆனுடைய தஃப்ஸீரையும் ஹதீஸுடைய ஷரஹலையும் எங்கெல்லாம் சபைகள் ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் வரிசையில் இருந்து அந்த மனிதர் எப்படி அல்லாஹுவை அரவணைத்துக் கொண்டு அல்லாஹும் அவரை அரவணைத்தானோ அது போன்று மாறுங்கள். வயதாகிவிட்டது, இந்த காலத்தில் இல்மை கற்று என்ன செய்ய போகிறோம் என்று வெட்கமடைந்து அல்லாஹும் உங்களை கண்டு வெட்கமடையக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். இந்த வயதில் இவர்களுக்கு முன்னாலெல்லாம் சென்று நான் இல்மை கற்பதா? அவர் என்னை விட வயதில் குறைந்தவர், என்னோடுதான் பழகியவர், அவரிடத்திலிருந்து இல்மை பெறுவதா என்று புறக்கணித்து அல்லாஹும் உங்களை புறக்கணிப்பவர்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மிலே தெளிவை கொடுப்பாடாக, புரிதலை கொடுப்பாடாக. சத்தியத்தை சத்தியமாகவும் அசத்தியத்தை அசத்தியமாகவும் அறிந்து கொண்டு அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. இல்மை கற்று எம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி அதற்கு பிறகு மக்களையும் அதன் பக்கம் அழைத்து அவர்களையும் செயல்படுத்த ஏவுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தெளிவையும் புரிதலையும் அந்த இல்முடைய ஞானங்களையும் அல்லாஹ் எமக்கும் வழங்கும். يا علم داود علمني يا معلم داود علمني يا مفهم سليمان فهمني يا معلم داود علمني يا مفهم سليمان فهمني அதிகம் அதிகமாக இந்த துஆவை ஓதுங்கள். ரப்பி ஜிதனி இல்மா. இந்த துஆவை அதிகம் அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹ்விடத்தில் இல்மை கேட்டு இல்முடைய புரிதலை கேட்டு தொழுகையில் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் அழுகுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை எம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து சேர்ப்பான். எம்முடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்குவான். அகூலு கௌலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
3: முஸ்லிம் வானொலி,
4: உங்கள் முஸ்லிம் வானொலி
2: சிந்தனை.
5: எல்லா விஷயங்களும் தெரியும். இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்து வச்சு. 2018 எண்டிங்ல ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹஜ் சர்வீஸுக்காக வேண்டிய மக்கள் ஹாஜிகளை எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காக வேண்டி பணங்கள் எல்லாத்தையும் வாங்கி கிட்டத்தட்ட 98 லட்சம் ரூபா, 1 கோடிக்கு 2 லட்சம் ரூபா கம்மி. பாம்பேயில் போய் ஒரு ஏஜென்ட்டை பேசி எனக்கு இத்தனை விசாவனம் கேட்டு பணம் கட்டிட்டார், 98 லட்சம் ரூபா கட்டிட்டார். அதுக்கப்புறம் இவர் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப் அந்த கேங் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. ஹாஜிகளெல்லாம் இவரை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 98 லட்சம் ரூபா கடன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உங்கள்கிட்ட வாங்கி இங்கே கொடுக்குறது அங்கே வாங்கி எங்கன்னு சொல்லி கடன் கூடுதல் குறைவாக கிடச்சில 70 லட்சம் ரூபாய்கிட்ட வந்துருச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், 70 லட்சம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு, அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான், அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நாமன்னா நாம் இல்லை, இந்த சமுதாயம் என்ன செய்யணும்? குறிப்பாக ஏகத்துவ சமுதாயம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இணைவிக்க மாட்டேன்னு சொன்ன சமுதாயம் என்ன செய்யணும்னா, அவர் கடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பொறுப்பேற்று கொண்டு அதை அடைக்கணும். இப்போ இந்த இடத்துல யாருக்காக பழிச்சுன்னு வரும் எனக்கு, 1-ஆ 2-ஆ எவ்வளோ 68 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ஒரு ஆச்சரியமிக்க செய்தி சொல்லுதேன். சமீபத்தில் ஒரு மலையாளி ஒரு எதேச்சியாக ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு பொறுப்பேற்று மரண தண்டனை அளிக்கப்பட்டு மரண தண்டனைக்கான தேதியும் கடந்த மாதம் 14-ஆம் தேதி குறிக்கப்பட்டு அதுக்குள்ளே நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால் 34 கோடி ரூபா கட்டியாச்சுன்னு சொன்னால் பிணையமாக சித்தா அதை நீங்கள் செஞ்சிடலாம், அதில் விடுபடலாம்னு சொன்னோடனே கேரளா மொத்தமும் சேர்ந்து அவருக்கு 34 கோடியை கிட்டத்தட்ட 10 நாட்களில் கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு மெசேஜ் வந்து தெரியுமா, இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், தேவைக்கு போக 1 கோடி அதிகமாக இருக்கு, அவன் குடும்பத்தை நான் கொடுத்துருவோம், அவர் உள்ளூர்லயே தொழில் பார்த்துக்கிடுவாரு, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி என் செய்த மக்கள் சொல்கிறாங்க. 35 கோடி ரூபாய்க்கு மேலே பெருச்சு. இங்கே எவ்வளோ கடன்? 68 ரூபா. நம்மால் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் இறந்த உடனே நான் சொன்னல முதல்ல மறுபடியும் மீண்டும் ஏற்படுத்துகிறேன், நான் ஐயோ போட்டு நிற்க வச்சுக்கணுமே, அவர் போட்டா அதையோ அவர் நானும் இப்படி அவரு போட்டா அவர் பண்ண பயன்ல 1.5 நிமிஷம் கிளிப்பா போட்டு ஐயப்பனுடைய பயன்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
6: எலோலின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
7: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அந்த ரத்தமும் புழுதியும் பெறல பெறல மறுமை நாளில அவ்வாறே வந்து நிற்பான். அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அவர் கடன்பட்டதை தவிர அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்து கொடுக்கிற நிலைமைங்க இது. என்ன தெரியுமா, நம்ம மேல உள்ள சோதனை, நம்ம மேலே உள்ள சோதனை. நம்ம எப்படின்னா கண் முன்னால் தெருவுகளுக்கு ஏதாவது உதவி செய்வோம். இவருக்கு தடையாக இருக்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்க என்னது, கடன். இது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொர்க்கத்துக்கு போனானா போகலன்னு நாங்கள் மாதிரி இருக்கோம். நம்ம இன்னும் ஒவ்வொரு நாள் நகலை நகலை நான் ஒருத்தருக்காக போனை போட்டு போன போட்டு கோயம்புத்தூர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு. இப்போ தான் 600,000 ஆரம்பித்து 13,00,000 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கிடக்கு

அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையினருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்கள் சரியாக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைமில் அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில்

0: லா தக்குமு சா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு அருதி மறுமை நாள் நிகழாது ஹத்தா தத்ஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பு அருதி லா தக்குமு சா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன். பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில் மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவன்ட ஈமானை பாதுகாத்து கொள்வது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்து கொள்வது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கையை தொடர்ச்சியாக கண்டினியூவஸாக கொண்டு போகிறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபெமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டான் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹ் முஸ்லீமில் ஒரு அறிவிப்புண்டு வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புண்டு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமானை பாதுகாத்துக்கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக்கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றா, யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனையை நான் சந்தித்ததே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லையன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி இறக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொலையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகையை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என்ன புள்ளைய நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என்ன மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என்ன சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாமல் இருக்குதே, என்ன தொழிலை என்ன வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சாக இருக்குது, பெரிய கஷ்டமாக இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனால் அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்கள் ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, விளங்குது தானே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு, எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தாயில் லைலில் முதலிமி, இப்போ நீங்கள் இரவை பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது, அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமானை பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துடும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, விட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க, ஒரு மனிதன்ட ஈமானுக்கு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா, காலையில் அதிகாலையில் மார்னிங்கில் ஈமான்தாரிமாய் பேசுவான், என்ன செய்வான், நல்ல தக்குவா உள்ளவனை போல ஈமான் உள்ளவனை போல பேசுவான், அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும் சி காஃபிரா, அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுதான், அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளை காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில் வெள்ளன் அப்படி சொன்னேன், காலையில் அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான், சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான், சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியலை, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும் சியும் மினன் வயஸ்பிஹு காஃபிரா, மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயிலிருந்து ஈமானுக்கு புறம்பான இஸ்லாத்துக்கு விரோதமான மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்ட்டு என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையின் நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும், பிள்ளையில வர ஆரம்பிக்கும், மனைவியில ஏற்பட ஆரம்பிக்கும், கணவன்ல ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மின துன்யா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான ஏண்ட அகீதாவை ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேண்டு யோசிக்க மாட்டான், அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், எபியு தீனஹு, வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது, ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தண்ட பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒருத்தண்ட காட்டி அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழும், அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸெல்லாம் என்ன செஞ்சுக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அகீதால தூய்மையா இருந்திருப்பான். ஆனா தந்த பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தான், அதுல ஒன்னு சரி வரலன்னு எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளைய குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அதோட பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃப்சதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமிதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்னத் அஹ்மதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ். சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமி, ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃசதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா? இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசை இருக்குதானே, அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால்? என் ஈமானை நான் பாதுகாத்துக்கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்துக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு அறிவிப்புண்டை மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா? ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ், ஹுதுவாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க, ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னஹுலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
2: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா பப்ளிங் என்னும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர்
3: இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன்மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த பொறுப்புக்கள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான், ஒயஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான், வயஜாலுகும் துக்குரானோ வைநாசா, சிலருக்கு அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை, வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை, யஹபு ஹிபா அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இம்திஹான் இப்திலா சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, கு அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள், கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க, லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், வயஃபலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள், நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒமஸ் ஊலுன் என்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி. ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் என்ற ஐயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் என்ற ஐயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடியவங்களாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய்? எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிடம் தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சுருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செஞ்சுருக்கான். அதே போல் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதர்சாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்குமுல்லாஹு ஃபி ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, 2-3 இடத்துல வருது. வவசைனல் இன்சான பிவாலிதை எஹ்சானா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, வ வதஅத்துஹு குருஹா, வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. அல்லாஹ் சொல்கிறான்ல, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால், 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில், தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன, தாய்மார்கள் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குதே, சரியான கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க, அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும்போது வஃபில்தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஸைனல் இன்சான பி வாலிதைஹி இஹ்சானா யுஸீக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகூ அன்ஃபுஸக்கும் வஹலீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உக்கூக்குல் வாலிதேன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப் ஷிர்க், அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் உக்கூக்குல் வாலிதேன் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது அல்லாஹ் சொல்றான், கூ அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசிய செய்கிறான், அந்த வசியத்தை நாம் அசிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தர்பியா கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டா என்று அல்லாஹ் கேட்பான். ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவள் இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது. இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் பொழுது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க. நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன. ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்வது, பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்யவே என்றும் பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால் தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள் அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ரு செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அல்லாஹும்மா ஹதிஹி லி அஹ்சனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை யா அல்லாஹ் இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா. அல்லாஹுமையா முக்கல்லிவல் குலூப் சப்பித் கல்பஹு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த குழந்தையை என்ன அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பஹு அலா தாஅதிக்க, உள்ளங்களை திருப்புபவனே அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்டா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடு. துஆ செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க. தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்னு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தையை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுபோல வஜ்ருபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைங்க, நாம் வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சிருக்கா பாருங்க, வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி விடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இன்னொரு துவா செஞ்சார், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி ஒமின் துர்ரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவன் கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சுருக்காங்க பாருங்க, வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு, குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம ஸலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கு என்று துவா செஞ்சிருக்காங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை, சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا அப்படின்னு ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூராவில் அல்லாஹ் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க, قَالَ رَبِّي إِنِّي وَهَنَ الْعَظُمُ مِنِّي வஸ்தஅல ரஸு ஷைபா வலம் அகும்பி துஆயிக ரப்பி ஷத்தியா. எப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க, ரப்பிட்ட கேட்கும் போது எப்படிதான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒரு தேவை அல்லாட்டது வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இன்னி வஹனல் அவ்வுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிடுச்சு. அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. வஷ்தால ரசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக ரப்பி ஷகியா, அப்படி இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்குறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து உன்ட்ட நான் கேட்குறேன். தொடர்ந்து கேட்குறாங்க, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அதை அப்படியே தொடர்ந்து வருந்த வசனங்கள். அப்போ அந்த வயோதிக காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்ல துங்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவா எனக்கு கொடு, அன்பளிப்பாக கொடு, உன்னுடைய புறத்திலிருந்து துர்ரியத்தன் தய்யிபா, அழகான, அதாவது தய்யிபான தூய்மையான சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு, நீ வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான். இது குழந்தை பிறப்பதற்கு முன்னால். அதுபோல சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு துஆ இருக்கு, இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். இந்த துஆ ரொம்ப முக்கியமான துஆ, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா, வஜால் நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகாக அருமையான துவா. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனா, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு எதனை ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துஆ செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும், அதுதான் அஸ்திவாரம் பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குரானில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள், யூசுஃபிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்னு தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுஃப்கிட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை, அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்கார். அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிஃப்து அல்லா த அதிலு ஃபவாஹிதத்தண்டு, கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் சாதாரண இல்லை, அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்று தான், நல்லா சொல்கிறான் குர்ஆனில் நாலு பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுண்டா இன்னொரு மனைவிக்கு அது, ஒரு மனைவியோட ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கும், அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வெயின் ஹிப்தும் அல்லா தீலூஃப வாஹிதத்தன், உங்களால் நீதம் இரு நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிறார், அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்ட்டு. அப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானா சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள், நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்திலே ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க, நீதம் இல்லாட்டி அவன் என்ன பண்ணான் பெற்ற சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதில் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நுஃமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க, ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. நுஃமான் இப்னு பஷீர் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தன்னுடைய தந்தைக்கு. அப்போ தலபத் உம்முஹு ஐ இஷ்ஹதா அலா தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹிட்ட போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க, போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபலம்மா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவங்க கேட்குறாங்க, அகுல்லு வலதிக்க நஹல் தஹு மிஸ்லஹாதா, இந்த ஒரு இடத்துல வாலிதுன்னு எழுதி ஒரு இடத்துல வலதுன்னு எழுதியிருக்கு, ஒரு குழந்தையினே மோச்சுக்குவோம், ஒரே ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா, அகுல்லு வலதிக்க நஹல் தஹு மிஸ்லஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலலா, அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, அயசுருக்க ஐயக்கூனு இலைக்க ஃபில் பிர்ரி சவான், அயசுருக்க ஐயக்கூனு இலைக்க ஃபில் பிர்ரி சவா உன் கேட்குறான், உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. காலபலா அவர் ஆமாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படிதான் நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும், அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. இதுவும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உள்ள அஸ்திவாரம், அன்பாக இருக்கணும். புகாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இருக்காங்களா, அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹசன், யார், ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹசன், ஹசனை வந்து முத்தமிடுறாங்க. இப்போ முத்தமிடக்கூடிய அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கின்ற ஒரு தோழர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோழர் சொல்றாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ள ஹசனை முத்தமிடுறாங்க. முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது, ஃபநதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால மல்லா இர்ஹமு லா யர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்கறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்கள் இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்ப பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை அது. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், பிள்ளையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தை

அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா? அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரா, யா அல்லாஹ், என்ன உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, அவ்வளோதான் சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு எப்படி இந்த தரஜா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா, இந்த உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லசானகு தாலா சொல்லுவானாம், லிஸ்திஃபாரி வலதிக்க லக்க, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லது அல்லாஹும் மஃபிர் லஹு, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்கிறான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின், ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குற நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமா நுக்கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம் லீ குலக்க அன் நஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன பிள்ளையில என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும், நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும், நிறைய நசிகத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும், இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீமு பனீஹி வயாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளே, இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஆபிது, ஒரு வணக்கசாலி, லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானகு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம்

0: எனதருமை மகனே, நீ வந்து இணை வச்சிடாத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்றான். அப்ப அவர்கள் அந்த லுக்மான், இந்த சூரா லுக்மான்ல வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்மி ஸலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே, நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் என்றைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆகா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது, முரஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும், தொழச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வகும் அபுனாவு சபாசினின், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், ஏழு ஏழு வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். பயிற்சி ஏழு வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். வகுரி பூகும் அலையா வகும் அபுனாவு அஸ்ரின், பத்து வயசு வரும் பொழுது பிள்ளைங்களை அடிக்கணும் தொழுகைக்காக. தொழுகலைன்னா அடிக்கலன்னா வேகமாக அடிச்சிடறதில்ல, சும்மா லேசான முறையில். அப்போ மூன்று வருட இடைவெளி கொடுக்குறாங்க, ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயான் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும் பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இது போல் நல்ல சபைகள், இது ஒரு மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து நான்கு விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன நான்கு சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கி கொண்டே இருக்கின்றது. ஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு. நஸலத் அலைஹிம் சக்கீனா, அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது, அமைதி இறங்குது இங்கே. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த சபையில். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்திலே இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றான். இப்போ இந்த நாலு சிறப்பு எங்கே கிடைக்குது? இது போன்ற கல்வி சபைகள், இது போன்ற குர்ஆனை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள், இந்த சபைகளில் தான் இந்த நாலு சிறப்பு கிடைக்குது. இப்போ இந்த நாலு சிறப்பு நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய மனைமார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு, நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது, இப்போ கல்யாண காட்சி அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோடு போகிறோம், எல்லாரும் போகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்த சபை இது மாதிரி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக வரக்கூடிய இந்த சபை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான்கு விதமான சிறப்பு அதுக்கு சொல்கிறார். அதுபோல பிள்ளைகளுடைய அஸ்திவாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில், நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆற்றுக்கு குளிக்க போகிறான், கிணத்துக்கு குளிக்க போகிறான், கடலுக்கு குளிக்க போகிறான்னு சொல்லிட்டு எவனை போய் ஏதாவது தள்ளி விட்டு வந்துடுறானுங்க, கடைசியில் பிணமாக தான் வெளியில் வருது. இப்போ நண்பர்கள், நண்பர்கள் சேரக்கூடிய நண்பர்கள், சில பேர் என்ன பண்ணுறான், நல்ல உயர்தரமான பைக் வாங்கி வச்சுக்கிறானுங்க, பைக் ரேஸ், மூணு பேர் நாலு பேர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கடைசியில் பைக்கும் உடஞ்சி போய், பிள்ளைகளும் உடஞ்சி போய், சின்ன பண்ணாமல் போய், எல்லாமே ஜனாசாவை தான் தூக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ நண்பர்களை வந்து சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, மசலுல் ஜலீசி சாலிஹ், நல்ல நண்பருடைய உதாரணம்
1: வல் ஜலீசி சூயி, கெட்ட நண்பருடைய உதாரணம் கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி. கஸ்தூரியை வைத்திருப்பவனும் நெருப்ப நெருப்ப ஊதக்கூடியவன், அதாவது கொல்லன் நெருப்ப ஊதி தயார் பண்ண அதாவது இரும்புகளை தயார் பண்ணக்கூடியவன். இந்த ரெண்டு பேருக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு. ஃபஹாமிலுல் மிஸ்க், அந்த வாசனை திரவியங்களை வைத்திருக்கக்கூடியவன், இம்மா ஐ யுஹ்தியக வ இம்மா அன் தப்தா மின்ஹு, ஒன்று அவன் உனக்கு அந்த வாசனை திரவியத்தை உனக்கு கொடுப்பான், அல்லது அவனிடத்திலிருந்து நீ விலைக்கு வாங்குவாய். வ இம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபா, அல்லது அந்த வாசனையாவது உனக்கு வந்து மூக்கில் வரும், அழகாக அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வாய். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, வாசனை திரவியத்தை வைத்துக்கொள்ள ஒரு அத்தர் வியாபாரின்னு வச்சுக்கோ, ஒரு சென்ட் விற்கிறோம் வச்சுக்கோ, சென்ட் ஒன்று உனக்கு ஒரு பாட்டு சென்ட்டு கொடுப்பார், அல்லது அவரிடத்திலிருந்து நீ வாசனையை நீ வாங்கி கொள்ளுவாய், அல்லது அந்த வாசனையாவது நீ நுகருவாய். வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபத்தன், ஒரு நல்ல ஒரு வாசனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அந்த நெருப்பை இரும்பை உருக்கக்கூடிய அவனை கொல்லன் கொல்லனை உதாரணமாக சொல்கிறாங்க, இம்மா ஐ ஹரிக சியாபக, ஒன்று உன்னுடைய ஆடையை அவன் எரிச்சிருவான், பக்கத்தில் போய் இருந்து என்ன ஆகும், நெருப்புப்பட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு போயிடும், அல்லது வைம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் ஹபீசத்தன், அல்லது அவனிடத்திலிருந்து ஒரு கெட்ட வாசனையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதுதான் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம். இதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் வந்து நண்பர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் தான் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் தொழுகையாளி நண்பர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் சேர்ந்து தொழுவும். தான் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருந்தார்கள், இந்த பிள்ளை என்ன பண்ண அதோடு போய் சேர்ந்துடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல நறுமணம் வேணால் நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ போதைப் பொருள்கள்லாம் வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க, கல்லூரி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், கூட நட்பு. இப்போ பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாங்க, யாரோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள் என்றதையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் பொறுப்புதாரிகள், வ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம போய் நாளைக்கு போய் நம்ம கையை தூக்கிட முடியாது, அல்லாட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு குழந்தைய நான் கொடுத்தேன், ஒரு அமானிதம் சொல்றாங்க, வ தஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். பிள்ளைகள் வந்து ஒரு அபானிதம், பிள்ளைகள் ஒரு ஹிபா, ஒரு அன்பளிப்பு. இப்போ இந்த அன்பளிப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல் யந்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், உங்கள் ஒருத்தர் யாரோடு சேருவது என்பதை அவர் சிந்தனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இப்போ சேர்ந்து இருக்கிற ஒரு வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், பள்ளிவாசலுக்கு போகிற ஒருத்தரோடு சேர்ந்தனா அவர் பள்ளிக்கு அழைச்சிட்டு வருவார், கடைவீதியில் உட்காந்துருக்கவரோடு பேசினா கடைவீதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். அதுதான் உதாரணம். அப்போ பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். முன்மாதிரியாக இருக்கணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் அப்படி செய்கிறதில்லை, குதுவாம்பாங்க, குதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரி, முன்மாதிரினா என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தர்பியா செய்கிறது, இது வந்து பெற்றோர்களுக்கு கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம், இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவனை செய்ய வேணாம்னு நம்ம செஞ்சுட்டு உட்காந்தோம்டா, அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிள்ளைக்கு ஒரு தடை செய்யும் பொழுது நாமும் நம்மை தடை செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிட்டு நாம் செய்யாமல் இருக்காது. இப்போ வந்து பிள்ளையை பார்க்குறான், ஒரு சகோ பெட் ஒரு தகப்பேன், எப்பா நீ சிகரெட்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்கிறார் பிள்ளையை பார்த்து. இவர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார், அப்போ எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார்? அப்புறம் இவர் முதல்ல என்ன பண்ணணும், விடணும், விட்டுட்டு பிள்ளைக்கு சொல்லணும். நல்லா சொல்கிறான், லிமத்த கூலு கூட மாலா தஃபாலும், செய்யாத ஏன் சொல்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் செய்கிறத தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ பிள்ளைக்கு மட்டும் ஒன்றை சொல்லிவிட்டு பெற்றோர் வந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்காது. அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, முன்மாதிரியாக பெற்றோர்கள் திகழ வேண்டும், நல் நன்மையை ஏவ வேண்டும், அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை செய்யணும், அதாவது நன்மையான காரியத்தை செய்யணும். அப்புறம் தீமையை தடுக்கணும், பெற்றோர்களும் அந்த தீமையை தடுத்து விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் இருக்க முடியும் என்ற செய்தியை நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குறளில் வசனம் சொல்கிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். அல்லாஹ் கேட்குறான், மக்களுக்கு நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் உங்களை மறந்துட்டு அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ தாவா பிரச்சாரம் பண்ணுறவங்க, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை முதல்ல பணி செய்கிறவங்க அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும், அதுக்கடுத்து தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். முருகன்னாச பில்பிர், மக்களுக்கு பிற நன்மையை ஏவிட்டு தன்சௌ நாம் ஃபுசக்கும், நம்மளை நாம் மறந்தோம் என்றால் அதை விட குற்றம் வேறு எந்த குற்றமும் இல்லை உலகத்தில். வாழ்த்தும் தத்லூனல் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டு என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் கேட்குறான். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான முறையில் சொல்லணும், அவர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி சிந்தனை.
2: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ரு நாட்டை, அன்பான தாய்மார்களே, மிஸ்ரு நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்தில் இருந்து இராக்கில் இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும், அவனுக்கு ஒரு செய்தி பைத்து சேருது. இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான் அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா, நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க. இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மையை மறைச்சி வேறொன்று சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசி புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணியை அந்த அரசை சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான், அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துவா புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர். திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ், நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யா அல்லாஹ், இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவருடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது. அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டு கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாராரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல, அம்மை யுஜீபுல் முதுஃபர் இதா தா சொல்றா, ஆமன்து பில்லாஹி ஆமன்து பிக வ பி ரசூலிக வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ், என்ன பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல. மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டு வா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சிட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒன்று இருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். கூப்பிடுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க. எல்லருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور الله. قرآن لشلو قرآن சூருதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படலை இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம் வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், இன்றைய நாள் இந்த அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மூணு பொய்ய பத்தியும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில சென்ற மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அதோட திரால் எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்ன விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன, வர்த்தக நடவடிக்கைகள், வாக்கு மீறல்கள், அமானிதத்தில் மோசடிகள், சுபஹானல்லாஹ், என்ன சொல்லுவது. வர்த்தகம் இஸ்லாமயப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிதம் பேச பேணப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது, ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் யோசிக்க வேண்டும், என்ற கணவன் இது உங்களோட கடமை, நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا زدنا علما وفهما وأنت خير الحاكمين அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. அப்படிதானே, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம் ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணு விஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவரு எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனார், அவ்வளவுதான். அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏத்தி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது? அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்க, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம்ல, அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு, ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸ் ஆக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா,
4: இந்த ஷேக்குமார்களுடைய தர்ஸ் பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமின்னா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா, சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாப் வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதினுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்ற ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா, நம்ம ஊர்களில் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள், ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் புதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குல் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீடைலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு, முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிகிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவங்க ஷேக் நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறார். இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு, ஒரு நபி, அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்த உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு, டெக்னிக்கலா டவுட் வருது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனார் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாமே இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது, வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சூரியன், சந்திரன், இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது, வஜ்னுபினி வபனிய அன்நஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வபனிய அன்நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும், சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக் கூடாது, நடந்துவிடக் கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ ஐ மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபுனி வபனி அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இந்த ஒரு விஷயம் சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டுமொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்கிகள் யாரு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டுமொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத் நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, இறைவா நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க, நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க, இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக நுஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன, இறைவா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும், அகுலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில், தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது, அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளிவாசலில் தரிசெடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷால அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான். இப்படிதானா, இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகிலு சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்வாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்களிலையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அகிலு சுன்னாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியா இசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியாயிசம் தவறு, ஷியாயிசத்தினுடைய கொள்கை தவறு. இஸ்னாஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியாயிசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகிட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷா அல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்கு தவ்ஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல விழும். ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது, தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான். பெரும்பாலும் நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் தாவா சென்டரில் பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்யிருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு, தௌஹீத பத்தியோ சிர்க பத்தி தான் இருக்கு. எந்த மொழியில இருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க, யாருக்கு எழுதிருக்கிறாங்க, அரபு, இவங்க தான் சிர்கே இல்லையா, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிழஹுல்லா தர்ஜுமா பண்ணியிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிழஹுல்லா உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும், பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது, இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பா இருந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்க, இல்லை. யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள், அகிலு சுனாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது.
5: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: கிளிட்ஸ்.டெல்கே உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. கிளிட்ஸ்.டெல்கே வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ்.டெல்கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். சைபர் 77 101, சைபர் 143.
7: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 74 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 57 57 560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
5: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: பெரிய வைப்பு பாடல்கள், நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது. ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் தா? எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள், எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா, அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு, பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு. அப்ப அந்த நிர்வாகிகிட்ட நான் கேட்டேன், என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே, இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே, பண்ணும்போது பாட்டு ஓடுமா? இல்ல இல்ல, நீங்க மேடையில இறங்கினவன அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க, நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்னு. நீங்க மேடையில ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டவன அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம தொழுதுட்டு போனவன அவங்க போடுவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு, அங்க போய் ஆட்டோல இறங்குறோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்து நம்ம ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆஃப் பண்ணி போட்டாங்க. திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுகை முடிச்சுட்டு அப்படி இறங்குற திரும்ப பாட்டை போட்டாங்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, காலை எழுந்ததில் இருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன விழுந்துகிட்டு இருக்கு, என்ன விழுந்துகிட்டு இருக்கு? இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி, எந்த மதத்தை, எந்த மதமும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு, நான் ஏற்கனவே இன்னொரு கூட்டத்தில் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றது அது சரியா முறையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன். நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும், எந்த ஊர்ல படிச்சோம்? நாகர்கோவில் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுதான் அல்ல முதல்ல நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல் எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம், நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆயிப்போச்சு, ஏலுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்ட போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு, இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான், எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான்ட்டு. அங்கே என்ன நடக்குது, தமிழ்நாடு அரசு போட்டிருப்பாங்க, இந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க, தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் எதை தான் குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்கும். சரி, ஏறி போறோம். இங்க காலையில டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான். ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்டை கிண்ண குத்திர கூடாது, வண்டிக்கு பாதிப்பு கிதிப்பு ஏற்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹு அக்பர். ஒரு மதங்கிறீங்க, இந்து மதங்கிறீங்க, எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில், ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்போ நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா? ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. எப்பா இங்க ஒண்ணு, இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா, ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்க பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. இப்பதான் அங்கங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மாஷா அல்லாஹ், அது போட்டோக்கள் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற ஒரு கொள்கை எல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தரிசுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும், மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, பெரிய ஷிர்க் என்றால் என்ன, ஷிர்க்கினுடைய அபுவாபு ஷிர்க், ஷிர்க்கினுடைய பாதைகள் என்ன, ஷிர்க்கினுடைய வாசல்கள் என்ன, சிர்க்கை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னென்ன. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன, நம்ம தௌஹீதுல பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டோம். நான் அந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னேன், என்னோடு படிக்கிற ஒரு மாணவன், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்தோம், படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர், நான் போற பக்கம் எல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதிலே இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னா, எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து, நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயரை சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும், அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்துல இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு ஏசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவன் இடத்துல போய், ஏண்டாடி இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டுல முஸ்லீம் ஸ்கூல்ல கிறிஸ்டின் அப்படிங்கிற இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா, பேசக்கூடாதாத்தா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் எப்படித்தான் இருக்கிறது, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய. ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன், சமுதாயத்தில் ஷிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே ஷிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிட கூடாது. வி ஆர் நம்ம சலஃபியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த அதாவது வேர் இணை வைப்பினுடைய வேறு ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காமல் இருக்கிறாங்க. அதனாலே நண்பார்ந்தவர்களே, தௌஹீதுனுடைய அந்த ஷிர்க்கினுடைய விபரீதங்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன? தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸ் ஆக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக எவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம். அப்படிங்கறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்பு கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது.

சிந்தைகளில் சிந்தைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்தி கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திருவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திருவோம் இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம் நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிர்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியாலா, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியாலா, மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதையாலா என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது, யா அல்லாஹ் நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும் இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகைப்பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே? இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம பாஇத் பைனி وَبَيْنَ خَطَايَايَ كَمَا بَاعَتَ بَيْنَ الْمَشْرِقِ وَالْمَغْرِبِ كேக்குறோம். யா அல்லாஹ், எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ்ன்னு கேக்குறோம். கேக்குறோமா இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள். ஷைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் சைத்தான் வந்து இல்ல குடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க, ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம் அதெல்லாம் நம்ம கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது வருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே, யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தா அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறத தெரிஞ்சாதான், யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு பாதுகாப்பை கொடு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை, அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது, அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ளக்கூடாது.
அது பெரும்பாவங்களாக இருந்தாலும்

0: இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது, பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்படியே என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க, அப்படி தூக்கி வச்சு ஊட்டி விட்டு அப்படியே எங்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்லை. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு தூங்குவான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. அட, எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதைப் போலவும், ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதைப் போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம், தௌஹீத் எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்துவிடக் கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுபிள்ளைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். உபதேசம் செய்கிறார், தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இபினிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். நம்ம 15 வயசு பையனை வச்சிருக்கிறோம், 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம். என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு, அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்கு, ஷிர்கினுடைய விபரீதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வயசுக்குள்ள தான், அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதஸ்தஇன் தஃபஸ்தஇன் பில்லா, நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த 4 நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரதோஸ் இருக்கார்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்ல அவங்களும் பேச போனாங்க. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரதோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில்ல முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு 5-6 மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி 5 மணிக்குள்ள போயிட்டு 5-5 காலுக்கு போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்குக்கு 2 ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரி பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு 6, 7, 8, 9 இப்படிதான் இருக்கும். 10-12 வயசு உள்ளதா இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீதை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆக கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. தௌஹீத பத்தி சுபஹானல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்கள். 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைக அவ்வளோ ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுள தரணும். அவ்வளவு எளிதாக அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும் போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு, அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது. அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவுல உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் கரிக்குலம் இதுல சவுதி பிள்ளைகளை சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்ப கொஞ்சம்னா கிட்ட வந்தா நேரம், நீ இந்தியா தானே? ஆமா, நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான். இந்தியாவில் உள்ள முகந்தீசல தகவலுக்காக இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்தீஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவ பிள்ளைய போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றோம் நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். அப்ப யோசித்து பாருங்களே நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்லாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம். எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும், இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல்லிஷ்ராக்கு பில்லா வ உக்குக்குல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்று சொன்னார். அப்போ பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பது எவ்வளவு காட்டுமராண்டித்தனமான செயல். அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான், இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா? என்னதுதா? ரியா. ரியானா என்னது? முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்களை செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்து விடக்கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹ் அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் நினைக்கிறீர்களே. தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பாட்டு பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم وقال النبي صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கிய இந்த குர்ஆனிலே மூன்றாவது சூராவாக கருதப்படும் சூரா தான் சூரா ஆல இம்ரான். சூரா பக்கராவுக்கு அடுத்த சூராவாக இந்த சூரா ஆல இம்ரான் கருதப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சூராவாக நாம் பார்த்து வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அதற்குள் இருக்கும் விடயங்களை எல்லாம் விளங்கி ஓதுவோமாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய சிறப்பும் அந்த குர்ஆனுடைய வல்லமையும் கல்பில் பொதிந்து கொள்ளும். விளங்காமல் ஓதுவோமாக இருந்தால் அது ஏதோ ஓதிக்கொண்டு செல்வதுதான் போகுமே தவிர அதனால் அடைய வேண்டிய பிரயோஜனங்களை எங்களால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஆல இம்ரானுக்கு ஏன் இந்த சூரா ஆல இம்ரான் என்று பெயர் வந்தது? ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பம். ஹஸ்ரத் மரியம் அலைஹி சலாமுடைய வாப்பா தான் இம்ரான் அஹ்லு இம்ரான். ஹஸ்ரத் ஈசா அலை சலாமுடைய தாய் மரியம் அலைஹி சலாத்துடைய குடும்பத்துடைய செய்தியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கொண்டு வருவதால் தான் இதற்கு ஆல இம்ரான் என்று பெயர் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சூராவை ஓதும் பொழுது நமது உள்ளத்தில் வரவேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், இஸ்முல் ஆலம் மூன்று சூராக்களில் தான் இருக்கின்ற. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், அதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்து விடுவான். ரமலானுடைய காலம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், அதிகமாக நாம் துஆக்களில் ஈடுபடுகிறோம். நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இஸ்முல் அஅ்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய பெயரை தேடி துவா செய்ய வேண்டும். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஸ்முல்லாஹில் அஅ்தம், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், ஃபி தலாதி சுவரிம் மினல் குர்ஆன், குர்ஆனில் மூன்று சூராக்களில் தான் இருக்கின்றது. முதலாவது சூரா சூரத்துல் பக்கரா, இரண்டாவது சூரா சூரா ஆல இம்ரான், மூன்றாவது சூரா சூரா தாஹா. இந்த சூரத்துல் பக்கராவிலே ஆயத்துல் குர்சி இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆயத்துல் குர்சியில் இஸ்முல் ஆதம் இருக்கிறது. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரா பக்ராவில் உள்ள இஸ்முல் ஆதம் அதுதான். இரண்டாவது, சூரா ஆல இம்ரானில் எங்கு இஸ்முல் ஆதம் இருக்கிறது? சூரா ஆல இம்ரானுடைய முதலாவது ஆயத்திலே அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரானுடைய முதல் வசனமே இஸ்முல் ஆதம் தான். ஓதும் பொழுது கொஞ்சம் சிந்தனை கடுங்கள். ஓதக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆல இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று, ஹய்யுல் கய்யூம் அதை ஓதியதோடு அல்லாஹுடன் கையேந்துங்கள், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹுடன் இறைஞ்சுங்கள். இந்த இஃப்தாருடைய வேளையிலே நீங்கள் யா ஹய்யு யா கய்யூம். மூன்றாவது இஸ்முல் ஆதம் இடம்பெற்றிருக்கும் சூரா, சூரா தாஹா. சூரா தாஹாவிலே وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ. அந்த ஹய்யுல் கய்யூமுக்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து முகங்களும் கட்டுப்படுகின்றது. ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா, இதற்கு மறுபேர் தான் அஸ்ஸஹ்ரா. நபியவர்கள் சொன்னார்கள், இந்த ஸஹ்ராவைன் என்ற ரெண்டு சூராக்கள் குர்ஆன்ல இருக்கிறது. ஒன்று சூரா பக்ரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான். இந்த இரண்டையும் ஓதுங்கள், அது கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு ஷஃபா செய்யும், சிபாரிசு செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலம், வேறு விடயங்களை எல்லாம் பேசாமல் ஏன் இதை பேசுகிறோம் என்றால், சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை வர வேண்டும், சூரா ஆல இம்ரானை பிறட்டினால் ஆசை வர வேண்டும். சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். உங்களுடைய குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். அந்த ஆயத்துக்கு சொல்லுவது தைபா, மனமானவர்களின் தன்மைகள். நீங்களும் வீடுகளில் ஓதுவீர்கள். ஓதும் பொழுது இந்த 17வது ஆயத்திலே அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முஸ்தூஃபிகீன வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், ஐந்து சிஃபாத்துகள், ஐந்து தன்மைகள். அஸ்ஸாபிரீன, பொறுமையுள்ளவர்கள். வஸ்ஸாதிகீன, உண்மையாளர்கள். வல் கானிதீன, அல்லாஹ்வின் பக்கம் சாயக்கூடியவர்கள். வல் முஃபிகீன, செலவழிக்க கூடியவர்கள். வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருக்கு எழும்புறோமே, 34 இன்ஷா அல்லாஹ் சஹருக்கு எழும்புவோம். சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள். நோம்போடு தொடர்புடையதான் இந்த குர்ஆன். சஹர் நேரத்தில் வெறும் சாப்பாடுகளிலோ வேறு விடயங்களிலோ நேரத்தை வீணடித்து விடாமல் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார். மூமீன்களுடைய சிஃபாத்துகளில் ஒன்று சஹர் நேரம். ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம வதூபு இலை, أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. எந்த இஸ்திக்ஃபாரை செய்ய முடியுமோ செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே அல்லாஹ் இந்த விடயத்தை கொண்டு வருகிறார். இன்று ஓதக்கூடிய இந்த சூரா ஆல இம்ரான் ஐந்து சிஃபாத்துகள். முதலாவது சிஃபத் என்ன? அசாபிரீன். நோம்பால சபுர், நோம்பால சபுர் கிடைக்கும். உண்மை, நோம்ப பிடிச்சி யாரும் போய் பேச மாட்டோம். அடுத்தது வல் கானிதீன், நோம்ப பிடிச்சிட்டு குரான் ஓதுவோம், வேறு வேறு அமல் செய்யறதால் அல்லாஹுவ நெருங்குவோம். நாலாவது வல் மூஃபிகீன், நோம்ப பிடிச்சிட்டு செலவழிப்போம். சகோதரர்களே, சஹருக்கு பள்ளிவாசல்ல, இஃப்தாருக்கு ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம். சஹர் செய்யுங்க, இஃப்தார் செய்யுங்க. கடைசியான அமல், ஐந்தாவது அமல் தான் நோம்ப பிடித்துட்டு வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரம் இஸ்திஃபார் செய்தல். இதை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இதில் இந்த சூரா ஆல இம்ரானில் 200 ஆயத்துகள் இருக்கிறது. நீங்க சூரா ஆல இம்ரான ஓதினால் கிட்டத்தட்ட 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. 14,762 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்குங்கள், எவ்வளவு நன்மை கிடைக்கும். இதுதான் ஆசவாரம் சூரா ஆல இம்ரான். பெரிய சூரா, ஆனா ஓதணும். ஏன், இதுல 200 ஆயத், இதுல 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்கி பாருங்கள். அதைவிட விசேட அம்சம் என்ன தெரியுமா? சூரா ஆல இம்ரானில் 200 தடவை அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா வருகிறது. 200 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. அந்த இடங்களில் வட்டமிடுங்கள். அல்லாஹ் யார் என்பதை 200 தடவை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமலானில் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது எந்த அளவு ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஈமான் கூட வேண்டும், இல்லாவிட்டால் குர்ஆனை ஓதி என்ன பலன்? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 7 நாளைக்குள் குர்ஆனை முடிப்பார்கள். இந்த சூரா ஆல இம்ரானில் அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசியாக வரக்கூடிய, அதாவது 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை, சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை கையில் குர்ஆன் இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை எடுங்கள். 190 என்றால் மொத்தம் சூரா ஆல இம்ரான் இருப்பது 200 ஆயத்துகள் தான். 190வது ஆயத்திலிருந்து சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கி எழும்பி விழித்து மிஸ்வாக் செய்து வுது எடுத்து இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு எழும்பி 2 ரக்கா தொழுதார்கள். நீளமான தொழுகை, நீளமான ருக்கூ, நீளமான சுஜூத். பிறகு தூங்கினார்கள். நபி அவர்கள் தூங்கினால் குரட்டை சத்தம் கேட்கும். திரும்ப 3 எழும்பினார்கள். 6 ரக்கா தொழுதார்கள், அதாவது 3 தடவை தொழுதார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இன்றிரவு எனக்கு ஒரு ஆயத் இறங்கியது. வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதை ஓதி அதை சிந்திக்காமல் விட்டவன் அவன் நாசமடைந்து விட்டான். என்ன ஆயத் சகோதரர்களே? إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِّأُولِي الْأَلْبَابِ. الله சொல்றான், வானங்களில் பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி உள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. சும்மா உலகத்துல வாழாதீங்க, உலகத்தை கொஞ்சம் பாருங்க, இந்த 7 வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தஹஜ்ஜத்ல எழும்பி ஓத வேண்டிய ஆயத், தஹஜ்ஜத்ல கருத்தை விளங்கி ஓதுங்க. வானங்களுடைய படைப்பு, பூமியுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருகிறதா, இதில் புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறார், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. الله சொல்றார், அந்த புத்திசாலிகள் இருக்கிறார்களே, الَّذِينَ يَذْكُرُونَ اللَّهَ அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, விலாப்புறங்களில் தூங்கியவர்களாக, திக்ர் மாத்திரமல்ல, வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திப்பது மாத்திரமல்ல, ரப்பை அழைப்பார்கள், ரப்பனா மா கலக்தா ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவை எதையும் நீ பொய்யாக பாத்திலாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூய்மையானவன், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஒரு துவா. இரண்டாவது துவா அவங்க கேட்பார்கள், ரப்பனா இன்னக மன் துத்கிலன்னார் ஃபகத் அஃஸைதா وما للظالمين من انصار. ரப்பே, நீ நரகத்தில் நுழைவித்தால் அவன் கை சேதம் அடைந்து விட்டான், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது. ரப்பே, அல்லாஹ்வ தஹஜ்ஜத்துல இந்த துவாக்களை ஓதும். சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரை சகோதரர்களே, ரமலான் 34வது இதை ஓதுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம், இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதிலில் ஈமானி அன் ஆமினூ பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது, ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைத்த பொழுது நாங்கள் ஈமான் கொண்டோம். ரப்பே, அல்லாஹ் கிட்ட சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முனாதி, எங்களை அழைத்தார்கள் ஈமானின் பக்கம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே. அடுத்த துவா, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வக்ஃபிர் அன்னா சையாதினா எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து விடுவாயாக, நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக, பாவிகளோடு எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே, அபரார். நாலாவது துவா, ஐந்தாவது துவா, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், யா ரப்பே ரசூல்மார்களுக்கு வாக்களித்த ஒன்றை எங்களுக்கும் தருவாயாக, வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எங்களை கை சேதம் அடைந்தவர்கள் ஆக்கி விடாதே, கியாமத்துடைய நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே, இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத், ரப்பே நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். அது போறோம், فَاسْتَجَابَ لَهُمْ رَبُّهُمْ أَنِّي لَا أُضِيعُ عَمَلَ عَامِلٍ مِّنكُم مِّن ذَكَرٍ وَأُنثَىٰ بَعْضُكُم مِّن بَعْضٍ فَالَّذِينَ هَاجَرُوا وَأُخْرِجُوا مِن دِيَارِهِمْ وَأُوذُوا فِي سَبِيلِي وَقَاتَلُوا وَقُتِلُوا لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ ثَوَابًا مِنْ عِنْدِ اللَّهِ وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الثَّوَابِ. சகோதர சகோதரிகளே, இந்த 10 ஆயத்துகளும் சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய இந்த 10 ஆயத்துகளும் ஒரு மனிதன் இதை ஓதி சிந்திப்பானாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மக்ஃபிரத்தை மன்னிப்பை அல்லாஹ் நசீபாக்கி விடுவார். இந்த அளவு விசேடம் நிறைந்ததுதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, இந்த சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய குதரத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி தருகிறான். இவ்வாறெல்லாம் பெரும் ஒரு பொக்கிசம் அடங்கிய ஒரு சூரா தான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, கவனமெடுத்து ஓதுவோம், கவனமெடுத்து ஓதுவோம், ஓதுவோம் சகோதரர்களே. மிக இலேசு, இது மிக இலேசானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சூரா ஆல இம்ரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய சூறாவாக யா அல்லாஹ் நமக்கு ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை மவுத் வரை ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம்.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்.
3: நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்து விடும்.
1: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
3: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
1: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி.
0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimwanoli.com.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேரமும் இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரதுத்தீன் அத்தியாயம் 95 பற்றிய விசேட விளக்க உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துத்தீன், இப்போ சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், இன்றைய தினம் சூரத்துத்தீன். சூரத்துத்தீன் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. அதுவும் ஆரம்ப
4: சூராக்களில் ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூராக்களில் சூரத்து தீன் மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது உயர்ந்ததாக கருதப்படும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது தாழ்வானதாக கருதப்படும். ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே உயர்வான், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே தாழ்வான். தான் படைத்த படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவிடக்கூடிய அளவீடை இந்த சூராவில் வைத்திருக்கிறான். இந்த சூராவுடைய அளவீடுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தில் நுழைவதற்கும் காரணமாக அமையும். அதனால் கவனத்தோடு அந்த அளவீடை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி ஜுசுவில் அதிகமான சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் எதன் மீது சத்தியம் செய்ய நாடுகிறானோ அவனுடைய படைப்புகளில் அதன் மீது அவன் சத்தியம் செய்யலாம். ஆனால் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹுவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. காபாவின் மீது சத்தியம், ரசூலுல்லாவின் மீது சத்தியம், என் தாயின் மீது சத்தியம் என்றெல்லாம் ஒரு முஃமின் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மீதுதான் ஒரு முஃமின் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், ஒன்று, அவன் சத்தியம் செய்த அந்த பொருள், அந்த இடம் பலனுள்ள இடமாக இருக்கும், அல்லது அவனுடைய அந்த இடத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்கான சத்தியமாக இருக்கும். ஒன்று, பலனுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அந்த இடத்திலோ அந்த பொருளிலோ பலன் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அல்லது அந்த இடத்துடைய அந்த பொருளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அப்படிப்பட்ட சத்தியங்களில் நான்கு சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தீனி வஸ்ஸைதூன். தீன் என்றால் அத்திப்பழம், ஜெய்தூன் என்றால் ஆலிவ். அத்தியின் மீதும் ஆலிவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். இரண்டையும் பிரிக்கிறான் அல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைதூன், வாவ் என்றால் சத்தியத்துடைய அளவீடு. வத்துஹா வல்லைலி இதா சஜா, அதுபோல்தான் வத்தீன் வஸ்ஸைதூன், அத்தியின் மீது சத்தியம் செய்கிறேன், ஆலிவின் மீது சத்தியம் செய்கிறேன். வத்தூரி சினீன், தூரு சினின் என்பது ஒரு மலை, அந்த மலையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அமைதி அளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான்கு சத்தியங்களை கொண்டு துவங்குகிறான். அறிஞர்கள் மத்தியில் இந்த நான்கு சத்தியமும் எதை குறிக்கிறது என்பதில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். வத்தீன், இது எதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒத்தீன் சில அறிஞர்களுடைய கருத்தின்படி தீன் என்பது அத்திப்பழம் தான். எந்த ஒரு பொருளும் வீணாகாத அத்திப்பழம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடுகின்ற இந்த ஒத்தீன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். ஒத்தீன் என்றால் ஆலிவ் மரம் தான். இப்ப இந்த இரண்டும் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான் என்றால், இதன் இந்த இரண்டின் மூலமாகவும் பலன்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம். சில தஈஃபான ஹதீஸில் வருகிறது, அத்திப்பழம் என்பது சொர்க்கத்துடைய பழம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் தஈஃப், பலஹீனமான ஹதீஸ்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வத்தீன் வஸ்ஸைதூன் என்று சொல்வதன் மூலமாக எதை சொல்ல வருகிறான், இந்த இரண்டும் மனிதர்களுக்கு பலனுள்ள விஷயங்கள். இந்த இரண்டிலிருந்தும் மருத்துவத்தின் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பலன்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். வத்தீன் வஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தீன் என்பது அத்திப்பழத்தை மட்டுமல்ல, பழங்கள் வகையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தீன் என்பது குறிக்கும். ஜெய்தூன் என்பது ஆலிவ், எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஆலிவ். அது போன்று திரவங்களை தயாரிக்கக்கூடிய, திரவங்களாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் ஜெய்தூன் குறிக்கும் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் மிக முக்கியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒத்தீன் வஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே பழங்களை குறிப்பதற்காக சத்தியம் செய்யவில்லை, இந்த பழங்கள் விளையக்கூடிய இடங்களை குறிப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இடங்களை குறிப்பதாகவே அமைகிறது. ஒத்தூரி சினின் இடம் அது, வஹாதல் பாதில் அமீன் இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்வது இடம் அது. அதுபோல்தான் ஒத்தீனும் ஒஸ்ஸைதூனும் பலமாக இருக்காது, அது விளையக்கூடிய இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதற்காக அந்த சத்தியத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் எங்கே அதிகமாக விளைகிறது என்றால் குதுஸ், ஜெருசலம். ஜெருசலம் என்ன பூமி, என்ன பூமி ஜெருசலம்? முஃமின்களுக்கு என்ன பூமி அது? புனித பூமி. எப்படி மக்கா புனித பூமியோ, எப்படி மதீனா புனித பூமியோ, அது போன்று முஃமின்களுக்கு குதுஸ் ஜெருசலம் புனித பூமி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றியும் குறிப்பிட்ட சில நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும் போது ஜெருசலத்தை இணைத்து அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, وَنَجَّيْنَاهُ وَلُوطًا إِلَى الْأَرْضِ الَّتِي بَارَكْنَا فِيهَا لِلْعَالَمِينَ. அகில உலகத்தார்களுக்கு பரக்கத் செய்த அந்த பூமிக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்து அனுப்பி வைத்தான். யாரை சொல்கிறான்? நபி இப்ராஹிமை சொல்கிறான், நபி லூத்தை சொல்கிறான். பரக்கத் பொருந்திய ஊர் என்று அல்லாஹ் சொல்வது எது? குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், வலி சுலைமான ரீஹா ஆசிஃபா தஜ்ரீ பி அம்ரிஹி இலல் அர்தி லதி பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றில் அவர்கள் பயணம் செய்வார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த காற்றில் அவர் காற்றுக்கு கட்டளையிடுவார்கள், அந்த காற்று அவர்களுக்கு எங்கே அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் அவர்களையும் அவர்களுடைய படையையும் அழைத்துச் செல்லும். அந்த காற்று அவர்களை அழைத்துச் சென்றது அல்லாஹ் பரக்க செய்த பூமிக்கு. அல்லாஹ் பரக்க செய்த பூமி என்றால் அல் குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு கட்டளையிட்டார்கள், அவங்களை அப்படி வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை சொல்கிறான், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு சொன்னார்கள், யா கௌம் உதுகுலு அல் அர்தல் முகத்தஸா, இந்த புனித பூமி, இந்த புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள், தன்னுடைய சமூகத்தார்களுக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த புனித பூமியில் நுழையவில்லை. ஏன் நுழையவில்லை? வரலாறு தெரியுமா? ஜெருசலத்தில் ஏன் நுழையவில்லை? அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உள்ளே இருப்பவர்கள் பலம் உள்ளவர்கள், மிகுந்த பலம், பலசாலிகள், அவர்களோடு எங்களால் போரிட முடியாது, ஒன்று அவர்கள் வெளியே வரட்டும் நாங்கள் நுழைகிறோம், அல்லது நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பனி இஸ்ரவேலர்களில் இரண்டு பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆதரவாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தான், 40 ஆண்டுகள் பைத்துல் முக்கத்தஸில் அவர்கள் நுழைய முடியாது என்று, அந்த குதுசுடைய பூமியில் நுழைய முடியாது என்று. பாலைவனத்திலேயே சுற்றி திரிந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது நுழைவதற்கு முன்னதாகவே மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணமாகும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மரணத்தை ஏற்படுத்து அந்த பைத்துல் முக்கத்தஸ், அந்த குதுஸ் இருக்கக்கூடிய பூமியில் நாங்கள் நுழையவில்லை என்றாலும் ஒரு கல்லறியக்கூடிய தூரத்திலாவது நான் இருக்கும் நிலையில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே இடத்தில் அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்போது இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கமாக இருக்கக்கூடிய கபரை நான் காட்டியிருப்பேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதுசில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கூட்டமே நீங்கள் நுழையுங்கள், இந்த பரக்கத் பொருந்திய இந்த புனித பூமிக்குள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அவன் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, பரக்கத் பொருந்திய அந்த ஊர் அதனுடைய சுற்றல்லைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கச் செய்தான். அங்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றான். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசும்போது இந்த குதுசுடைய பூமியை தொடர்பு படுத்தியே பேசுவான். அவ்வளவு பரக்கத் பொருந்திய பூமி அது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். இது குதுசுடைய பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மீது சத்தியம் செய்வதற்கு அங்கே விளையக்கூடிய அந்த பொருட்களை பற்றிய சத்தியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைக்கிறான். தூருசைனின் யாருடைய மலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய மலை அது. அங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்தார். தூருசைனா அல்ல தூருசினின் அந்த மலையை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். மூன்றாவது வஹாதல் பலதில் அமீன், இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது எதை? மக்கா, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி. வஹாதல் பலதில் அமீன், சுப்ஹானல்லாஹ். வஹாதா என்றால் என்ன அரபியில்? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த என்ற வார்த்தையை கொண்டு அடையாளம் இட வேண்டும்? காபாவை அல்லது மக்காவை நெருக்கத்தை அல்லாஹ் சொல்வதற்காக, அதனோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் சொல்வதற்காக இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் இங்க சுட்டிக்காட்டி சொல்லலாத வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வதன் காரணம், அல்லாஹ்விடத்தில் அந்த பூமி அவ்வளவு கண்ணியத்துக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் நீ சிறந்த பூமியாவாய், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் அல்லாஹுடத்தில் நேசத்திற்குரிய பூமியாவாய், நீ என்னை உன்னுடைய மக்கள் வெளியாக்க இருக்கவில்லை என்றால் நான் இந்த பூமியை விட்டு வெளியாக இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா, அல்லாஹ் மக்காவை கண்ணிய புனிதப்படுத்தினான், யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பொழுது அதனுடைய அதனுடைய புனிதம் மறுமை நாள் வரை அல்லாஹுவால் பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மா, இந்த சமூகம் நலவிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை. எப்போது இந்த பூமியுடைய கண்ணியம் பாழாக்கப்படுகிறதோ, ஹலகு, அப்போது இந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். மக்காவுடைய புனிதத்தை பாதுகாப்பது முஃமின்களாக எம் மீது, முஸ்லிம்களாக எம் மீது கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்குரிய காரணம், நெருக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். பலதில் அமீன் என்றால் என்ன? அமீன் என்றால் அமைதி அளிக்கக்கூடியது அல்லது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. யாருடைய பிரார்த்தனையின் மூலமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا يَا اللَّهُ இந்த பூமியை அமைதி அளிக்க கூடியதாக ஆக்கு. அந்த பிரார்த்தனை அங்கீகரித்ததை முஹம்மது ரசூலின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். وَهَذَا الْبَلَدِ الْأَمِينُ, நபிமார்களுக்குள்ள தொடர்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். وَهَذَا الْبَلَدِ الْأَمِينُ, இது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பூமி. وَمَنْ دَخَلَهُ كَانَ آمِنًا, யார் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அமைதி அளிக்கப்படுவார்கள். இதனுடைய கண்ணியத்தை யாரும் சிதைக்க முடியாது, சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்தில் எழ முடியாது. குறைசிகள் கூட காபாவை கட்டும் போது இரண்டு வருமானத்திலிருந்து காபா கட்டப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஹலாலான செல்வத்திலிருந்துதான் காபாவை கட்ட வேண்டும் என்று ஹராமில் ஊறி திளைத்த குறைசிகளை முடிவெடுத்தார்கள். வட்டியிலிருந்து செல்வம் வரக்கூடாது, ஜினாவில் இருந்து செல்வம் வரக்கூடாது, இரண்டையும் நிபந்தனையாக்கி மக்களிடத்திலே வசூல் செய்து காபாவை கட்டினார்கள். கெட்டக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு செல்வம் இல்லை, அதனால தான் ஹத்தீமை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் காலத்தில் கூட அதை கெட்டவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் சொன்னார்கள், நான் அதை கெட்ட விரும்பவில்லை, குறைஷிகள் எப்படி விட்டார்களோ அப்படியே நானும் விட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாகவே தந்தையை கொலை செய்தவர் காபாவில் நுழைந்தாலும் சரி அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும் காபா புனித பூமி என்று. இப்போ இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் மதித்தார்கள் காபாவை புனித பூமியாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையான அந்த தன்மையை அவர்களுடைய உள்ளத்தில் கொடுப்பான். வஹாதல் பலதில் அமீன், இப்ப இது இரண்டாவது கருத்து. மூன்று முக்கியமான இடங்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதன் மூலமாக அதனுடைய புனிதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். மூன்றாவது கருத்து, அது மிக முக்கியமான கருத்து, ஒத்தீன் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தங்கிய இடத்தை. அந்த மலை ஜூதி, அந்த ஜூதி மலை தீன், அந்த அத்திப்பழத்தால் நிரம்ப இருக்கக்கூடிய மலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலையை குறிப்பிடுவதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை குறிப்பிடுவதற்காக, மஸ்ஜித் மூசா என்று இருக்கக்கூடிய மஸ்ஜித் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ஒத்தீன் என்று சத்தியம் செய்கிறான். ஒஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்வது அஷ்ஷாம், ஷாமுடைய பிரதேசம். ஷாமில் வந்த நபியார், குதுசுடைய பகுதியில் வந்த நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், வதூரி சைனா யார், வதூரி சினீன் மூசா அலைஹிஸ்ஸலாம், வஹாதல் பலதில் அமீன் யார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்து நபிமார்களில் ஒரே ஒரு நபி மட்டும் மீது யார், யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வளம் வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வளம் வந்தவர்கள். அவர்களை மக்காவையிலும் இணைக்கலாம், அவர்களை ஷாமிலும் இணைக்கலாம். அப்ப இந்த ஐந்து நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு சொல்ல வருகிறான், இந்த ஐந்து நபிமார்களுடைய வாழ்வு மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வது இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தை நிலைப்படுத்துவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். வத்தீன், வஸ்ஸைதூன், வதூரி சீனின், வஹாதல் பலதில் அமீன். அல்லாஹ் இவ்வளவு மகத்துவமிக்க சத்தியத்தை ஏன் செய்கிறான், எதற்கு இந்த சத்தியம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் அழகிய வடிவத்தில், நிலையான தக்வீம் காம நிற்கு நிலையான நிலையான அழகிய வடிவத்தில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம். அஹ்சன் என்றால் உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது, உள்புறம் மட்டுமல்ல அல்லது வெளிப்புறம் மட்டுமல்ல உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது, எந்தவித குறையும் இல்லாத ஒரு படைப்பாக மனிதனை நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்துடைய உயர்வை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இந்த சத்தியத்தின் மூலமாக. எல்லா படைப்புகளை விடவும் மனித இனத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவதற்காக சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நான் மனிதனை அழகிய வடிவத்தில் அழகிய உருவத்தில் நிச்சயமாக நாம் படைத்திருக்கிறோம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் என்று அல்லாஹ் சொல்வது ஃபித்ராவை, இயற்கையே அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை நாம் இயற்கையிலேயே படைத்திருக்கிறோம். மனிதனுடைய இயற்கை எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் தான் பிறக்கிறது, ஃபித்ராவில் தான் பிறக்கிறது.

பெரிய அருள். அல்ஹம்துலில்லாஹ் யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்தான் இந்த இஸ்லாமின் பக்கம். நாம இந்த இஸ்லாமை தேர்ந்தெடுத்து எல்லாம் வரவில்லை. யாரும் நேசித்து யாருக்கும் இந்த ஈமானை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் ஹிதாயா, அல்லாஹ் நாடவில்லை என்றால் ஹிதாயத் இல்லை. அல்லாஹ் எமக்கு நாடினான் இந்த இஸ்லாமில் நாம் பிறக்க வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், குல் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ் எமக்கு செய்த பெரிய அருள், தௌஹீதை ஏற்று வாழ்ந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்தது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் யாராக இருந்திருந்தால் இன்று நாம் யாராக இருந்திருப்போமோ அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அவர்களுடைய வயிற்றில் எம்மை பிறக்க வைத்ததால் தான் இன்று நாம் அல்லாஹ்வுடைய அருளால் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் காரணமாக அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த புனித பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குறிப்பிடுவதற்காக சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் பயங்கரமான எச்சரிக்கைக்குரிய வசனம். மனித இனத்தை உயர்த்திய அல்லாஹ் ஒரே அடியில் கீழே போய் தாழ்த்தி விடுகிறான். ரதது நாஹு என்றால் ஒரு இடத்திலிருந்து அப்படி அவனை கொஞ்சம் குறைத்தல், ஒரு இடத்தில் அவனை உயர்த்தி ஒரு இடத்தில் ஒரு பொருளை வைத்து அப்படியே குறைத்தலுக்கு ரதது நாஹு. நாம் அந்த பொருளை, நாம் அதை, அவனை, அவர்களை குறைத்தோம். கீழிலும் கீழாக, கீழிலும் சுஃப்லா என்றால் ஒரு கண்ணியமே இல்லாத ஒருவராக, எந்தவித சிறப்பும் இல்லாதவனாக அவனை அப்படியே கீழ் நோக்கி விட்டோம். சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி மனிதனை ஆக்க வேண்டும்? மிகப்பெரிய உயர்வாக படைத்த அந்த படைப்பு ஏன் கீழ் நோக்கி தள்ளப்பட வேண்டும்? அவன் செய்யக்கூடிய செயலின் காரணமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கண்ணியப்படுத்தினான். அவனை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை என்று நிரூபணம் செய்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்காக வசப்படுத்தி கொடுத்தான். குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் மனிதனுக்காகத்தான். சூரியன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், சந்திரன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், மழை பெய்வது, கடலில் உள்ள ஜீவராசிகள் வாழ்வது, உலகத்தில் உள்ள எல்லாம் அவனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அவனுக்காக படைக்கப்பட்டதை அவன் கடவுளாகவே எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு இழிவிற்கு தன்னை தள்ளிக்கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வலக்கத் தரனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான் மனிதர்களை ஜின்களை கொண்டு. அல்லாஹ் நரக வேதியிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். உலகும் அயுனுன் லா யுபசிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வைகள் உண்டு ஆனால் பார்க்க மாட்டார்கள். உலகும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிகள் உண்டு ஆனால் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம். அல்லாஹ் சொல்கிறான், எந்த மனிதனை உயர்வாக அல்லாஹ் சொன்னானோ அவனே சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல், அதைவிடவும் மோசமானவர்கள். ஏன்? படைக்கப்பட்ட படைப்பையே கடவுளாக, இறைவனாக எடுத்துக்கொண்டு வணங்குகிறார்கள். நான் படைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை விட்டுவிட்டு என்னுடைய படைப்பை வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குதுசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி மனிதன் அவன் அவனையே இழிவாக ஆக்கிக் கொள்கிறான். அதனால் அல்லாஹ் அவனை அப்படியே கீழ் நோக்கி தள்ளிவிடுகிறான். அவன் எவ்வளவுதான் பட்டங்களையும் பதவிகளையும் உயர்வுகளையும் செல்வத்தையும் வைத்திருந்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக அவன் மாறாத வரை அவனுக்கு எந்த உயர்வையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான் அவனை நம்பிக்கை கொள்வதற்குரிய வாய்ப்பை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸும்மா ரததுநாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் என்று சொல்வதுடைய இன்னொரு விளக்கம், அதே அழகாக படைக்கப்பட்ட தோற்றத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு இடத்தில் நுழைய வைக்கப்படும் போது மிக கோரமான தோற்றமுடையவனாக, இழிவானவன் இழிவான தோற்றமுடையவனாக மாற்றப்படுவான். எங்கே? நரகத்தில். கண்ணியமான படைப்பு தான், ஆனால் அவன் செயலின் காரணமாக சும்மரதது நாஹு அஸ்ஃபல ஸாஃபிலின்,
இழிவானவர்களிலும் இழிவானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கீழ்நோக்கி சென்றவர்களிலும் கீழ்நோக்கி சென்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்.

0: ஆக்கிவிடுவான். ஏன் எப்படி அஸ்பல சாஃபிலீன் இந்த அர்த்தத்தை உள்ளடக்கும் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய கீழ்ப்பகுதியில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை ஆக்குவான். அஸ்ஃபல சாஃபிலீன், அதைத்தான் அல்லாஹ் இங்கும் சொல்கிறான், அவர்களை கீழ் நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழிலும் கீழாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அல்லாஹ் முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்களை குறியிடுவதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். யார் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் இந்த கீழ் நோக்கி கீழ் செல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் இந்த இழிவானவர்கள் இல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் கண்ணியத்திலேயே மனிதனை எந்த கண்ணியத்தில் படைத்தானோ அதே கண்ணியத்தில் நிலைப்பவர்கள் யார் என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் சொல்வது ஒன்றைத்தான் சொல்லும். ஒன்று, கடவுளை நம்பிக்கை கொண்டு வாழ், எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லும். அல்லது நல்ல அமலை செய், அது போதும், இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்று சொல்லும். ஆனால் அல்லாஹுடைய தீன் மட்டும்தான் இரண்டையும் சேர்த்து சொல்லும், உனக்கு தேவை நம்பிக்கையும் நல்ல அமலும். நம்பிக்கை மட்டும் போதாது நீ முஃமினாக மாறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெறுவதற்கு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரித்து விட்டேன் என்று சொல்வது மட்டும் போதாது, தேவை அமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள், நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள். இது இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் உங்களுடைய ஈமானை. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறாள், இரவுடைய தொழுகையை தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நஃபிலான நோன்புகளை, அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறாள், ஆனால் இவ்வளவு அமல்களையும் செய்யக்கூடிய அந்த பெண் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார். அந்த பெண் நரகவாதி என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த பெண்ணிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. அந்த பெண் தொழுவதாலோ, அந்த பெண் நோன்பு வைப்பதாலோ, அந்த பெண் சதக்கா செய்வதாலோ அல்லாஹ்விற்கு எந்த நலவும் இல்லை, அந்த பெண்ணுக்கும் எந்த நலவும் இல்லை, அந்த பெண் நரகவாதி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மேலும் கேட்கப்பட்டது, இன்னொரு பெண் இருக்கிறாள், கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், கடமையான நோன்புகளைத்தான் நோக்கிறாள், ஆனால் அந்த பெண்ணால் உலகத்தில் யாரும் நோவினை செய்யப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கவாதி என்று. அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த இரண்டிலும் நிலையாக இருக்க வேண்டும். ரப்புக்கு மட்டும் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதாது, குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக உயர முடியும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இந்த இரண்டில் ஒன்று குறைந்தாலும் அவர் வாழ்வில் ஜெயிக்க முடியாது, உலகத்திலும் ஜெயிக்க முடியாது, நாளை வறுமையிலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய நன்மைகளுடைய மூட்டைகளோடு நாளை மறுமையில் ஒருவன் வருவான், ஆனால் அவனுக்கு பின்னால் சில மனிதர்கள் நிற்பார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை ஏசினான், இவன் திட்டினான், என்னை அடித்தான், என்னை குறை பேசினான், என்னை பற்றி புறம் பேசினான். நன்மைகள் பங்கு வைக்கப்படும், அவ்வளவு நன்மைகளை சுமந்தவனிடத்தில் நன்மைகள் இருக்காது, அதனால் முறையிட வந்தவர்களுடைய பாவங்கள் இவன் மீது சுமத்தப்படும், அதனால் நரகம் வீசப்படுவான், இவன் தான் பரம ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நன்மைகளை அளவிடுவது ஈமானை கொண்டு மட்டுமல்ல, அல்லாஹ் நல்ல செயல்களும் அதோடு இணைய வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். மம்னூன் என்றால் தடுக்கப்படாத அல்லது குறைக்கப்படாத அல்லது கணக்கிடப்படாத நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தந்தாலும் அதற்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. மேல் இல்லையா முடிவு இருக்கிறதா இல்லையா? யாரும் இந்த உலகத்தில் எதோடும் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது, யாரும் இந்த உலகத்தில் எதையும் நிரந்தரமாக இழந்துவிடவும் முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது, முதல்ல அதை உணர்ந்து கொள்ளுங்க. எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது. கபர்களை பார்த்து நபித்தோர்கள் சொல்லுவார்கள், எதற்காக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள், எதற்காக வாழ்ந்தீர்கள், செல்வம் செல்வம் என்று உலக வாழ்க்கையை தொலைத்தீர்கள், அந்த செல்வம் உங்களுக்கு இன்றைய தினம் எந்த பலனை கொடுத்தது, வீடுகளை கட்டுவதற்காக உங்களுடைய வாழ்வை தொலைத்தீர்கள், அந்த வீட்டில் இன்று யார் வாழ்கிறார்கள், யார் வாழ்கிறார்கள், குடும்பம்தான் உறவுதான் என்றீர்கள், அந்த உறவுகள் இப்போது உங்களை நினைவு கூட வைத்திருக்கவில்லை, உங்களுக்கென்று மனைவி என்றீர்கள், அந்த மனைவியும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு ஹலால் தான், தவறில்லை, வேறொருவரை திருமணம் செய்து விட்டார்கள், உங்களுக்கென்று தான் வைத்திருந்தீர்கள், நீங்கள் தான் அதற்கு சொந்தம் என்று உணர்ந்தீர்கள், ஆனால் நீங்கள் மரணமாகிவிட்டாலும் அவர்கள் உங்களை நிரந்தர சொந்தம் என்று ஆக்கிக் கொள்ளவில்லை, அதுதான் உலக வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கைரு மம்னூன், ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி மறுமையில் நிரந்தரமானது, இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ் நிரந்தரமாக கொடுத்து விட முடியாது, ஏன் நிரந்தரமாக கொடுப்பதற்கு தகுதி இல்லை இந்த பூமிக்கு, சுப்ஹானல்லாஹ், சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதை, இந்த பூமி அல்லாஹ் கொடுக்கின்ற நிரந்தரமான விஷயங்களை வாங்குவதற்கு தகுதியான பூமி அல்ல, அல்லாஹ் தகுதியாக ஆக்கிய பூமி சொர்க்கம்தான், கைரு மம்னூன், அங்கு எதுவும் குறையாது, எதுவும் தடுக்கப்படாது, எந்த அருட்கொடையும் நீக்கப்படாது, எல்லாம் நிரந்தரமாக அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும், அந்த கூலியை அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கொடுப்பான். உயர்வு எது, இஸ்லாமில் தான், தாழ்வு எது, இஸ்லாமை விட்டு விலகுவதில் தான், உயர்வு எது, ஈமானிலும் நல்ல அமல்களிலும் தான், தாழ்வு எது, ஈமான் இல்லாமல் நல்ல அமல்கள் இல்லாமல் வாழ்வதில் தான், அல்லது இரண்டில் எது இல்லாமல் வாழ்ந்தாலும் தாழ்வுதான். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் தெளிவாக சொல்லுவார்கள், அழகான நிகழ்வு அது, பைத்துல் மக்திசுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக உமர் மதீனாவில் இருந்து கிளம்பி குதுசை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். எப்படி அவருக்கும் அவருடைய அவரோடு செல்லக்கூடிய அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம், ஒரே வாகனம், சில மைல் தூரம் நான், சில மைல் தூரம் உமரே நீ, இதுதான் உமர் அவர்களுக்கும் அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம். ஹலீஃபா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் ஒரு மைல் தூரம் வருவார், அதற்கு பிறகு அவர் கீழே இறங்குவார், அவருடைய வேலையால் மேலே ஏறுவார், ஹலீஃபா முன்னால் நடந்து சொல்லுவார். பைத்துல் மக்திசை அடையும் வரை மதீனாவில் இருந்து இதுதான் அவர்களுக்குள்ள ஒப்பந்தம். உமர் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாவிடம் இருந்து படித்தார்கள், அது வேறு. பைத்துல் மக்திசில் நுழையக்கூடிய நேரம் வருகிறது, ஆனால் மேலே யாருடைய தவணை இருக்கிறது, வேலையாளுடைய தவணை இருக்கிறது, கீழே நடந்து செல்லக்கூடிய தவணை உமருக்கு இருக்கிறது. உமர் கையில் தான் சாவியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குதுசை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒப்பந்தம் இட்டிருக்கிறார்கள் அபு உபைதாவிடத்தில் ரழியல்லாஹு அன்ஹு. உமரை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் குதுசில், பைத்துல் மக்திஸில், பைத்துல் மக்திஸ் இருக்கக்கூடிய பூமியில் எல்லோர்களும் விழிகளை விழித்து, யார் அந்த உமர், மதீனாவில் இருந்து கொண்டே உலக சாம்ராஜ்யத்தை ஆடச் செய்த அந்த உமர் யார் என்று பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 16 ஆடைகளுடைய ஓட்டைகளோடு சேரும் சகதியும் தன்னுடைய காலுறையிலும் ஆடைகளிலும் பட்ட முகமாக தூசி படிந்த முகத்தோடு ஒருவர் ஏழ்மையான தோற்றத்தில் உள்ளே நுழைகிறார். சுப்ஹானல்லாஹ். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள், யா உமர், ஹலீஃபாவே, இந்த மக்கள் ஆடையில் கண்ணியத்தை பார்ப்பவர்கள், நீங்கள் ஹலீஃபா, உங்களை எதிர்பார்த்துதான் அவர்கள் இருக்கிறார்கள், வாகனத்தின் மேலே ஏறுங்கள் உமரே, அவரை கீழே இறக்க சொல்லுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்துக் கொண்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். அபு உபைதாவை பார்த்து உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அபா உபைதா, அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமான தோழர் என்ற ஒரே காரணத்தால் உன்னை விடுகிறேன், வேறு யாராவது இந்த வார்த்தையின் இடத்திலே சொன்னால் நடந்திருப்பது வேறு, இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். என்ன சொன்னார்கள், இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எமக்கு இஸ்லாமை கொடுத்து கண்ணியத்தை கொடுத்தான், அஸ்ஃபல சாஃபிலீனாக மாறியிருப்போம், அல்லாஹ் இந்த ஈமானை கொடுக்கவில்லை என்றார், கீழிலும் கீழானவர்களாக மாறியிருப்போம். அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த பூமியில் அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கவில்லை என்றால் இந்த உலக வாழ்வு முழுக்க வீணாக மாறியிருக்கும். ஏதோ அல்லாஹ் கொடுத்த சில ஈமான் ஓரளவு தொற்றிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எதையாவது தண்டனையாவது எமக்கு கொடுத்தால் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக அல்லாஹ் அவனுடைய அருளால் சொர்க்கத்தில் உழைத்து விடலாம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அவர்கள் என்னதான் அமல் செய்தாலும் இந்த ஈமானை சுமக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்ந்த 70 வருட வாழ்க்கையும் வீண். அதனுடைய கூலி நரகத்தை தவிர எதுவும் கிடையாது. அஸ்ஃபல ஸாஃபிலீன். உமர் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ் இழிவானவர்களாக இருந்த எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தார். யாரொருவன் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவைத்தான் தருவான். அஸ்ஃபல ஸாஃபிலீன், இழிவானவர்களாகத்தான் அவர்கள் மாறுவார்கள் என்று சொன்னார்கள். இல்ல லதீன அமனு வஅமிலு ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் ஗ைரு மம்னூன். ஃபமா யுகத்திபுக பஅது பித்தின். நபியே, எதை ஆதாரமாக சுமந்து அவர்கள் விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை மறுக்கிறார்கள்? என்ன இருக்கிறது அவர்களிடத்தில் இதை மறுப்பதற்கு? என்ன ஆதாரத்தை கொண்டு இந்த தீனையோ, சில அறிஞர்களை பொறுத்தவரை பித்தீன் என்றால் இஸ்லாம், என்ன ஆதாரத்தை கொண்டு நபியே இவர்கள் நீங்கள் அல்லாஹ் நேரடியாக கேட்கிறார், மனிதர்களே என்ன ஆதாரத்தை கொண்டு எதை சுமந்து எதை கொண்டு இந்த தீனை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள்? உங்களை கண்ணியவனாக அல்லாஹ் படைத்தான், நீங்களோ உங்களை இழிவானவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்களே, ஏன் என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடத்தில்? அல்லாஹ் அன்போடு கேட்கிறார் மனிதர்களை பார்த்து. ஃபமா யுகத்திபுக பஅது பித்தீன், அல்லது விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை, அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாளை எதை கொண்டு நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்தவன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து விட முடியுமா? அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில், சட்டத்தை கொடுப்பவர்களில், ஹக்கில் யார் இருந்தவர்கள் பாத்திலில் யார் இருந்தவர்கள் என்று அல்லாஹ் பிரித்தெறியக்கூடிய அந்த ஆற்றலில், தீர்ப்பாளர்களில் தீர்ப்பாளராகிய அந்த அல்லாஹ் சிறந்தவனாக இல்லையா? சிறந்த தீர்ப்பை உங்களுக்கு அளிக்க மாட்டார் என்று எண்ணுகிறீர்களா? அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எதை உணர்த்துகிறான் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பளிக்கும் போது லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சன் தக்வீம் தும்ம ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன், யார் என்பதை அல்லாஹ் முடிவெடுப்பான். அதுவரை யாரும் முடிவெடுத்து விட முடியாது. நான் உயர்ந்தவன் என்று உம்ரா செய்தேன், நோன்பு வைத்தேன், ஹஜ் செய்தேன், நன்மையான காரியங்களை செய்தேன், உயர்ந்தவன் என்று யாரும் முடிவெடுத்து விட முடியாது. அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். உயர்ந்தவர்கள் நாளை மறுமையில் யார், நல்ல அமல்களும் ஈமானும் இல்லாத காரணத்தால் தாழ்ந்தவர்கள் யார் என்று. அதனால்தான் எல்லா நபித்தோழர்களும் மரணத்துடைய இறுதி நேரம் வரை பயந்து கொண்டே இருந்தார்கள், நான் உயர்ந்தவனாக இருப்பேனோ என்று. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு உயர்வை கொடுத்திருந்தாலும் நபியின் நாவால் அவர்கள் கடைசி நேரம் வரை எண்ணினார்கள், ஹுதைஃபா முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்றார்கள். நான் தாழ்ந்தவனாக தர்குல் அஸ்ஃபல், இறுதி கீழ் செல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் நான் ஆகிவிடக் கூடாது என்று பயந்தார்கள். இன்று அந்த அல்லாஹ்வின் தீர்ப்பை பற்றி எந்த பயமும் எமக்கு கிடையாது. இன்று என் ரப்பு எனக்கு தீர்ப்பளித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் எமக்கு புத்தகத்தை பதிவு செய்கிறானா இல்லையா? நன்மை தீமைகள் எல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறதா இல்லையா? அந்த புத்தகத்தை அல்லாஹ் இப்போது இறக்கி, இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஹசீபா, நீ படித்து பார், படித்து தீர்ப்பு செய்து கொள் என்று முடிவெடுத்தால் நான் எனக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும், நீங்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும்? அஹ்சன தக்வீம் அஸ்ஃபல ஸாஃபிலீன். எதில் நாம் நம்முடைய புத்தகத்தை இப்போது நாம் வாசித்து பார்த்தால், இப்ப எப்போது வாசிப்போம்? எப்போது வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இந்த நேரத்திலும் மரணம் வந்தால் அவ்வளவுதான், மூடப்படும், அதுதான் நம்முடைய ஏடு. 10 வருடம் கழித்து வந்தாலும் அதுதான் ஏடு, மூடப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமில் ஹாகிம், அஹ்கமல் ஹாகிமீன், தீர்ப்பாளர்களில் சிறந்த தீர்ப்பாளர், வல யத்லிமு ரப்புக அஹதா, ஒருபோதும் யாருக்கும் அல்லாஹ் அநீதம் இழைத்து விட மாட்டான். கடுகளவு கூட அல்லாஹ் நம் செய்த அமல்களுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். இப்ப நம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த தீர்ப்பை எப்படி மாற்றுவதென்று. சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து சிறந்த தீர்ப்பை பெறுவதா, அல்லது இழிவானவர்களாக வாழ்ந்து இழிவின் தீர்ப்பை பெறுவதா என்பதெல்லாம் நம்முடைய கரத்தில் இருப்பது. ஒலா எவ்வளி முரப்புக்கு அஹதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். எல்லா தீர்ப்புகளும் சரியாக பங்கு வைக்கப்படும். உலகத்தில் அநீதம் அளிப்பவர்கள் அநீதத்தை கொண்டு நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். நீதியாக நடப்பவர்கள் நீதியை கொண்டு மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. இந்த நான்கு சத்தியமும் எதற்காகத்தான், إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. سبحان الله. அழகிய சூரா. அடிக்கடி ஓதுங்கள் குர்ஆனில், அடிக்கடி தொழுகையில் இதை ஓதுங்கள். இந்த வசனங்களை நினைவுபடுத்தி சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டே வாழ வேண்டும். நான் சிறந்த மனிதனாக இப்போது வாழ்கிறேனா, அல்லது இழிவானவர்களின் ஒருவனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களில் பணி வைத்தருவானாக, என்னுடைய ஈமானில் அல்லாஹ் பணி வைத்தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த மனிதர்களோடு இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அல்லாஹ் இம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர், பாரகல்லாஹு ஃபீக்கும். நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு இந்த வகுப்பை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை சூரதுத்தீன் அத்தியாயம் 95 குரிய விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை உங்களது இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அப்பிள் கையடக்க தொலைபேசியிலும் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வானொலியில் நீங்களும் உங்கள் பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இஸ்லாமிய மார்க்க உரைகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நாடகங்கள், சிறுவர்களுக்கான சிறுவர்களுடைய இஸ்லாமிய சம்பாசனைகள், நாடகங்கள் போன்றவற்றையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எமது மின்னஞ்சல் முகவரி info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0974777161667 சைபர் அப்படிங்கிற இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹ்வின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லா அவு லை அதி பன்னக், நானும் அனஸ் ரதியல்லா அவர்களும், நானும் உமர் பின் கத்தாப் அவர் ரதியல்லா அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஓ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரதியல்லா அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முமினின், வல்லாஹி ல தத்தகீன் அல்லா, அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சு நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வசுவாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லா, நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான், எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிதளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷரிகாத் அல்லாஹ்வுடைய திருகுர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷரிக். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியிலே இன்றைக்கி லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க. கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கிய அந்த மீடியாக்கள், ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, காபு பின் மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்கள் அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்டில் போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூல் சல்லாஸ் அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூல்லா தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூல் சல்லாஸ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூல்லா, இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, ல துன்யா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஇபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும், ஒத்த ஃபாஹுரும் பைனக்கும் ஒத்த கேசுரும் ஃபில் அம்புவாலி உல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமையடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கெடுக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடல் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஜாயிண்டு ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ளே இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னால் பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தில் மாதிரி முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான், அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய, துஆக்கள் செய்யக்கூடிய, அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய்
2: உள்ள போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியல, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூம்ல ஒருத்தன், மேல் ரூம்ல ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்கள் இது ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிசா. எனக்கு அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்னைக்கு இன்னைக்குள்ள நவநாகரிகம், இன்னைக்கு இந்த நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்கள். பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில், அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியிலே, அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுகிறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் வியாபாரியாக மாற்றுறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புடைய குழுவில் ஒருத்தர் யார், ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூலிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உமா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையை ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பும் செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான். அவனுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் சைத்தான். அவன் சத்தியமிடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு? சைத்தான். அந்த சைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய செய்தியை போது படித்தேன், ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மரத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரர் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா? ஷேக் பின்பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலையின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால் அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றா? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தகஃபிருல்லாஹில் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லா மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே. இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களிடம் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் ஒல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறை செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து சைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சிருக்கிறோம், பலமாக வச்சிருக்கிறோம் என்று சொல்வது சைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது. யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், இன்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷேத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சஆது இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம். 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அர்ஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அர்ஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் விட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸாபு பின் உமைர் ரழியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸாபு பின் உமைர் ரழியல்லாஹு வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசல்லே தூங்குவோம். இளைஞர்கள் நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலேயே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது, எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கையை அப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவர் முன்னால் மேடையில் பேசினால் அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்னு இருக்கான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரழியல்லாஹுடைய வரலாறை அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரழியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல் அதை படிக்காமல் அதை புரியாமல் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல் எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில் அதை சார்ந்த ஆசையில் அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால் இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அவர் எழுதுகிறார். அந்த யூதர் எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார், சரியான நேரத்தில் ஜமாத் வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நசல கௌமும்பி அருதீனா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க, குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டம் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம், அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும், அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளையும் கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை, ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயால், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை பதிவு செய்கிறான், ஒலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து, தொலைக்காட்சி அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின்னு பார்க்குறோம், யூடியூப் அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே, ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா? அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா? அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளவு நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் எஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்

கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பில்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல். அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா? இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சா ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி, இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில் தகப்பன், பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடித்து தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான், அவர் குப்பரை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால் அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3 நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாடம் நடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவை கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு. சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. ரொம்ப கவனத்தோடு உருவாக்கணும் சார், கவனிக்கணும். ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம். சகோதரர்களே, மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால் பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம். என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகா உருவாக்க சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே
போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடியிருப்பார்கள். ஒரு ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மை

0: நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி தந்து ஒஜால் நாளில் முத்தக்கீன் இமாமா, முத்தக்கீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக அல்லாஹும் ஆமீன் என்று கூறி வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹ்ரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
1: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
4: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க இவ்வளவா, அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபா, இன்னொரு வீட்டில் வாங்கினது 20000 ரூபா. உங்க 1000 ரூபால் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அலைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹமத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு விட்டு, நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை ஏன்னா இதை நான் சொல்லாமல் முடிச்சா அறக்குற நிறைய ஆதீசுகள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை உண்டாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்னைக்கு செய்யணும் என்பது அஸ்மா. இது லாஸ்ட் கேள்வி. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன மாப்பிள்ள தர்றதை தவிர வேற எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வருமை எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ள ஹஸ்பண்ட் கொடுக்கறதை தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசா கேட்கலாது, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கலாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கலாது. யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அஸ்மா நீங்கள் பொம்பளை, நீங்கள் வேலைக்கா போகிறீங்க, நீங்கள் எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்மா நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க அஸ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவானாண்டா. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கு 1000 ரூபா தரேன், 200 ரூபா கொடுத்துறேன், கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாவை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாவை நம்பியிருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்கள் கையில் 1000 ரூபா தான் இன்றைக்கு இருந்தால் பயம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் தர்மம் பண்ணி பாருங்கள். அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்கள் காப்பாப்பீங்க.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
1: வானொலியில்
5: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
6: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகையை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம். நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம். தர்மம் கொடுப்பானாம், நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம். யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம். யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம். யாருக்கும் தெரியாமல் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவானாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமாம். அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடியான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பு, அல்லாஹ்வை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவதென்றில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஃபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்து விட கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார், தாடியிலே தண்ணீர் தட்டினார். சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்றார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், என்ன இவர் யார்? முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை, ஃபேமஸும் இல்லை, பெரிய இபாதத்து ஆளுகளா யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய் இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டார். தங்க கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். வீட்டிலே பார்த்தார், இரவிலே பெரிய அமர்கலமான வணக்கம் எதுவும் இல்லை. என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை, அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை, சுன்னத்து தொழுகை, நாலு ஜிக்ர் என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தம் வருகிற நேரம், வெள்ளம் வருகிற நேரம், ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம், நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிட்டு ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம், அவர்கள் ஆசா பாசங்களை நிறைவேற்றுகிற நேரம், அதுவும் உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம், இது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி செய்வது, கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது, தொழுவது, தாஜ்ஜத்தில் தொழுவது, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இது அத்தனை உபரியான வணக்கம். இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை டைரக்டாக சொன்னதாக சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீரென்று நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான். அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொருத்தமான அல்லாஹ்வுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்க கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும். இந்த துனியா விடாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்துக் கொள்ள பார்க்கும். இந்த துனியாவை விட்டு சற்று அப்புறமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி துனியாவிலே ஆசா பாசங்கள் எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம்.
6: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: பத்ர் யுத்தம் நேரம், அன்சாரிகளுக்கு பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடப்பதான் நடத்துவதான் என்று கேட்கிற நேரம், யார் எழும்பி பேசினார் தெரியுமா? இந்த சாது பின் முஆத் ரழியல்லாஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளின் சாது பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறது, அன்சாரிகளிடம் பேசுவது போன்றிருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள், உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களை பாதுகாப்போம் என்று. மதீனாவில் மட்டுமல்ல, மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். இந்த பத்ர் களத்தில் நாங்கள் ஓட மாட்டோம் யா ரசூலல்லாஹ், இந்த களத்தில் நாங்கள் குதிப்போம் யா ரசூலல்லாஹ் என்று பேசியவர் அந்த காலத்தில் மிகவும் இரக்கமாக இருந்தவர். மரணம் வரைக்கும் ரசூலல்லாஹ் அவர் மீது வைத்த இரக்கம் எப்படி தெரியுமா? அஹ்சாப் கந்தக் யுத்தத்தில் அவருடைய கைக்கு அம்பு பட்டு இரத்தம் ஓடுகிறது, அவர் ஒரு துஆ கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹோடு நடத்துற யுத்தம் இதனோடு முடிந்து விட்டதாக இருந்தால், இதற்கு பிறகு குரைசிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்க மாட்டார்களாக இருந்தால், இந்த சாதை எடுத்து விடிய அல்லாஹ், இந்த சாதை இந்த நோயை பெரிதாக்கி இந்த சாதை உன்னிடம் எடுத்து விடிய அல்லாஹ். யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் இதற்கு பிறகும் வருவார்களாக இருந்தால், இந்த சாதுடைய இந்த நோயை சுகமாக்கி இந்த சாதை வாழ வைத்து விடிய அல்லாஹ். கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், சாது ரழியல்லாஹு அவர்களுடைய இரத்தம் காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் போறார்கள். போன உமர் பின் கத்தாப் தாடியை பிடித்துக் கொண்டு இப்படியே பார்க்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளவு நெருக்கமான தோழர் வேதனையில் துடிக்கிறார், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்துக்கு பக்கத்து கூடாரத்தில் சாதை கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சாது ரழியல்லாஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்களே, அதுக்கு பிறகு இன்னொரு துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அத்தனை பாரத்தையும் இறக்கி அல்லாஹ்விடம் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது ரழியல்லாஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கைபர் போரிலே, பனு குறைலாக்களுடைய போரிலே, பனு குறைலாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு பின்னாடி ஒரு கோட்டை இருக்கிறது, யகூதிகளுடைய கோட்டை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மோசடி செய்து விட்டார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அஹ்சாப் அந்த போரிலே வைத்து அந்த மதீனாவுக்கு மூன்று பக்கம், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் அகல், அதனால் யாருக்கும் வரையலாது. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய பகுதியில் அகல் தோண்டி குழி தோண்டி இருக்கிறார்கள். பின்னாடி வரலாம், இது அடர்த்தியான ஈச்சப்பர தோட்டம், அங்கே கோட்டைகள் இருக்கிறது. அந்த கோட்டைகளில் யூதர்கள் வாழ்றார்கள், பனு குறைலாக்கள். இந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள், யாரையும் அனுப்பிராத, இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும், இந்த பக்கத்தால் அனுப்பினால் மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் 10,000 பேர் வரப்போறார்கள், 3,000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பத்ரை தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பத்ரில் 300,000 இப்ப 3,000, 10,000, 10 மடங்கு. 300,000 என்றால் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3,000 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300-க்கு 1,000-க்கும் 300-700 தான் டிஃபரண்ட், 3,000-10,000 என்றால் 7,000 டிஃபரண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி பெர்சியாவிலே, பாரிசு நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்று அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யார் ரசூலுல்லாஹ், குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ்வும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம், அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு கல்லு குறுக்கிடுகிறது, அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் சல்லா அலிசலத்தை பார்க்க போனார், ரசூல்லா கூட மண்ணெல்லாம் அள்ளி இங்க எல்லாம் வருத்தம், ரசூலுல்லாவுக்கும் கடுமையான வருத்தம். மண்கள் அவர்கள் கூட குழியை தோண்டியிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூலுல்லா சுருங்கி சூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கல் இருக்கிறது உடைபடுவதில்லை, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலல்லாஹ் வந்து அல்லாஹ் அக்பர் என்று அடித்தார்கள். மூன்று முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ரசூலல்லாஹ்வுடைய அந்த வயிறிலே ஒரு கல்லு தொங்குது. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயம் அடைகிறார்கள். முஸ்லிம்களில் வருகிற நேரத்தில் அம்பு சாது ரலியல்லாஹு அவர்களுக்கு, சாது பின் முஆத் ரலியல்லாஹு கையிலே படுகிறது. அந்த நேரத்திலே அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை. மக்காவிலிருந்து மக்கா திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா. மக்கா வெற்றி தான் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே. சாது ரலியல்லாஹு அவர்கள் என்ன துஆ கேட்டிருந்தார்கள், யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்த ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள். அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள். அந்த விஷயத்தில் கண்குறைச்சி ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் எனக்கு கண்குறைச்சியை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அதிசயமான வரலாறு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே சாது பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட ரெண்டு துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிகப்பெரும் ஆயுதம் இந்த துஆ. மறந்து விடாதீர்கள், இந்த உலகத்தில் எதையும் அது முறியடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ் தாகிற மிக பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்க கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துஆ மிக அற்புதமானது. கேட்டார், கேட்டது போன்ற ஆச்சரியமான வரலாறு. சகோதரர்களே, கோவேரி கழுதைக்கு மேல் ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார் தெரியுமா? பனு குறைலாக்களை ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகையிட்டால் அவர்களுடைய கோட்டையில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. வந்தார்கள் சில அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள் என்றால் அடுத்தது கொல்லுவார்கள் என்று தெரியும். துரோகிகளை கொல்ல வேண்டும். அன்சாரிகள் வந்து சொன்னார்கள் சில பேர், யா ரசூலுல்லாஹ், பனு குறைலாக்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள். எங்களோட பிசினஸ் பண்றவர்கள் யா ரசூலுல்லாஹ், அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள். எங்களோடு நன்றாக நடந்திருக்கிறார், இந்த விஷயத்தில் விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், 7 வானத்திலிருந்து என்ன வகி, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு முன்னாடி பனு குறைலாக்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அந்த இடத்திலே அன்சாரிகள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம். பேச்சுவார்த்தையிலே எது முடிவுக்கு வருகிறதோ அதை செய்வோம். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பனு குறைலாக்களை கொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கோட்டையிலிருந்து யகூதிகள் ஒளிந்து கொண்டிருக்க தலைவர்களை கூப்பிட்டார்கள். கம்ப்ரமைஸ் பண்ண பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன முடிவு வந்தது தெரியுமா? எங்களுடைய தலைவர் அல்லது உங்களுடைய தலைவர், யகூதிகள் சொன்னார்கள், உங்களுடைய தலைவர் சாது பின் முஆத், பெருமானார் பேச வேண்டாம், சாது பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்று நடப்போம். அன்சாரிகளும் சொன்னார்கள், அது சரி என்றார்கள். அந்த நேரத்தில் கைகளில் இரத்தம் ஓடுகிறது. கோவேரி கழுதைக்கு மேல் சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு. ஏனென்றால் தீர்ப்பு கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் வேதனையோடு வருகிறார். கோவேரி கழுதையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவர்களுக்காக, உங்கள் தலைவனுக்காக எழுந்து போய் அவரை எடுத்துட்டு வாங்க. இதை சில பேர் ஆதாரமாக காட்டி ஜனாதிபதிக்கு எழுந்து நிற்கலாம், பிரதமருக்கு எழுந்து நிற்கலாம். ஏனென்றால் பாருங்களேன், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவனுக்கு எழுந்து நிற்க சொன்னார்களே ரசூலுல்லாஹ். சகோதரர்களை எழுந்து நிற்க சொல்லவில்லை. அவரால் நடக்க இயலாது. கையில் அவ்வளவு வேதனை, அந்த அளவுக்கு இயலாது. அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்பதுக்குத்தான் எழுந்து நில்லுங்கள் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தப்பாக சில ஜமாத்தினர்கள் சித்தரித்து எழுந்து நிற்கலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் எழுந்து நிற்க முடியாது அல்லாஹ்வுக்கு தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு உங்கள் கையிலே சாதி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சாதி ரலியல்லாஹு திரும்பினார்கள் யகூதிகளை பார்த்து, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று யகூதிகள் தலையாட்டினார்கள். யகூதி தலைவர்கள் அன்சாரிகள் பக்கம் திரும்பினார்கள், கேட்டார்கள், நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா யார சொல்லலாம்? ஆம், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார சொல்லலாம், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். அன்சாரிகள் பிசினஸை பத்தி பேசுற நேரம் அன்சாருடைய தலைவர் என்ன பேசினார் தெரியுமா? யார சொல்லலாம், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். உடைய பெண்களை கைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், உடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவருடைய ஆண்களை எல்லாம் தலையை அறுத்து சீவுங்கள் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாது சாது, ஏழு வானத்தில் என்ன தீர்ப்பு வந்ததோ உன் நாவில் இருந்து அந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதை நீ வெளியாக்கி விட்டாய் சாதே என்று சொன்னார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? யகூதி ஒருவர் ஒருவராக மறைத்து மறைத்து கூட்டி வந்து களத்தை அறுக்கப்பட்ட ஒருவர் கேட்கிறார், பக்கத்தில் ஒரு யகூதி, போனவர் திரும்ப வரவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். சொன்னார்கள் பக்கத்தில் அவர், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? போனவர் செத்து தான் எப்படி வருவார்? தலை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸ்களை பரட்டி பாருங்கள். உன்னத தோழர்களுடைய வரலாறை நான் ஏன் எடுத்து சொன்னேன் தெரியுமா? இறை நெருக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பணத்தால் சாதிக்க முடியுமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் இந்த உலகத்தில் அதிசய மனிதர்களாக நானும் நீங்களும் உலா வருவோம் நிச்சயமாக. சாது பின் முஆத் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த புண்ணு இதை பெரிதாக்கி குறைஷிகளோட யுத்தம் முடிந்தது என்றால் மீண்டும் நபிக்கு எதிராக அந்த மக்கத்து காஃபிர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த சாது வாழ வேண்டிய தேவையில்லை யா அல்லாஹ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மக்காவில் படாத பாடுபடுகிற நேரம் சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களை மதீனா நகரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதுவும் நடக்காமல் உங்களுக்கு இந்த மதீனாவில் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னாரே, அவருக்குள்ள ஒரே கோபம். ரசூலுல்லாஹ் மீது யார் கை வைத்தார்களோ அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அருளில். அந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதுக்கு எந்த வேலையும் இல்லையா அல்லாஹ்? இப்படி சொன்னவர் சாது. அல்லாஹ் மீது ஆணையாக சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். 10,000 படையோடு 3,000 படை மோதி திரும்ப வர முடியாத மிகப்பெரும் தோல்வியோடு மக்கத்து காஃபிர்கள் திரும்ப ஓடினார்களே, அல்லாஹ் பெரும் வெள்ளமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே சங்கமிக்க வைத்திருக்கிறார். மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா, அஹ்ஸாப் யுத்தம் என்பது மிக தீர்மானமான ஒரு யுத்தம். 3,000 10,000 என்று உலக வரலாறு காணாத ஒரு யுத்தம். புறமுதுகிட்டு ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுனைன் போரின் போது, இந்த அஹ்ஸா போரின் போது மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். கண்குளிர்ச்சியாக்கி என்னை மௌத்தாகி விடையாகலான்னு ஒரு துவா கேட்டார். பனு குறைலாக்கள் துரோகிகள், ரசூலுல்லாவுக்கு துரோகம் செய்தார்கள், அவர்கள் விஷயத்தில் எனக்கு கண்குளிர்ச்சியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் கண்ணு முன்னாடியே தலைகள் சீவப்பட்டதை அவர் கண்களால் பார்த்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இறை நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை. இளைஞர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கம் தேவை? காதலியுடைய நெருக்கம் தேவையா? இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு சொத்தின் நெருக்கம் தேவையா? அந்த நெருக்கத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் திறந்தீர்கள். இந்த அருமையான இரவுகள் இறைவனுக்காக நீங்கள் திறந்து கொடுத்தால், உங்களுடைய கல்புகள் எல்லாம் அதற்காக திறந்து கொடுத்தால், நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பக்கம் ஓடி வருகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப பிரச்சனைகளோடு தலையிலே பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே உதவி நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறுத்த, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தை பெற்ற, அந்த உதவிகளை எதிர்பார்த்து நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த இறை நெருக்கம் இல்லாமல் இந்த துனியாவில் நானும் நீங்களும் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் தான் இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைத்தால் நானும் நீங்களும் கைசேதப்பட வேண்டிய நிலைமை அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்னும் தாமதம் இல்லை, இன்னும் தாமதம் இல்லை. இந்த இரவுகள் அலங்கரிக்கக்கூடிய இரவுகள். இரவுகளில் தூங்கிக் கொண்டு நாம் எல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயமாக அந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிற நேரம் அவருடைய திருப்பொருத்தத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அரவணைத்துக் கொண்டால் இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்குகிற நேரம் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சத்தியத்தை உரைத்துக் கொண்டே.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஇ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. الله سبحانه وتعالى சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்தில் இருந்து அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான் அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லி முக்குமுல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், வயு அல்லி முக்கும் மாலம் தகூனு தலமோன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லிம் கிரந்தத்திலே 1478வது ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒருவனாகவோ சுமைகளை தரக்கூடிய ஒருவனாகவோ அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் என்னை உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இங்க அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல சொல்லும் போது அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்பலங்கிறான் அல்லாஹ். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலா செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீமிதிக்கிறது, உடம்புல ஊசி ஏற்றுறது, தெரியாதனமாக நம்ம முஸ்லீம்களும் ஒரு சாரார் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படின்ற பேரில் என்ன செய்யலாம், தீ மிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க, ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில் மக்களிடத்தில் பேசுகிறாங்க. ஒரு இமாமுக்கு தேவை வந்தால் மௌமும்ட்ட ஜும்மாவிலேயே இடையில் பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் வந்து நேச்சை வச்சுக்கிறார். என்ன நேச்சை வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழலில் இருக்கிறதில்ல, வெயில தான் இருக்கிறது, யார்கிட்டையும் பேசுறதில்ல, மௌன விரதம், அதோட நோன்பு, இவ்வளவு சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு நபி தொடர் அவரை பற்றி விவரம் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவரை வந்து நிழலில் உட்கார சொல்லுங்க, வெயிலில் நிற்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது, பேசாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது, மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுக்கிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஒரு வாப்பா மகனும் போகிறாங்க. உங்கள் விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க, அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, அந்த நேர்ச்சி செல்லுபடியாகவே ஏறிப்போங்க. உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க. இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவர் பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்த இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிள் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்துச்சுன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்துச்சுன்னா, இன்றைக்கு நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாமல் இந்த சுடுமணலை நடந்து போச்சு இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பெயர் எடுத்துக்கிட்டு வியூவர்ஸை கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர், மகர் கொடுக்கறது ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நடைபகுதையாக புஷைகள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான், அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேறு லைக்கு, எங்கே இருக்குது? ஏ அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா, அது என்ன புஷைகளை போகிறது? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானத்தை எடுத்துருப்பாங்க, சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன்னு தவிர சிரமப்படுத்தல, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால் ஏற்றி அதுக்குள்ளால் எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கத்தியால் குத்திக்கோங்க, இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப்புன்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லித்தருதா, அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க, இஸ்லாமிய மார்க்கம் அழகாக தான் இருக்குது, நபிகள் நாம் சலாம் ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஆல இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தமுருன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் பண்றாங்கல்ல, வேதத்திலே பழைய வேதத்தில் இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க, அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது, அது தெரிஞ்சவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமா இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, உலவாமன் அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால், லகான கைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ் சரியா ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்சர்ஹுமுல் ஃபாசிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆலி இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல், அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க, நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபு ரஹீம், மூமின்கள் மீது மிக கருணையும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவரை பற்றி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக, ஒரு இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே மாதிரியாக அவர் ரொம்ப மக்களிடத்தில் இரக்கம் உள்ளவராக இருப்பார். ரொம்ப இரக்கம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர் ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் எல்லாமே அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்லை ஜானகுங்கிற அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேராக போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரமாக இருக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா, மழை வட்டிருக்கார், மழை வட்டால் மேலே தானே நலையும், எப்படி கீழே நிறுவும். அப்போ அவடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளிக்கு போகாமல் இருப்பே, ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்ம சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்சு நம்ம அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்தாங்க, அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும், என்ன அது ரொம்ப ஹார்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு, புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம், அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ன்றா உள்ளு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உள்ளு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ன்றா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிரும், கடல் தண்ணியில் உள்ளு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உள்ளு செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியே கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்கு போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்ன்றா உள்ளு செய்கிறதுக்கு கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உள்ளு செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி, அப்போ இந்த தண்ணியில் உள்ளு செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்திருக்குது, உப்பு தண்ணியில் உள்ளு செய்யலாமா. அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆசான் எப்படி இருக்கணும், மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர்ற வழியை பார்த்து இதுக்கே எவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு இவருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்ததுஹு, அந்த அல் மாஉஹு தஹூருன், அந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உதவி செய்யலாம். கடல் தண்ணி இருக்குதானே அது சுத்தம், நீங்கள் அதில் உதவி செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன உப்பு தண்ணியில் உதிச்சிடலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்து அதை எடுக்கலாமான்ற அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான், கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வினை வந்து என்ன செய்யப்படுது கேட்கப்படுது, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணியக்கூடாது, அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது, சேட்டு அணியக்கூடாது, தலப்பை அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது, விளங்கிட்டா, இது மாதிரி அந்த தேவைப்பட்டது இதுக்கே டவுட் வந்தால் இன்னும் கேட்பார். உள்ளே வந்து என்ன செய்ய சிறுவல் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க, கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படின்ட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க, ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் வந்து யார சொல்ல கயாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க, கயாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்தாள்கிட்டயே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார், யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இடையில குறுக்கால் ஒருத்தர் கேள்வி கேட்குறார் கண்டுக்கல, அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதில் உள்ளல, கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதில் உளுந்தரிக்கும், அப்படி கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கல, அது என்ன ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது அவருக்கு அது பிடிக்கல போல, இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள், பேசி முடிச்சுட்டு திரும்பி மனிஷா இல்லை யாருப்பா கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க, நான் தான் யாரோ சொல்லலா அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் குறுக்க வந்தால் இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அவர்கிட்ட பேசிட்டீங்க அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டேன் பண்ணிட்டு சொன்னால் இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால் வந்தவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும், மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம் ரொம்ப அழகாக அன்பாக பேசி இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணுட்டு என்ன நினைப்பா இவருக்கு நம்மளோட இறக்கம் இல்லை உலகிட்டா, அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது, சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம் வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், பிரிண்டிங்க பார்க்க இன்னொரு கோல் வரும், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய்யி அப்படின்னா அவர் மனசு வந்துடுவார், முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன் அவருக்கும் சொல்லுமே இது வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு அதை வச்சுட்டு புறவு எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டீங்கமோ அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க, இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க, அப்படி குறுக்க வரக்கூடாது வந்துட்டீங்க பரவாயில்ல அதுக்கு பதில் இது தான் என்ன சொல்கிறாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்குறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம், இப்போ கேள்வி இங்கே தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களில் மோசடி நடக்கும், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, காவலியின் மகன் காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கியாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யாருன்னா படு மோசமான கொலைகாரனாக இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், படு மோசமான கொலைகாரன், அவன்லாம் இப்போ தலைவனாக இருக்கிறான். அப்போ இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம், படிப்பறிவில்லை, என்ன அரசியல் அறிவில்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்கக்கிட்ட ஆட்சி போனால் அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்போவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யலை, இப்படி செஞ்சிருக்கலாமே எப்படின்னு கேட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு நெகட்டிவாக பேசலை, அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார், ஒரு மாணவனிடம் எப்படி நடந்திருப்பார், அவ்வளோ பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெருமானா சொல்லலாம் மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பியை மீனிக்க வல கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைட்டால் சாப்பிடுங்கிறாங்க. இதான் மேட்டரை, உங்களோட சைட்டில் எடுத்து சாப்பிடுங்கிறதான் விஷயமே, அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க. பிஸ்மி சொல்லணும், வல கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, எல்லாவுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கெங்கே கையை போட்டு அலையாதன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேயன் கத் பியதிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் பாதை யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட் கிடையாது, நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவ யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறவனு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே ஆள் பார்க்கறதுக்கு வெள்ளையாரிக்கானே எப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்போவுமே நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமையை அடித்ததில்லை. யுத்தம் என்று போனால் தவிர, யுத்தம் என்று போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லும்போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்கிறாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில்லிசான், நாவில் அது ரொம்ப சாஃப்டானது, நாவில் சொல்கிறதுக்கு ரொம்ப லேசானது, சக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில் தராசில் வைக்கும்போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ் அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது, அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொன்னோன்னு, இப்போ சொல்லுங்க என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க, தேவையை உண்டாக்குதல். அந்த தேவையை உண்டாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க, சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை விட்டுறாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது, இன்னைக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே

இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒன்று தான் ஆசை ஊட்டுதல். ஆசை ஊட்டப்படணும் நமக்கு, அது விருப்பத்துக்குரியதான ஆனால் அது ரொம்ப லேசாகும். அப்ப விருப்பத்துக்குரியது ஆக்குவாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க, சும்மா வந்து சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. கலிமத்தானி ஹபீபத்தானி ஃபில்லிசான், ரெண்டு வார்த்தைக்கு சொல்றதுக்கு நாவுக்கு ரொம்ப லேசிப்பா, கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. ஓ சக்கிலத்தானி ஃபில் மீசான், அது மட்டும் இல்லை மறுமையில் அதுக்கு நன்மை பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயிட் ரொம்ப கூட இருக்குன்னு தராசில. அது மட்டும் இல்லை ஹபீபத்தானி ஃபில் ரஹ்மான் அல ரஹ்மான், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருக்கும். சொல்லட்டுமா இதான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசையை ஊட்டி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன, எஸ் கியூ, கியூங்கிறது எஸ்ங்கிறது ஆசையை ஊட்டுதல். கியூங்கிறது என்ன, கேள்வி. ஒன்று படிக்கிறதுக்கு படித்ததுக்கு பிறகு கேள்வி கேட்டால் திரும்ப பார்க்கணும், கேள்வி கேட்டதுக்கு பிறகு படித்தா படிச்சுட்டு போகும்போதே ஞாபகம் பெறும். அப்போ கேள்வி ஊட்டுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா மக்கள்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, மணின் முஃப்லிஸ்ங்கிறாங்க, பங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. யார் யார் யார் தர்றாங்க, ஒருத்தர் சொல்வார் மன்லா இந்த ஹுதீனாரும் ஒலாத்திரம் ஒலெல்லாம் தி ஆ, யார்கிட்ட காசு பணம் தங்கம் வெள்ளி கா ஒன்றும் இல்லையோ அவன் தான் பங்குரோத்துக்காரன், இப்படி தான் சொல்லுவோம் யாரை சொல்லாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படியா, என்ன என்ன என்னென்ன வச்சுக்கிறீங்க பங்குரோத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள், டெஃபினேஷன் என்ன வச்சிருக்கிறீங்க. இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும் யாரை சொல்லலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. நாளை மறுமையில் ஒருத்தன் பெறுவான், தொழுகு நோன்பு ஜக்காத்து தர்மம் ஹஜ்ஜி எல்லா நன்மைகளையும் அள்ளி கட்டிட்டு பெறுவான் மறுமையில், ரொம்ப வசதியாக வந்து நிற்பான். இப்போ மறுமையில் விசாரணை நடந்துடும், ஒருத்தன் எழும்புவான், மக்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் விசாரிக்கப்பான, ஒருத்தன் எழும்புவான், யாரா புகுவ தரபனி யாரா இவன் என்ன அடிச்சிருக்கிறான்பா, அப்படியா அடிச்சிருக்கிற அவன் தொழுகையை தூக்கி கொடு. இன்னொருத்தன் எழும்புவான், ஹூ ஆக்கல மாலி ஹராமன், இவன் சொத்து ஆனால் அநியாயமாக எடுத்துட்டான், கடன் பண்ண வந்துடல, ஏமாத்திட்டான், பறிச்சிட்டான், இவன்கிட்ட என்னுடைய சொத்து கிடக்கு, அப்படியா ஹஜ்ஜத்துக்கு கொடு. இன்னொருத்தன் வந்து ஓ சதமன், இவன் இன்னைக்கு ஏசி இருக்கிறான், உன்னுடைய நோன்பை பிடிச்சு கொடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவருடைய அமல்கள் போய் போய் போய் கடைசியில் கையாலாக ஒன்றும் இல்லாமல் நடுத்தரும் நின்றார். செஞ்சு அமல்லாம் போச்சு, இஞ்சி ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, நோன்பு வச்சிருப்பாரு, தர்மம் செஞ்சிருப்பாரு, பெரிய பெரிய வணக்கம் செஞ்சிருப்பாரு, அங்கே போய் எல்லாமே போய் நிற்பார், ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கார். இன்னொருத்தன் எழும்புவான், இவன் எனக்கு ஏசி இருக்காமா, இவனுக்கு கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது, கொடுக்க நன்மை இல்லாட்டி என்ன செய்வான்ல, அந்த பாதிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிருப்பானான்னு பாரு, அப்படி அவன் வழக்குமார்கள்ட்ட அவன் பாவம் அந்த பாவத்தை தூக்கி வந்த அலையில் வை. அப்போ நன்மைகளோடு போனவன் பெரிய ஹாஜி, பெரிய ஊரில் பெரிய தலைவர் என்று போனவர் ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தவங்க இங்கே பாவத்தை சுமந்துக்கிட்டு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போய் போடப்படுறாரே அவன் தான் மங்குரத்துக்காரங்கிறாங்க. அப்போ எவ்வளோ அழகான ஒரு கற்பித்தல், இன்னைக்கு நிறைய அப்படித்தான் இருக்குது. மச்சினமாற சொத்தை சீதனமாக வாங்கி அதில் வெள்ளாமல் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போய் வந்து உம்ராக்கும் போய் வந்திருப்பான், அங்கே மச்சினம் வந்து வழி இல்லாமல் இருப்பான், நாளை மறுமையில் எல்லோரும் நிற்பான் எல்லாமே செஞ்சு. இங்கே சொல்லலாம் நாம அன்பளிப்பு விரும்பி கொடுத்தது, அவுக தந்தது, உங்களோட பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுங்கன்னு கொடுத்தது எல்லாம் ஜீதனை தான் மறுமையில் வரும். இங்கே வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏஜென்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டு போராடு பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அது ஒன்றும் செய்யணும்னா ஆண்டுக்கிட்டு அடுத்தவன் சொத்தை சுரண்டிக்கிட்டு. இன்றைக்கி வளவுகளுக்கு வேலிகள் எவ்வளவு நடக்குது தெரியுமா, உறுதிப்படி வளவை காணலை அவன் சொல்லலாம், அதுக்கு ஒன்றும் செய்யணும்னா நீங்கள் போய் அங்கே தேடுங்கண்டா, அங்கே போனால் ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்ய முடியலை. உறுதியில் இருக்கிறது பத்து பாகம் பண்ண, வளவில் இருக்கிறது எட்டு பாகம், ரெண்டு பாகத்தை காணலை. எல்லாம் மறுமையில் எல்லாம் விசாரிப்பான். அப்போ அடுத்தவனுடைய சொத்தை சுருட்டிக்கிட்டு அடுத்தவன் மனசை நோ அடிச்சுட்டு அடுத்தவனை திட்டிக்கிட்டு இன்னைக்கு மேடை ஓட்டு அடுத்தவன் மானம் வாங்கப்படுது, மேடை ஓட்டு அடுத்தவனை திட்டுறதுக்கண்டே அடுத்து திட்ட வருகிறார் என்று தான் அடுத்த ஆளை அழைக்கிறதே, அடுத்தவன் மானம் வாங்கப்படுது மேடை ஓட்டு. அப்போ இப்படி இன்னொருத்தன் மானத்தை வாங்கிட்டு இருந்தா மறுமையில் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்படி திருப்பி திருப்பி கொடுக்கப்பட்டு அவன் வங்குரத்துக்காரனா போவான். அப்போ இது வந்து கேள்வி கேட்டு கற்றுக் கொடுத்தல். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லுவான், அல்காரியா மல்காரியா உமாதுராக்க மல்காரியா, அல்காரியாங்கிறது இன்ட்ரடக்ஷன், அல்காரியான்னு நல்லா சொல்கிறான், மல்காரியான்றது கொஷன், அல்காரியாண்டா என்னன்னு கேட்குறான், ஒமாதுராக்க மல்காரியா அதுவும் ஒரு கொஷன், அல்காரியாண்டா என்னன்னு இதுக்கு முன்னே தெரியுமாங்கிறான், இப்போ தேவையை உண்டாக்குறான், இதாங்க எஸ்கியூங்கிறது. இதை உண்டாக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதான் கயாமத்தினாலங்கிறான், மறக்குமா மறக்காது. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறை, கேள்வியை உண்டாக்கி மக்களுக்கு விவரத்தை சொல்லி மனசில் பதிய வைக்கிறது. இன்னொன்று காட்சிப்படுத்துதல், காட்சிப்படுத்த பல புலன்கள் பயன்படுத்தப்படும் போது ஞாபகம் சக்தி வரும். அப்போ இந்த கற்பித்தல் இன்னைக்கு ஸ்கூல்களில் லேபுகள் வச்சிருக்கிறது, அசைன்மெண்ட் கொடுக்கறது, இப்போ என்ன வந்து நீங்களே செஞ்சுட்டு வாங்க என்று அசைன்மெண்ட்டை கொடுக்கறது, இது செஞ்சுட்டு வாங்க, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு வகையான இலையை கொண்டு வாங்கங்கிறது, இந்த

0: கையால் ஒரு முயலை ஒட்டிக்கிட்டு வாங்கங்கிறது காட்சிப்படுத்துது. பிள்ளைகள் கையாலே அதை செய்ய வச்சு பாரு, அப்படியே மனசில் பதியும். அப்போ மனசில் பதிய வைக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரோட்டில் போகும்போது சஹாபாக்களோட போகும்போது ஒரு செத்து போன ஆடு கிடக்குது, சின்ன ஆடு, சின்ன செவி உள்ள ஆடு. ஆட்டிலேயே வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம், அந்த வெள்ளாடு அது விலை குறையும். செவி பெருசாக இருந்தால் அது விலை கூடினது. செம்மறி ஆடு அது விலை கூடினது. இந்த சின்ன செவி உள்ள ஆடு வந்து செத்து கிடக்குது, அதுவும் சின்ன ஆடு செத்து கிடக்குது. ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. தூக்கி பிடிச்சி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதை யார் ஒரு தீனாருக்கு வாங்க போகிறீங்கன்றாங்க. சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லாஹ், உயிரோடு இருந்தாலே ஒரு தீனார் புரியாது, செத்து வேற இருக்குது, தோலையும் எடுக்கணும், சின்ன ஆடு, இது எதுக்கு யார் ரசூலுல்லாஹ் வேணாமே. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி சரி காசு வேணாம், சும்மா ஆருக்கு எடுக்க தேவைங்க, சும்மா தாரம் ஆருக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா, சும்மாவும் வேணாமே யார் ரசூலுல்லாஹ், இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தூக்கி போட்டுட்டு கையால் தூக்குறாங்க, காட்சிப்படுத்துகிறாங்க, மனசுக்குள்ளே கேட்குறாங்க, யாருக்கு தேவை யாருக்கு தேவைங்க, இல்லையே வேணாமே, தேவையில்லாதே, அற்பமானதே, மனசுக்குள்ளே அதை சிறுமைப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ தூக்கி போட்டு சொன்னாங்க, அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் செத்து போன இந்த ஆட்டை விட அற்பமானது, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு கற்பித்தல், காட்சிப்படுத்துது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஆசிரியராக, பிளஸ்பில் உள்ளவராக, ரொம்ப சாஃப்டானவராக இருந்திருக்கிறாங்கிறத நாங்கள் அந்த ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த ஆசிரியரை பின்பற்றி அவருடைய போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கி, அல்லாஹ் நாளையில் சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும், தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்குறார், நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறேன். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன், விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதிதாங்கன்னு கேட்டால், அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழ கையை வைக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விடுங்க, கரிபு இல்லையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்தவர்கிட்ட, அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார், தெரியுமா, உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்கிறத நீ விரும்புவியான்னு கேட்டான், இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்ட்டையாவது விபச்சாரம் செய்கிறது விரும்புவியா, இல்லை என்றான். உன் சாச்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன், நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் பண்ணால. அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான், நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை தீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு கதை. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமென்றதா, அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன், என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன், நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது, என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன், நான் இன்னொருத்த மனைவியை பார்க்கக்கூடாது, என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன், நான் எப்படி இன்னொருத்த மகளை சைட் அடிக்கிறது. இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாம போய் காய்ச்சிட்டு நிற்பார், அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில், அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம் 12 மணிக்கு இறங்கி வரான். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும், அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லோம் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்டே வழிபட்டுரும், ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்கிட்ட வந்துடும். வெளியில் பர்தா போட்டுட்டு எல்லாம் சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா, ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்குறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கணும்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅன கைருல்லியாஹி, நான் மனைவிக்கு சிறந்தவர் தான் வேணும்னா கேட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பற்றி, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளோ அழகான ஒரு டெஃபினேஷன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா, மென் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வதியங்கிறான், ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா, அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கறுத்திருந்த முஸ்லீமா, அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்கை செலுத்தலை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பார், அங்கே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சோத்துக்கு வழியில் மெடிக்கும், பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸ் தேடும் அவரை, ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பார், சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கொடு, மனைவி மக்களை ஒழுங்காக பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, தகப்பண்ணுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கல, ஊர் சேவையும் அதுலேயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர், இப்போ கொடுக்கும்போது அப்படி பேஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம், அவ்வளோதான். அப்போ தொழுது நோம்பு பிடிக்கிறது அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால் இருந்தவர்த்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன், அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு நாவாலும் கூட பிரச்சனை வரக்கூடாதுடா, எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனை கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், தூள் அடிக்கிறவன் தூள் விற்கிறவன் வீடு சிகரெட் விற்கிறவன் கம்பெனி நடத்துறவன் லேபல் ஒட்டுறவன் வீடு போயில கொடுக்கிறவன் வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும், இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய புள்ளி விபரத்தின்படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. அப்போ வீடு கம்பெனி நடத்துகிறார் ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ளே இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுற்றுறாங்க, அது லேபல் கொடுக்கறது, வீடு வாக்குறது, வேன்றது, கம்பெனி விற்கிற கடை, இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும், அவனால சாவுறாங்கடா. 25,000 பேர் இலங்கையில் சாவுறாங்க, ஒரு நாளைக்கு 70 to 75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்யறவங்க முஸ்லீமா இருக்க முடியுமா, அவ்வளவு லேசாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஃபினேஷன் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது, அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம், உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக
5: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
1: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள், இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

0: أنهم حول جهنم.
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையெடுக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நிகழ்வு தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

الاستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا.

عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம் நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதக் அல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: الكيل وتصدق علينا إن الله يجزي